பேசிக்கொண்டு வரும்போது சில காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களில் சிலர் என்னை காட்டி கொடுப்பீர்கள், சிலர் என்னை மறுதளிப்பீர்கள் என்பதை குறித்த காரியங்களை அவர்களோடு பேசி

0: and total confidence upon God. ஆண்டவர் மேலே நம்ம வேறு எது மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலே நாம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. ஆகினாலே வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களின் மேலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தை வாக்குத்தத்தங்கள் மேல் வைக்க வேண்டும். 2 Corinthians 1:20 வாசிக்கலாம். 2 Corinthians 1:20,
1: எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி,
0: எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி
1: தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்,
0: தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்
1: இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்,
0: இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்,
1: அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே,
0: அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறது, ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் இல்லை என்று இருக்கவில்லை, ஆம் என்று இருக்கிறது, ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யுரையாத வாக்கு தத்தங்கள். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அத்தனையும் இதுவரைக்கும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் வேதத்தை வாசிக்கும் போது, நீங்கள் போகிற சூழ்நிலைகளிலே, நீங்கள் போகிற போராட்டங்களிலே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய சரியான வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும் போது அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு ஆம் என்று வரும். நீங்கள் ஆமேன் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யுரையாத வாக்கு தத்தங்கள். ஆகினாலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாய் வருவதற்கு உங்கள் ஜப நேரங்கள், உங்கள் வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது நீங்கள் அதிகமாய் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளருவதற்கு அவைகள் உங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் சில வாக்கு தத்தங்களை நாம் பார்க்கும்போது, முதலாவது உங்கள் வாழ்க்கையில் யாக்கோபு 1:5 கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை கவனிப்போமாக.
1: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால்,
0: உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால்,
1: யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்,
0: யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்,
1: ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய,
0: ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய
1: தேவனிடத்தில் கேட்க கடவன்,
0: தேவனிடத்திலே கேட்க கடவன்,
1: அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்,
0: அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தேவனிடத்திலே சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்கணும். எதை கேட்க வேண்டும்? ஞானத்தை கேட்கணும். எதற்காக ஞானத்தை கேட்கணும்? அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது எதற்காக நீங்கள் ஞானத்தை கேட்க வேண்டும் என்று இருக்கிறது. அந்த ஞானம் எதற்காக நீங்கள் கேட்க வேண்டும்? நிச்சயமாய் நீங்கள் பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது, பலவிதமான எதிர்ப்புகளுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கொள்ளும் போது, என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்று தெரியாமல் உங்களுக்கு இருக்கும்போது ஞானத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த ஞானத்தை நீங்கள் கேட்கும்போது எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நீங்கள் எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். விசுவாசத்தோடு கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். ஆண்டவர் நிச்சயம் அதை சந்தேகம் இல்லாமல் உங்களுக்கு கொடுப்பார். சந்தேகப்படாமல் அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் கேட்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக.

0: அதனாலே எப்படி நாம் ஆண்டவருக்குள் இதை கேட்க வேண்டும்? ஆறாம் வசனத்தை வாசிப்போம், ஆறாம் வசனத்தை வாசிப்போம்.
1: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்,
0: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்
1: விசுவாசத்தோட கேட்க கடவன்,
0: விசுவாசத்தோடு கேட்க கடவன்.
1: சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான்.
0: அவன் எந்த விதத்திலும் சந்தேகப்படாமல் ஆண்டவரிடத்துல கேட்கணும். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிற அந்த வசனத்தை நீ பார்த்தா, அவர் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார். நீங்க ஞானத்தை போய் கேட்டா, நான் எவ்வளவு உனக்கு ஞானம் கொடுத்துருக்கேன், உனக்கு இது இருக்குதா இது இருக்குதா, ஏன் என்கிட்ட வர்ற, அப்படிலாம் கேட்க மாட்டார். அவர் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார். அவர் ரொம்ப அன்புள்ள ஒரு தெய்வம் என்பதை பார்க்கிறோம். உனக்கு போற சூழ்நிலையில, நீ இருக்கிற சூழ்நிலையில அவர் ஒருத்தர் தான் ஞானம் கொடுக்க முடியும். இப்ப இருக்கிற நிலைமையை நம்ம பார்த்தா அவர் மாத்திரம்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். அதனால அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தைரியமா அவர்கிட்ட போய் கேட்கணும். அடுத்தபடியாக அவர் நம்மோடு கூட, அவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் வேற ஒன்றும் இல்லை, அவர் தாராளமாய் கொடுப்பார். அவர் தாராளமாய் உனக்கு கொடுக்கிற தெய்வம். கரம் உயர்த்தி கத்துற தோத்திரமான ஆண்டவரே, தாராளமாய் கொடுக்கிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொஞ்சம் கொடுத்துட்டு எங்களை விட்டுறவர் அல்ல. விசுவாசத்தோடு நீங்க ஞானத்தை கேட்டா அவர் தாராளமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்க காரியத்தை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துகிற ஒரு தெய்வம் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகினால் உங்கள் வாழ்க்கையை நல்ல ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விசுவாசத்தோடு ஞானத்தை கேட்கணும். வேதத்தை நாம் படிக்கும்போது ரெண்டு நாளாகவும் 20:12 வசனத்தை வாசிப்போம். 2:20-12,
1: எங்கள் தேவனே,
0: எங்கள் தேவனே,
1: அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ,
0: அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ,
1: எங்களுக்கு விரோதமாக வந்த,
0: எங்களுக்கு விரோதமாக வந்த
1: இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க,
0: இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க
1: எங்களுக்கு பலன் இல்லை,
0: எங்களுக்கு பலன் இல்லை.
1: நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை,
0: நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை.
1: ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான்.
0: ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமா வந்த இந்த கூட்டத்துக்கு விரோதமா நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரா? மூணு காரியங்களை அவர்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, எங்ககிட்ட எந்த பவரும் இல்லை, இவ்வளவு திரளான கூட்டம் எங்களுக்கு விரோதமா திடீர்னு வந்திருக்கு. நமக்கு சில நேரம் ஆட்கள் வராட்டாலும் திடீர்னு பல விதமான பிரச்சனைகள் வந்துடும், திடீர்னு மொத்தமாக பல பிரச்சனைகள் வரும். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது, ஆண்டவரே எங்களுக்கு இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு பலன் இல்லை. ரெண்டாவது அவன் சொல்கிறாங்க, ஆண்டவரே என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை. அப்படின்னா அர்த்தம், எங்களுக்கு ஞானம் தேவை, நாங்கள் என்ன செய்யணும் இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு ஞானம் தேவை என்று அங்கே கேட்கிறத பார்க்குறோம். மூணாவது, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படியானால் நாங்கள் வேற யார் மேலேயும் விசுவாசம் வைக்கலை, எங்கள் கண்கள் உண்மை மேலே தான் வச்சிருக்குது ஆண்டவரே என்று நாம் சொல்லும்போது, ஆண்டவர் அந்த ஜெபத்தை இந்த யோசபாத் செய்யும்போது ஆண்டவர் ஆச்சரியமாக அவனுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தார், ஆண்டவர் அந்த அற்புதத்தை அவனுக்கு செய்தார் என்பதை பார்க்கிறோம். அந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை நீங்கள் இருக்கும்போது, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு எந்த பவரும் இல்லை, எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னு தெரியலை, உண்மையே எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்கும் போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்ய அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசியை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். யாகாஸ் என்கிற ஒரு தீர்க்க தரிசி அங்கே வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த நாட்களிலெல்லாம் வேதாகமும் மக்கள் கையில் இல்லை. அதனால ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை வச்சிருந்தார். இந்த நாட்களில் தீர்க்க தரிசிகள் எல்லாம் எழுதின தீர்க்க தரிசன வசனம் நம்ம வீட்டுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. இதுக்குள்ள எல்லா தீர்க்க தரிசன வசனமும் இருக்குது. ஆகையினால அன்றைக்கு நமக்கு முழு வேதாகமும் கிடையாது. 600 ஆண்டுகளுக்கு முன்னால தான் வேதாகமும் நம்ம கையில் வந்துச்சு. அது வரைக்கும் வேதாகமும் இல்லை. வேதாகமத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தீர்க்க தரிசிகள் பேசினார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்றைக்கு தீர்க்க தரிசிகளை எழுப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்த தீர்க்க தரிசன வசனங்களுக்காக நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணுவோம். இந்த வசனங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. உங்களோடு கூட ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும். இந்த வசனத்தை வாசிக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் நேசிக்கணும். இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அப்போ சொல்லப்பட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த பிரச்சனையை மாற்ற நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஒரு பாட்டை பாடுனா போதும், கத்தர் அந்த யுத்தத்தை செய்வார். ஆமே. கைகளை உயர்த்தி அன்றைக்கு அந்த பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஞானத்துக்காக கத்தரை துதிப்போம். உனக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை அருள் செய்வார். ஆண்டவர் உன் சூழ்நிலையில கத்தர் உன்னை நடத்துகிறதை நீ பார்க்க முடியும். நீ ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை உனக்கு நிறைவேற்றுவார். அவர்களுக்கு விரோதமாக வந்த அந்த கூட்டத்தை எட்டி பார்க்கும் போது அவர்கள் ஒருவனும் நிலைத்து நிற்க முடியவில்லை. காரணம், கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். எத்தனை பேர் அதை விசுவாசிகள்? கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ரெண்டு கைகளை உயர்த்தி, உனக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இவர்கள் மத்தியில அவர் மேல நம்பிக்கை வைத்து அவரை தேடும் போது அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் காண முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது பயங்கரமான அந்த எகிப்தியர் இராணுவங்களும் பார்வோனும் அவர்களை துரத்தி கொண்டு வரும்போது, ரதங்களோடு கூட வரும்போது, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது, கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். இன்று காணும் எகிப்தியனை நீங்கள் என்றுமே காண்பதில்லை. நீங்கள் தரித்து நின்று இந்த இரட்சிப்பை பாருங்கள். இந்த யுத்தம் கத்தருடையது. ஆமேன். கைகளை வைத்து கத்துற தோத்திரம் பண்ணும். ஆமேன். சில சொல்லுவாங்க, அந்த அதெல்லாம் ஒரு கதை தான், ஒன்றும் அதெல்லாம் நடக்கலை என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ரொம்ப தண்ணியெல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை லேசாக கடந்து போயிட்டாங்க, செங்கடலாம் பிளந்து போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளவு இராணுவத்தையும் அந்த கடலில் மூழ்கடித்தாரே, அது அது அதை விட பெரிய அற்புதம். அவன் சொல்ல ஒரு முளம் தண்ணி கூட இருக்காதுன்னு, ஆனால் அந்த தண்ணிக்குள்ள இராணுவமே போய்விட்டதே. காரணம், அதை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்தத்தை செய்யலை, கத்தர் அந்த யுத்தத்தை செய்தார். உனக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஆமே. உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தெய்வம் உன் கூட இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். 3 இடத்துல கத்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்ற வசனங்களை பார்க்கலாம். 1, நாம் ஏற்கனவே பார்த்தபடி யாத்திராகமும் 14:13-14 2, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:47 வசனத்தை வாசிப்போம்.
1: கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று.
0: கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று
1: இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்.
0: இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்.
1: யுத்தம் கர்த்தருடையது.
0: யுத்தம் கர்த்தருடையது.
1: அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்.
0: அவர் உங்களை எங்கள் கையில் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது. எப்போ யுத்தம் கர்த்தருடையது? எங்க வந்திருக்குது இந்த வசனம்? தாவீது கோலியாத்தோட யுத்தம் பண்ண போகும்போது அவன் ஒரு சிறுவனாக கல்லு அவன் எடுத்து கொண்டு போகிறான். நாங்கள் ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி அந்த யுத்தம் கர்த்தருடையது என்று அவருடைய நாமத்தினால அவன் போகும்போது அவ்வளவு பயங்கர பெரிய கோலியாத், அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு எல்லாரும் பயந்து கொண்டிருந்த போது இந்த சிறுவன் அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார். காரணம், கர்த்தரே அந்த யுத்தத்தை பண்ணினார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆமேன். கர்த்தர் அந்த யுத்தத்தை பண்ணார். அவன் கவனினாலே ஒரு கல்லை எடுத்து விட்ட போது எந்த இடத்துல கேப் இருக்குதோ அவன் தலை, அவன் பலத்தியா இருக்கிறவன், அவன் பயங்கர பராக்கிரமசாலி, அவனை பார்க்கும்போது பெரிய ஆளா இருக்கிறான். தாவீதை பார்த்தா ஒரு சிறிய ஆள். ஆனால் ஆண்டவர் யுத்தம் பண்ணதுனால கரெக்டா அவர் எந்த இடத்துல எதை செய்யணும்னு கரெக்டா அவர் யுத்தம் பண்ணி அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார் இந்த இடத்திலேயும். நாம் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். 2 Samuel 20:17 வாசிப்போம்.
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல.
0: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல.
1: யூதா மனுஷரே,
0: யூதா மனுஷரே,
1: எருசலேம் ஜனங்களே,
0: எருசலேம் ஜனங்களே,
1: நீங்கள் தரித்து நின்று,
0: தரித்து நின்று
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
0: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
1: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
0: பயப்படாமலும் கலங்காமலும் என்ன செய்யுங்கள்? இருங்கள். நீங்கள்
1: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
0: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
1: கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான்.
0: கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அதனால பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள் என்ற இந்த வார்த்தை வேதாகமத்தில் அநேக இடங்களில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது அவிசுவாசம் நமக்குள்ள இருந்தா பயம் வந்துடும். ஆனா ஆண்டவர் எப்பொழுதுமே பயப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னா சொல்ற வார்த்தையை நாம பார்க்கிறோம். சீஷர்களுக்கும் ஆண்டவர் எப்பவும் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கப்பா, பயப்படாதிருங்கள், உயிரோட எழும்பின பின்பும் பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தையை அவர் சொன்னார். நம்ம வாழ்க்கையில விசுவாசம் நமக்கு இருக்கும் போதுதான் பயம் இல்லாமல் இருப்போம். விசுவாசம் இல்லைன்னா பயம் நமக்குள்ள வந்துடும். அதனால உன் வாழ்க்கையில நீ பயப்படாமல் இரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். அதனால் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தம் நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று. உனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கும்போது ஞானத்தை கேள். உனக்கு பலன் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் பலனை கேள். உன் கண்கள் வேறு எங்கேயும் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். உன் கண்கள் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இன்னொரு வார்த்தையை கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். வாக்குத்தத்தமா Zephaniah 3:17 வாசிப்போம். Zephaniah 3:17.
1: தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்.
0: உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்.
1: அவர் வல்லமை உள்ளவர்.
0: அவர் வல்லமை உள்ளவர்.
1: அவர் ரட்சிப்பார்.
0: அவர் ரட்சிப்பார்.
1: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து.
0: அவர் உன் பேரில் சந்தோஷமாக மகிழ்ந்து
1: தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார்.
0: அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார்.
1: அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்.
0: அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமேன். தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறார். அன்பின் நிமித்தம் உன் மேல அமர்ந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உனக்கு நல்ல பிளான போட்டு வைத்திருக்கிறார். அவர் நல்ல திட்டங்களை உனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன் மேல அன்பா இருக்கிறார், உன் மேல கோபமா இல்லை, உன் மேல அன்பா இருக்கிறார். பெருமை உள்ளவர்களை தான் ஆண்டவர் விரட்டிடுறார். அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க படித்தீங்கன்னா, பெருமை உள்ள அகங்காரிகளை சபையை விட்டே ஆண்டவர் விரட்டிடுவார். பெருமையா நடக்கிறவர்களை சபைக்குள்ள வைக்க மாட்டார். பெருமை உள்ளவர்களை ஆண்டவர் சபையில வைக்கிறது இல்லை. சிறுமை உள்ளவர்களை ஆண்டவர் மீதியாக வைப்பார். கைகளை உயர்த்தி ஆமேன். சிறுமை உள்ளவர்களை ஆண்டவர் சபைகளுக்குள்ள ஆண்டவர் வைத்திருப்பார். அது ஆண்டவர் திட்டமா சொல்லிட்டு வரும்போது, ஓ மேல ஆண்டவர் அன்பாய் அமர்ந்திருப்பார் என்று எழுதப்பட்ட வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். திட்டத்தை உனக்காக அழகா போட்டு வைத்திருக்கிறார். உன்னை பற்றி அன்பு வைத்து உனக்கு நல்ல பிளான் ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஆதாமை படைக்கும் போது ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது மனுஷனை படைக்கும் போது அவன் தங்குவதற்கு அழகான தோட்டத்தை பிளான் பண்ணார். ஆமே. அவன் சாப்பிடுவதற்கு நல்ல கனிகளை என்ன செய்தார்? பிளான் பண்ணார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு மனைவி தேவைப்பட்டதுன்னு ஆண்டவர் அறிந்தார். அந்த மனைவி தேவைப்பட்ட போது ஆதாம் அங்கங்கே ஓடி எங்கேயாவது இருக்குதான்னு ஓடிக்கிட்டு இருக்கல. அவனுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்னைக்கு தான் நிறைய பேர் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் என்ன செய்யணும்னு தெரியாமல் கலங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் உனக்காக அமைதியாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவன் உன்னை பார்த்தா அவர் களி கூறுவார்னு எழுதியிருக்குது. உன்னைய பார்த்தா ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருக்கும். உன்னைய பார்த்தா ஆண்டவர் களி கூறுவார். களி கூறுவார் என்று சொன்னால் எப்படி? சில நேரத்தில் ஆட்கள் களி கூறுகிறாங்க. ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்க. கிரிக்கெட் விளையாடும் போது இந்தியா பேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. கடைசி பாலில் 6 சிக்ஸர் அடித்தா இந்தியா என்ன செய்திடும்? ஜெயித்துடும். கடைசி பாலில் சிக்ஸர் அடித்தா இந்தியா ஜெயித்துடும். இந்தியா சிக்ஸர் அடிச்சிட்டு கடைசி பாலில், அப்போ எல்லாம் என்ன செய்வாங்க? ஐயோ, சிக்ஸர் அடித்து விட்டானே அப்படின்னு சொல்ல மாட்டான். எல்லாம் சேரில் கீழே அந்த இதில் வந்து காத்துக்கிட்டு இருப்பான். ஒருத்தரும் காத்துக்கிட்டு இருப்பான். சில நேரம் அந்த வெடியெல்லாம் போடுவாங்க. ராத்திரி சில நேரம் வெடி சத்தம் கேட்கும் வீட்டில், வீடுகளில் நீங்கள் இருக்கும்போது. அப்படின்னா கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயித்துட்டுன்னு அர்த்தம். வெடி சத்தம் ஒன்றும் கேட்கலன்னு அர்த்தம் என்ன? இவன் இந்தியா தோத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சிக்ஸர் அடித்தா உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இப்போ கிடந்து போடுற சத்தமும் களி கூறுதலும் ஆட்டமும் அவன் குதிக்கிற குதியும் வீடுகளில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது களி கூறுறத பார்க்குறான். அந்த மாதிரி தான் உன்னை பார்த்தா ஆண்டவர் களி கூறுவாராம். எத்தனை பேரை பேசுவாங்க, என்னைய பார்த்து ஆண்டவர் களி கூற போகிறார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உன்னைய பார்த்து ஆண்டவர் களி கூறுகிற ஒரு ஆண்டவர். உன்னை பார்த்து ஆண்டவருக்கு சந்தோஷம், இது என் பிள்ளை, என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, நான் என்னை விசுவாசிக்கிறேன் நம்புகிற பிள்ளை, அதனால் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பாவை நம்புனீங்கன்னா அப்பாவுக்கு எவ்வளோ எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அதை போல தான் நம்ம அவர் மேலே விசுவாசம் வைத்தா அதை போல சந்தோஷம் வேறு அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஆகையினால நம்ம மேலே அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அவர் களி கூறுகிறார். அமர்ந்து உனக்கு நல்ல திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல திட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லா அமர்ந்து எங்களை நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பார்த்தா உமக்கு சந்தோஷமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஒரு நல்ல தகப்பன். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆண்டவர் நல்ல வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை விசுவாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான விசுவாசம் நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம அவர் மேல விசுவாசம் வைக்கணும். அவர் நம்மை கண்டு ஆச்சரியப்படணும். ரெண்டு காரியத்தில் அவர் ஆச்சரியப்படுறார். ஒன்று, அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். ரெண்டாவது, ஒருத்தனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். ஏற்கனவே இதை பார்த்துருக்குறோம். போன வருஷமும் இதை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். நம்ம போன வாரம் கூட இதை குறித்து நம்ம படித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை குறித்து ஆச்சரியப்படுகிறார்? மார்க் 6:6,
1: அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து
0: உபதேசம் பண்ணினார். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊருக்கு போனார். வளர்ந்த ஊருக்கு போகும்போது அங்கு பெரிய காரியங்களை செய்யணும்னு விரும்பினார். ஆனால் அவர் அங்கு போய் பெரிய அற்புதங்களை செய்ய முடியலை. அவருக்கு வியாதியசு மேல சிலர் மேல மாத்திரம் கைகளை வைத்தார், சுகமடைந்தார்கள். அந்த இடத்துல அவிசுவாசம் இருந்ததுனால அவரால் ஒன்றும் செய்ய முடியாம போயிற்று. ஆயினால் ஊரில் உள்ள அந்த மக்களுடைய அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அந்த ஊரில் வாழ்ந்து வந்தார். அவரை எப்படி ஜனங்கள் பார்த்தார்கள்? இது யோசேப்பின் குமாரன் அல்லவா? இது தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவனுடைய சகோதரர்கள்லாம் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்களே. இவர் பழகி போனவராகத்தான் அங்கே இருந்தாரே தவிர ஒரு தெய்வமாக அவர்களால் காண முடியலை, அவரை விசுவாசிக்க முடியலை. இவன் செய்கிற இந்த காரியங்கள்லாம் எங்கிருந்து இவனுக்கு வந்துச்சு? இவன் யாரு? இவன் குடும்பம் யாருன்னு சொல்லி 30 வருஷமா அவர் நடுவே இருந்தார். ஆனால் அவரை அவர்களால் விசுவாசிக்க முடியலை. அப்படி சொந்த சகோதரர்கள் கூட அவரை என்ன செய்ய முடியலை? விசுவாசிக்க முடியலை. ஆனால் இயேசு உயிரோடு எழும்பின பின்பு அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசித்திருக்கிறார்கள். எப்படி தெரியும்? நம்ம பைபிளில் ரெண்டு பேர் வேதத்தையே எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சகோதரர்கள் இயேசு உயிரோடு எழும்பின பின்பு பரிசுத்தாவியை பெறுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1:14 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:14 அங்கே
1: இவர்கள் எல்லாரும்
0: ஸ்திரீகளோடும்
1: இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு
0: ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள். அப்போ அவருடைய சகோதரர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சகோதரர்களும் அந்த இடத்துல பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற இயேசுவின் தாய், இயேசுவின் சகோதரர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்த பிறகு, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்கும் போது அவருடைய சொந்த ஊரில் உள்ளவங்க அவரை விசுவாசிக்க முடியாமல் போனதை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்ற வார்த்தையை நம்ம இங்கே பார்க்குறோம். அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுறார் ஆண்டவர். எத்தனையோ காரியத்தை உனக்கு செய்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், எத்தனையோ ஆச்சரியமான காரியங்களை செய்த இந்த ஆண்டவரை நம்ம அவிசுவாசிக்க கூடாது, விசுவாசிக்கணும். உன்னுடைய அவிசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படக்கூடாது, உன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படணும். வாசிக்கலாம்,
1: மத்தேயு 8:10 தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். விசுவாசத்தை பார்த்தார். ஒரு 100 அதிபதி இந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். ஒரு கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆச்சரியப்படுறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாட்களிலே சில ஜனங்கள் அதை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். கலிலேயராகிய இந்த மனுஷர் எல்லாம் நம்முடைய சொந்த பாஷைகளிலே பேசுகிறார்களே என்று சொல்லி பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். உண்மையாகவே நம்முடைய விசுவாசம் நாட்களில் அதிகமாக வளரணும். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் நீர் மாத்திரம்தான் எங்கள் நம்பிக்கை, நீர் மாத்திரம்தான் எங்களை காப்பாற்ற முடியும், வேற எந்த மனுஷர்களையும் நம்பி ஆண்டவரே ஒன்றும் பண்ண முடியல, நீர் ஒருவர் தான் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை, அதனால் நீர் எங்களை காக்கிற தெய்வம், எங்கள் மேலே நீர் களி கூறுகிற தெய்வம், எங்களுக்கு அமர்ந்திருந்து திட்டம் போட்டு கொண்டிருக்கிற தெய்வம், எங்களை அழிக்கிற திட்டம் அல்ல எங்களை உருவாக்குகிற திட்டத்தை எங்களுக்கு கொடுக்கிற தெய்வம், ஆயினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்கள் விசுவாசத்தை கண்டு நீர் ஆண்டவரே ஆச்சரியப்படணும்ப்பா. இந்த நாட்களில் விசுவாசிகள் என்று நாங்கள் சொல்லி இத்தனை வருஷமா ஆலயத்துக்கு வரும்போது இன்னும் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அன்று புறஜாதிகள் உம்மை விசுவாசிக்கிறார்கள், விசுவாசிகளாகிய நாங்கள் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம விசுவாசிக்கணும். இந்த செஞ்சூரியன், இந்த பெரிய செஞ்சூரியன் எப்படி ஆண்டவரை விசுவாசித்தான் என்று நம்ம படிக்கும்போது அவன் சொல்கிறான், முதல்ல ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் யார் இல்லை, நான் பாத்திரன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுதான் விசுவாசத்துக்கு வளர்ச்சி. அது அர்த்தம் என்ன? நான் பெரிய செஞ்சூரியன், நான் யார் தெரியுமா, நீ இயேசு என் வீட்டுக்கு அப்படி கூப்பிட்டா வரணும் அப்படின்னு சொல்லலாமே. அவர் வர்றேன்னு சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், நீர் என் வீட்டுக்கு வர நான் யாரும் கிடையாது, பாத்திரம் இல்லைன்னு தாழ்மையாக தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரும் லூக்காவின் சுவிசேஷம் 17 அதிகாரத்தை வாசிக்கும்போது என்ன சொல்கிறார், அங்கே அவர் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், ஆண்டவரே நான் இதை செய்தேன் ஆனால் நான் அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரன், ஆண்டவரே நான் இதை எதையும் பெறதுக்கு நான் பாத்திரம் அல்ல என்று ஒரு ஊழியக்காரன் சொன்னான். நம்ம சில நேரம் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் உங்களுக்கு செய்திருக்கிறேன், அதனால் நீர் எனக்கு இது செய்யணும் அப்படின்னு வருவாங்க. நிறைய பேர் அப்படி தான், நான் தசவபாகம்லாம் ஒழுங்காக கொடுக்குறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு அள்ளி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிற, எப்போ கொடுக்க போறீர் அப்படின்னு வரக்கூடாது. ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, நான் அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரன், நான் ஒன்றுமில்லப்பா அப்படிங்கிறது தான். அங்கே தான் விசுவாசம் வளரும். கரை உயர்த்து கத்துற துதிப்போம், நல்ல கைகளை உயர்த்து கத்துற துதிப்போம். நான் இத்தனை வருஷமாக இந்த ஆலயத்துக்கு வர்றேன், எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் அப்பிரயோஜனமான ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா, கை வைத்து கத்துற துதிப்பாமே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த இந்த இந்த விதமான ஒரு ஒரு தாழ்மையின் அனுபவம் நமக்கு உண்டாகணும். கத்தருக்கு நம்ம ஊழியம் செய்துட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், அப்பிரயோஜனமானவன் நான், செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்திருக்கிறேன்ப்பா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக இருந்தால் உன் விசுவாசம் பெருசாக மாறும். ஆமே. ரெண்டாவது அவன் சொல்கிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், எங்கள் மேலே அதிகாரிகள் இருக்கிறாங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், நான் ஒருத்தனை போனால் போகிறான் வானா என்ன செய்கிறான் வர்றேன், இதை செய் என்று சொன்னால் அதை அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரெண்டாவது உண்மையான விசுவாசம் அவனுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா அவன் அதிகாரத்தை மதிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள். கைகளை வைத்து கத்துற தோத்திரம். ஆமே. ஒரு ஆர்மியில் இருக்கிறவன், அவன் ஆர்மியில் யாரெல்லாம் இருக்கிறான், கேர்னல் இருப்பாங்க, மேஜர் இருப்பாங்க, கேப்டன்ஸ் இருப்பாங்க, ஸோ இன்னும் பல விதமான இதெல்லாம் இருப்பாங்க, சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சின்ன தப்பு செய்தாங்க ஆர்மியில் தப்ப முடியாது. அதிகாரத்துக்கு அவங்கெல்லாம் கீழ்ப்பட்டவங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ரஜப்பூட் ஆர்மியில் என்னைய 3 மாதம் கொண்டு போட்டிருந்தாங்க. நான் காலேஜில் படிக்கும்போது ரஜப்பூத் ஆர்மியில் போய் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த நாளில் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் இல்லை போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஊழியத்துக்கு வரணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆசை இருந்துச்சு. என்னை கொண்டு அங்கே ஆர்மியில் போட்டாங்க. துப்பாக்கியை இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும், கையை நமக்கு அப்படி வச்சு பழக்கம் இல்லை, எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியும். அதை லைட்டாக கீழே இப்படி வச்சிட்டேன், அவ்வளோதான். அங்கேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். அவன் கண்டுபிடிச்சி நேரம் வந்துட்டான், உன்னை யார் துப்பாக்கியை கீழே வைக்க சொன்னது, இப்படி எல்லாம் வைக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஓட வச்சான் பாருங்க. 50 தடவை ஒரு கிரவுண்டை சுத்த வச்சான், உயிர் போயிட்டு. என் கூட என்னைய மாத்திரம் இல்லை, என் கூட இருந்த 50 பேரையும் ஓட வச்சான். அவன் ஓடிக்கிட்டே என்னை ஏசினாங்க, உன்னையால் தான்டா நாங்கள் எல்லோரும் ஓடுறோம், உன்னையால் தான் ஓடுறோன்னு ஏசி தள்ளிட்டான். வாழ்க்கையில் அங்கே ஆர்மியில் அவங்க எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. அதே போல் ஆண்டவருடைய ஆர்மி இருக்குது. ஆண்டவர் சில தலைவர்களை நியமிச்சிருக்கிறார், ஆண்டவர் ஊழியர்களை வச்சிருக்கிறார். அதுக்கு ஏற்று நிற்காத, நீ அதிகாரத்தை கீழ்ப்படிஞ்சா உனக்கு சாத்தான் கீழ்ப்படிவான், இல்லைன்னா கீழ்ப்படிய மாட்டான். யார் அதிகாரத்தை கீழ்ப்படிஞ்சு ஒழுங்காக இருக்காங்களோ அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும். கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசமாக இருக்க அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்க எங்களுக்கு உதவி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். 3வதாக நம்ம வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் நிரூபிக்கப்பட்ட விசுவாசமாக இருக்கணும். நிரூபிக்கப்பட்ட விசுவாசமாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கணும். வாசிக்கலாம், 1 பேதுரு 1:7 வாசிப்போம்.
1: அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும்.
0: அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும்.
1: அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்
0: அழிந்து போகிற இந்த பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது போல அதிக விலையேறப்பெற்றதாகிய உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம விசுவாசம் நிரூபிக்கப்படுற விசுவாசமாக இருக்கணும். நமக்கு விசுவாசம் எதில் ரொம்ப இருக்குன்னு சொன்னால், எனக்கு ஒரு நல்ல கார் வேணும் அப்படின்னு விசுவாசிப்போம். கார் கிடைக்குமா கிடைக்காதா? கார் கிடைச்சிடும், ஏன்னா அது மேலே உனக்கு ஆசை இருக்குது, அது மேலே ரொம்ப விருப்பம் இருக்குது, விசுவாசம் இருக்குது. நீ கேட்கும் போது ஆண்டவர் தருவார். வேறு என்ன கேட்போம்? நம்ம வீடு கேட்போம், வீடு ஒன்று ஒரு வீடு இருக்கிறது, இதெல்லாம் தப்பு இல்லை. வீடு நம்ம கேட்போம், வீடு எப்படி ஆயினும் சரி. நிறைய பேர் வந்து சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் நான் 3 மாடி கட்டடம் கட்டிட்டேன், ஆண்டவர் எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஆண்டவர் செய்ய சாதாரணமான ஆட்கள், அதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் செய்யத்தான் செய்கிறார், வேண்டான்னு இல்லை. நல்ல உடுத்துறது, நல்ல காரியங்களை செய்கிறது நல்லது, ஆண்டவருக்கு மகிமையாக நம்ம அதை செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம விசுவாசம் இதனாலெல்லாம் நிரூபிக்கப்படுறதில்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவன் நம்ம விட நல்ல கார் வச்சுருக்கான், அவன் விசுவாசத்துலேயே வச்சுருக்கான் இல்லை. அவன் அங்கங்கே அடித்து பிடிச்சி வச்சுருக்கான், அங்கே பெரிய கார் வச்சுருக்கான், வீடு. நம்மெல்லாம் வீடே, நம்ம வீடுகள்லாம் ஒன்றும் இல்லை. அவன் உலகத்தில் அவன் வச்சுருக்கான் வீடு, அவனுக்கு என்ன விசுவாசமாக இருக்குது? இல்லை, அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவனுக்கு இருக்கிறது வேறு. அப்போ விசுவாசிகளாகிய நமக்கு இந்த மாதிரி காரியத்தை வச்சு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுற விசுவாசம். நமக்கு விசுவாசம் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், அழிந்து போகிற பொண்ணு எதனால் சோதிக்கப்படுது? அக்னியினால் சோதிக்கப்படுது. ஒரு பொண்ணு உண்மையான பொண்ணா இல்லையான்னு எதில் போட்டால் தெரியும்? அக்னிக்குள்ள போட்டால் தெரியும் அந்த பொண்ணு நல்ல சோதி நல்ல பொண்ணா இல்லையான்னு தெரியும். நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிட இந்த கட்டிடங்களை கட்டும்போது நம்ம நிறைய தங்க காணிக்கைகள் நம்ம எடுத்தோம். தங்க காணிக்கைகள் உங்கள் நகைகளை கொண்டு கொடுங்கன்னு சொன்னபோது நிறைய பேர் கொண்டு கொடுத்தாங்க. அதில் ஒரு அமெரிக்கன் ஒருத்தன் அவன் மோதிரத்தை கலத்தி போட்டான். அவன் பெருசாக வந்து பேசி அவன் மோதிரத்தை கலத்தி போட்டான். அது 24 கேரட் இல்லை, அது எல்லாம் ஏதோ சேர்ந்த கேரட்டை கொண்டு உள்ளே போட்டு எல்லா தங்கத்தையும் உருக்கின போது இந்த மோசமான மோதிரம் உள்ளே வந்துட்டு. மோதிரத்தை உருக்குனாதான் தெரியும் இதில் ஒழுங்காக இருக்குதா இது தங்கம், இல்லை வேறு என்னத்துலையாமோ சேர்த்துருக்கானா தெரியும். உன் விசுவாசம் சரியான விசுவாசம் ஆனால் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், உனக்கு போராட்டங்கள் வரும். அதன் மத்தியில் ஆண்டவரை விசுவாசிக்கணும். கைகளை உயர்த்தி ஆண்டவர் பெரிய காரியம். அப்போ நீ அதில் நிரூபிக்கணும், ஆண்டவரே உமக்கு தோத்திரம், உமக்கு என்னது தோத்திரம், எனக்கு வர்ற இந்த பிரச்சனை மத்தியிலையும் நான் உம தோத்திரம் உண்டு ஆண்டவரே, எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன். கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவர் எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன். என் விசுவாசம் சோதிக்கப்படுது ஆண்டவரே, நாம் எனக்கு நீ நல்ல காரியத்தை செய்தால் மாத்திரம் தோத்திரம்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன மாதிரி காரியங்கள் நடந்தாலும் நீர் எனக்கு தீமை செய்ய மாட்டேன். என் பேரில் சந்தோஷமாக இருக்கிறீர், நீர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தருவீர். எனக்கு வந்த நஷ்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வந்த பிரச்சனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:36 வாசித்தீங்கன்னா, விசுவாச பட்டியலிலே இதுக்கு முந்தி உள்ளவர்கள் எல்லாரும் பெரிய காரியத்தை சாதித்தார்கள், அதுக்கு பின்னால் வந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா. எபிரேயர் 11:36 வாசிங்க.
1: வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும்
0: காவல்களையும் அனுபவித்தார்கள்.
1: கல்லறியுண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும்
0: குறைகளையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் என்ன செய்தாங்க, அனுபவித்தாங்க. இவங்களும் விசுவாச பட்டியல் வீரர்கள் தான் வர்றாங்க. குறைகள், துன்பங்கள், இன்னும் உபத்திரவங்கள், இதன் மத்தியிலையும் ஆண்டவரை விசுவாசிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிங்கம் தானியில் என்ன செய்யலை, அதுவும் விசுவாசம்தான். ஆனால் ரோமர்கள் ஆண்ட காலத்தில் சிங்கங்களை அவிழ்த்து விட்டாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது சிங்கங்களை அவிழ்த்து விட்டாங்க, சிங்க கெவியிலர். அது வந்து இந்த விசுவாசிகளை கடிச்சு குதறிட்டு சாப்பிட்டுட்டு அவங்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே தோத்திரம் பண்ணிக்கிட்டே அவங்க மரித்தாங்க. அது மேலான விசுவாசம். கை வைத்து கத்துற தோத்திரம் ஆமே, அது மேலான விசுவாசம், மேலான விசுவாசம். சில நேரத்தில் சிங்கங்களின் வாய்களை கட்டுவார். ஆமே. நம்ம பாடுவோம் இல்லை, சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அதுவும் உண்டு. ஆண்டவர் காக்கிற தெய்வம்தான், சிங்கக்கவியிலேருந்து காக்கிற தெய்வம். ஆனால் சில நேரங்களில் சிங்கக்கவியிலேருந்து காக்காமல் விட்டாலும் அவர் நல்ல தெய்வம். அதுதான் உண்மையான விசுவாசம், அது நிரூபிக்கப்பட்ட விசுவாசம். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு எந்த நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நான் உம்மை விசுவாசிப்பேன் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை நிரூபிக்க என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். நல்ல ரெண்டு கை. எப்பவும் கத்தருக்குள்ள சந்தோஷமாக விசுவாசம் உண்டவர்களா, வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறணும், ஆச்சரியமான வாழ்க்கை விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்ட விசுவாசத்தை என் வாழ்க்கையில் தரும்படி ஜெபம் பண்ணுகிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

நீர் என்னை உயர்த்தும் பொழுது என்னை சுற்றியுள்ள சகல கண்களும் என்னை காணும், சகல கண்களும் என்னை காணும். ஏனென்று சொன்னால் நீர் எனக்கு உதவி செய்கிறதினாலே, நீர் என்னை உயர்த்துகிறதினாலே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதினாலே என்னை சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் என்னை காணும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமாய் அதிசயமாய் நீர் என்னை நடத்துகிறதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம்.

நேசிக்கிறேன் ஆண்டவரே. லார்ட் ஐ லவ் யூ லார்ட். உமை நேசிக்கிறேன். சொல்லுங்க, உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உள்ளத்து நாளுக்கு உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு பாராட்டினபடி கிருபைகளுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ஜீவனுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ரத்தத்துக்காக, என்னை நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக, என் பலவீனத்தை மாற்றினதற்காக, என் துக்கங்களை சுமந்து கொண்டதற்காக உமை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உமை நான்

சுகமுண்டு. உடைய சமூகத்திலே சுகமுண்டு. பலவீனமா இருந்தா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன், உடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன். Yes, by your stripes, by the stripes of Jesus, இயேசுவின் தழும்புகளால் அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். பலவிதமான பழக்க வழக்கங்களுடைய அடிமைத்தனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த வேளையிலே அது மாறி போகிறதற்காக, பலவீனங்கள் உடைக்கப்படுகிறதற்காக, அவருடைய கிரிகைகள் மாறி போகிறதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா. நன்றி ஆண்டவரே.

ஆண்டவரே, உமேன நோக்கி பார்த்து உமேன துதித்து உமேன ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, உமே நான் துதிக்கிறேன். ஆண்டவரே உமே நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே என் கண்கள் என் கருவை கண்டது, அதற்காக உமக்கு

ஆமென். கர்த்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை விட்டு தூரமாய் நான் போனேன் ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை அழைத்துக் கொண்டீர். அதற்காக மக்கள் நன்றி.

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக, எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக, எங்களை ஆண்டவரை நீர் பலப்படுத்துவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் 2 நாளாகம புத்தகம் 33 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து நாம் தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும்போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிவித்தான். அதனாலே இங்கே நாம் மனாசேனுடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்க நெருக்கப்படுகையில் செபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு நெருக்கம் வரும்பொழுது செபிக்க நாம் முற்பட வேண்டுமா? நெருக்கம் அப்படின்னாலே என்ன? அப்ளிகேஷன் அப்படின்னு துன்பம் அல்லது பெரும் மனவேதனை என்று சொல்லலாம். ஒரு துன்பம் வரும்போது, ஒரு இல்லை மனவேதனை வரும்போது, ஏதாவது ஒரு சம்பவத்தினால நமக்கு ஒரு பெரும் மனவேதனை வரும். இல்லை துன்பம் துயரம் நம்மளை வந்து ஆட்கொள்ளும், சஃபரிங்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் வரும் வேளையில் நாம் தூங்கிட்டுருக்கூடாது. நெருக்கம் வர வேளையில் நம்ம முறுமுறுத்துக்கிட்டு உட்காந்துட்டு மற்றவங்களை குறை சொல்லிகிட்ருக்கூடாது. துன்பமோ நெருக்கமோ ஏதோ வேதனையோ வந்துடுச்சு அப்படின்னா நீ அடுத்த நிமிஷமே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதனால எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் துன்பப்படும்போது வேதனைப்படும்போது இந்த 2 நாளாகவும் 33 மனாசேனுடைய வாழ்க்கை, அவன் செய்த அந்த ஜபம் என்னை என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கும். ஏன்னா அதை கொஞ்சம் நான் படிக்கிறேன் கேளுங்க. 9 ஏன் அவனுக்கு அந்த நெருக்கம் வந்தது? அப்படி நெருக்கம் வரும்போது அவன் ஜெபித்த போது ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தாருன்றதை நான் நினச்சி ஆச்சரியப்படுவேன். என்னென்னா பாருங்கள், அப்படியே கர்த்தர், 9 வசனத்திலிருந்து படிக்கிறேன், 33, அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமிலும் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழித்தப்பி போக பண்ணினான். மனாசே ஒரு ராஜாவாக இருக்கிறான், ஒரு பதவியில் இருக்கிறான், மக்களை வழித்தப்பி செல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். அதனால இன்னைக்கு எத்தனையோ அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளோ மக்களுக்கு நன்மையை செய்யலாம். ஆனால் அவங்க மௌனம் சாதிப்பதனால மக்களை வழித்தப்பி செய்கிறார்கள். மக்களை திசை திருப்பு ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தில் கொண்டு போய் தள்ளுறாங்க. உண்மையிலே இன்றைக்கி மணிப்பூர் விவகாரத்தில் இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கி அவர் நியூட்ரல் மைண்டில் இருந்தார்னா, உண்மையிலே ஒரு நல்ல உள்ளம் படைத்தவராக இருந்தார்னா, அவர் என்ன செஞ்சுருக்கணும், மணிப்பூர் அந்த விவகாரத்தில் தலையிட்டு அவர் பேசியிருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும், அங்கே அப்படியே நின்று இருக்கும், ஸ்டாப் ஆகிருக்கும். அவர் மௌனம் சாதித்ததுனால பாதிப்புகள் அதிகமாக ஒரு கூட்டத்தினருக்கு, அவர் யாராக இருக்கட்டும், அவன் எதிரியாக கூட இருக்கட்டும், அவங்க பொதுமக்கள், அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. நம்மளை போல ஒரு பிரதமர் என்பவர் ஒரு பொதுப்படையான ஒரு மனுஷனாக மாற வேண்டும். அந்த மனநிலை இன்றைக்கு யாருக்கும் வரவில்லை. இன்றைக்கி தங்களுடைய ஆள், தங்களுடைய கட்சி, தங்களுடைய காரியம் அப்படின்றத தான் அவங்க பார்க்குறாங்களோஞ்சி, எல்லாரும் ஓட்டு போட்டு தான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்கிறாங்கன்றத அவங்க மறந்துடுறாங்க. பொதுமக்கள் ஓட்டு போட்டு தான் நம்மளை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய பணத்தினால தான் நான் இந்த அதிகாரியாக வந்திருக்கிறேன்றதை அவங்கெல்லாம் மறந்து போய் ஒன் சைடாக ஒரு சார்பாக அவர்கள் செயல்படுவதனால பல நெருக்கங்கள் இந்த தேசத்துக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். அன்பால் இன்றைக்கி அவர் மட்டும் அந்த மௌனத்தை கலைத்து அன்றைக்கே சொல்லியிருந்தான்னா இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகியிருக்கலாம். ஆனால் அவர் மௌனத்தினால மக்களை திசை தப்பி, அதாவது மக்களை வந்து என்ன செய்கிறாங்க, வழி தப்பி போக போனே, ஓ நமக்கு பிரதமரே சப்போர்ட்டியா, நமக்கு ஜனாதிபதியே சப்போர்ட்டு, நமக்கு ஐயே அந்த கலெக்டரே சப்போர்ட் இருக்கிறாங்க, நமக்கு மந்திரியே சப்போர்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்களாம், அந்த மக்கள் வழி தப்பி அராஜகத்திலையும் ஆணவத்திலும் அவர்கள் செல்வது யார் பொறுப்பு ரெஸ்பான்சிபிள்னாக்கா, அன்னைக்கு இருக்கிற ராஜா தான் பொறுப்பு. இந்த ராஜா மனாசே ராஜா என்பவன் அன்னைக்கு மக்களை வழிதப்பி போக செய்தான் என்று பார்க்கிறோம். அதனால இது வேதம் சொல்கிறது. இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் அநேக மக்கள், நாட் ஓன்லி நம்ம இந்திய பிரதமர் மட்டும் இல்லை, இன்றைக்கி வேர்ல்டில் இன்றைக்கி அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இன்றைக்கி உக்ரைனாக இருக்கட்டும், அந்த அதிபர்கள் அந்த பதவியில் இருக்கிறவர்கள் மக்களை வழிதப்பி செய்யல, அவங்க ஏதுவாக இருக்கிறார்கள், அவருடைய ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவர்கள் தலையிட்டு டக்குன்னு ஒரு பிரச்சனையை முடிக்காமல் இருக்கிறதுனால பல விதமான பாதிப்புகள் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பால் இங்கே அதுதான் சொல்கிறார், இங்கே மனாசே அவன் மக்களை வழிதப்பி போக பண்ணினதுனால கர்த்தர் மனாசேவோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். என்ன செஞ்சாங்களாம், அவங்க கவனிக்கவே இல்லை. கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்குறார். உண்மையிலே அவர் ஒரு நம்ம பாரத பிரதமர் மனசாட்சி உள்ளவராக இருந்தால், அவர் தெய்வ பக்தி நிறைந்தவராக இருந்தனா, நிச்சயமாக அவருடைய மனசாட்சியில் தெய்வம் நிச்சயமாக அவருக்கு என்ன செஞ்சுருக்கோம், நீ செய்கிறது தப்புன்னு சொல்லியிருக்கோம். அதையும் அசட்டை பண்ணி தான் அவர் உலகமெல்லாம் சுற்றி வந்தார். அன்பாலே இன்றைக்கி அதே தான் இந்த மனாசே இன்றைக்கி என்ன செய்கிறாருன்னா, அவர் அசட்டை பண்ணுறாரு. மனாசேவோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதும், எவ்வளோ பெரிய பாவங்க, எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய அக்கிரமத்துக்கு இவர் துணை போயிட்டாரேன்ற மாதிரி தான் மக்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க, தேசமே இன்னைக்கு நினைக்குது. அன்பால் இன்னைக்கு அதே தான் இன்றைக்கி அந்த மனாசே செய்தது தான் இன்றைக்கி இந்த காலத்தில் இருக்கிற அதிபர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கி புதினா அப்படி தான் செய்கிறார். ரஷ்யாவில் இன்றைக்கி போர் வந்திருக்குது, எத்தனை மக்கள் இன்றைக்கி உலகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைன் அதிபர் இன்றைக்கி அந்த போரை விட்டுட்டு நம்ம சமாதானம் போகணும் சொல்லலாம், இன்றைக்கி எல்லாருமே பிரஸ்டீஜில் உட்காந்துருக்கிறாங்க. அன்பாலே ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தோம், அந்த உக்ரைனுடைய அதிபர் என்ன செய்யலை, மனம் மாறலை, ஐயோ போர்னால இத்தனை லட்சம் பேர் அழிகிறாங்களே, நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீங்கு நம்ம பீரியடில் வருது அப்படின்னு சொல்லி அந்த அதிபர்கள் மனம் திரும்பலை. பாருங்கள், இங்கே மனாசே பேசின போதும் அதை கவனிக்காத போனார்கள். ஆகையால் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால் ஆகையால்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் சொல்லியும் மனாசே கீழ்ப்படியாமல் போனதுனால, ஆண்டவர் சொல்லியும் மனாசே அலாட் ஆகாததுனால, எச்சரிப்பு அடையாததுனால, ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்போ என்னாச்சு, ஒரு எதிரியை அனுப்புகிறார் ஆண்டவர் மனாசேக்கு புத்தி புகட்டுறதுக்கு, ஒரு எதிரியை அனுப்புகிறாரியா, அசிரிய ராஜாவினுடைய படைகள் வந்து அந்த மனாசே மேலே பிடிச்சி அவனை வெங்கல சங்கிலியால் கட்டி அவங்க என்ன செய்கிறாங்களாம், அசிரிய ராஜாவிட்ட இட்டுட்டு போகிறாங்க. அதுதான் சொல்கிறார், பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள், பாபிலோனுக்கு தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க சங்கிலியால் கட்டி மனாசே ராஜாவை. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தும் கவனிக்காமல் போனால் எதிரியை தான் அனுப்புவார் ஆண்டவர். இப்படி தான் அனுப்பிச்சு அவனை இழுத்துட்டு போகிறார் கையை காலை கட்டி. இப்படி 12வது வசனம், இப்படின்னா எப்படி, எதிரிகள் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை சங்கிலியால் கட்டி தர தரன்னு பாபிலோனுக்கு இழுத்துட்டு போகும்போது அவன் நெருக்கப்படுகையில், இப்படி அவன் நெருக்கப்படுகையில் இந்த துன்பம் வரும்பொழுது அப்போ தான் தன் தேவனை நோக்கி பார்க்குறான். ஆஹா, இந்த நெருக்கம், இந்த வேதனை, இந்த சோதனை, இந்த துன்பம் ஏன் வந்தது அப்படின்னு இப்போ தான் அலசி ஆராயிறான். அப்போ தன் நெருக்கம் வரும்போது தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி கெஞ்சி, இப்போ தான் அவருக்கு புத்தி வேலை செய்யுது. ஐயோ, இப்படி தப்பு பண்ணிட்டோமே, ஆண்டவர் இவ்வளோ சொல்லியே நம்ம கேட்காம போயிட்டோமே, அசால்ட்டாக இருந்துட்டோமே, மக்களை வழிதப்பி செய்ய நம்ம ஏதுவாக இருந்துட்டோமேன்னு சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சி, கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். தன்னை என்ன செஞ்சானா, தாழ்த்தினான். அப்படி தாழ்த்தும் போது பாரு, போயிட்டு இருக்கும்போது அதான் நான் நினச்சிட்டே போயிருப்பேன், அரெஸ்ட் பண்ணி சங்கிலியால் கட்டி அவனை தர தரன்னு பாபிலோனுக்கு கொண்டு போகிற அந்த பீரியடில், அந்த சனத்தில் இவன் என்ன செய்கிறான், டக்குன்னு ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறான். ஆண்டவரை நோக்கி பார்க்குறான், தன்னை தாழ்த்துறான், கெஞ்சுறான், ஆண்டவரே நான் என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் உணர்றான். அன்பாலே உணர்ந்த பிறகு அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது இதெல்லாம் பாருங்கள் என்னென்னா, தட் இஸ் அப்படியே அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஷன் சொல்லுவாங்க. அந்த ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, அவன் ரோட்டில் அவனை இழுத்து தர தரன்னு கொண்டு போயிட்டு இருக்கும்போதே அவன் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்கள், அவன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, அவனுடைய உண்மையான அந்த மனம் திரும்புதலுக்கு இறங்கி, அவன் கெஞ்சி தன்னை தாழ்த்தினதை பார்த்து அவர் இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். என்ன நடந்திருக்குங்க கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த ஆளுங்க இவனை இட்டுக்கிட்டு பாபிலோனுக்கு போய் தங்கள் ராஜாகிட்ட சப்மிட் பண்ணுறதுக்காக இழுத்துட்டு போகிறாங்க. இவன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சறான், தாழ்த்துறான். அந்த நிமிஷமே என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவங்க விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்களா என்ன நடந்ததுன்னே தெரியல, அவனை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டான். கர்த்தர் தேவன் என்று அப்போது மனசு அறிந்தான். அப்போ தான் அறிகிறான், ஆகா இவ்வளோ சக்தி உள்ள தெய்வமா, நம்மளை தாழ்த்தி கெஞ்சின உடனே அடுத்த செகண்ட் அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு. அன்பாவில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக நெருக்கம் கொடுக்கவும் முடியும். அசிரியா ராஜாவினுடைய சேனாதிபதிகளை அனுப்பி அவனுக்கு நெருக்கத்தை கொடுக்கவும் கர்த்தரால் முடியும். அந்த சேனாதிபதிகளை இவனை விட்டுட்டு போக வைக்கவும் ஆண்டவரால் முடியும். இதுதான் எனக்கு நடந்தது. அப்போ நம்மளை இன்னைக்கு என் பேச்சை நீ கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்து நடக்கலைன்னா ஒரு நெருக்கத்தை நான் கொடுப்பேன். அந்த நெருக்கத்தின் மூலமாக நீ உணர்ந்து, என்ன உணர்ந்து என்கிட்டதே நீ வந்து சரண்டராகி ஆண்டவரே நான் தாழ்த்தினா, உனக்கு அந்த நெருக்கத்தில் அடுத்த செகண்டே உனக்கு விடுதலை கொடுக்க என்னால் முடியுன்ற ஆண்டவர் இங்கே நிரூபிக்கிறார். இதை நினச்சி பார்த்து நான் அழுவேன். ஏன்னா அன்பாவில் இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறப்ப, நீ நான் திருந்துறதுக்கு தான் அந்த நெருக்கத்தை கொடுக்குறார். அந்த மனாசை திருந்துறதுக்கு தான் அந்த நெருக்கத்தை கொடுத்தார். அவன் தன்னை தாழ்த்தும் போது அடுத்த செகண்டு என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த சிப்பாய்களுக்கு என்ன நடந்தது, இல்லை ஒரு தேசத்திலிருந்து கட்டில் வந்து இப்போ தாவீது அப்படி தான் சில சமயத்தில் நெருக்கப்படும் போது ஆண்டவர் அவனுடைய காரியத்தை, நெருக்கத்தை பார்த்துருக்கிறார். நாங்கள் ஈபுரு கிளாஸில் படிக்கும்போது அந்த ஒரு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கத்தில் அவன் போயிட்டான். சவுல் மன்னன் வந்து அவனை இப்போ கண்டுபிடிச்சிடுவான். ஏன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லை, அந்த இடத்துல லாக் ஆகிட்டான். அப்போ லாக் ஆன பிறகு இவன் சவுல் வந்து படையை திரட்டிட்டு வரான். தாவீதை வந்து அடையிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட ஆகாது. அந்த இடத்துல வந்துட்டானா தாவீது மாட்டிப்பான், தாவீது க்ளோஸ், அவன் கதை முடிய போகுது. அப்படிப்பட்ட நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றான், ஆண்டவரே நான் இந்த மனுஷங்கையில் நான் சாவணுமா அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது சவுலுக்கு ஒரு செய்தி வருது, எதிரி நாட்டு படைகள் நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, உடனே வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சவுல் சொல்கிறான், இந்த தாவீதை என்றைக்கு வேணாலும் சாவடிச்சிக்கலாம், இப்போ நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு உடனே அந்த செய்தியை கேட்டு ஓடுறான். அப்போ தாவீதுக்காக ஆண்டவர் அங்கே எதிரி நாட்டு படையை அங்கே வர சொல்லி யாருடைய மனசை திசை திருப்புறாரு, சவுலுடைய மனசை திசை திருப்புறாரு. அன்பாவிலே இதுதான் ஆண்டவருடைய கிருபை. அந்த தாவீது நெருக்கப்படுகையில் எனக்கு இன்னொரு காரியம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், 1 சாமுவேல் 30:6 பார்த்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார். கூட இருந்தவனே அவன் நெருக்கப்பட்டு அமலிக்கர்கள் வந்து எல்லாத்தையும் இட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அவன் வருத்தமாக இருக்கிறான். ஆனால் வருத்தப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவங்களே கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஏடா ஒன்னால் தாண்டா ஏன் புள்ள புட்டிங்கெல்லாம் போச்சு, உன் பேச்சை கேட்டுட்டு நாங்கள் வந்தோம் பார் அப்படின்னு கூட இருந்த சக ஊழியர்கள், சக விசுவாசிகள், சக போர் சிப்பாய்களே கல்லெடுக்கும்போது தான் தாவீது தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்ற அடுத்த செகண்ட் முழங்காலில் நிற்கிறான், ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறான். ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல, என்னை மன்னிங்க, என்னுடைய பாவங்கள் மீறுதலை மன்னிங்க, ஏதோ செஞ்சுருக்கலாம் சம்திங், ஆண்டவர் நெருக்கப்படும் போது அவன் ஆண்டவரை அண்டி கொள்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நீ நான் என்ன செய்கிறோம் அன்பாவில்லே? நமக்கு ஒரு துன்பம் வருது, துயரம் வருது, அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோமா, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோமா? இன்றைக்கி மனாசே ஆண்டவர்கிட்ட ஜெபித்தான், தன்னை தாழ்த்தினான். அதனால் ஆண்டவர் இறக்கப்பட்டு போயிட்டு இருக்கும்போதே அவனை விட்டுட்டு அவங்க பண்ணியே போயிட்டாங்க. சிப்பாயிலாம் என்னது, இவனை அரெஸ்ட் பண்ணி ஈத்துட்டு போகிறவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நாட்டுக்கு வந்துட்டான். அன்பாவில்லே, அந்த சனமே அது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கேக்கு. அவன் என்னது, அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, அதுதான் அண்டர்லைன், அவர் அவன் ஜபத்துக்கு இறங்கி, கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினான். என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த கெஞ்சுதலுக்கும் தன்னை தாழ்த்தி அவன் ஆண்டவரிடத்தில் சரண்டர் பண்ணி ஜெபம் பண்ணதுக்கும் ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நீ நான் கெஞ்சலாமா? நமக்கு ஒரு நெருக்கம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா இன்றைக்கும் நீ மிஞ்சி மிஞ்சி ஆண்டவர்கிட்ட நீ கோச்சிட்டு போகாத, இன்றைக்கும் ஆண்டவருக்கு முதுவை காட்டாத, ஆண்டவருடைய பாதத்தில் போய் உழு. ஆண்டவரே, எனக்கு இந்த நெருக்கம் வந்தது என்னால் தான், என்னுடைய கீழ்ப்படியாமையினால தான், என்னுடைய கவனக்குறைவுனால், என்னுடைய நான் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்ததுன்னு சொல்லி ஆண்டவரே அண்டிக்கொண்டு ஆண்டவர்கிட்ட தாழ்த்து நாம் கெஞ்சும்போது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் நமக்கு மாற்றுகிறார். நம்முடைய நெருக்கத்திலிருந்து நமக்கு விசாலத்திலே கொண்டு வருகிறார். ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மனாசே நெருக்கப்படுகையில் உம்மிடத்தில் ஆண்டவரே கெஞ்சி ஜெபித்தான், தாழ்த்தி ஜெபித்தான். அடுத்த செகண்ட் அவனுடைய சிறையிருப்பை, அவனுடைய எல்லாத்தையும் விடுதலையாக்கி அவனை திரும்ப ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தீர். ஆண்டவரே, நீரே தேவன் என்று அவன் அறிக்கையிட்டான் பார்க்குறோம். அப்படியாக நானும் நாங்களும் ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கத்தில், துன்பத்தில், ஆண்டவரே பெரும் மன வேதனையில் நாங்கள் உண்மையே அண்டிக்கொண்டு எங்களை தாழ்த்தி ஜபிக்கும்போது எங்கள் நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து விசாலத்தில் வைங்க. அப்படியா செய்ய போகிறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாய் காத்து நடத்துவாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 6:11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிறிஸ்துவோடு கூட அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் போது நாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இதே அதிகாரம் மேலே உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் மாறுகிறான் என்றால் ஞானஸ்நான உடன்படிக்கை எடுக்கும் போது. கலாத்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல், கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படுதல். இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை என்பது மிகவும் அவசியமானது. இயேசு கிறிஸ்து அதை செய்தார், காண்பித்து தந்தார். அந்த அடிச்சுவடை அவரோடு கூட இருக்கும்படிக்கு, அந்த நித்தியத்தை சுதந்திரிக்கும்படிக்கு விரும்புகிற ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் காணப்படுகிறோமோ அப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றால் பாவத்துக்கு மரித்தவர்களாய். பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு காலத்திலே நாம் பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்தோம். எப்பொழுது நாம் மீட்கப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்கிறோமோ இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய், நீதிக்குள்ளானவர்களாய் மாற்றப்படுகிறோம். பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்தபோது என்ன செய்தோம், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? ரோமர் 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்தபோது நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தோம். இப்பொழுது யாராய் இருக்கிறோம்? நீதிக்கு அடிமைகளாய், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் இருக்கிறோம். அப்படி என்றால் பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்தபோது நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் இருக்கிறோம் என்றால் நாம் எதற்கு நீங்கினவர்களாய் காணப்பட வேண்டும் தெரியுமா? பாவத்திற்கு. கிறிஸ்துவுக்குள்ளாய் மாற்றப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் காணப்பட அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் தெரியுமா? பாவத்துக்கு நீங்கினவனாய் இருப்பான், பாவத்துக்கு விலகுகிறவனாய் இருப்பான். யோசேப்பை போல, யோசேப்பு விலகி ஓடினான் அல்லவா, யோசேப்பு விலகி ஓடினதை போல கிறிஸ்துவுக்குள்ளானவன் பாவத்துக்கு விலகினவனாய் இருப்பான். பாவத்தை அவன் நேசிக்க மாட்டான், பாவத்தை அவன் தேட மாட்டான், பாவத்தை நடப்பிக்க தன் அவயவங்களை ஒப்பு கொடுக்க மாட்டான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ரட்சிக்கப்பட்டது, நாம் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டது நம்முடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால. கிருபையினால நாம் இந்த பாக்கியம் பெற்றிருக்கிறோம். பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்தபோது எப்படி நீதிக்கு விலகினவர்களாய் காணப்பட்டோமோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு விலகினவர்களாய். ஆமென். எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்ராயீம் சொல்லுவான் என்று ஓசியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் சீப்போ என்று தள்ள வேண்டியதை சீப்போ என்று தள்ளி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் நம்முடைய ஓட்டம் தொடருமானால் ஆமென் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, நாம் இருக்கிற இடங்களிலே, நாம் செல்லுகிற இடங்களிலே அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் காணப்பட தொடர, பாவத்துக்கு விலகினவர்களாய் இருப்போ, கிறிஸ்துவுக்கு மகிமையாய் வாழ்வோ. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையா எங்களை ரட்சித்து மீட்டு உம்மோடு உடன்படிக்கை செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்த எங்களை உமக்குள்ளே வைத்து கொண்டிருப்பா. நாங்கள் இனி உம்முடையவர்களாய் அறியப்பட காணப்பட பாவத்துக்கு விலகினவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். எபிரேயர் 12:1 சொல்லியிருக்கிறபடி பாவத்தை தள்ளிவிட்டு ஆண்டவரே நீர் நியமித்த ஓட்டத்தில் உம்மை நோக்கி முன் செல்ல எங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

வளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. டாக்டர் ஸ்காட் என்பவர் ஒரு பிரசித்தி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்க சென்று கொண்டிருந்த போது மிகப்பெரிய சாலை விபத்து ஒன்று நடந்ததை பார்த்தார். ஏறத்தாழ 20 வாகனங்கள் அடுத்தடுத்து ஒன்றின் மேல் ஒன்று மோதின. அநேகர் காயமடைந்தனர். இதை பார்த்த அந்த மருத்துவர் அதிர்ச்சி அடைந்தார். அவர் உடனடியாக தன் காரை விட்டு இறங்கி மிக துரிதமாக செயல்பட ஆரம்பித்தார். நொறுங்கி கிடந்த வாகனங்களுக்குள் இருந்தவர்களை வெளியேற்றி மருத்துவ உதவி தேவைப்பட்டவர்களுக்கு உடனடியாக முதல் உதவி செய்தார். சுமார் 1.5 மணி நேரத்திற்குள் காயப்பட்டவர்களுக்கு முதல் உதவி செய்து அருகில் இருந்த மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தார். என்னை போன்ற மருத்துவர்கள் யாரும் இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு கண்டும் காணாமல் செல்ல முடியாது. ஆபத்துக்கு உதவி செய்யாமல் என் வேலை முக்கியம் என்று எண்ணி அவசரமாய் செல்வதை நான் விரும்பவில்லை என்றார். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். தேவையுள்ள ஜனங்களை கண்டு அவர்களுக்காக உதவி செய்தார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆனால் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இதை பார்த்த இயேசு தொடர்ந்து செல்லாமல் அங்கேயே நின்று விட்டார். பர்த்திமேயுவை தம்மிடம் அழைத்து வர சொன்னார். உடனே ஜனங்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு இயேசுவின் இடத்திலே வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். உடனடியாக இயேசு அவனை சுகமாக்கினார். அவன் பார்வையடைந்தவனாய் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் பிறருக்கு நன்மை செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே தேவையுள்ளவர்களுக்கு நம்முடைய கைகளை தாராளமாய் திறப்போம். சரீர பிரகாரமான தேவைகளோ அல்லது ஆவிக்குரிய தேவைகளோ ஒருவருக்கு இருக்குமானால் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்துவிட வேண்டும். அவர்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறிவிடுவார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தப் போகிறார். நீங்கள் சிறுமைப்பட்டு இருந்தவற்றிலெல்லாம் ஒரு பெருக்கத்தை தரப்போகிறார். அது ஒருவேளை உங்களின் சந்தோஷம், பொருளாதாரம், உங்களின் சரீர பலன், உங்கள் பணியிடங்களில் உள்ள சூழ்நிலைகள், பிறரின் கசப்பான பேச்சுக்கள், இப்படி எவற்றிலெல்லாம் நீங்கள் மனமுடைந்து போனீர்களோ அவற்றில் இன்றைக்கு ஒரு புதிய திருப்பத்தை தரப்போகிறார். நீங்கள் 1000 மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வருகிறது. இயேசுவினுடைய மகிமையின் ஒளி உங்கள் மேல் இருப்பதால் பெரிய ஆசிர்வாதங்கள் உங்கள் மேல் கடந்து வருகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 1:11 வாசிக்கும் போது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று உள்ளது. கர்த்தர் அவர் மாறாதவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லியதை ஒருவராலும் மாற்ற முடியாது என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது 1000 மடங்கு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 47:3-5 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, 1000 முழம் அளந்து கடக்க பண்ணினார். 5 உள்ள வசனங்களிலெல்லாம் 1000 முழம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கலாம். 5 கடக்க முடியாதபடி இருந்தது என்று பார்க்கின்றோம். 8 ஆரோக்கியமான தண்ணீரை கண்டான் என்று உள்ளது. 9 ஜீவராசிகள் பிழைக்கும்படி தண்ணீரையும் ஏராளமான மச்சங்களையும் போகுமிடமெல்லாம் அப்படியே காணப்பட்டது என்று உள்ளது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய ஆசிர்வாதம் உங்களை அப்படியாக ஆசிர்வதிக்கப் போகிறது. நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களால் பலர் ஆசிர்வதிக்கப்படப் போகிறார்கள். தேவ பிரசனம் உங்களை இன்றைக்கு முழுமையாய் நிரப்பப் போகிறது. உங்கள் மேல் உள்ள பிரசனம் மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை தரப்போகிறது, பிழைக்கும்படி செய்யப்போகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15:14 பார்க்கும்பொழுது, சிம்சோன் தன் பகைவர்களால் கட்டப்பட்ட நிலையில் அழைத்து செல்லப்படுகிறான். அப்படியாக அவன் போகையில் லேகி வரைக்கும் அவன் வந்தபோது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது என்று பார்க்கின்றோம். லேகி என்ற சொல்லுக்கு பொருள் 1000 என்று அர்த்தம். லேகியாகி அந்த இடத்தில் வந்தபோது அதுவரையில் பகைவரால் கட்டப்பட்டிருந்த கயிறு நெருப்புப்பட்டது போல் நூலானது. பகைவர்களின் ஆரவாரம் அடங்கினது. பச்சை தாடை எலும்பு ஆச்சரியமான ஆயுதமாக மாறி 1000களை கொன்றது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவையெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறதோ அவையெல்லாம் கட்டவிழ்கிறது. அற்பமானவைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமாக மாறப்போகிறது. இன்றைக்கு உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அடக்கும்படி செய்ய போகிறார். அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார் என்பதை. இன்றைக்கு இப்படியாக 1000 மடங்கு உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்தப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ஆ, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நாலு பேருக்கு நன்றி. சொல்லுங்க, இன்னைக்கு செய்தி என்னது? நாலு பேருக்கு நன்றி. அந்த நாலு பேர் யாருங்கிறது தான் பார்க்க போகிறோம். நாலு நாளாக ஏழை பார்க்க போகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நாலு நாளாக ஏழை பார்க்க போகிறோம். இந்த செய்தி எப்படி வந்துச்சுன்னு சிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். என்னன்னா, நேற்று நைட்டு வரைக்கும் எனக்கு செய்தியே இல்லை. நாலு நாள் ஏழு, நாலு நாள் எட்டு இல்லை பாஸ்டர், நீங்கள் நாலு நாள் எட்டு ஏழுன்னு சொல்கிறீங்களா? நாலு நாளாக ஏழு நாளாக பார்க்க போகிறோம் நம்ம. நேற்றுக்கு இன்னைக்கு காலையில் வரைக்கும் செய்தியே எனக்கு கிடைக்கல. காலையில் ஒரு நாலே முக்காலுக்கு எந்திரிச்சு முகங்கப்புறம் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். ஐயா, நீங்கள் எனக்கு பேசுனா தான் நான் சர்ச்சில் போய் பேச முடியும். கடைசி வாரம், இந்த வாரத்தோடு நான் ஊருக்கு போகிறேன், சில வாரங்கள் இருக்க மாட்டேன். ஜனங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுத்து, ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் பண்ணி, ஒரு அன்பான செய்தி, ஒரு அரவணைப்பான, இப்படி தான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக கடிந்து கொள்கிற செய்தி வருதோன்னு நினைக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. கத்தர் பேசுனது எதுவாக இருந்தாலும் சந்தோஷம்தான். ஆமே. இப்போ பிள்ளைங்க ஏதாவது தவறு செய்யும் போதில், ஏய் பெருள் அப்படி சொல்லுவீங்கள பிறத, பிள்ளை கொஞ்சமே என்ன பெருள் அப்படிமோ. ரெண்டுமே ஒரே அப்பாட்டம் தான் வருது இல்லையா? ரெண்டுமே ஒரே அப்பா, நம்ம அப்பாட்டையும் அதே மாதிரி தான் வருது. அதே அந்த அப்பா அப்படி தான் பேசுவார். சோத்திரம். நாலு பேருக்கு நன்றி. அந்த நாலு பேரை தான் பார்ப்போம். காலையில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் நாலு பேருக்கு நன்றிங்கிற வார்த்தை மட்டும்தான் என் மைண்டில் வந்துச்சு. நாலு நாலு பேராக ஒரு குரூப்பை கத்தர் காட்டினார். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ஆமேன் சொல்லுவோமா? முதலாவது தானியேலின் புத்தகத்தில் நாலு பேரை பார்க்குறோம். அது யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். தானியேல் தானே, தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும். இந்த நாலு பேரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது தெரியுமா? அடிமையாக வந்தாலும், அடிமைத்தனத்துக்குள்ளே வந்தாலும் தேவனை விடக்கூடாது, பரிசுத்தத்தை விடக்கூடாது. ஒரு நாலு பேர் யாருன்னா, இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் என்னென்னா, நாம் பழகிற நாலு பேருமே கத்தருக்குள்ளே என்னை கட்டி எழுப்புகிற ஒரு நண்பனாக இருக்கணும். அமேன் சொல்லுவோமா? குறை பேசுகிற நண்பனவோ, குற்றப்படுத்துகிற நண்பனவோ, கத்தரை விட்டு என்னை விளக்குற நண்பனவோ இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கத்தர் செய்வார், கத்தர் காப்பாற்றுவார், கத்தர் நடத்துவார்னு சொல்லி கத்தருக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடிய அந்த நாலு பேராக நான் இருக்கேன் ஆண்டவரே. அமேன் சொல்லுவோமா? தானியேல் எப்படி இருந்தார்? என்ன தான் ஆபத்து வந்தாலும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நால்வரில் ஒருவராக இருக்க நான் விரும்புகிறேன். எந்த நால்வரில்? இந்த நண்பர்கள். எந்த நண்பர்கள்? தானியேல், அனனியா, அசரியா, மேஷாவே. இந்த நான்கு பேரும் தேவனுடைய தேசத்தை விட்டு கைதிகளாக, அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். சூழ்நிலை சரியில்லை, தேசம் புதிது, அங்கே ஆஃபீஸர் வேலை போட்டு கொடுக்கல. முதல்ல வந்த புதுசில் ட்ரைனிங் எடுக்கிற நாட்களில் இவங்க அடிமைகள்ங்கிற முறையில் தான் நடத்தப்பட்டாங்க. இவங்களுக்கு அவமானம் இருந்துச்சு, நிந்தை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, கேட்டிங்களா? பார்ஷியாலிட்டி இருந்துச்சு. அந்த தேசத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுப்பாங்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி செய்வாங்க. இவ்வளவு சூழ்நிலையின் மத்தியிலும் இந்த நால்வரும் தேவனோடு இருந்த ஐக்கியத்தை விடவே இல்லை. இங்கே இருக்கிற தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் பழகிற நாலு பேர் எப்படி இருக்கணும்னா, எந்த சூழ்நிலையும் உங்களை தைரியப்படுத்தணும். பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம ஜெபம் பண்ணுவோம் பிரதர், கத்தர் செய்வார் பிரதர். பிரதர் இந்த இதில் போயிடாதீங்க, ஆபத்து, நம்ம கத்தருக்காக நிற்கணும். இப்படி சொல்லுகிற நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்களா? இதான் அந்த நாலு பேர். நான் நாலு பேர், அதாவது நாலு பேர் ஏன் சொல்லுமா, பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு ஒரு ஒரு அப்பா ஒரு பொண்ணை பார்த்து சொல்கிறாரு, என்னம்மா இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ரோட்டில் போகும்போதில் என்ன சொல்லுவாங்க? நாலு பேர் பார்த்தா அந்த ஏன் அந்த நாலுன்னு வந்துச்சுன்னு தெரியல. நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்போ ஏசப்பா பார்ப்பாரு, எப்பா நாலு பேர் உங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ இந்த நாலு பேர் மாதிரி இருக்க மாட்டியா? என்னது, என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை விட மாட்டேன். அந்த நாலு பேருடைய ஐக்கியம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பாபிலோன் தேசத்தில் வந்த போராட்டங்கள், பாபிலோன் தேசத்தில் வந்த எதிர்ப்புகள், பாபிலோன் தேசத்தில் வந்த த்ரெட்டன்ஸ், மிரட்டுதல், எல்லாத்தையும் சமாளித்து கடைசியில் கத்தருக்காக நின்று கத்தரை உயர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த நாலு பேருடைய ஐக்கியம் பலமாக இருந்தது. இப்போ இந்த நாலு பேர் யாருன்னா, தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் யாராக இருக்கணும்? ஆண்டவர் யாராக என்னை எதிர்பார்க்கிறாரு? எந்த இடத்துக்கு போனாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல், அந்த இடத்துக்கு ஒத்து ஊதாமல், இடத்துக்கு தகப்படி சத்தியத்துக்கு வளைஞ்சு கொடுக்காமல், எங்கே போனாலும் நான் சத்தியத்துக்காக ஆண்டவருக்காக அனுப்பி நிற்கிறீங்களா? இல்லை சில ஆட்களை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, எங்கே போனாலும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நிற்கணும். எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிடணும். சோத்திரம். ஏன்னா இந்த இந்த மூணு பேர் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க ஆபத்து தான். ஆனால் அந்த அவங்களுடைய ஃபெல்லோஷிப், தேவ பிள்ளைய உங்களுடைய ஐக்கியம். ஏன் சகோதரர்கள்லாம் காலையில் வந்து ஜெபம் பண்ணுங்க, சகோதரிகள்லாம் சாயந்தரம் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்னா, இந்த ஆவிக்குரிய ஐக்கியம், இவங்க நாலு பேருமே ப்ரேயர் பார்ட்னர்ஸ் அமைன்னு சொல்லுவோமா, உங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய நல்ல நண்பர்கள், தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடிய நண்பர்கள் இருந்தால் எந்த ஆபத்துலையும் கர்த்தர் உங்களோட வந்து நிற்பார். அமைன்னு சொல்லுவோமா. இப்போ பாருங்கள், ஒரு ஒரு ஆள் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நான் ஒரு பிரசங்க பாணியில் சொல்லலை, ஒரு சொற்பொழிவு மாதிரியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆள் திடீர்னு வரலை, இந்த மூணு நாலு பேர் ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு ஆள் வரலன்னு வச்சுங்க, அந்த இடத்துல ஆஜராகிறது யார் தெரியுமா? என் ஆண்டவர் ஆஜராகிடுவார். ஆமே, எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே, அப்போ மூணு பேர் கூடும்போது நாலாவது ஆளாக வர்றது யார்? இப்போ தானியேல் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டார், ராஜாவோடு கொழு மண்டபத்தில் உட்காந்துருக்காரு, நாதஸ்வரம் இசையெல்லாம் வாசிக்கப்படுது, அங்கே பெரிய சிலை நிற்கப்படுகிறது அந்த மைதானத்தில், எல்லாரும் விழுந்து வணங்குறாங்க, இந்த மூணு பேரை மட்டும் வணங்கலை, இந்த மூணு பேரை தூக்கிட்டு போகிறாங்க, கூட இருக்க நண்பனால் உள்ளே போக முடியலை, அவர் அங்கே இருக்கார் அதிகாரத்தில் பார்க்க பத பத பத பதைக்குது, ஏன்னா ஜெபம் பண்ணியிருப்பார் தானியேல். ஆமேன் சொல்லுவோமா. ஆண்டவரே உங்களுக்காக வைராக்கியம் பண்ணு, இவங்களை காப்பாத்துங்க. நீங்கள் பழகிற நாலு பேர் எப்படி தெரியுமா இருக்கணும், உங்கள் பிஸ்னஸ்லையோ உங்கள் வேலையிலையோ உங்கள் குடும்பத்திலையோ ஏதாவது போராட்டம் இருந்தால் உங்கள் பேரை சொல்லி, என் நண்பன்ப்பா அவனுக்கு இந்த இந்த பிரச்சனை வரக்கூடாது, இந்த போராட்டம் வரக்கூடாதுன்னு உங்களுக்காக ஜெபிக்கிற நண்பர்களை நீங்கள் சம்பாருங்க. ஆமே, தானியல் இங்கேருந்து ஜெபம் பண்ணியிருப்பார், ஏசப்பா ஏசப்பான்னு அப்போ சொல்லியிருக்க மாட்டார், யெகோவா தேவனே யெகோவா தேவனே உங்களுக்காக நாங்கள் வைராக்கியமாக இருந்தோமே, எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கிட்டோமே, இந்த வாலிப நாட்களில் வந்த இச்சைகளை அடக்கி உங்களுக்காக நாங்கள் பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தோமே, இப்போ உங்களுக்காக வைராக்கியமாக நின்னதுனால இப்படி படுவாவிங்க தூக்கிட்டு போய் நெருப்பில் போட போகிறாங்கப்பா, கொஞ்சம் காப்பாற்ற மாட்டீங்களா? ஐயோ நான் போகலான்னு நினைக்கிறேன், நான் போனால் இவன் விட மாட்டானே. இப்போ நடக்குது, உள்ளே தூக்கி போட்டோமே, அங்கே எத்தனை பேர் உலாவுறாங்க? நாலு பேர். ஆமே, நாலாவது ஆள் யாரு? ஆண்டவராகிய இயேசு. நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழும்போது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி தேவனுக்காக வைராக்கியமாக எல்லா இடத்துலையும் வாழ்ந்தீங்கன்னா, நீ அக்னியிலே போகும் பொழுதும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பா. எத்தனை போராட்டம் எத்தனை பிரச்சனை வாழ்க்கையில் உன் ஜீவனே போகக்கூடிய அளவுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் அங்கே நின்று உன்னை காப்பாற்றுவதற்கு நான்காம் நபராக இயேசு அங்கே வருவார். ஏனென்றால் நான்காம் நபராக இருந்த ஒரு நண்பன் வர முடியவில்லை, அந்த இடத்தை என் இயேசு நிரப்புகிறார். குடிகார நண்பனாக இருக்கான், திருட நண்பனாக இருக்கான், பொய் சொல்கிறவன் நண்பனாக இருக்கான், அவனுக்கு பதிலாக இயேசு வர முடியாது, செபிக்கிறவனுக்கு பதிலாக வருவா. ஆமேன்னு சொல்லுவோமா. கொஞ்சம் உங்கள் ஃபெல்லோஷிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் யார் கூட சேர்றேன், என்ன பேசுகிறவங்களோட சரி, என் காதில் விழுகிற என் கூட சேர்றவங்க பேசுகிற பேச்சு என்ன விழுகுது என் காதில்? இவங்க நாலு பேர் ஆண்டவரை பற்றியே பேசியிருப்பாங்க, அதனால தான் எங்கே போனாலும் கத்தரை உயர்த்துறாங்க. ரயிலே சொல்லுவோமா, தேவனுக்காக வைராக்கியம் உள்ள நாலு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காக அந்த நாலு பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கணும் ஆண்டவரே, நானும் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும். சரி, ரெண்டாவது இன்னொரு காரியத்தை பார்ப்போமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போனார், ஜெபிக்க போனாரா, எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 17 அதிகாரத்தில் வாசிங்கஸ்ட் 1-2 வசனத்தை.
2: 6 பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார்.
1: சரி, இப்ப யாரு, எத்தனை பேரு கூட, யாரு இயேசு கூட, யாரு இயேசு, பேதுரு, யோவான், 12 சீஷர்கள் இருந்தாலும் இவருக்கு தெரியும், எத்தனை பேர் சர்ச்சில் இருந்தாலும் நம்ம ஆவியில் ஒத்து போய் ஜெபிக்கக்கூடியவங்க இவங்க மூணு பேர் தானே அவர் பார்த்துக்கிட்டார். மற்றவங்களாம் பாவிகள் கிடையாது, ஆவியில் ஒருமனப்பாடு வராது. புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், என் ஆவியில் என் ஆவிக்கேற்ற மாதிரி ஜெபிக்கிறதுக்கு சில நண்பர்கள் இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு 6 நண்பர்கள் இருக்கோம், முதல்ல 4 5 ஆரம்பித்து இப்போ 6 இருக்கோம். எப்படின்னா சில பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அலமதியில் இருக்க பாஸ்டர் சுதாகர், பட்டாபிராமில் இருக்க பாஸ்டர் கென்னத் சார்ஜ் பீட்டர், அதே மாதிரி திருமுல்லை வாயலில் இருக்கிறதான பாச ஆப்ரஹாம்னு ஒருத்தர், நியூ பிகின் ஆப்ரஹாம், அதே போல் மணலி பூது நகரில் இருக்க பாச மேஷாக்கு, அது என்ன என்ன வருமா, காட்சன் பாஸ்டர் காட்சன், இவங்கெல்லாம் நாங்கள் சேர்ந்து மாதம் ஒரு முறை கூடி கூடி எங்கள் மனசில் இருக்க பாரத்தெல்லாம் சொல்லி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வாட்ஸ்அப்பில் எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் போடும்போது அவங்களுடைய ஜெபம் எங்களை தாங்குது. எத்தனை ஊழியக்காரங்க இருந்தாலும் இவ்வளோ பேர் மட்டும் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற காரணம் எங்கள் ஆவியில் ஒரு ஒருமனம் இருக்குது. நாங்கள் வந்து உட்காந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீபோர்டில் கையை வச்சிட்டோம்னா அப்படியே ஆராதனை போய்கிட்டே இருக்கும், ஆராதனை போயிட்டே இருக்கும், இடையில எதுக்காக ஜெபம் பண்ணு டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்படியே ஒருமனப்படுவோம். ஒரு நாள் எங்கள் ஜெபத்தில் தொய்வு ஏற்பட்டதில் அவ்வளோ ஃபயராக இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? தெய்வ பிள்ளைகளே, இந்த மூணு பேர் இருந்ததுனால இந்த மூணு பேரோட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தார். நான்கு பேர். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் தம்முடைய பரலோக திட்டங்களை, இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக யார் அனுப்புகிறார்? அங்கே மோசேயும் எலியா. அது எங்கே நடக்குது? மர்ரூப மலையில். அப்போ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாலு பேரை கத்தர் வைக்கிறார். தேவனுடைய திட்டங்கள், உங்களை குறித்த திட்டங்கள், நீங்கள் என்ன செய்யணும். ஸோ இயேசு ஒரு நபராக பாருங்க, ஏன்னா மாம்சத்தில் வந்த இயேசு. அன்னைக்கு தீக்குள்ளே போனவர் தேவனாகிய இயேசு, அக்னிக்குள்ளே நடந்தவர். ஆனால் இன்னைக்கு யாரு? மாம்சத்தில் வந்த ஒரு நபர். பிதா அவங்களுக்கு ஒரு ஃபெல்லோஷிப்பை கொடுத்துருக்கார். இந்த நான்கு பேர் ஜெபிக்கும் போது எதுக்காக? தேவனுடைய திட்டங்களை அறிவதற்காக. உலகம் போகிற போக்கில் இல்லாட்டி இதை இப்படி தான் மாற்றி ஆகணும், அப்படி தான் மாற்றி ஆகணும், நாலு பேர் சொல்லுவாங்க. உலகம் ஒன்று சொல்லும், டெக்னாலஜி ஒன்று சொல்லும், என்னென்னமோ சொல்லும். ஆனால் என்றைக்கு நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்காக தேவனுடைய திட்டங்களை அறிவதற்கு ஜெபிக்கிறீங்களோ, தேவன் அழகாக அந்த திட்டங்களை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. எங்கே போனால் போதும்? ஜபத்தில் போய் ஆண்டு விட்டு போய் ஜபம் பண்ண போதும். அவர் உங்கள் திட்டங்களை என்ன செய்வார்? பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ பாருங்க, இதை வாசிக்கும் போது நாலாம் வசனத்தை வாசிங்க.
2: அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான்.
1: பாருங்க, இப்போ என்ன செய்யறாங்க? எங்களை விட்டுருங்க, உங்க மூணு பேருக்கும் கூடாரம் போடுவோம். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஆண்டவருடைய திட்டங்களை போனாலும் இவங்க எண்ணமெல்லாம் இங்க இருக்கு, இங்கேதான் கூடாரம் போடணும். அவர் அந்த கூடாரத்துக்கு எப்படி எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்கிறத அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். பாடு மரணங்கள் வழியா தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இவங்களை எப்படி அங்கே கூட்டிட்டு போகலான்னு யோசிக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க? இங்கே டென்ட் அடிச்சிருவாங்க. அங்கே டென்ட் அடிச்சு தங்க வைக்க முடியுமா? இல்லை. பூமிக்குரிய சிந்தை இல்லாமல் ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ்வதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு நாலு பேரை கர்த்தர் ஏற்படுத்துறார். இப்போ இந்த மூணு பேர் தனியாக ஒதுங்கிட்டாங்க, அங்கே மூணு பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? ஆனால் கீழே இறங்கி வந்தது எத்தனை பேர் தான்? நாலு பேர். இப்போ இறங்கி வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் மரித்து உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லு. ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் அறியாத நிறையா ரகசியங்கள் இருக்குப்பா. உங்களுக்கு தெரியாத பகுதிகள் நிறையா இருக்குது. ஆண்டவருடைய திட்டங்கள், உங்கள் எதிர்காலத்தை குறித்து நிறையா கத்தர் வச்சுருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோன்னா இதுக்காக போராடி. இது எங்கே ஜெபம் பண்ண போகிறாங்க தெரியுமா? மலை மேலே ஏறி போகிறாங்க, செப்பரேட் பண்ணி போகிறாங்க, தனியாக பிரிஞ்சு போகிறாங்க, சிரத்தை எடுத்து போகிறாங்க. மலையில் ஏறுறதுனா லேசான காரியமா சொல்லுங்கள்? மலையில் ஏறுறதுனா லேசான காரியமா? அவ்வளவு ஏன் சில ஜபங்கள் அவ்வளோ கஷ்டத்தோடு நேரங்காலம் பார்க்காம என்ன நடந்தாலும் சரி தூக்கத்தை வெறுத்து இப்படிலாம் ஜெபம் பண்ணி பாருங்கள். பேசும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். இந்த இந்த மெசேஜே ஒரு சாட்சி. நோ ப்ரிப்ரேஷன். ஆண்டவர் சொன்ன உடனே சில வசனங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா எடுத்து எழுதுனேன். இங்கே உட்காரும் போது சில காரியங்களை ஞாபகப்படுத்தினா அதையும் உட்காந்து டைப் பண்ணேன். இதெல்லாம் யார் பேசுறது? இன்னைக்கு என்ன ஊழியம் செய்யணும், என்ன பேசணுங்கிறத கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன பிசினஸ்ல என்ன பண்ணணும், வேலையில் என்ன செய்யணும், பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவார். அப்ப தேவ திட்டங்களை அறிவதற்காக ஒரு நாலு பேர் சேர்ந்து ஜெபம் பண்றது நல்லது. இப்ப ரெண்டையும் ஒன்னாக்குவோம். ரெண்டு குரூப் தான், ரெண்டுல எத்தனை பேரு? நாலு நாலு பேர். இந்த ரெண்டு நாலு நாள் யாரு? ஜெபிக்கிறவங்க, ஆவிக்குரிய வைராக்கியம் உள்ளவங்க, தேவ திட்டத்தை அறியக்கூடியவங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க. இப்போ மனசாட்சியில் கையை வச்சு சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா? கடைக்கு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஷாப்பிங் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை இதுக்கு பயன்படுத்துறீங்களா? நாங்களாம் திக்கு ஃப்ரெண்டு, தின்னு ஃப்ரெண்டு, ரைட்டு. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு உதவுது? தேவனை அறிவதற்கு, தேவ திட்டங்களை அறிவதற்கு, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கு, தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு பயன்படுதா? இல்லாட்டி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றிட்டு இப்படிப்பட்ட நான்கு பேரோடு நீங்கள் பழகுங்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பாருங்கள். ரெண்டு ராஜாக்கள் ஏழுன்னுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நாலு குஷ்டரோகி வாசிங்க.
2: குஷ்டரோகிகளான நாலு பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள்.
1: சரி,
2: அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம்,
1: அங்கேயும் சாவோம்,
2: நாம் இங்கே இருந்தாலும் சாவோம்,
1: இங்க இருந்தாலும் சாவோம்.
2: ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் பாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள்.
1: போதும், இப்ப சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இங்க இருந்தாலும் சாக போறோம், அங்க போனாலும் சாக போறோம், இங்கே போனாலும் சாக போகிறோம். அப்போ அவங்களுக்கு ஒன்று உறுதி தெரியுது, சாவு நிச்சயம். சொல்லுங்க பார்க்கலாம். பயமாக இருக்கா? நம்ம சாகவே மாட்டோம், சாகா வரம் பெற்றவர்கள், ஏன்னா நம்ம அங்கே போகிறோம். அல்லேலூயா. அவங்க என்ன சொல்லுங்கள்? ஏ, இந்த உலகத்தில் பர்மனெண்ட்டாக வாழ முடியும். நான் கட்டின வீடு இருக்கோம், ஆனால் கட்டின நான் இருக்க மாட்டேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் கட்டின வீடு இருக்கும்ப்பா, நான் வாங்கின கார் இருக்குப்பா, ஆனால் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கை நிலையற்றது. சாவு நிச்சயங்கிறது தெரிஞ்சுட்டாங்க. சாகிறதுக்கு முன்னாடி என்னத்தையாவது சாதிப்போம். இந்த நாலு பேர் யார்? சாகிறதுக்கு முன்னாடி என்னத்தையாவது துணிஞ்சு, சாவுக்கும் துணிந்து செயல்படக்கூடிய நாலு பேர். இவங்க என்ன பண்ணாங்க? இந்த கதையை சொல்றேன். தேசத்தில் பஞ்சம். ஏன் பஞ்சம்? சீரியருடைய பாளையம் முற்றுகை போட்டுருச்சு. யாரும் வெளியே போக முடியல, பிஸ்னஸ் போக முடியல, வயலுக்கு போக முடியல. உள்ளே இருக்கிறத கொஞ்ச நாள் சாப்பிட்டாங்க. இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொரோனா டைம் ஞாபகம் வருதா? இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ ஒன்றும் இல்லையே, நம்ம வயிற்றுல அடிச்சுக்கிட்டமே. அந்த மாதிரி பல மாதங்கள் முற்றுகை போட்டாங்க. பஞ்சம், என்ன பண்ணுறதுனே தெரியலை. பிள்ளையை சமைச்சு சாப்பிடக்கூடிய அவலை நிலம் அங்கே நடக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு வெளியே இருக்காங்க. ரெண்டு கட்டம் நிலமையில் இந்த பக்கம் எதிரிகள் இருக்காங்க, இந்த பக்கம் சொந்த ஜனங்கள் இருக்காங்க. இவங்களுக்கு குஷ்டரோகம் வந்ததுனால ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்காங்க, தள்ளப்பட்டவங்களாக இருக்காங்க, புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். இது நடுவில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, எப்பா அங்கே சாப்பாடு இருக்குது, ஆனால் போனால் உயிரோடு விடமாட்டான். உயிரோடு வச்சான்னா பிழைப்போம், இல்லாட்டி என்ன செய்வோம்? சாவோம். இங்கே இருந்தாலும் பட்டினியில் சாக போகிறோம், ஊருக்குள்ளே போனாலும் பட்டினியில் சாக போகிறோம். சாவு நிச்சயம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரை பண்ணுவோமே. ஹலோ, இந்த நாலு பேர் என்ன பண்ணுறது தெரியுமா? எதிரினுடைய பாளையத்தில் சாவுக்கு துணிந்து செல்கிறார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். சின்ன ஒரு காரியத்தில் பிசாசு பயமுறுத்தினா கூட பயந்துடுறோமே. பூரண அன்பு, பயத்தை ஆண்டவர் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லா பயத்தையும் அவர் தள்ளி விட்டுருவார். இந்த நாலு பேர் போகிறாங்க. போய் பார்த்தா ஒருத்தனுமே உள்ளே இல்லை. சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, நகை இருக்குது, அங்கே இருக்கிற குதிரைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பசியில் வாடினவன் பல நாட்களாக பசியில் இருந்தாங்கல்ல, போன உடனே என்ன செய்கிறாங்க? லபக்கு லபக்கு லபக்குன்னு சாப்பிட்றானுங்க. ஆளு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருச்சு. இப்போ வயிறு நிறைஞ்சக்கப்புறம் பார்க்குறான் தங்க நகைகள் எடுத்து எடுத்து போடுறான். ஒருத்தன் ஜோப்பில் வைக்கிறான், அங்கே வைக்கிறான், இங்கே வைக்கிறான், எடுத்து வைக்கிறான். சோத்திரம். முதல்ல என்ன நிறைஞ்சது? வயிறு நிறைஞ்சது. ரெண்டாவது பாக்கெட்டு நிறைஞ்சது. சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து மனசு நிறைஞ்சது. ஐயோ, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் நான் பார்த்தது இல்லை, தகுதி இல்லாத எனக்கு கத்தர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னு மனசு நிறைஞ்சிருச்சு. ஆனால் ஆத்துமாவில் ஒரு நிறைவு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? வாசிங்க. நாம் செய்வது
2: பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: எப்ப நல்லா சாப்பிடுற வரைக்கும் மனசாட்சி குத்தல, ஏன்னா நீ பட்டினியில கிடக்க, உனக்கு தேவை உண்டு, நீ சாப்பிடணும். நல்ல நகையை போடுற அளவுக்கு நகையெல்லாம் அள்ளி அள்ளி போடுறான், பரவாயில்ல, இப்போ அவன் கண்ணில் கூட பார்க்கல, இப்போ திடீர்னு உனக்கு கிடைச்சிருக்கு, எடுத்துக்க. அப்பையும் மனசாட்சி குத்தலை. எல்லாத்தையும் வாங்கி எனக்கு எனக்கு எனக்குன்னு வாழும்போது திடீர்னு நாலு பேருடைய மனசாட்சி வேலை செய்யுது. என்ன சொல்றாங்க?
2: நாம் செய்கிறது நியாயம் அல்ல.
1: பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, நமக்காக மட்டும் வாழ்றது நியாயம் அல்ல, நம்ம மட்டும் வசதியாக வாழ்றது நியாயம் அல்ல. புரியுதா? கேளுங்க, புரியுதான்னு கேளுங்க. இந்த நாலு பேரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நாம் செய்வது இந்த நாள்,
2: இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும்
1: நாள். கரங்களை வைத்து சொல்லுங்க, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்நாள் சுவிசேஷம் சொல்லும் நாள், இந்நாள் பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய நாள், இந்த நாள் வியாதியிலும் வேதனையிலும் கட்டுகளிலும் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை கூற வேண்டிய நாள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற நாள் என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்ங்கிறது அந்த நாலு பேருக்கும் தெரிஞ்சது. உங்கூட சேர்ற நாலு பேர் நம்ம வாழ்கிறது எந்த காலத்தில் வாழ்கிறோங்கிறத புத்தி சொல்லக்கூடிய ஆளாக இருக்கணும். நாம் செய்வது நியாயம் அல்ல. அவன் செய்யல, இவன் செய்யல, நீ மட்டுமா பெருசா செய்யற, தப்பு செய்கிறவனை தப்பு செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுற கூட்டம் ஒன்று இருக்கு. யாரும் செய்யாதியாம்பிள்ள செஞ்சிருச்சே. நோ, இந்த நாலு பேர் நாம் செய்வது நியாயம் இல்லை. நீன்னு சொல்லலை, நாம் செய்வது நியாயம் அல்ல. நாலு பேர் சேர்ந்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் மனசாட்சியை குத்துச்சுன்னா உடனே ஒத்துக்கிறோம், நம்ம செய்கிறது என்னல்ல நியாயம் இல்லை. நாலு பேர் சேர்ந்து எப்பா யாருமே செய்யாதையா செய்கிறோம், அப்படி போகிற நண்பன்கள் ஆபத்து. ஏன்னா கடைசியில் இயேசு வர்ற வரைக்கும் பாவத்தில் இருப்போம், அவன் அப்படி இல்லையா இவன் இப்படி இல்லையான்னு. ஆனால் உங்கூட சேர்ற நாலு பேர் எப்படி இருக்கணும், நாம் செய்வது நியாயம் அல்ல. வாசிங்க.
2: நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும்.
1: குற்றம், ஐயா நீ தனியா குஸ்துரோகியா உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கிட்டு வாழ்ற வரைக்கும் உன் மேல குற்றம் இல்லை. ஆனா ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தும் நீ போதுமான அளவுக்கு பெற்றுக்கொண்டும் இல்லாதவர்களுக்கு இருக்கிறது இலவசமாய் கொடுக்கிறதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் நீ அதை சொல்லாம போனா குற்றம் வரும். உனக்கு சுவிசேஷம் தெரியாவிட்டால் பரவாயில்லை, இயேசுவை தெரியாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் இயேசுவை தெரிந்தும் இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றும் இயேசுவை அறியாமல் இயேசுனுடைய ஆசீர்வாதம் விடுதலை சந்தோஷம் சமாதானம் பாவ மன்னிப்பு பரலோக பாக்கியம் இவைகளெல்லாம் அறியாத ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது இயேசுவே எனக்கு எனக்கு எனக்கு என்று வாழ்வாயானால் குற்றம் உன்மேல் சுமர். இதை சொல்லி தர்றதுக்கு நாலு பேர் வேணுங்க. ஏய் டிராக்ஸ் எடுத்துட்டு போலாமா, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படி நண்பன் இருக்கானா உனக்கு? ஞாயிற்றுக்கிழமை கத்தருடைய நாள், கத்தருக்காக வாழ்ற நாள். அந்த நாளை ஓன் நாள் நினைக்காத, இது கத்தருடைய பரிசுத்த நாள் நின. ஆரம்ப காலங்களில் ஓடி ஓடி வர்றாங்க, நாட்கள் ஆக ஆக குளிர்ந்து போகுது. இந்த நாள் எந்த நாள்? நற்செய்தி அறிவிக்கும் நாள். கத்தருக்கு சோத்திரம். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சப்போர்ட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னென்னா அரசாங்கத்தில் நமக்காக போய் எந்த நேரத்திலும் பேசுவதற்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல ஒரு தலைவரை தெரிந்தெடுத்து அரசாங்கம் பதவி கொடுத்துருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அலையிலூயா. பாஸ்டர் சொர்ணராஜ் அவங்களுக்கு சிறுபான்மை இயக்கத்தில் ஒன் ஆஃப் தி மெம்பராக கொடுத்துருக்காங்க. ஆமாம் சொல்லுவோமா, அவர் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எந்த ஐஜி எந்த கலெக்டரையும் முன்னாடி பெர்மிஷன் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போய் பார்க்கலாம். எங்கள் சபைகளுக்கு ஆபத்துனாலும் ஆமாம் சொல்லுவோமா. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு இருக்காது கேட்டிங்களா. பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை எவ்வளோ நாளைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும்னு தெரியாது. இந்த நாள் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய நாள். இந்த நாலு நண்பர்களுக்கும் சுவிசேஷ பாரம், உங்கூட சேர்கிற நண்பர்களுக்கும் சுவிசேஷ பாரம் இருக்கா? அட போடா ட்ராக்ஸ் எடுத்துட்டு அதெல்லாம் யாராவது பார்த்துக்குவாங்க, நம்ம ஜாலியாக போகலாம், இருக்கானா விட்டு விலகி வா. தேவனுக்காக தேவனுடைய நாமத்துக்காக தேவ வைராக்கியத்தோடு இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்லக்கூடிய ஆட்களோடு சேருங்க. இந்த நாலு பேரும் ஊருக்குள்ளே போனால் என்ன தெரியுமா செய்வாங்க? அடித்து கொண்டுருவாங்க. ஏன் தெரியுமா? இவன் குஸ்துரோகி, ஊருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆனால் இவனுங்க சாப்பிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே ஓடுறானுங்க, போய் சொல்லுங்க ஏ எல்லாம் ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குன்னு. இவன் நற்செய்தி சொன்னபடினால் இவன் மேல் இருந்த சாபத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. ஆமாம் சொல்லுவோமா, இவன் குஸ்துரோகி உள்ளே வரக்கூடாது, இவன் நம்மகிட்ட பேசக்கூடாது, முகத்தை மூடிட்டு தான் போகணும், சாபம் சாபம்ன்ட்டு சொல்லிட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு தான் போகணும். அப்படி புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் உள்ளே இருந்த மக்களுக்கு ஆறுதல் கிடைத்தது. தேவ பிள்ளைகளே, நமக்கு லிட்டரலாக குஸ்துரோகம் இல்லை, ஆனால் உலகம் நம்மளை புறக்கணித்தது, சொந்த வந்த நம்மளை புறக்கணித்தது, ஒதுக்குனாங்க புறக்கணித்தாங்க அவமானப்படுத்தினாங்க. ஆனால் இயேசு நமக்குள்ள வந்து நமக்கு வேண்டிய கிருபைகள் ஆசீர்வாதங்கள் பலன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நல்லா வச்சுட்டு சொல்ற. ஒரு கூட்டாங்க பசியில இருக்கு, போய் சொல்லுவையா? ஜீசஸ் சொல்றாரு, அங்க போனா உங்களை புறக்கணிக்கவங்களா பார்க்க மாட்டாங்க, உங்களை பெருமைக்குரியவங்களா பார்ப்பாங்க. நல்ல வேளை பார்த்த நாலு குஸ்துரோகி வந்து சொன்னதுனால நம்ம வயிற்று பழப்பு ஓடிச்சு ஜீவனோட இருக்கும். உங்களால எத்தனை குடும்பம் வாழ முடியும் தெரியுமா? நீங்க கோடிகளை கொடுக்க வேணாம், லட்சங்களை கொடுக்க வேணாம், இயேசுவை கொடுங்க, அவர் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பார். ஒரு அலையிலேயே சொல்லுவா. நாலு பேர் சுவிசேஷ பாரம் உள்ளவர்கள், மற்றவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள். ஸ்தோத்ரா. அவங்க தேவைகளை அறிந்து செயல்பட்ட நாலு பேர். கத்தருக்கு ஸ்தோத்ரா. அது மாத்திரமல்ல, மார்க் இரண்டாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிங்க.
2: சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது நாலு பேர்,
1: எத்தனை பேர்? நாலு பேர்
2: திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
1: அங்கே அல்லேலூயா. இந்த நாலு பேர் யாரு? வியாதியோடு வேதனையோடு இருக்கிற ஒருத்தனை இயேசுட்டே கொண்டு வரக்கூடிய, வெறும் சுவிசேஷம் சொல்ற ஆட்கள்ல அவங்க என்ன பண்றாங்க? இயேசு இருந்த வீட்டில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி பிரயாசப்படுகிற நாலு பேர். ஹலோ, சொல்லுங்க. நான் சொன்னதை தேவையோடு வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கவங்கள கூட்டிட்டு வந்து இயேசு இருக்கிற வீட்டில் கொண்டு வந்து அவங்களுக்கு பிரச்சனை தீர்ற வரைக்கும் இயேசுட்ட வச்சு வெற்றி கண்ட நாலு பேர் ஆத்தும பாரம் உள்ளவர்கள். அந்த சுவிசேஷம் சொன்னவங்க ஆத்தும பாரம் உள்ளவங்க தான். ஆனால் இந்த ஆத்மா பாரம் வித்தியாசமானது. என்னன்னா, கூட்டம் நிறையா இருக்கு, தடை இருக்கு இல்லையா? இப்போ இவங்கள உள்ளே கூட்டு போக முடியாது. நினச்சா என்ன செய்யலாம்? அந்த வீட்டுக்கு வெளியே கட்டில் படுக்க வச்சுட்டு, எப்பா நாங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், யாராவது கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போங்கன்னு சொல்லலாம். இல்லை இல்லை, நான் பிரயாசப்பட்ட ஒரு ஆள், நான் தூக்கி சுமக்கிற ஆள், இயேசுவை நேர பார்க்குற வரைக்கும் என் வேலை ஓயலை. அவங்கள இயேசுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினா பாவமும் மன்னிக்கப்படும், வியாதியும் தீரும். இந்த நாலு பேர் யார் தெரியுமா? தியாகம் உள்ளவர்கள். இவங்களுக்கு வீட்டில் வேலை இல்லையா? வேலை இருக்கு. இவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லையா? பிஸ்னஸ் இருக்கு. வேலை வெட்டி இல்லாதவங்க இல்லை. ஆனால் ஒருத்தன் தேவையோடு இருக்கும் பொழுது அவனுக்காக தங்களுடைய நேரத்தை செலவழித்து, அவனுக்காக தங்கள் பலத்தை செலவழித்து ஒரு கட்டில் அவனை படுத்திருக்கானே, அந்த கட்டிலோடு தூக்கிட்டு போவோன்ட்டு ஸ்தோத்திரம். நாலு பேர் பாடையில் தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாலு பேர் இவனை ஏசிட்ட தூக்கிட்டு போவோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்துக்கு அவங்கள ஒரு நாள் என்ன செய்ய போகிறாங்க? நாலு பேர் சேர்ந்து பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. அந்த நாலு பேரை ஏசிட்ட கூட்டு வந்தீங்கன்னா அவன் பாடையில் போக மாட்டான், பரலோகத்துக்கு போவான். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியத்தை செய்யுங்க, அதுக்கெல்லாம் ப்ரோக்ராமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நாள் லீவாக இருக்கா? சாயந்தரத்தில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சும்மா யாரையோ பார்க்க போகிற மாதிரி பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அதுலையா சொல்லுவோமா? எத்தனை வேலைக்காரவங்க எஜமாட்டிகளை நடத்தியிருக்காங்க தெரியுமா? வீட்டு வேலை செய்கிறவங்க தங்களுடைய எஜமாட்டிக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் இது நடந்திருக்கு. ஒரு வேலைக்காரவங்க அந்த சவுதியினுடைய அந்த ஷேக்குகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தை ரட்சிப்புள்ள நடத்தியிருக்காங்க. ஏன்? அவங்களுடைய பரிசுத்தம், அவங்களோட வைராக்கியம், ஆத்தும பாரம். இந்த நாலு பேர் கூட்டு வந்துட்டாங்க. தடை இருக்கு, தடையை பார்த்து தயங்கலை. தடைகள் வந்தாலும் முயற்சி எடுக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாலு பேரை எதை சொல்கிறேன்னா கேர்செல்ல சொல்கிறேன். கேர்செல்ல நீங்கள் வியாதியஸ்தர்களை பார்க்கலாம், பிரச்சனை உள்ளவங்கள பார்க்கலாம், போராட்டம் உள்ளவங்கள பார்க்கலாம். அவங்கள தூக்கி கொண்டு வந்து இயேசு இருக்கிற இந்த வீட்டில், அவருடைய வீட்டில் கொண்டு வந்து அவரை சந்திக்க வைக்கிற வரைக்கும் உங்கள் வேலை ஓயக்கூடாது. தடை வரும், வரமாட்டாங்க. தடை வரும், அவன் என்ன சொல்லிப்பான்? எப்பா எங்கப்பா தூக்கிட்டு போகிறீங்க? வேணாம் வேணான்றப்பா. ஐய் வாப்பா, ஏசுன்னு ஒரு ஏசு, அது யார்ப்பா? வேணாம்ப்பா, நீங்கள் தூக்கிட்டு போகும்போது இல்லை பள்ளத்தில் விழும்போது எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, திமிர்வாதக்காரையும் படுத்த படுக்கையாக கிடக்கா. அவனுக்கு இன்கன்வீனியன்ஸ் இருந்திருக்கும், அசௌகரியங்கள் இருந்திருக்கும், அதையும் பொருட்படுத்தாமல் வான்னு சொல்லி வைராமா கூட்டு வந்தாங்க. நம்ம கூப்பிட்ற ஆட்கள் உடனே வரமாட்டாங்க, பம்பு பண்ணி கூட்டு வந்து பாருங்கள். அவங்க இயேசுவை சந்தித்த உடனே சொல்லுவாங்க, நல்ல வேலை நீ என்னை ஏசுகிட்ட கூட்டு வந்தேன், நான் உன்னை பற்றி தப்பாக நினச்சேன், மதம் மாத்திரன்னு நினச்சேன், ஆனால் இயேசுவை சந்தித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த தெய்வம் எவ்வளோ மகத்துவமான தெய்வம். நம்ம வேலை ஓயலை. எப்போ ஓயுது? நாம் கொண்டு வருகிற ஆத்துமாக்கள் சபையில் வந்து ஜனங்களை சந்திக்கிறதுல இல்லை, பாஸ்டர் யார் பாஸ்டமாக யாருங்கிறத பார்க்குறதில்ல, அவங்க இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் நம்ம வேலை ஓயலை. ஆமே, இயேசுவை சந்திச்சுட்டா இயேசு நல்லவருங்கிறத ருசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நாலு பேருக்கு நன்றி. சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த நாலு பேருக்கு முதல்ல இருந்து சொல்லுவோமா? தானியேல், அனனியா, அசரியா, மிஷாவேல். யார்? கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர். உங்கள் கூட சேர்ற நாலு பேர், உங்களை பற்றி பேசுகிற நாலு பேர் அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். ரெண்டாவது யார்? செபிக்கிற, தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுகிற நாலு பேர். பேதுரு, யோவான், யாக்கோபு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவ்வளோ வைராக்கியம். அடுத்து யார்? குஷ்டரோகிகள் நாலு பேர். தேவையுள்ள ஜனங்களுடைய தேவைகள் இருக்கிற இடம் தெரிந்து நற்செய்தியை சொன்ன நாலு பேர். அடுத்து யார்? வியாதியோடு இருக்கான், பரிகாரம் ஒரு இடத்துல இருக்கு. இவனை போய் சொல்லிட்டு நல்ல கவனிங்க, குஷ்டரோகிகள் ஆசீர்வாதம் இருக்கிற இடத்த சொன்னாங்க. ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரல, இல்லாட்டி ஆசீர்வாதத்தை அங்கே அள்ளிட்டு போகல. இவங்க இவனை ஆசீர்வாதம் கிடைக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா இவனால் நடக்க முடியாது, சுயமாக வரமாட்டான். நம்ம ஆட்களும் தான் ஆவிக்குரிய திமிர்வாதக்காரர்களாக இருக்கிறார்கள். இயேசுவா வேணாங்க, வெளிநாட்டு தெய்வம். அது தாழ்ந்த ஜாதிக்காரவங்க தெய்வம், அது வெள்ளக்காரன் தெய்வம். பல காரியங்களில் திமிர்வாதம் முடிச்சு போய் படுத்து கிடக்காங்க. நீங்க வலு கட்டாயமா கொண்டு வந்து பாருங்க, அவர் என்னுடைய தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆமே அல்லேலூயா. இந்த நாலு பேர் சுமக்கிறவர்கள், பாரம் சுமக்கிறவர்கள், அடுத்தவங்களுடைய பாரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நேரங்கள் தன்னுடைய வேலைகள்லாம் கொஞ்சம் தியாகம் பண்ணி இதன் மத்தியில் எப்படியாவது ஒரு ஆத்மா இயேசுவை சந்திக்காதா, எப்படியாவது ஒரு ஆத்மா இயேசுவை சந்தித்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளாதான்னு சொல்லி சிரத்தை எடுத்து சிரமம் எடுத்து வைராக்கியத்தோடு கொண்டு வரக்கூடிய ஒரு நாலு பேர். அந்த நாலு பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்களா, இல்லை வீணா வெட்டி கதை பேசுகிற ஒரு ஆளாக இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்து எத்தனை சொல்லியிருக்கோம்? நாலு. சரி, அஞ்சாவது ஒன்று சொல்கிறேன், அஞ்சாவது ஒன்று சொல்கிறேன். சகரியா முதலாவது அதிகாரம் 20 வசனத்தை வாரிசு.
2: பின்பு கர்த்தர் எனக்கு நாலு தொழிலாளிகளை காண்பித்தார்.
1: யார் இவங்க? நாலு தொழிலாளிகள். ஹலோ, லேபர், ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப்ஸ், என்ன வேணாலும் போட்டுங்க. இவங்க யாரு? நாலு சொல்லுங்களேன், மெய் மறந்து பார்த்துக்கிட்டீங்களா? சொல்லுங்களேன், யாரு? நாலு தொழிலாளிகள். எதுக்கு இவங்க தொழிலாளியை காட்டுறாரு கர்த்தர்? அடுத்த வசனத்தை வாசிங்க.
2: இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தழுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்று.
1: நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய சக்தி எழும்பிக் கொண்டிருக்கிறது. என்ன? யூதர்களை சிதறடிக்க வேண்டும், யூதர்களை கொல்ல வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி அவங்கள பயமுறுத்தணும், அவங்க தேசத்தை பாழாக்கணும், அவங்க தலையெடுக்க கூடாதுன்னு அழிப்பதற்காக ஒரு கூட்டம் எழும்பும் போது நாலு தொழிலாளர்களை காண்பிக்கிறார். எதுக்குன்னா இந்த கூட்டத்தை மொத்தமாக கீழே விழத்தல்றதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாலு பேர் யாரு? சத்துருவை ஜெயிக்கக்கூடிய நாலு பேர், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நாலு தொழிலாளிகள். தொழிலாளிகள்னா கடினமாக உழைக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவிடத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு மட்டுமல்ல, ஆசீர்வாதங்களை ஜனங்களிடத்தில் கொண்டு போவதற்கு மட்டுமல்ல, தேவ திட்டங்களை அறிவதற்கு மட்டுமல்ல, தேவ வைராக்கியத்தோடு வாழ்வதற்காக மட்டுமல்ல, இவைகளுக்கெல்லாம் எதிராக ஒரு சக்தி வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே. முழங்காலில் நின்று ஒரு தொழிலாளியைப் போல, ஒரு வேலைக்காரனைப் போல முழங்காலில் நின்று அந்த சக்திகளை எல்லாம் விழ தள்ளுவதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறான். 70 பேரை இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். போய் கிராமம் கிராமமாக போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லி போயிட்டு திரும்பி வர்றாங்க. ஆண்டவரே, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், பிசாசானவன் வானத்திலிருந்து மின்னலை போல கீழே விழுந்ததை கண்டு அந்த 70 பேர் ரெண்டு ரெண்டாக போனப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சப்ப கர்த்தர் கிரியை செய்தா, பிசாசு மின்னலை போல கீழே விழுந்தா. இங்க இருக்கிற உங்களை கொண்டு சத்துருடைய சேனையை முறியடிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு தொழிலாளி. சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற ஆளை என் கூட வைக்க மாட்டேன், சாத்தானை ஜெயிக்கிற ஆளை தான் வச்சிருப்பேன். என் கூட சேர்ற ஆளு சாத்தானுடைய தாட்ஸ் எனக்குள்ள கொடுக்க கூடாது, சாத்தானுடைய காரியங்களை எனக்குள்ள திணிக்க கூடாது. அந்த சாத்தானை எதிர்த்து ஜெயித்து ஜெயம் எடுக்கிற நாலு பேரா இருக்கணும். அமைன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படின்னு நாலு பேர் யாரு? சத்துருவை வீழ்த்தக்கூடியவர்கள், சத்துருவை ஜெயிக்கக்கூடியவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலு தொழிலாளிகளை கர்த்தர் காண்பித்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு நாலு பேரை பார்க்க போகிறோம். இந்த நாலு பேர் ரெண்டு குரூப் இருக்குது. இது தேவையில்லாத குரூப்பு, இதை நீங்கள் தெரிஞ்சுங்க, இது நமக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த யோபுடைய சிநேகிதர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர்? நாலு பேர். நாலு பேர். யார் பேர் சொல்லுங்க? சோப்பார், எலிபாஸ், பில்தாத், எலிகு. சொல்லுங்க பார்க்கலாம். சோப்பார், பில்தாத், எலிபாஸ், எலிகு. வாயில் நுழைய மாட்டேங்க பாச. பீட்ரு, யோவானு, யாக்கோபெல்லாம் வாயில் நுழையுது. இதெல்லாம் வாயில் நுழையணும். பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சோப்பார், எலிபாஸ், அப்புறம் பில்தாத், எலிகு. இந்த நாலு பேர் ரவுண்டு கட்டி அடிக்கிறான் பாருங்க. ஒரு பரிசுத்தவான என்ன நடக்குதுன்னு தெரியாது. கத்தர் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வெளியே பார்த்து குற்றப்படுத்திக்கிட்டாருங்க. என்ன தான் பதில் சொன்னாலும் யோபுவைத்தான் குற்றப்படுத்துகிறாங்க. ஒரு நாலு பேர் இருப்பாங்க எல்லா சபையிலையும். என்னது என்ன நடந்தாலும் யாரை தான் குற்றப்படுத்துவாங்க? தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த குற்றப்படுத்துகிற நாலு பேர் உங்களோட இருந்தாங்கன்னா நீங்களும் குற்றப்படுத்துகிற ஆளாக மாறிடுவீங்க. அடுத்தவங்க குறை சொல்கிற நாலு பேர் உங்கள் கூட இருந்தாங்கன்னா நீங்களும் குறை சொல்கிற ஆளாக மாறிடுவீங்க. யாரோட இருக்க போகிறீங்க? இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல, ஏன்னா இது தேவையில்லாத நாலு பேர். இதுக்கெல்லாம் பெரிய விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் கிரியை செய்து தெரியாமல் போட்டு தள்ளுறானுங்க, ஏ நீ பாவி, நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, ஆச்சா பூச்சான கத்தர் கடைசியில் சொல்கிறார், இவன் ஜெபம் பண்ணால் தான் உங்களுக்கே விடுதலை கிடைக்கும்ட்டார். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், ஊழியக்காரனும் பலவீனம் உள்ளவன் தான், ஊழியக்காரனும் மனுஷன்தான், அவன்கிட்ட பலவீனம் இருக்கும். குற்றப்படுத்தின அவன்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாமல் ஓம் பிரச்சனை தீராது. ஆமேன் சொல்லுங்களேன். வராதே வராதே, ஆமேன் வராதே. ஆமேன். நீதிமானை பகைக்கிற யாவரும் குற்றவாளி ஆவார்கள். ஸ்தோத்திரம். நீதிமானை பகைக்கிற யாவரும் குற்றவாளி ஆவார்கள். சிலர் வாயில் பகைக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளே பகைய வச்சுருப்பாங்க. இன்றைக்கி மாற்றுங்க. ஆமேன். கத்தர் என்ன செய்கிறார், சபையில் என்ன கிரியை செய்கிறார், ஏது செய்கிறாரு, பாஸ்டரோட என்ன டீல் பண்ணுறாரு எப்படின்னு தெரியாமல் வெளிப்படாமல் பத்தாம் பொதுவாக அதுன்னு இப்படி இது இப்படின்னு சொல்லி குறை பேசிட்டு போகிற அந்த நாலு பேர் சபைக்கு தேவையே இல்லை. ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு நாலு பேர் இருந்தாங்க தெரியுமா? எண்ணாமத்தின் புத்தகம் 16 வாசி. எண்ணாமம் 16
2: என்பவன்
1: அப்புறம்
2: ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய

0: அப்படி கூட நாலு பேரை சேர்த்துக்கிட்டான். இந்த நாலு பேர் வந்து மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள் போட்டிருக்கு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? என்ன நடந்துச்சு? அட சொல்லுங்களேன், ரிசல்ட் என்ன நடந்தது? பூமி வாய பழந்து உயிரோடு விழுங்கி போட்டுருச்சு. வேணுமா இந்த வேலை? வேணுமா இது? ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிட்டு என்ன செய்யணுங்கிறத மோசேட்ட சொல்றாரு. மோசே ஆண்டவர் சொல்றது கேட்டு செய்யறான். இன்னைக்கு சர்ச்சில் ஜனங்கள் தாங்கள் சொல்லுவதை பாஸ்டர் செய்யணும்னு நினைக்கிறாங்க போல. அதனால தான் பாஸ்டர் சொல்ற சில காரியங்கள் கஷ்டமா தெரியுது. இது என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லணும். அவர் என்ன சொல்றாரோ இதை பொறுக்காம நாலு பேர் எழுமுனானுங்க. மோசே, ஏய் ஜனங்கள் பரிசுத்தமானவங்க, அப்படி வாசிங்க என்ன சொல்றாங்கன்ட்டு.
1: இஸ்ரவேல் புத்திரரை சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு
0: எழும்பினது நாலு பேர். சேர்த்தது எத்தனை பேர்? 250 பேரை சேர்த்துட்டான். அவங்க யாரு சபையில இருந்த முக்கியமான ஆட்கள்லாம் போய் பார்த்து பார்த்து பேசுறது. பாஸ் என்ன அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, பாஸ் மோசஸ் அப்படி பண்றாரு, இப்படி பண்றாருன்னு எத்தனை பேரை கவர் பண்ணிட்டான்
1: சொல்லுங்களேன்.
0: 250 பேரை சொல்லிட்டு மூணாம் வசனம் வாசிங்க.
1: மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள்.
0: முதல் குற்றச்சாட்டு தப்பு. மிஞ்சி போல கத்தர் சொன்னதான் செய்யறாங்க. ரெண்டாவது,
1: சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள்.
0: அது உண்மையா? சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவங்களா? அதுக்கு முன்னாடி தான் விக்கிரகத்தை கும்பிட்டு வந்தாங்க. எல்லாம் ஆண்டவரை முறுமுறுத்தாங்க, கேள்வி கேட்டாங்க, மோசே கல்லறிய பார்த்தாங்க. இவங்க என்ன சொல்ல, சபையார் எல்லாரும் தப்பு செய்கிறவன் எப்பவுமே தப்பு செய்கிறவனோட தான் சேருவான். ஒருத்தன் தப்பை மறைக்கத்தான் பார்ப்பான், உண்மையை ஒத்துக்கிறவே மாட்டான். அதெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ யாரை எதிர்க்குது? நீங்கள் எல்லாம் பரிசுத்தமான கத்தரவர்கள் நடுவில் இருக்கிறார். இப்படி இருக்க கத்தருடைய சபைக்கு மேலாக உங்களையே ஏ ரொம்ப ஓவரா போறப்பா. ஆண்டவர் இப்படிலாம் பேச மாட்டார். ரொம்ப ஓவரா போறிய, ரொம்ப பெருசா பேசுறிய அப்படின்னு. இப்ப மோசே என்ன பண்ணார்? இதை கேட்ட போது எழுத்து நின்னாரா? ஏன்னா மோசே முன்னாடி பேசினது செய்ததெல்லாம் இவங்களுக்கு ஒத்து வரல, அதனால எழுத்தாங்க. எழுத்த உடனே போய் ஜபத்தில் உட்காந்துட்டார். ஆண்டவர் நீரே டீல் பண்ணும். நீர் பாட்டுக்கு சொல்லிட்டு மேலே உட்காந்துருக்கிற, சொல்லிட்டு நான் மாட்டிக்கிறேன், நீங்களே டீல் பண்ணுங்க அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்ன சொல்கிறாரு பாருங்கள். கத்தர் என்ன சொல்கிறாரு? கத்தர் சொல்கிறத எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 20 வசனம்.
1: கத்தர் மோசேயோடும் ஆரோனோடு பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்று.
0: எத்தனை வருஷம் பிளான் போட்டானோ தெரியல மோசேயை கவுக்கிறதுக்கு. மோசேக்கு விரோதமாக 250 பேரை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு, தான் செய்கிற தப்பை மறைக்கிறதுக்கு, தான் பக்கம் இழுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் பிளான் போட்டான்னு தெரியாது. கத்தர் ஒரு நிமிஷத்தில் கழி பண்ணிட்டார். ஹலோ, இந்த நாலு பேர் யார்? தாமலையே மண்ணை வாரி போட்டுக்கிற ஆட்கள். தான் தலையில் இந்த யானை கொளுத்து போனால் என்ன செய்யுமா? தான் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறோமா? ஹலோ, நம்ம தலையில் மண்ணை வாரி போடுறதுக்கு கத்தை நம்மளை அழைக்கலை, அடுத்தவங்க தலையில் கையை வச்சு ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கத்தை நம்மளை அழைச்சிருக்கார். இந்த ரெண்டு நெகட்டிவ் குரூப்பை விட்டுருங்க, உங்கள் மனசில் நிற்க வேண்டாம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா திருந்துங்க. ஆனால் மற்ற அஞ்சு குரூப்பை பாருங்கள். வைராக்கியம் உள்ளவர்கள், செபித்து தேவ திட்டத்தை அறிகிறவர்கள், நற்செய்தி சொல்லுகிறவர்கள், அடுத்தவர்களை இயேசு ஒண்டையிலே ஆலயத்துக்கு அழைத்து வரக்கூடிய ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள், அடுத்து சத்துருவை எதிர்த்து ஜெயிக்கிற நாலு பேர். மொத்தம் எத்தனை நாள்? 7. இதில் ரெண்டு விளங்காது, உருப்படாது, அது நமக்கு வேண்டாம். அந்த குரூப்பை விட்டுங்க. எழுத்து நிற்கிறது, குறை சொல்கிறது, குற்றப்படுத்துறது, அந்த நாளை விட்டு தள்ளுங்க. அதை ஒரு பொருட்டாக நினைக்காதுங்க. ஆனால் இன்னும் 5 மெச்சாரிட்டி 4 பேர் இருக்காங்க. இவங்கள்லாம் எழுமனா இந்த சபையை கத்தர் பல மடங்கு மேலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கத்தருடைய அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், ஜனங்கள் ஏசிட்டு வருவாங்க. திரள் திரளாய் ஜனங்கள் நடக்கும். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரா கா பா லா ரா சந்தா ரா. ஆண்டவரே, எங்கள் சபையில் சத்துருவை விளத்தள்ள தக்க தொழிலாளிகள் எழும்புவார்களாக. தானியேல், அனனியா, அசரியா, மிசாவேல் போன்ற வாலிபர்கள் தேவனுக்காய் வைராக்கியத்தோடு எழும்புவார்களாக. அந்நிய தேசத்தில் இருந்தாலும், அந்நிய ஜனத்தின் மத்தியில் இருந்தாலும், தேவனுக்காக வைராக்கியத்தோடு ராஜாக்களே முகங்குப்புற விழுந்து கத்தரே தேவன் என்று சொல்லத்துக்க அளவில் இவர்கள் செயல்படக்கூடிய வாலிபர்களாக இருந்தது போல எங்கள் சபையிலும் எழும்புவார்களாக. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்கள் என்பட்டும் இயேசுவே, நீர் ஜெபிக்கும் போது உம்மோடு கூட மூணு பேரை கூட்டிட்டு போனீங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு மூணு பேர் இருந்தால் நானும் வருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கேங்க. தேவ திட்டத்தை அறிந்து, தேவ திட்டத்தை அறிந்து செயல்படக்கூடிய நால்வர் அணி எங்கள் சபையில் எழும்பட்டு. நால்வர் அணி எழும்பட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட நாள் வரை எழுப்புங்க.

ஒரு அனலோடு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் சேர்ற நாலு பேர் கர்த்தருக்காக என்ன வைராக்கியமா எழுப்புறவங்களா இருக்கணும். ஆண்டவரே, குற்றப்படுத்தி குறைப்படுத்தி இருக்கிற ஆவியை அவித்து போட்டு, என் சிந்தையை கெடுத்து, சபையில் இருக்கிற நல்ல எண்ணத்தை கெடுத்து, ஊழியக்காரங்க மேல இருக்கிற நல்ல எண்ணத்தை கெடுக்கக்கூடிய ஆளை கண்டா தலை உப்புறனா ஓடணும். ஆண்டவரே, கோராகின் கூட்டம் எனக்கு வேண்டாம், ஓ சோப்பாரின் கூட்டம் வேண்டாம், எலிப்பாசின் கூட்டம் வேண்டாம், எனக்கு தானியேலின் கூட்டம் வேணும், எனக்கு பேதுருக்களின் கூட்டம் வேணும், தொழிலாளிகளின் கூட்டம் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த குஸ்தோயை போல நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த ஐக்கியம் எனக்கு வேணும். ஆத்துமாக்களை சபையில் சேர்க்கக்கூடிய அந்த ஐக்கியம் எனக்கு வேணும். இந்த ஐந்து நான்கு பேர்களும் சாதித்தவர்கள், ஆனால் மற்றவர்கள் சாதனை இழந்து போனவர்கள். ஸ்தோத்ரா தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை சபையில் ஒரு ஐக்கியத்தில் வந்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். நிறைய பேர்னு பார்க்கலாம், ஒரு நாலு பேராக நீங்கள் பழகிறது, யார்கிட்ட பழகிறீங்க? அந்த அந்த நண்பனை செலக்ட் பண்ணுறது உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை வெளிப்படுத்தும். ஜெபிக்கிறவங்களோட, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்களோட, ஆத்தும ஆதாயம் பண்ணுறவங்களோட, ஸ்தோத்திரம் சத்துருவை ஜெயிக்கிறவங்களோட சேருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வா. தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதையெல்லாம் உம்முடைய மனதில் இருந்தது, இன்றைக்கி அதிகாலையில் இருந்த செய்தியை கொடுத்து போய் பேசு என்று சொன்னீங்கப்பா. இவ்வளோ வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் நிற்கிறேன். நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து பேச வச்சிங்க. இது வெறுமையாக திரும்பாதபடி என்ன நடக்கணும்னு நினச்சி இந்த வார்த்தைகளை பேசுனீங்களோ அது உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை பொறுக்கி போட காத்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசை நாங்கள் எல்லாரும் அந்த நாலு தொழிலாளியை போல மாறி இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவ மகிமை கூட இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. வரக்கூடிய நாட்களில் நாலு நாலு பேரா ஆத்துமாக்களை சுமந்துட்டு வரக்கூடிய கிருபைகளை தாங்க. நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய கரம் இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. அந்த குஷ்டரோகிகளுடைய தேவைகளை சந்தித்து மனசை நிறைவாக்குனது போல உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ அதையெல்லாம் நிறைவாக்குங்க. சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாய் காணப்படட்டும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு வாழ்த்துகிற நல்ல தெய்வம் எங்களுக்கு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நுண்ணீரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காறுதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் ஆவி சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிறுத்தி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்

Your presence. உடைய நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்க முறையிடும் தேவ சமூகம். We look to your name, Lord Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவின் திருப்பாதத்திலே ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு cast all your burden upon him for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய சமூக

पा करता विसारितु என்றும் கனிவோடு நெய்தோ ஒவ்வொருவரையும் யார் யார் எல்லாம் இந்த நேரத்தில் முகத்து நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment. In the name

உன்னுடைய சத்தியத்தில் நடக்கிற எங்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற ஒரு சந்ததியாக நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ இதா மகிமைப்படும்படியாக நமக்கு அருளி செய்கிறவர் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படிக்கு அந்த நூயர் நான் உண்மையில் வைத்திருக்கிற நினைவு

நாங்கள் நினைச்ச காரியெல்லாம் தோற்றுப்போம். எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட், பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், அல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட், ஆவியிலே நடத்தப்படுவதற்கு

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லா

life. Hallelujah. Marithu ponavigal uyir pettathu. மறித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மறந்து போன நிலவிலும் முடிந்ததே.

தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய பிரயோஜனத்திற்காக எங்களை பயன்படுத்துவீரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மாம்சம் சாகட்டும் ஆண்டவரே. மனுஷன் ஆண்டவரே, உள்ளான மனுஷனுக்குள்ளே ஹல்லேலூயா ஒரு மாற்றம் உண்டாகட்டும்.

Yet we will trust in you. Yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா கர்த்தர் பேரில் அல்லேலூயா நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எளியவன் என்றென்றைக்கும் கைவிடப்படுவதில்லை.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் களி கூடுவேன். என் ஆத்துமா அவருக்குள் களி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். 1 பேதுரு 3:9. 1992 பிப்ரவரி மாதம் வெளியான ரீடர்ஸ் டைஜஸ்ட் பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இதுதான் அந்த செய்தி. 1947 இந்திய தேசம் இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பின்பு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அப்போது பயங்கர கலவரம் வெடித்தது. 2 தரப்பிலும் சாவு எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. இதை கண்டித்து மகாத்மா காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அப்பொழுது இந்திய பகுதியைச் சேர்ந்த ஒரு மனிதன் காந்தியடிகளிடம் வந்து, "நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், நான் ஒரு சிறுவனை கொன்றுவிட்டேன்" என்று மிகுந்த கலக்கத்தோடும் குற்ற உணர்வு சொன்னார். "நான் அந்த சிறுவனின் தலையை சுவற்றில் மோதி அடித்து கொலை செய்தேன்" என்றும் கூறினார். அதற்கு மகாத்மா காந்தி, "ஏன் நீ அவ்வாறு கொலை செய்தாய்?" என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், "அவர்கள் என்னுடைய மகனை கொன்றுவிட்டார்கள், ஆகவே நானும் அவர்கள் தரப்பில் ஒருவனுடைய மகனை கொன்றுவிட்டேன்" என்றார். உடனே மகாத்மா காந்தி அந்த மனிதனிடம், "நீ நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நீ போய் இந்த கலவரத்தில் தகப்பனையும் தாயையும் இழந்த ஒரு சிறுவனை கண்டுபிடி. அவனை நீ உன்னுடைய மகனாகவே வளர்க்க வேண்டும். ஆனால் நீ தத்தெடுக்கும் சிறுவன் ஒரு இஸ்லாமிய சிறுவனாகத்தான் இருக்க வேண்டும்" என்று திட்டவட்டமாக கூறி அனுப்பினார். ஆம், பிரியமானவர்களே, பதிலுக்கு பதில் தீமை செய்வதனால் நம்முடைய மனது சமாதானம் அடையாது. அது தீர்வாகவும் இருக்காது. மாறாக குற்ற உணர்வுதான் வாட்டி எடுக்கும். யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை வெறுத்தார்கள், பொறாமைப்பட்டார்கள். யோசேப்பு கண்ட சொப்பனங்களின் நிமித்தம் அவரை மிகவும் வெறுத்தார்கள். அவர்கள் யோசேப்பை பார்த்தபோது, "இவனை கொன்று போடுவோம், இவன் கண்ட சொப்பனங்கள் எவ்வாறு நிறைவேறும் என்று பார்ப்போம்" என்றார்கள். ஆனால் அவர்கள் யோசேப்பை கொலை செய்யாமல் ஒரு தண்ணீரற்ற குழியிலே தூக்கி போட்டார்கள். பின்பு யோசேப்பை எடுத்து விற்று போட்டார்கள். யோசேப்பு அடிமையாக எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தேவன் யோசேப்போட கூட இருந்தபடியால் யோசேப்பை ஆசீர்வதித்து அவரை காரிய சித்தி உள்ளவன் ஆக்கினார். போத்திபாரின் வீட்டிலே யோசேப்பு விசாரணைக்காரனாக மாறினார். பின்பு யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக சிறையிலே அடைக்கப்பட்டாலும் தேவன் யோசேப்பை விடுவித்து எகிப்திலே பெரிய அதிகாரியாக மாற்றினார். இப்பொழுது பார்வோனின் சகல அதிகாரங்களும் யோசேப்பின் கைக்கு வந்தது. அந்த சமயம் மிக கடுமையான பஞ்சமும் வந்தது. ஆனால் தேவன் யோசேப்புக்கு கொடுத்த ஞானத்தினால் எகிப்தில் மட்டும் தானியம் நிறைந்திருந்தது. இதை கேள்விப்பட்ட யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு தன் குமாரரை தானியம் வாங்கி வரும்படி எகிப்துக்கு அனுப்பினார். யோசேப்பின் சகோதரர் எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பு அவர்களை பழிவாங்கவில்லை. அவர்களை நன்றாக கவனித்து சாப்பாடு கொடுத்து தானியம் கொடுத்து அனுப்பினார். பின்பு தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தி அவர்கள் அனைவரையும் தன் தகப்பனையும் எகிப்துக்கு வரவழைத்து அவர்களை போஷித்து பராமரித்தார். யாக்கோபு மரித்த பின்பு அவருடைய சகோதரர்கள் மிகவும் பயந்தார்கள். யோசேப்பு தங்களை பழிவாங்கி விடுவாரோ என்று அஞ்சினார்கள். அவர்கள் யோசேப்புக்கு முன்பாக தாழ விழுந்து, "இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள்" என்றார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களை நோக்கி, "பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன்" என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். ஆம், பிரியமானவர்களே, யோசேப்பின் இதே சுபாவத்தை தான் தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். ஆகவே பகையை மறந்து தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வோம். யோசேப்புக்கு கற்பனைக்கு எட்டாத உயர்வை கொடுத்த தேவன் நம்மையும் உயர்த்துவார். எதிரிகள் முன்பு நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார்.

நெகேமியாவின் புஸ்தகம் 4 அதிகாரம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவுண்டாக பேசினார்களே. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பெலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்களோவென்றால், நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது, நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரவுமாயிருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் தூரமாயிருக்கிறோம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காண மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, இராமாறு நமக்கு காவலுக்கும்
பகல் மாறு வேலைக்கு உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடும் கூட எருசலேமுக்குள்ளே இராத்தங்க கடவர்கள் என்று சொல்லி, நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்திலே அபிஷேகம் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு அநேகரால் இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை தவறாக சொல்லப்படுகிறதாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறதுமாக இருக்கிறது. அபிஷேகம் என்பதற்கான உண்மையான அர்த்தத்தின் அடிப்படையில் அது புரிந்து கொள்ளப்படவில்லை. சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் நடந்த கூட்டத்தினுடைய ஃபீட்பேக்கை வந்து அந்த கூட்டம் முடிந்த பிறகு கேட்கிறார்கள், எப்படி இருந்தது கூட்டம் அப்படின்னு கேட்குறவள்ள, அவ்வளவு அருமையான அபிஷேகங்க, இதை மாதிரி அபிஷேகத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை, எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை உணர்ந்ததில்லை. அவ்விதமாக ஜனங்கள் கருத்து சொல்வதை கேட்க முடிந்தது. பெரும்பாலும் சொன்னது என்னவென்றால், மிக மிக அருமையான ஒரு அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம், அந்த அபிஷேகம் அபிஷேகம் என்று தான் சொல்கிறதை பார்க்க முடிந்தது. ஆனால் எதை சொல்ல வருகிறாள் என்று பார்க்கும் பொழுது, தாங்கள் கலந்து கொண்ட கூடுகையிலே ஒரு வல்லமையான ஒரு சூழல், இல்லையென்றால் ஒரு பரவசமான ஒரு சூழல், தங்களுடைய உணர்வுகளை ஆளுகை செய்கிற ஒரு சூழல் நிலவினதைத்தான் அவர்கள் விதமாக சொல்கிறார்கள். அந்த கூடுகையில் அவங்க வந்து வழக்கமாக உணர்கிறது போல் அல்லாமல் வித்தியாசமாக உணர்ந்ததைத்தான் பெரிய ஒரு அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகத்தை வேறு எங்கேயோ பார்த்ததில்லை, என்ன ஒரு அபிஷேகம் என்று அவர்கள் வியந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அபிஷேகம் என்பது எதற்காக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக தேவன் கொடுக்கிற ஒரு அனுகிரகம். அந்த அனுகிரகம் என்பது ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனை பலப்படுத்துவது, சம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எனேபிள்மெண்ட், சம் கைண்ட் ஆஃப் டிவைன் எனேபிள்மெண்ட். அதாவது ஆண்டவர் விரும்புகிறத செய்வதற்கு தேவையான இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அனுகிரகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு இந்த விதமான அனுகிரகங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய விளைவாக தேவன் அவர்கள் மூலமாக என்ன செய்ய விரும்பினார், அதை செய்து முடித்தார். தீர்க்கதரிசிகள் அவ்விதமான அபிஷேகங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவன் என்ன நிறைவேற்ற விரும்பினாரோ அதை செய்து முடித்தார். ஆனால் இந்நாட்களிலே அபிஷேகம் அபிஷேகம் என்பது ஒரு உணர்வு ரீதியாக உணரப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்று, அது வாழ்க்கையில் வந்து செயல் அளவில் வெளிப்படவில்லை. வல்லமையான அபிஷேகங்க, ரொம்ப பெரிய அபிஷேகம், ரொம்ப எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராடினரியாக ஃபீல் பண்ணோம், இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்த்ததில்லை, அவ்விதமாகலாம் சொல்லுகிற சூழல்களில், இதுக்கு முன்னால் நிறைய கூடுகள் பல இடங்களில் பலவு நடந்த பொழுதும் அங்கு கூடியவர்கள் இதை தான் சொன்னான், இது மாதிரி அபிஷேகத்தை பார்த்ததில்லை. சரி, இந்த அபிஷேகத்தை பார்த்ததில்லைன்னு சொன்னால் இதனுடைய விளைவு என்ன? இந்த அபிஷேகத்தை உணர்ந்த சூழலில் இருந்தவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மாறியிருக்குன்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் அது மாற்றங்களை ஏற்படுத்தலை. சிலர் சொல்லுவாங்க, அந்த கூட்டத்தில் கலந்து போன்ற பிறகு 2-3 நாட்கள் அந்த அபிஷேகத்தில் தான் இருக்க முடிஞ்சது, 2-3 நாட்கள் ஒரு நார்மல் லெவலுக்கு வர முடியல, அந்த அபிஷேகம் விலகாமல் இருந்தது. சரி, 3 நாட்களுக்கு பிறகு என்ன நடந்தது? அபிஷேகம் என்பது எதற்கென்று சொன்னால் தேவனுடைய நோக்க நிறைவேறணும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழலை உணர்ச்சி வசப்படுத்துகிற சூழலாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு திறமை அபிஷேகமான சூழலாக உணரப்படுகிறது. இன்றைக்கு தந்திரமான வார்த்தைகள், நயவசனிப்புகள், பரவசப்படுத்துகிற வார்த்தைகள், இன்னும் பல்வேறு விதமான குறிப்பிட்ட சில சூழலை உருவாக்கி ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு வல்லமை உணர்வு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த வல்லமை உணர்வு தேவ நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. ஒரு இடத்துல வந்து அபிஷேகம் ரொம்ப இருக்குன்னு சொன்னால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்துக்கு வழி நடத்தணும். இன்றைக்கு அபிஷேகமான சூழல்களை உருவாக்குறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள், கூட்டம் நடத்துகிறவர்கள், பெரிய வல்லமையான காரியங்களை செய்கிறவர்கள், வல்லமை என்ற பெயரில் ஜனங்களை கீழே விழ வைக்கிறவர்கள், அவர்களை வந்து பல விதங்களில் உலுக்குகிறவர்கள், பல விதங்களில் பரவசப்பட வைக்கிறவர்கள், இவைகளின் மூலமாக என்ன விளைவை ஏற்படுத்துகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அபிஷேகம் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறணும். இன்றைக்கு அந்த அபிஷேக சூழலை உருவாக்குறவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இந்த அபிஷேகமான ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார், ஒரு பெரிய வல்லமை பொழிகிறார் என்றெல்லாம் பிரசங்கிக்கின்ற அந்த கூடுகை நடத்துகிறவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உலகத்தோடு ஒத்து ஓடுகிறது, ஆடம்பரங்களுடைய அதி உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கின்றது, வாயில் உண்மை இல்லை, சொல்லுது தீர்க்கதரிசனம் என்று நிறைய சொல்கிறாங்க, அது பொய்யாக இருக்கிறது. வாதம் மாதந்தோறும் வாக்குத்தத்தம் என்று கொடுக்குறாங்க, அது தேர்ந்தெடுத்து சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது என்று, இது உண்மையான வார்த்தையாக இல்லை. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பத்துக்கு இசைந்து வாழ்வதற்காக போதுமான சாட்சிகள் இல்லை.
ஆனால் அவர்கள் ஒரு கூடுகை நடத்துகிற பொழுது, ஒரு ஜப கூட்டம் நடத்துகிற பொழுது, ஒரு ஆராதனை கூட்டம் நடத்துகிற பொழுது, ஒரு நற்செய்தி கூட்டம் நடத்துகிற பொழுது, அந்த இடத்தில் ஒரு பெரிய அபிஷேகம் நிறைந்தது போல ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறார்கள். இந்த சூழலை உருவாக்கி விடுகிறவருடைய வாழ்க்கையும் ஒரு முன்மாதிரித்தனமாக இல்லை. இவருடைய வாழ்க்கையும் ஆடம்பரம் நிறைந்ததாக, உலகத்துக்கு ஏற்றதாக, உலக வழிகளிலே மூழ்கி போனதாக காணப்படுகிறது. மக்களுக்கு முன்மாதிரியாக இல்லை. இந்த மாதிரிப்பட்ட அபிஷேகமான சூழலை கலந்து கொண்டு ஒரு வல்லமையான அபிஷேகத்தை உணர்ந்தோ, ஒரு அக்னியான அபிஷேகத்தை உணர்ந்தோ, ஆகா என்ன பிரமாதமான அபிஷேகம் என்று உணர்வுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை பார்க்கவில்லை. இப்போ ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டோன்னு சொன்னால், அந்த கூடுகையின் மூலமாக தேவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதை கேட்கிற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள், அந்த கூடுகை மூலம் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கை சீர்திருந்த வேண்டும். எபேசிய 4:11-13 வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது, தேவ ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள் இவர்களெல்லாம் சபைகளுக்கு எதிர்க்கு கொடுக்கப்பட்டார்கள் சொன்னால், தவறான உபதேசங்களுக்கு விலகி அவள் வாழணும், பக்தி விருத்தி அடையணும், சீர்பொருந்தணும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு தான். எந்த கூட்டம் நடத்தினாலும் சரி, ஆராதனை கூட்டம் நடத்தலாம், ஜப கூட்டம் நடத்தலாம், உபவாச கூட்டம் நடத்தலாம், நற்செய்தி கூட்டம் நடத்தலாம், பிரசங்க கூட்டம் நடத்தலாம், பைபிள் ஸ்டடி கூட்டம் நடத்தலாம், எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் அதனுடைய விளைவு ஜனங்களுடைய வாழ்க்கையை வந்து பரிசுத்தத்துக்கு ஏதுவாக வளர்க்கணும். அப்போ அந்த கூடுகையில் கலந்து கொண்டு வெளியே வருகிறவங்க ஒரு வல்லமை உணர்ந்தோம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஒரு பெரிய அபிஷேகம், அபிஷேகத்தை உணர்ந்து அபிஷேகத்தை உணர்ந்து அபிஷேகத்தை உணர்ந்தே சொன்னா, உணர்ந்ததுக்கு பிறகு என்ன நடந்தது? உணர்கிறோம், நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா வாட் ஹேப்பன்ஸ், வாட்ஸ் அ ரிசல்ட், வாட்ஸ் அ கான்சிக்வன்ஸ், விளைவு என்ன? அப்ப அபிஷேகத்தை உணர்ந்தோம் சொன்னா, இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், இன்றைக்கு என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்தேன், இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தேன், இன்றைக்கு ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தூண்டப்பட்டேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டினார், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சீர்திருத்தம் நிகழ்ந்தது, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் தேவன் குறிப்பிட்டு என்னை சந்தித்து உணர்ந்தேன் என்று சொன்னால் அது அபிஷேகம். ஏன்னா அபிஷேகத்தினுடைய நோக்கம் அதுதான், மனிதனுடைய மனம் மாறணும். இறைமையை 17:9 என்ன வாசிக்கிறோம்? மனிதன் எல்லாவற்றையும் பார்க்கும் திருக்குழுவதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது. அந்த இருதயம் அபிஷேகத்தின் மூலமாக, தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் கேட்பதன் மூலமாக மாறணும். இந்த மாற்றத்தை இன்றைக்கி சொல்லுகிறவங்கள நல்லா உணர்ந்தவங்க, ஒரு வல்லமை உணர்ந்த, ஒரு புதிய என்ன புதிய அனுபவம், ஒரு புதிய அனுபவத்தை பெற்று என்ன புதிய அனுபவம், என்ன புதிய அனுபவம் சொன்னால், நீங்கள் என்ன சொன்னால், புதியவர்களாக மாறணும், சுபாவம் மாறணும், எண்ணங்கள் மாறணும், ஆசைகள் மாறணும், நோக்குகள் மாறணும், வழிமுறைகள் மாறணும், வாழ்க்கைகள் மாறணும், நடத்தைகள் மாறணும், ஒழுங்குகள் மாறணும், வார்த்தைகள் மாறணும். இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உங்களை கொண்டு போகாதபடிக்கு வல்லமையான அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம் சொன்னால் இது ஒரு போதை போல மாறிவிட்டது. இந்த வல்லமையை உணர்வதற்கு அதிகமாக நம்ம கவனம் செலுத்துகிறோம். எந்த கூட்டத்துக்கு போனால், எந்த ஜப கூட்டத்துக்கு போனால், எந்த ஆராதனை கூட்டத்துக்கு போனால், இதை

அந்த மாதிரி ஆவியினால பலப்படுகிற பொழுது அவங்க எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தவும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மக்களாக மாறுவீர்கள். இன்றைக்கு மக்கள் ஜபக்கூட்டங்களின் வாயிலாக, ஆராதனை கூட்டங்களின் வாயிலாக, பாடல் கூட்டங்களின் வாயிலாக, இன்னும் பலவிதமான கூட்டங்களின் வாயிலாக தங்களிடத்தில் ஒரு வல்லமை உணர்வதை குறிவித்து செயல்படுகிறார்கள். அவர்களை அவ்விதமான ஒரு அனுபவத்தை உணர வைப்பதை குறிவித்து ஊழிக்கால் செயல்படுகிறாங்க. இவர்கள் பேசுகிற வார்த்தையில் சத்தியம் இல்லை, சத்தம் இருக்கிறது. அவர் பேசுகிறவர் பரவசம் ஊட்டப்படுகிறார். அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்லி அதிகமாக பேசுகள் பண்ணுவோம். ஆண்டவர் எந்தெந்த விதமாக நமக்கு செயல்படுவார் அந்த விஷயத்தில் மக்களிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்குறது. அவர் அதை புரட்டுவார், இதை அசைப்பார், அது அசை இது அசை ஆ ஊ என்று சொல்லி நய வசனிப்பு அளவுக்கு மிஞ்சின சத்திய விளக்கங்கள் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதனை வாழ் மாற்றுகிற சத்தியம் கிடையாது. அதாவது அவளை பரவசப்படுத்தி அரசியல் கூட்டங்களில் தலைவரை குறித்து பேசுகிறது மாதிரி இந்த ஆவிக்குரிய கூட்டத்தில் ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்க. ஆண்டவரை குறித்து நமக்கு போதுமான அனுபவம், அது ஐடியா அறிவு வந்து விட்டது. ஆண்டவர் ஹீ சோ பவர்ஃபுல், சோ மைட்டி, ஹீ கேன் டு எனி திங் ஃபார் அஸ். ஆனால் அவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் சொல்லி கொண்டிருக்கிறதல்ல. இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால், இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு மக்களை நாம் தூண்ட வேண்டும். அதற்குத்தான் அபிஷேகம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61 நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த அபிஷேகம் வருகிற பொழுது என்ன நடைபெறுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61:1-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த தேவ ஆவியானவர் இருந்து என்ன செயல்படுகிறார்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார். அப்போ சிறுமைப்பட்டவர்கள் நற்செய்தி கிடைக்கணும். நற்செய்தி என்னன்னு சொன்னால், நற்செய்தியுடைய பிரதானமான சாராம்சம்னா நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நாம் சீர்திருந்துகிறோம், பாவத்தின் அடிமைத்திலிருந்து வெளியே வருகிறோம், சுபாவங்கள் மாறுகிறது, மனநிலைகள் மாறுகிறது. அதன் மூலமாக தேவ உறவை நான் அனுபவிக்கிறோம், தேவ ஐக்கியத்தை அனுபவிக்கிறோம், தேவனுடன் இசைந்து வாழுகிறோம், இந்த உலகத்தை வெல்லுகிறோம், பாவத்தை வெல்லுகிறோம், ஆடம்பரத்தை வெல்லுகிறோம், நவநாகரிக சூழலை வெல்லுகிறோம், ஒரு சாட்சியாக வாழுகிறோம். அதுதான் சுவிசேஷம். இன்றைக்கு அபிஷேகத்தை உணர வைக்கிற ஊழியங்கள் அபிஷேகத்தை உணர்கிற மக்கள் கூட்டம். இவர்கள் பல கூட்டங்களுக்கு செல்வால் நல்லா அபிஷேகத்தை உணர்ந்தேன், ஒரு புதிய அனுபவத்தை என்ன புதுசாக நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுத்துகிற செயல்பாடுகள் அபிஷேகத்தின் செயல்பாடுகளாக தவறாக காண்பிக்கப்பட்டபடினாலே அபிஷேகம் என்ற ஜனங்களுக்கு விளங்கவில்லை. அபிஷேகம் என்ற மனுஷனை மாற்றணும், சுபாவங்களை மாற்றணும், அவர்களை கோணலும் மாறுபாடும் என சந்ததியினர் சுடர்களையே பிரகாசிக்க வைக்கணும். 2 Corinthians 3:18 என்ன வாசிக்கிறோம்? மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் என்ன செய்கிறோம்? மறுரூபம் அடைகிறோம். இதுதாங்க அபிஷேகம். அபிஷேகம்னா மக்கள் புரிந்து ஏதோ ஒரு வல்லமையாக உணர்றது. வார்த்தை இல்லை இன்னைக்கு ஐயா வார்த்தைகளை பிரசங்கிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளால் தொடப்பட்டேன், என்னை நான் அறிந்து கொள்ள முடிந்தது, நான் தேவனுக்கு எவ்வளோ தூரமாக இருக்கேன் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஆண்டவர் ஒப்புக்கொள்ள கொடுக்க முடிந்தது, ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து இந்த மாதிரி சொல்லணுங்க. அதுதாங்க அபிஷேகம். வெறுமனை உணர்ந்தேன், நல்ல ஒரு உடலில் உணர்ந்தேன், வல்லமை உணர்ந்தேன், 2 நாட்கள் 3 நாட்கள் அந்த அபிஷேகம் என்னோடு இருந்தேன்னு சொன்னால், 3 இல்லை 10 நாள் 30 நாள் அந்த அபிஷேகம் உங்களோடு இருக்கட்டும். வாட்ஸ் த ரிசல்ட்? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலையே, சுபாவங்களை மாற்றலையே, மனநிலையை மாற்றலையே. நீங்கள் இன்னும் பொருளாசை, பண ஆசை, உலக ஆசை இதில் எல்லாம் அதே விதமாக தான் இருக்கிறீங்க, மாற்றம் இல்லை. அப்போ ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்வுக்கு சாட்சியாக உங்களை மாற்றாத அந்த அபிஷேகம் எதற்கு? இன்றைக்கி பெரும்பாலும் திருச்சபைகளில் இந்த அபிஷேகத்தை சொல்லி அதாவது உணர வைக்கிறதெல்லாம் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதற்கு தான் பரவசமான வார்த்தைகள் இல்லை, பரிசுத்தமான வார்த்தைகள் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து தேவன் அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லி கொண்டிருக்கிறதில்ல, அப்படி செய்கிற தேவனுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கு எந்த விதமாக நான் மாற வேண்டியிருக்கிறது, எந்த விதமாக ஆண்டோடு இசைந்து போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி உண்மையான தேவ வார்த்தைகள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுதான் அபிஷேகம். வல்லமை உணர்ந்தேன், வல்லமை உணர்ந்தேன் சொன்னால் இந்த விதமான ஒரு போலியான அபிஷேகத்தை ஜனங்கள் உணர்கிறபடினாலே பாவம் செய்கிற பொழுது இந்த அபிஷேகத்தை அவள் இழக்கவில்லை. பல தேவ ஊழியர்கள் போலியான ஒரு அபிஷேக சூழலை உருவாக்குறபடினால அவர்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தாலும் சரி, பாவத்திற்கு இசைந்து போனாலும் சரி, அவர்கள் இந்த அபிஷேகத்தை இழக்க முடியும். என்றால் இந்த அபிஷேகம் மூலம் தேவ அபிஷேகம் அல்ல. இது ரெண்டு விதத்தில், ஒன்று உணர்ச்சி வசப்படுவதே அபிஷேகம் என்று நம்புகிறாள், இன்னொன்று தவறான ஆவிகள் என்ற வேதத்தில் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Thessalonians 2:9 வாஸ்து பார்க்கும் பொழுது அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சகல அற்புதத்தோடு வல்லமையோடு இருக்கும், அடையாளங்களோடு இருக்கும். எனவே தான் நான் மற்ற 7 பதினைந்து ஆண்டவர் சொன்னால் கள்ளத்திற்கு தரிசி எச்சரிக்கையாக இருங்கள். 1 Johannes 3:1 இப்போ யோவான் அதான் சொன்ன, எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க, நீங்கள் அது தேவனது வந்ததா என்பதை பரிசோதனை செய்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு நிறைய இடங்களில் உணர்ச்சி வசப்படுத்தி மக்களை உணர்ச்சி வசப்பட செய்த அதற்கு பாடல்கள், பலவிதமான இசைகள், குறிப்பாக தேவ ஊழியர்களுடைய கவர்ச்சிகரமான வார்த்தைகள். இதைத்தான் கொலோசியர் 2 Corinthians 2:8

நான்காம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் வந்து எச்சரிக்கிறார், நய வசனிப்பினால் உங்களை ஒருதனும் கொள்ள கொண்டு போயிடக்கூடாது. கொலோசியர் ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய நான்காம் வசனத்திலும் எட்டாம் வசனம் வாசிக்கும்போது ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சி. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பாருங்கள், ஒரு கூட்டம் திருச்சபைகளில் வசனமும் இல்லை, நய வசனிப்பும் இல்லை, ஒரு வசனிப்பும் இல்லை, கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் திருச்சபை நய வசனிப்பு. அளவுக்கு அதிகமாக தேவனுடைய வல்லமையை, அளவுக்கு அதிகமாக தேவனுடைய அபிஷேகத்தை நய வசனிப்புனா சொல்கிறாங்களே ஒழிய, இதை வாழ்க்கையில் வந்து நம்ம செயல்படுத்தி ஆண்டவர் எதிர்பார்க்கிற விளைவுகளை ஏற்படுத்துவது சொல்லப்படவில்லை. அப்போ நய வசனிப்பு. இன்னும் எட்டாம் வசதி வாசிக்கும் பொழுது கொலோசியில் நம்ம பார்க்குறோம், லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு. நீங்கள் கேட்கும் பொழுது உணர்ச்சிவசப்படுறீங்க, நீங்கள் கேட்கும் பொழுது எக்ஸ்ட்ராவாக ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் என்ன கேட்டீங்க? சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றீங்களா? அது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதா? சத்தியத்தை இப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் அப்படிகள் 17:11 வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் பிரயோ என்கிற ஊரில் வந்து பேசுகிற பொழுது அந்த பிரயோ ஒரு மக்கள் மனவு வாஞ்சியோட அந்த வார்த்தைகளை கேட்டதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவ்விதமாக இருக்கிற வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறாங்க. அதனால தான் தெசலோனிக்கே திருச்சபையில் இருந்த மக்களை விட இவர்கள் அதிக நற்குணசாலிகளாக மாறினாலும் பைபிள் சொல்லுது. அப்போ இன்றைக்கு வசனம் இல்லைங்க, அபிஷேகம்தான் இருக்குது. வசனம் இல்லாத அபிஷேகம் போலி. இன்றைக்கு அபிஷேகத்தை உங்களுக்குள் கொண்டு வருகிறவர்கள் வேத வசனத்தின் அடிப்படையில், அதாவது அதை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா, இன்றைய ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். அதை தான் பிரயோ ஊருக்காரங்க செஞ்சாங்க. அவர் பேசுகிறதும் பைபிளில் சொல்லப்படும் சரிதானா அப்படின்னு அதை கம்பேர் பண்ணி அதை வெரிஃபை பண்ண விரும்புகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்குற பிரசங்கங்கள் பேதுரு பிரசங்கம் பண்ணது மாதிரி இருக்குதா, யோவான் பண்ணது மாதிரி இருக்குதா, இல்லை அப்போஸ்தலன் பவுல் பண்ண மாதிரி இருக்கா, அந்த அவருடைய நிருபங்கள் அவர்கள் பேசினதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதா, அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க? இன்றைக்கு உங்கள் ஊழியர்கள் உங்களிடத்தில் வருகிறவள் எந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க? இவர்கள் நம்மை உசுப்பி விடுகிறார்கள், உணர்ச்சி வசப்படுத்தி விடுகிறார்கள். ஒன்றுமே நாம் அடையவில்லை, ஆனால் அடையாததை அடைந்தது போன்று நம்மளை உணர வைக்கிறார்கள். இந்த வெறும் உணர்கின்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தாது. இன்றைக்கு திருச்சபைகளுக்கு நடுவிலே ஒரு போலியான அபிஷேகம். இந்த போலியான அபிஷேகம் பாவம் செஞ்சாலும் போகாது, தப்பு பண்ணாலும் போகாது, தவறு செய்தாலும் போகாது. அதனால் ஒரு பக்கம் மக்கள் இந்த அபிஷேகத்தையும் அதிகமாக விரும்பி இன்னொரு பக்கம் தவறான வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தவறுகின்ற பொழுது அவர்களை உணர்த்தவில்லை. ஆனால் யோவான் 16:8 அவசியம் என்ன சொல்கிறது? பரிசுத்தாவினர் வந்தால் நீதியை கொடுத்து நியாய தீர்ப்பு கொடுத்து கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இந்த அபிஷேகம் இவர்களை உற்சாகப்படுத்துகிறது, உத்வேகப்படுத்துகிறது, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்ச்சியை பிறவிக்கிறது, ஆனால் உறுத்தவில்லை. இந்த அபிஷேகத்தோடு பாவம் செய்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பொய் சொல்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பணாசைக்கு அடிமையாகிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பொருளாசைக்கு அடிமையாகிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு ஆடம்பரத்தில் மூழ்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு நவநாகரிகத்திற்கு எத்தபடி இசைந்து போகிறார். அபிஷேகமும் இருக்குது, ஆனால் சாட்சியற்ற வாழ்க்கையும் இருக்குது. காரணம் என்ன? இது அபிஷேகமே கிடையாது. இது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமை ஒன்று, இன்னொன்று போலியான ஆவிகளினாலே. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் தானே 2 கொரிந்தியர் 11:4, வேறே ஆவி, அனதர் ஸ்பிரிட். அப்போ இது வேத வார்த்தைகள் சொல்லுகிற ஆவி அல்ல. அதனால் இந்த உணர்ச்சி வசப்படுவதைத்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய வல்லமை என்றும் ஆவிக்குரிய அனுகிரகம் என்றும் ஆவிக்குரிய அபிஷேகம் என்று நம்புகிற நிலைமை. அதை எப்படி கண்டுபிடிக்க? இவைகள் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற விதமான விளைவுகளை ஏற்படுத்தலை, நல்ல கரிகளை ஏற்படுத்தலை, நல்ல குணங்களை ஏற்படுத்தலை, நல்ல பண்புகளை ஏற்படுத்தலை. எனவே இப்படிப்பட்ட போலி அபிஷேகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இந்த போலி அபிஷேக செயல்பாடுகளும் இந்த போலி அபிஷேக அனுபவிப்புகளும் பெருத்து போய்விட்டது. ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த சாட்சியும் இல்லாமல், ஆனால் எங்கு போனாலும் ஒரு கூட்டம் மக்களை அபிஷேகத்துக்கு உட்படுத்துகிறாய், அதான் உணர்ச்சி வசப்படுகிறது உட்படுத்துகிற, அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்த உதவாத ஒரு போலி அனுபவத்துக்கு உட்படுத்துகிற காரியங்களை செய்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு அவர் நல்ல சினிமாத்தனமாக பேசுவது, ரொம்ப நான் அதாவது நயவசனிப்பாக பேசுறது, கவர்ச்சிகரமாக பேசுறது, அதாவது அவங்கள மனதை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி பேசுறது, அவங்கள வந்து ஒரு மெஸ்பரைஸ் பண்ணுறது மாதிரி. வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலையா, வாழ்க்கை மாற்றம் நடக்கவில்லையா, அந்த அபிஷேகங்கள் எல்லாம் போலியானது. அருமையானவர்களே, வல்லமையான அபிஷேகம் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுகிற பொழுது இந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? வார்த்தையை கேட்டிங்களா? வசனங்களை கேட்டிங்களா? வாழ்க்கையை புரிஞ்சிட்டிங்களா? என்ன மாதிரி ஆண்டவர் விரும்புகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது உங்கள் வாழ்க்கையை மாற்றம். வெறுமனே உணர்ந்தேன், புரிந்தேன், அக்கினியை உணர்ந்தேன், அனுபவித்தேன், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, புதிய அனுபவமாக இருந்தது, இவைகளெல்லாம் வேஸ்ட்டுங்க, இவைகளெல்லாம் வேஸ்ட். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கேற்ற விதமாக
மாற்றாத எந்த அனுபவம் போலி அனுபவம் இந்த போலி அனுபவங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவைகளை வேண்டாம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர்கள் புதிய அனுபவத்தை கேட்கணும். இந்த போலி அனுபவங்களை கொண்டு வருகிறவர்கள் தான் இன்றைக்கு மிக அதிகமாக பிரபலமாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு பக்கம் பொய்யும் சொல்கிறாங்க, கள்ள தீர்க்கு தரிசனம் உரைக்கிறாங்க, உரைத்துக்கொண்டே இன்னொரு இடத்துல அபிஷேகத்தையும் கொடுக்குறாங்க. ஏன்டா இந்த அபிஷேகத்துக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லை, பரிசுத்தாவியானவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது உணர்ச்சி வசப்படுத்தப்படுகிற நிலைமை, இன்னொன்று தவறான ஆவிகளால் உருவாக்கப்படுகிற, இவை ரெண்டும் நமக்கு அபாயகரமானது. இவைகளால் உண்மையான அனுபவத்தை ஒருவரும் அடைய முடியாது, உண்மையான தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். எனவே உணர்கிறோம் அனுபவிக்கிறோம் என்பதை விட்டுவிட்டு வாழ்க்கையை மாற்றுகிற அனுபவங்களை வேத வார்த்தைகளின் வழியாக பெற்றுக்கொள்ள ஒரு கவனம் செலுத்துங்கள். அவ்விதமான வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சரியான ஆவிக்குறிப்பார் வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை காண செய்வார். தேவன் அவ்விதமாக உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

சிந்திப்போம், செயல்படுவோம். பியூபா ஸ்டேஜ்ல இருக்கிற வண்ணத்து பூச்சி தன்னுடைய கூட்ல இருந்து வெளியே வர முயற்சித்தத விமல் பார்த்தான். அது முட்டி மோதி தன்னுடைய கூட்டை உடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. கூட்டுல ஒரே ஒரு சிறு துவாரம் ஏற்பட்டுச்சு. அது வழியா வெளியே வர வண்ணத்து பூச்சி முயற்சி செஞ்சது. அதால வெளியே வர முடியல. மறுபடியும் போராடிச்சுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த விமலுக்கு அந்த பூச்சியை பார்க்க பரிதாபமா இருந்துச்சு. வேகமா வீட்டுக்குள்ள போனான். ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு போன வேகத்துல திரும்பி வந்தான். அந்த சிறு துவாரத்தை கத்திரிக்கோலால வெட்டி பெருசாக்கினான். அந்த பூச்சி ஈஸியா வெளியே வந்துட்டுது. ஆனா அதோட இறக்கைகள் சுருங்கி இருந்துச்சு. ஏன், என்னாச்சு? விமலுக்கு கடவுளுடைய படைப்பின் ரகசியம் தெரியல. சின்ன துவாரத்தின் வழியா வெளியே வர முடியாம போராடும் போது அதோட உடல்ல இருந்து ஒரு வகையான திரவம் வெளியே வரும். அது இறக்கைகளுக்குள்ள போய் இறக்கைகளை பலப்படுத்தும். அந்த பூச்சி போராட ஆரம்பிக்கிறதுக்குள்ள விமல் அதோட கூட்டை வெட்டி அதை வெளியே வர விட்டுட்டான். அதனால திரவம் சுரக்கல, இறக்கைகளும் பலமிழந்து சுருங்கிட்டது. இரக்கம்னு நினைச்சு விமல் செஞ்ச கத்தரிக்கோல் துண்டிப்பு கொடூரமானது. அது அந்த வண்ணத்து பூச்சியை நிரந்தரமா முடமாக்கிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவத்துக்கு எதிரான போராட்டம் தேவை. அதை தவிர்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை முடங்கி போயிடும். பரிசுத்த வேதாகமம் இதை ரொம்ப தெளிவா சொல்லுது. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஆமாங்க, தேவன் கொடுக்கும் சிக்ஷை இரக்கமானது. அது ஒருபோதும் கொடூரமானது இல்லை.

0: எஸ்ட்ராவின் ஜெபத்தின் மேன்மை என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எஸ்ரா 8 அதிகாரத்திலே 20 வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த 220 பேரையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தில் இருந்து நாம் என்ன படிக்க போகிறோம்? 15, இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டி கொண்டு போனேன். இங்க பாருங்க, எஸ்ராவினுடைய பயணத்தின் பொழுது ஏற்படுகிறதான ஒரு காரியம், இந்த நதி அண்டைக்கு சிலரை அழைத்து கொண்டவர் போகிறார். போனேன், அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் பொழுது அங்கே லேவியின் புத்திரரில், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த இடத்தில் நீங்க கவனிக்கணும், ஆமென். 15 வசனத்தில் நதி அண்டையில் 3 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த 3 நாட்கள் தங்கி இருக்கையில் தேவ மனிதனாகிய வேத பாரகரான எஸ்ரா எல்லாரையும் கவனிக்கிறார், எல்லாரையும் கவனிக்கிறார். கவனிக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை மட்டும் காணவில்லை, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை மட்டும் காணவில்லை. அவர் யார்? லேவியர்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த லேவியர்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது, சீனாய் மலையிலிருந்து மோசே இறங்கி வரும் பொழுது, சீனாய் மலையிலிருந்து மோசே இறங்கி வரும் பொழுது அவருடைய கையில் ஆண்டவருடைய 10 கற்பனைகள் இருக்கிறது. கீழே வந்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு பைபிளில் இருக்கு. அங்கே ஒரு பொற்கன்று குட்டியை உருவாக்கி அதற்கு முன்னே நடனமாடினார்கள், அதை ஆசரித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இதை கண்ட மோசே அந்த 10 கற்பனையை உடைத்து போடுகிறார். மோசேக்கு பயங்கர கோபம். அப்பொழுது அவர் கூப்பிடுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? மோசேயினுடைய சப்தம் அங்கே அழகாய் வெளிப்படுகிறது. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? அப்ப யார் முன்னால வந்த சொல்லுங்க? லேவியின் புத்திரர்கள் மோசேயினிடத்திலே வந்தாங்க. நாங்க கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறோம், இனி நாங்கள் ஆண்டவருக்காக செயல்பட விரும்புகிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நாங்கள் முன் வருகிறோம் அப்படின்னு வந்தாங்க. உடனே இந்த மோசே அங்கு சபையை சுத்திகரிக்கிறார் அப்படி சொல்லலாம். அநேகர் என்ன செய்யப்படுகிறார்கள்? கொல்லப்படுகிறார்கள். தேவ பயம் உண்டாகிறது. அந்த நாட்கள் முதல் ஆண்டவர் அதை கவனத்தில் வைத்துக் கொண்டே இருந்தார். பின் நாட்களில் தன்னுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்வதற்கும் தன்னுடைய ஆலயத்தில் நின்று ஊழியம் செய்வதற்கும் ஆண்டவர் லேவியர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். எதனால் அவர் தெரிந்து கொண்டார்? மோசேயின் கூப்பிடுதலுக்கு 11 கோத்திரங்கள் செவி கொடுக்க தவறிய பொழுது நாங்கள் கர்த்தரின் பட்சத்தில் வருகிறோம் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்தார்கள். ஏற்கனவே தெய்வத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், ஏற்கனவே தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கென்று பணிவிடை செய்வதற்கும் ஆண்டவரோடு இசைந்து வாழ்வதற்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இந்த லேவியர்கள். 2, ஆண்டவருடைய சமூகத்தில் பணிவிடை செய்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களும் இந்த லேவியர்கள். தானாக முன்வந்தவர்கள், தன்னார்வலர்கள், நான் வரேன் அப்படின்னு தங்களை தேவனுடைய பணிவிடைக்கென்று தங்களை தானே நியமித்துக் கொண்டவர்கள். நம்பர் 1, இரண்டாவது, ஆண்டவர் உடன்படிக்கையின் காலங்களுக்கு பின்னே ஆண்டவர் லேவியர்களை தனக்கண்டு தேவன் தெரிந்து கொள்கிறார். அதனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்கென்று இப்ப கவனிக்கணும். இப்ப மூன்று நாள் அளவும் நதி அண்டையிலே எஸ்ரா இருக்கிறார். மறுபடியும் இந்த 15 வசனத்தை படிக்கணும். இவர்களை நான் அங்கே 3 நாட்கள் தங்கியிருந்தோம். அங்கே இருந்த ஜனங்களையும் அங்கே இருந்த ஆசாரியர்களையும் நான் பார்த்த பொழுது, பாருங்க, தங்களை தன்னார்வலர்களாக தெய்வத்தின் வேலைக்கு அர்ப்பணித்தவர்களானாலும் தெய்வத்தால் நியமிக்கப்பட்டவர்களானாலும் தங்களை தெய்வத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணிக்கொண்டு அர்ப்பணித்த ஒருவனும் அங்கே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கடந்த காலங்களில் தெய்வத்திற்கு அர்ப்பணித்தவைகள் லேவியர்களுக்கு என்ன செய்து போயிற்று? மறந்து போயிற்று. ஆண்டவருக்காக செயல்பட, ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று, தேவனுடைய சித்தத்திற்கென்று அமை தங்களாகவே தங்களை முன்வைத்து கொண்டதானாலும் சரி, தெய்வத்தால் தங்களை நியமனம் செய்து கொண்டவர்கள் ஆனாலும் சரி, தங்களை தெய்வத்திற்கென்று பிரதிஷ்டை செய்து கொண்ட அர்ப்பணித்து கொண்ட ஒருவனும் அங்கே இல்லை. ஆனா ஜனங்களும் இருந்தார்கள். யாரு இருந்தா? ஆசாரியர்களும் இருந்தார்கள். பணிவிடை செய்கிற லேவியர்களை காணவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் இஸ்ரவேலுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. என்ன ஆண்டவரே, ஆண்டவருக்கென்று பணிவிடை செய்ய தங்களை தீர்மானித்தவர்கள் ஒருவரும் இல்லையே. தேவனால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லையே. இந்த நிலைமையில எப்படி நான் இந்த நதி அண்டையில் அடுத்த தம்மின் ஊழியத்தை தொடருவது அப்படின்ட்டு என்ன செய்கிறார் பாருங்க. இங்கதான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா, 17-18 தோத்திரம், 19 வசனங்களை வாசித்து வரும் பொழுது 20 வசனத்தை மறுபடியும் நாம் கவனிக்க பார்க்கலாம். கைகளை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க 20 வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதமீனிய மீயரின் 220 பேரை எங்களிடத்தில் என்ன செய்து கொண்டு வந்தாங்க? அழைத்து கொண்டு வந்தாங்க. லேவியர்கள் இல்லை. இப்ப அவர்களுக்கு தாவீதினாலும் பிரபுக்களினாலும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு 220 பேர் கண்ணில் கிடைச்சார். யார் இல்லை? தங்களை தாமாகவே தீர்மானித்து கொண்டவர்கள் இல்லை. தெய்வத்தால் நீ என் பணியை செய்வாயாக என்று தீர்மானித்தவர்களும் இல்லாமல் போன பொழுது மனிதர்களால் பணிவிடை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்ட தாவீதினாலும் பிரபுக்களினாலும் லேவியர்களுக்கு பணிவிடை செய்யும்படி. லேவியர்கள் யாருக்கு பணிவிடை செய்ய? ஆசாரியர்களுக்கும் கர்த்தருக்கும் பணிவிடை செய்வதற்கு நியமிக்கப்படுகிறவர்கள். ஆமீன். கர்த்தருக்கு பணிவிடை செய்ய நியமிக்கப்பட்டவர்கள் லேவியர்கள். இந்த லேவியர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட தாவீதும் பிரபுக்களும் நியமித்த இவர்களை 220 பேரை கூட்டிட்டு வந்து பேர் எழுதுறாங்க. பாமையின் முன்னால பணிவிடை செய்வதற்கு நியமிக்கப்பட்டவங்க இவங்க தான். அவன் போனா போட்டு, இவன் நிக்கட்டும் அப்படின்னு சிலருடைய பேர் எழுதப்படுகிறது. பராமேன் சொல்லுங்க. அப்ப பைபிள் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில. அழைக்கப்பட்டவர்கள் நிறைய, அவங்கள காணும். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பைபிள்ல இயேசு அழகா ஒரு ஓமே சொல்லுவார். கல்யாணத்துக்கு ஒரு எஜமான் பெரிய கல்யாண வீட்டை ஒழுங்கு பண்ணினார், கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணினார். அப்ப நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது, அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதுல அவர்கள் சாக்கு போக்கு சொல்லி போயிட்டாங்க. கடைசியில என்ன நடக்குது? முச்சந்தியில் இருந்தவர்களை அழைத்து வந்து கல்யாண சாலையில் அமர வைத்தார்களாம். இங்கே லேவியர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் யாரோடு இணைந்து கொள்கிறாங்க? எஸ்ராவோடு இணைந்து கொள்கிறாங்க. இப்பொழுது எஸ்ரா என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னா, 21 வசனத்துல தோதர கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? உபவாசத்தை கூறினேன். எல்லாரும் என்ன சொல்லுங்க? உபவாசத்தை கூறினேன். 22 வசனத்தினுடைய 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கடைசியை வாசிக்கும் பொழுது, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அப்போ இந்த நதி அண்டையில் இவங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு இந்த நதி அண்டையில் அமர்ந்து இவங்க என்ன செய்றாங்க? உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அப்போ இந்த நதி அண்டையில் என்ன சிறப்பாக நடைபெறுகிறது? 21 உபவாசம் பண்ணி 23 ஜெபித்தார்கள், விண்ணப்பம் பண்ணினார். இப்ப இந்த 21 வசனத்துல இவர்கள் எதற்காக உபவாச ஜபம் பண்ணினார்கள், உபவாசம் கூறினார்கள் நீ இருக்கு. 20-21 படிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, நம்பர் ஒன், எதற்காக எஸ்ராவும் அவரோடு இருந்தவர்களும் உபவாசம் பண்ணினார்கள்? மறுபடியும் சொல்லுங்க. தங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும். இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது, செவ்வையாறு வழியை தேடுகிறதற்கும். நாங்கள் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உபவாசம் எதற்காக கூறப்பட்டதாம்? ஒன்று, தங்களை, சொல்லுங்க இந்த வார்த்தையே, ஆமென். அப்ப தெய்வ சமூகத்திலே வந்து சில தினங்கள் தங்கி இருந்து, ஆமீன், உபவாசத்தை கூறுவதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தெய்வ சமூகத்திலே தங்களை தாழ்த்துவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உபவாசம் எதற்காக இருந்தார்கள்? தங்களை தெய்வ சமூகத்திலே தாழ்த்துவதற்கு. ஆனா இன்னைக்கு பலருக்கும் உபவாசமே ஒரு பெருமைக்குரிய ஒன்றாய் மாறிவிட்டது. அவரா பாஸ்டிங், எப்படி அவரா இப்போ ஒரு உபவாசத்தில் இருக்கார், அதுவே ஒரு பெருமையாக்கும். அவர் சாதாரணமானவர் அல்ல, நல்ல உபவாசம் பண்ணுகிறவர், அது பெருமைக்குரிய ஒன்றாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே பரிசுத்தவான்கள் உபவாசத்தை எதற்கு பயன்படுத்தினார்களாம்? தேவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்துவதற்கு. அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே ஜப நாட்களை நியமித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்த வேண்டியது அவசியம். ஏன்னா ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறவனானால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நான் மனசுல நினைக்கிறேன், இந்த எஸ்ரா எதற்காக உபவாசித்தார் அப்படின்னா, இரண்டு காரியத்திற்காக. ஒன்று, தங்களுடைய வாழ்வின் உயர்வுக்காகவும், தங்கள் வாழ்வின் உயர்வுக்காகவும், தங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்திற்காகவும் அவர் உபவாசிக்க ஆரம்பித்தார். சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தாழ்மையின் பிரதிபலிப்பு என்ன? ஒருவன் தன்னை தாழ்த்தினால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். அப்ப தேவ மனிதனாகிய எஸ்ராவும் அவருடைய குழுக்களும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தினார்களானால் அவர்களுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது? நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு முன்னே நம்மை தாழ்த்தினோமே ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அப்ப அவருடைய மனதின் படிப்பினை என்ன? கர்த்தருக்கு தாழ்த்துகிற என்னை, கர்த்தருக்கு தாழ்த்துகிற, கர்த்தருக்கு முன் தாழ்த்துகிற என் சபையை, கர்த்தருக்கு முன் தாழ்த்துகிற என் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். அப்போ அவருடைய தேவை ஒன்று, ஒரு உயர்வை எதிர்பார்த்தார். அவர் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார். ராமேன் சொல்லுங்க. அருமையான பிள்ளைகளுக்கு சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தன்னைத்தான் தாழ்த்தி தேவனை ஆராதித்து தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிற பிள்ளைகளுக்கு அமீன் உயர்வு என்பது அவர்களை தேடி வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு ஆலயத்தில் வருவதே தங்களை பெரியவர்களாக காண்பிப்பதற்கு, இன்றைக்கு ஆராதனைக்கு வருவது தங்களை உயர்ந்தவர்களாக காண்பிப்பதற்கு, இன்னைக்கு அநேக தேவனுடைய ஆலயத்தில் தங்களை இணைத்துக் கொள்வது, தன்னை பதவி உள்ளவர்களாக காண்பிப்பதற்கு. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் பதவிக்கான போட்டிகள் உண்டு. அந்த போட்டியில் போட்டி நடந்தது அல்லது தேர்தல் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட மனிதர் தோற்று போனார். அப்போ தோற்று போனதுனாலே அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணினாங்க, இனி நம்ம எங்க போக வேண்டாம், ஐ மீன் ஆலயத்திற்கு போக வேண்டாம், இனி ஒரு 5 வருஷம் ஆலயத்துக்கு பக்கமே நம்ம போக வேண்டாம், இனி அடுத்த எலெக்ஷன் முடியட்டும் பார்க்கலாம். அப்போ இவர்கள் ஆலயத்திற்கு எதற்காக போகிறார்கள்? தங்களை பெரியவர்களாக காண்பிப்பதற்கு மட்டும், தங்களை பதவி உள்ளவர்களாய் காண்பிப்பதற்கு மட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திற்கு எதற்கு போனார்களாம்? தங்களை தாழ்த்துவதற்கு. அப்போ எசராவினிடத்தில் நம்ம கேட்டால் அவர் சொல்லுவார், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் நினைச்சப்படுவார், உயர்த்தப்படுவான். அந்த உயர்வை எதிர்பார்த்து நாங்கள் உபவாசத்தை கூறினோம் அப்படிம்பார். அல்லேலூயா. ஆனால் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் நம்ம யாராக வேணாலும் இருக்கலாம், உலகத்தில் நம்ம உன்னதர்களாக இருக்கலாம், உலகத்தில் நம்ம சிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்னால் ஒருத்தர் என்ன செய்யணும்? தாழ்மைப்பட்டவனாக இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்கணும். அப்போ அவனை கத்திரன செய்வார், உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப 21வது வசனத்தை மறுபடியும் கவனிங்க. ஒன்று, தன்னை தாழ்த்துவதற்கும். இரண்டாவது பாருங்க, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுடைய சகல பொருட்களுக்காகவும் செம்மையான வழியை தேடுவதற்கு. இனி நாங்கள் சுவாமின் செல்ல வேண்டிய செம்மையான வழியை தேடுவதற்காக உபவாசம் பண்ணினோம். அல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு மனிதனுடைய ஆலோசனை அல்ல, இப்போ ஒரு துன்மார்க்கனுடைய ஆலோசனை அல்ல. என்ன செய்யறது, எங்க போறது, என்ன செய்யலாம், இப்ப என்ன செய்வது நமக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு மனித ஆலோசனை அல்ல. தனக்காக தன் பிள்ளைகளுக்காக இத்தனை வருடம் சம்பாதித்த பொருட்களை கொண்டு செல்வதற்காக நாளை நடக்க வேண்டிய வழி செம்மையாயிருக்கும்படி இன்னைக்கு தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி உக்காந்தாங்க. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அமீன். பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, அமீன். தோத்திரம். 107வது சங்கீதத்தில் 6, 7, 8 வசனங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இட்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செம்மையான வழியிலே ஒரு ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர செம்மையான வழியில் தெய்வம் நம்மை நடத்தணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அகாபா நதியண்டையில் அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ண ஒரு தேவனுடைய பிள்ளையை அறிந்திருக்கவேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில சொல்லுவாங்க, என்ன செய்யணும்னு தெரியல, வீட்டில் என்ன செய்யணும்னு தெரியல, பிள்ளைகளுக்கா என்ன செய்யணும்னு தெரியல, எதிர்காலத்திற்கா என்ன செய்யணும்னு போட்டு கையை காலை அடிப்பாங்க. அடிக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய செபகத்தில் போய் உட்காந்துருந்தா கத்தர் ஏதாவது ஒரு வழியை திறந்திருப்பாரு, கத்தர் ஏதாவது ஒரு வழியை திறந்திருப்பாரு. அப்போ அவங்களுக்கு தெரியும், எங்களுடைய எதிர்காலம் ஜெயமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை தேடினா கத்தர் நான் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி பலரும் அமை ஜபங்களுக்கு வரல பார்த்தீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அத்தனை வரைக்கும் நிரம்பி வழியுது, ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து ஜபம் பண்ணி ஆண்டுடைய பாதத்தில் அமர அமையின் அநேகருக்கு நேரம் இல்லை. சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் காமேன் அவர்களை தவறு சொல்லலை, ஆனால் வேதம் சொல்லுது அவர்கள் செம்மையான வழியை தேவ சமூகத்திலே அமர்ந்து தேடினார்கள். அமேன். சரியாமா? அப்ப முதல்ல தாழ்த்தினார்கள், எதற்காக? உயர்த்தப்படுவதற்காக. இரண்டாவது, செம்மையான வழி தங்களுக்கு உண்டாக எதிர்காலத்திற்காக ஜெபித்தார்கள், காத்திருந்தாங்க. அடுத்து 22 வசனத்தை படிங்க. 22 வசனத்துல, வழியில் சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நாங்கள் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரையையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். இந்த ஏசராவுக்கா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், இவர் யாருடைய பெர்மிஷனோட வாரார்? ராஜாவினுடைய பெர்மிஷனோட வாரார். போய் இவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அந்த தேசத்தின் பிரபுக்களுக்கு யாரால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப போய் தோத்திரம், இப்ப போய் கத்தருக்கு ஸ்தோத்திரம், இப்ப போய் ராஜா விட்ட, ராஜா நாங்க போற வழியில ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு, அதனால ரெண்டு தோத்திரம், ஒரு 5 போல போலீஸும் 2 சப் இன்ஸ்பெக்டரும் 1 டிஎஸ்பியும் தருவீரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அப்படித்தானே? ஆமே. தோத்திரம், போற வழியில பாதுகாவலுக்கு சேவகர்களை கேட்டிருக்கலாம். ஆமே தோத்திரம். ஒருவேளை கேட்டா ஏண்டு ஆமை, ஆண்டவருக்கு ஆலயம் கட்டதானே போறிய, ஆண்டவருடைய பட்டணத்தை கட்டதானே போறிய, உங்களை தெய்வத்தால பாதுகாக்க கழியாதான்னு கேட்டா அது கேவலமாயி போகும்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அந்த காரியத்தை பாருங்க, அந்த அந்த வசனத்தை ஒரு தடவை கூட பாருங்க. இப்ப பொறுங்க. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நாங்கள் ராஜாவினிடத்திலையும் சேவகரையும் குதிரையும் கேட்க நான் வைக்கப்பட்டேன். ஏன் தோத்திரம்? ஆண்டவருக்கா போறேங்கிற, நீங்க நல்லா தான் இருக்க, சுகமா இருக்க, ஆசீர்வாதமா இருக்க, இப்ப ஆலயம் கட்ட போறேன், ஊழியம் செய்ய போறேன், பட்டணத்தை கட்ட போறேன், ஜனங்களை ஆதாயப்படுத்த போறம்ட்டுலாம் போனேன், நீ உனக்காண்டியா போற, ஆண்டவருக்கு வேண்டியெல்லாம் போற, ஆண்டவருக்கு வேண்டி போகிற ஒண்ணு கர்த்தர் தான் காப்பாற்றணும். நான் என்ன உன்னை காப்பாத்துறது? ஏ, நீ ஊழியம் செய்யற ஆண்டவர் உன்னை பாதுகாக்க மாட்டாரா? நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை பாதுகாக்க மாட்டாரா? நீ ஆராதிக்கிற சேவிக்கிற ஆண்டவரால உன்னை காக்க முடியாதான்னு கேட்டா அது எனக்கு கேவலம். அதனால ஐயா, வழியிலே எங்களை காக்கும்படி எங்களுக்கு என்ன சாங்க தோத்திரம், எங்களுக்கு சேவகர்களை தாரும் என்று சொல்வதற்கு நாங்க என்ன செய்தோம்? வெக்கப்பட்டோம். மறுபடியும் படிங்க. தொடர்ந்து, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாருமேலும் ஆமீன் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லாருமேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொன்னோம். என்ன வைக்கப்பட்டேன் தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலுக்கும் எப்படி இருக்கு? நன்மையாய் இருக்கிறது என்றும், ஆமீன் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லாரும் மேலும் இருக்கிறது. அப்போ ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் கரம் எப்படி இருக்கும்? நன்மையாய் இருக்கும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கரம் நன்மையாக இருக்கும். அவர் அவர்களை பாதுகாத்துக்கிடுவார். ஆண்டவரை தேடுகிறவர்களை காத்துக்கிடுவார். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களை காத்துக்கொள்ளுவார். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு நன்மை செய்வார் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்ப என்ன காத்துக்கிடும்னு போலீஸ் தாரும்னு கேட்டோம்னா காரி துப்பி விடுவான் அந்த மனுஷன். அல்லேலூயா. அதனால நல்லா பாருங்க, எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார். இப்ப பாதுகாப்பு எனக்கு தேவை, எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 21 வசனத்தில் இருக்கு, எங்களுடைய பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை என்னது? பாதுகாப்பு தேவை. ஆனால் அது நம் மனுஷனுக்கிட்ட போய் கேட்டோம்னா எங்க ஆண்டவர் அவன் தப்பா சொல்ல வேண்டியது வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பலரும் அப்படித்தானே நம்ம செய்கிறோம். ஆமீன். நம்ம சொல்லுவோம், கத்தர் நடத்துவார் பிரதர், கத்தர் காத்துக்கொள்வார்னு நம்ம ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்போம். 2 கழிச்சு அவன்கிட்ட போய் 50,000 கடை இருக்கான்னு கேட்போம். அப்போ உடனே அவன் சொல்லுவான், இடை உன்னை நீ ஆராதிக்கிற தெய்வத்துக்கு உன்னுடைய தேவையை சந்திக்க முடியாதான்னு கேட்டால் நமக்கு வார்த்தை இருக்காது. இன்னைக்கு அநேகரால் ஆண்டவருடைய நாமம் இப்படித்தான் தூஷிக்கப்படும் பாருங்க. ஆமே நம்மகிட்ட போய் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர் பிரதே, ஆண்டவர் ஆராதிங்க பிரதே, கர்த்தர் பெரியவர் பிரதே, ஆண்டவர் ஆராதிங்க. மறு வாரத்தில் போய் 10,000 ரூபாய் இருந்தால் தாங்க பிரதர்னு காப்பேன், 10,000 ரூபாய் இருந்தால் தாங்க பிரதர்னு காப்பான். அப்போ அவன் சொல்லுவான், தோத்தரை நீ நல்லவர்னு சொன்னேன், நீ ஆராதிக்கிற தெய்வத்தை கொண்டு உன்னை கடன் இல்லாமல் நடத்த முடியாதோ? நீ ஆராதிக்கிற தெய்வத்தை கொண்டு உன் குடும்பத்தை போஷிக்க முடியாத அடுத்தவனுக்கிட்ட வந்து கையாந்திக்கிட்டு இருந்திக்க நீ அரைவேற்கால உனக்குன்னு கேட்டா நமக்கு நீ சொல்லது கூட இல்லை. அப்போ அதான் சொல்லுகிறார், பாதுகாப்பு எனக்கு அவசியம், ஆனால் நான் கேட்க போனா தெய்வ நாமம் யாருக்கிட்ட தூஷிக்கப்படும் சொல்லுங்க? யார்கிட்ட தூஷிக்கப்படும்? ராஜாட்ட தூஷிக்கப்படும். அதனால நான் என்ன செய்தேன், கேட்கிறதற்கு எப்படி இருந்தேன்? 22வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது, கேட்கிறதுக்கு நான் என்ன செய்தேன், தோத்தர் வெக்கப்பட்டேன். தோத்தர் நான் போய் உதவி கேட்டா ஆண்டவர் வெக்கப்பட வேண்டியது வரும். நான் போய் உதவி கேட்டா தெய்வ நாம அவனிடத்துல என்ன செய்ய முடியும், தூஷிக்கப்படும். அதனால இப்ப நல்லா கவனிக்கணும், முதலாவது இவருக்கு தன்னை தாழ்த்துவதற்கும் தாழ்மைக்கு பின் மறைந்திருக்கிற உயர்வு என்ன? உயர்வு. ஆசீர்வாதம் என்ன? உயர்வு. இரண்டாவதாக, இனி போக வேண்டிய பாதை எதிர்காலம் ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமான பாதை அமைவதற்கு. இரண்டாவது. மூணாவது, இந்த இடத்தில் அவர் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ண காரணம் என்ன? வழியில் நாங்கள் சொல்லுங்க காக்கப்படுவதற்காக. ப்ரலேலோயா. ராஜாட்ட போய் கேட்டிருக்கலாம், அது சரிப்படாது. அதனால வழியில் நாங்கள் காக்கப்படுவதற்காக. 23வது வசனத்தை படிங்க. அப்படியே நாங்கள் ஆமே தூதர் உபவாசம் பண்ணி எதை தேடினோம்? அல்லேலூயா, ஆமீன். இப்ப மறுபடியும் நம்ம படிச்சதெல்லாம் திருப்பி வரப்போறோம். உயர்வை யாரிடத்தில் தேடினோம்? ஆமீன். தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உயர்வை யாரிடத்தில் தேடினோம்? அதை தேவனிடத்தில் தேடினோம். நம்பர் 2, ஆமீன். எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் இனி போக வேண்டிய பாதையை யாரிடத்தில் தேடினோம்? தேவனிடத்தில் தேடினோம். மூன்றாவதாக, எங்களுக்கு வழியிலே தீமை வராதபடிக்கு எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் யாரிடத்திலே தேடினோம்? கர்த்தரிடத்தில் தேடினோம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, வழிகளெல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவன் கட்டளையிடுவார். பாதம் கல்லில் அம்மை இடராதபடிக்கு அம்மை தூதர்கள் அவங்களை என்ன செய்துகிட்டாங்களா? தூதர்கள் அவர்களை தாங்கிக் கொண்டார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. 23வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை படிங்க பார்க்கலாம். எங்கள் விண்ணப்பத்தை அவர் என்ன செய்தார்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஜபத்தினாலே நாங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டோம். எங்கள் ஜபத்தினாலே மகிமையான பாதையை கண்டோம். எங்கள் ஜபத்தினாலே நாங்கள் வழியில் காக்கப்பட்டோம். எங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எங்கள் ஜபத்தை அவர். அப்போ எஸ்ராவினுடைய ஜபத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, மூன்று காரியங்கள். ஒன்று என்னம்மா? தாழ்த்துவதின் மூலமாய் உண்டாகிற. ரெண்டு, செவ்வையான வழி. மூன்றாவதாக, மகிமையான பாதுகாவல். இரவெல்லாம் உன்னை காக்கும்படி, இரவெல்லாம் அவர் காக்கும்படி அவர் கண் விழித்து காத்திருப்பாராம். சிறவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆனால் லேவியர்களை காணலை. லேவியர்களை காணல். ஆண்டவருக்கு என்று தங்களை தீர்மானித்த பலரையும் காணல. ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டவர்களையும் காணல. அதனால தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு அமை தூத்தர துணையாக அமை நியமனம் செய்யப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவர்களை வைத்து உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. நம் ஜபத்தை ஆண்டவர் கேட்பாராக. நம்ம எந்த நதி அண்டை உட்கார்ந்துருக்கோம்? எந்த அகாவா நதி வண்டையா? நம்ம எந்த நதி அண்டை உட்கார்ந்துருக்கோம்? ஸ்தோத்திர ஒரு நதி ஒன்றை சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வர கண்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற அந்த நதி அண்டையிலே, அதான் வெளிப்படுத்தல 22 இருக்கு. சிங்காசனத்திலிருந்து வருகிற ஒரு நீரூற்று நதியாய் பாய்கிறது அந்த நதி அண்டையிலே. 3 அந்த நதி அண்டையிலே, சில தினங்கள் அந்த நதி அண்டையிலே ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்தோம். உயர்வுக்காக அமர்ந்தோம், எதிர்காலத்தில் செவ்வையான பாதைக்காக அமர்ந்தோம். கர்த்தர் வழிகளில் நம்மை பாதுகாக்கும்படி.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக்க நீங்கள் கேட்க போவது வேலை வந்த போது. அதற்கான ஜீவ வார்த்தை லூக்கா 22:14. வேலை வந்த போது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். கர்த்தர் குறிப்பிட்ட காலம் என்பதிலும் குறிப்பிட்ட வேலை என்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்தார். பிதாவின் சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்த அவர் பிதாவின் வேலைக்கும் காத்திருந்தார் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அவருடைய கண்களானது பிதாவின் வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தன. தம் சீஷர்களோடு கூட பந்தி இருப்பதற்கும் ஏற்ற வேலையை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த வேலை வந்த போது சீஷர்களோடு கூட பந்தி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, வேலையையும் காலத்தையும் அறிய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக. கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார், ஏற்ற வேளையில் உங்களுக்கு சகாயம் செய்வார். அவர் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிப்பார். கர்த்தர் ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவார் என்றும் கர்த்தர் ஏற்ற வேளையில் நீதி செய்வார் என்றும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏற்ற வேளையில் என்ன பேச வேண்டும் என்பதை உனக்கு போதிப்பார் என்று லூக்காவில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு சகாயம் செய்யும்படி நீங்கள் தேவனுடைய பாதத்திற்கே காத்திருப்பீர்களா? சகாயம் செய்யும் வேலைக்காக எதிர்பார்த்திருப்பீர்களா? ஒருமுறை தேவ ஊழியரான பில்லி கிரஹாம் எலிசபெத் ராணியுடன் விருந்து உண்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த விருந்திலே அவர் பங்கு பெறுவதற்காக குறிப்பிட்ட நேரத்திற்கும் சுமார் 45 நிமிடங்களுக்கு முன்பாகவே அவர் அந்த இடத்துக்கு சென்று காத்திருக்க வேண்டியதாயிற்று. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை சந்திப்பதற்கு ஏற்ற வேளையில் செல்லுகிறீர்களா? நீங்கள் அவருடன் பேசுவதற்கு என்று ஜெப வேளைகளை குறிப்பிட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களா? அலுவலகத்துக்கு உரிய நேரத்தில் செல்லும் பழக்கம் கொண்ட பலர் ஆலயத்திற்கு வரும்போது பிந்தி வந்து அலட்சியத்தினை வெளிப்படுத்துகிறார்கள். பிந்தி வந்துவிட்டு முந்தி வெளியேறுவதில் கவனமாயிருக்கிறார்கள். தானியேலுக்கு விரோதமாக பாபிலோனுடைய தேசாதிபதிகளும் பிரபுக்களும் பிரதானிகளும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த வேளையிலும் தானியேல் தேவனை நோக்கி 3 வேளையும் ஜெபித்தார். தேவனை சந்திக்கும் வேளையை எந்த சூழ்நிலையிலும் தானியேல் தவறவிட்டு விடவில்லை. அதை போலவே தேவனோடு கூட மன்றாடுகிற வேளைக்காகவும் ராஜாவை சந்திக்கும் வேளைக்காகவும் எஸ்தர் காத்திருந்தாள். 3 நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தாள். முடிவாக அவளது வேளை வந்தபோது அதை முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டாள். அதன் விளைவாக வேதத்தில் அவளுக்கு நீங்காத ஒரு இடம் கிடைத்தது இல்லையா? உங்களுடைய நினைவுக்காக, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று எரேமியா 8:7 வாசிக்கிறோம். ஆம் அன்பார்ந்த ஜீவ ஜனங்களே, கர்த்தருடைய வேலைகளை நாங்கள் அறிவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நீங்கள் பிரியமாயிருக்கிறீர்களா? இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கான செய்திகளை கேட்கவும் மகிழவும் பலனடையவும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம்.

கிரியைகளை செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். 1 பேதுரு 3:9. 1992 பிப்ரவரி மாதம் வெளியான ரீடர்ஸ் டைஜஸ்ட் பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இதுதான் அந்த செய்தி. 1947 இந்திய தேசம் இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பின்பு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அப்போது பயங்கர கலவரம் வெடித்தது. 2 தரப்பிலும் சாவு எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. இதை கண்டித்து மகாத்மா காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அப்பொழுது இந்திய பகுதியைச் சேர்ந்த ஒரு மனிதன் காந்தியடிகளிடம் வந்து, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், நான் ஒரு சிறுவனை கொன்றுவிட்டேன் என்று மிகுந்த கலக்கத்தோடும் குற்ற உணர்வு சொன்னார். நான் அந்த சிறுவனின் தலையை சுவற்றில் மோதி அடித்து கொலை செய்தேன் என்றும் கூறினார். அதற்கு மகாத்மா காந்தி, ஏன் நீ அவ்வாறு கொலை செய்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், அவர்கள் என்னுடைய மகனை கொன்றுவிட்டார்கள், ஆகவே நானும் அவர்கள் தரப்பில் ஒருவனுடைய மகனை கொன்றுவிட்டேன் என்றார். உடனே மகாத்மா காந்தி அந்த மனிதனிடம், நீ நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நீ போய் இந்த கலவரத்தில் தகப்பனையும் தாயையும் இழந்த ஒரு சிறுவனை கண்டுபிடி. அவனை நீ உன்னுடைய மகனாகவே வளர்க்க வேண்டும். ஆனால் நீ தத்தெடுக்கும் சிறுவன் ஒரு இஸ்லாமிய சிறுவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறி அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, பதிலுக்கு பதில் தீமை செய்வதனால் நம்முடைய மனது சமாதானம் அடையாது, அது தீர்வாகவும் இருக்காது, மாறாக குற்ற உணர்வுதான் வாட்டி எடுக்கும். யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை வெறுத்தார்கள், பொறாமைப்பட்டார்கள். யோசேப்பு கண்ட சொப்பனங்களின் நிமித்தம் அவரை மிகவும் வெறுத்தார்கள். அவர்கள் யோசேப்பை பார்த்தபோது, இவனை கொன்று போடுவோம், இவன் கண்ட சொப்பனங்கள் எவ்வாறு நிறைவேறும் என்று பார்ப்போம் என்றார்கள். ஆனால் அவர்கள் யோசேப்பை கொலை செய்யாமல் ஒரு தண்ணீரற்ற குழியிலே தூக்கி போட்டார்கள். பின்பு யோசேப்பை எடுத்து விற்று போட்டார்கள். யோசேப்பு அடிமையாக எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தேவன் யோசேப்போட கூட இருந்தபடியால் யோசேப்பை ஆசீர்வதித்து அவரை காரிய சித்தி உள்ளவன் ஆக்கினார். போத்திபாரின் வீட்டிலே யோசேப்பு விசாரணைக்காரனாக மாறினார். பின்பு யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக சிறையிலே அடைக்கப்பட்டாலும் தேவன் யோசேப்பை விடுவித்து எகிப்திலே பெரிய அதிகாரியாக மாற்றினார். இப்பொழுது பார்வோனின் சகல அதிகாரங்களும் யோசேப்பின் கைக்கு வந்தது. அந்த சமயம் மிக கடுமையான பஞ்சமும் வந்தது. ஆனால் தேவன் யோசேப்புக்கு கொடுத்த ஞானத்தினால் எகிப்தில் மட்டும் தானியம் நிறைந்திருந்தது. இதை கேள்விப்பட்ட யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு தன் குமாரரை தானியம் வாங்கி வரும்படி எகிப்துக்கு அனுப்பினார். யோசேப்பின் சகோதரர் எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பு அவர்களை பழிவாங்கவில்லை, அவர்களை நன்றாக கவனித்து சாப்பாடு கொடுத்து தானியம் கொடுத்து அனுப்பினார். பின்பு தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தி அவர்கள் அனைவரையும் தன் தகப்பனையும் எகிப்துக்கு வரவழைத்து அவர்களை போஷித்து பராமரித்தார். யாக்கோபு மரித்த பின்பு அவருடைய சகோதரர்கள் மிகவும் பயந்தார்கள். யோசேப்பு தங்களை பழிவாங்கி விடுவாரோ என்று அஞ்சினார்கள். அவர்கள் யோசேப்புக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பின் இதே சுபாவத்தை தான் தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். ஆகவே பகையை மறந்து தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வோம். யோசேப்புக்கு கற்பனைக்கு எட்டாத உயர்வை கொடுத்த தேவன் நம்மையும் உயர்த்துவார். எதிரிகள் முன்பு நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார்.

திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெச்சிக்கிறதைப் போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுதவென்றும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்களும் சொன்னவர்களை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7வது தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிறவரும் மாணவர்மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடி என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆயிரம் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றார். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்றான்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் சங்கீதம் 51:10 வசனத்தை வாசித்து நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அன்பாலே, இப்படி தாவீது என்ற பக்தன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். அந்த நம்ம ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியும் என்னில் புதுப்பியும், என்னில் தாங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, நிலவரமான ஆவியை தாங்கன்னு செபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். அன்பாலே, இந்த சத்தியத்தை ஏன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பால், இருதயம் மிக முக்கியமான காரியம். போன வாரம் சண்டேல நம்ம ஊழியக்கார் தேவ சகாயம் என்ற சகோதரை மறைத்து நம்ம பேசினதை நாம் கேட்டோம். நம்ம சபையில் எப்படியாக ஆண்டவர் படைத்த உறுப்புகளிலே உடன்படிக்கை செய்யக்கூடிய உறுப்புகள் என்று இருதயத்தையும் கண்ணையும் காதையும் குறித்து, மூன்று உறுப்புகளை குறித்து நாம் அழகாக கேட்டோம், விரிவான செய்தியை கேட்டோம். அன்பாலே, இன்றைக்கு அதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என்னென்னா, இன்றைக்கி இருதயம் மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கிறது. நம்முடைய உள் உறுப்புகளை மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு இருதயம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது, நம்மளை தீட்டுப்படுத்துகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாதபடிக்கு அநேக தடைகளை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இருதயத்தில் நமக்கு விருத்த சேதனம் ஆண்டவர் பெற வேண்டும் என்று சொல்கிறார். புறம்பான விருத்த சேதனம் நமக்கு தேவையில்லை, அகத்தில் இருக்கிற இருதயத்தினுடைய நுனித்தோலை நீக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இருதயம் மகா கேடும் திருக்கும் உள்ளதுன்னு எரேமியா 17:9 நம்ம பார்க்குறோம். இருதயம், மனுஷனுடைய இருதயமே மகா எல்லாவற்றை பார்க்கலும்ன்ற. அப்போ எல்லாவற்றிலும்னா எல்லா உறுப்புகளை, உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் என்ற உறுப்பு, இருதயம் என்ற அந்த ஆர்கன் எப்படி இருக்குமா, அது திருக்கும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா எழுதுகிறான். இப்படி இதனால தான் பவுல் எழுதுறாரு, அந்த இருதயத்தில் நாம் நுனித்தோலை நீக்க வேண்டும் என்று. அன்பால இன்னைக்கு அந்த இருதயம், சுத்தம் இருதயத்தை நமக்கு தரணும்னு சொல்லி அந்த இருதயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறவே. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் காலையில் எழுந்துட்டு ஆண்டவரே, எனக்குள் சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. அதுதான் இங்கே தாவீது வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். தேவனே, சுத்த இருதயத்தில் என்னிலே சிருஷ்டியும் அப்படின்றார். சுத்த, என்னுடைய இருதயம் அது கேடுபாடாக இருக்கிறது, என்னுடைய இருதயம் அது கடினமாக இருக்கிறது. அந்த இருதயத்தை எடுத்து போடுங்க, என் இருதயத்தில் இருக்கிற நுனித்தோலை நீக்கி போடுங்க, என் இருதயத்தை சுத்த இருதயமாய் மாற்றுங்கன்னு சொல்லி நாம் ஜெபத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. அன்பாவில்லை, இன்றைக்கி நம்ம அதை நம்ம கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் எனக்கு தெரிஞ்சு Mark 7:21 பார்த்தீங்கன்னா, அதில் போட்டிருக்கு Mark 7:21, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் மதிகேடும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். அதனால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இது இதில் வந்து 13 காரியத்தை இந்த மார்க் குறிப்பிடுகிறார். இந்த இருதயத்திலேருந்து இந்த 13 காரியம் நம்மளை உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து, இருதயத்திலேருந்து புறப்பட்டு வந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷனை எப்படியா வீணாக்குவதை நாம் பார்க்கணும். நம்மளை தீட்டுப்படுத்துவதுன்னா ஆண்டவுடைய சமூகத்தில் நம்மை அருவறுக்கக்கூடியவனாக மாற்றுகிறது. தீட்டு அப்படின்னா அருவறுப்பு என்று அர்த்தம். அப்போ நம்மளை தீட்டுப்படுத்துதுன்னா என்ன அர்த்தம்னா, புறம்பான தீட்டு. அன்பாவில், இது அகத்தான மேல்பறையான தீட்டு கிடையாது. இன்றைக்கி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், ஒரு சாவு வீட்டுக்கு போனால் தீட்டு, ஒரு குழந்தை பிறந்தவளை தொட்டால் தீட்டு, ஒரு சூதக ஸ்திரியை தொட்டால் தீட்டு, அப்படின்லாம் நம்ம நம்மளுடைய அறியாமையில் அந்த மாதிரி இதுதான் தீட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அன்பாவில், அப்படி தான் அந்த இஸ்ரவேல் மக்களும் அந்த தீட்டுன்னு சொன்னாங்க. ஏன் 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை அவள் தொட்டா என்ன செய்யுங்க, தீட்டுன்னு சொல்லிட்டு அவளை கல் எறிஞ்சு கொள்ளணும்னு சட்டம்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது தீட்டுள்ளவள் வெளியில் வந்தால் அவளை கல் எறிஞ்சு கொள்ளணும், குஷரோகி ஊருக்குள்ளே வந்தால் அவனை கல் எறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா தொட்டா தீட்டு. அந்த குஷரோகிகள் வந்து சொல்லிகிட்டே போகணும், தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டே போகணும். ஏன்னா நான் அருவ இருக்கக்கூடியவன், நான் தீட்டானவன், என்னை யாரும் தொடக்கூடாது, நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு சொல்லி அவன் கத்தணுமா தீட்டு தீட்டுன்னு. இப்படிலாம் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இப்படிலாம் ஒரு முறைமையில் வைத்திருந்தாள். ஆனால் இருதயத்திலிருந்து தங்களை தீட்டுப்படுத்துகிற அந்த காரியத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அதை தான் இங்கே இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாயால் சுட்டி காட்டார். ஏப்பா வெளிப்பிரகாரமான தீட்டு இல்லை, நீ அந்த இதை பறித்து தின்னா தீட்டு, இதை தொட்டா தீட்டுன்னு சொல்கிறிய, உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து உன்னையும் என்னையும் வீணாக்கி கொண்டிருக்கிறது தான்டா தீட்டு அப்படின்னு சொல்லி உண்மையான அருவறுப்பை குறித்த ஆண்டவர், அதுலேயும் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது என்பதை குறித்து ஆண்டவர் தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறார். ஆனால்தான் தாவீது என்ற அந்த தீர்க்க தரிசியின் தான் நான் சொல்லுவேன், தாவீதை அவர் இயேசு கிறிஸ்து பறப்பதற்கு முன்னாலே அவர் என்ன செய்கிறாரு, சுத்த இருதயத்தை எண்ணில் தாங்க. ஏன்னா இருதயம் தான் மகா கேடு திருக்குள்ளது என்பதை அறிந்திருந்தார். அன்பாவில்லையே, அந்த இருதயத்திலிருந்து தான் அவனை தீட்டுப்படுத்துகிற காரியெல்லாம் வருதுன்னு பார்க்குறோம். அதனால் இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இந்த புதிய ஏற்பாடு காலத்து பக்தர்களாக இருக்கிற நாம் அந்த இருதயத்தை நாம் என்ன செய்யணுமா, சுத்த இருதயத்தை காத்து கொள்ளுறது அவசியமாக இருக்கிறது. அது நம்மளால் முடியாது, அந்த இருதயத்தை கழுவு கழுவெல்லாம் முடியவே முடியாது. நீ எந்த ஆன்ஜியோ பண்ணாலும் சரி, நீ எந்த எக்கோ எடுத்தாலும் உன் இருதயத்தை காட்டு மூஞ்சி, லேப்டாப்னு துடிக்கிறத காட்டு மூஞ்சி, இருதயத்தில் மறைந்து கிடக்கிற இந்த காரியத்தை காட்டவே காட்டாது. ஆனால் ஏசாண்டவர் அறிவார், அவருடைய ஸ்கேனில் அது மறைக்க முடியாது. ஏசாண்டவருடைய பார்வையில் இது மறைக்கவே முடியாது. இருதயத்திலிருந்து என்னென்ன சிந்தை தோன்றுது, என்னென்ன காரியம் தோன்றுது என்பதை அவர் அறிவார். அதனால்தான் அவர்கிட்டே விட்டுரும். ஏன்னா இருதயத்துக்கு உரிய ஆண்டவர் அவர் தான். இயேசு ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, இருதய ஆண்டவர் என்று கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஆர்சி மக்கள் தான் அதை அதிகமாக அதை போற்றி கொண்டாடுவார், இருதய ஆண்டவர். ஆனால் அந்த இருதய ஆண்டவரை வணங்குற நாம் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்றத பார்க்காம போயிடுறோம். அன்பாவில்லே, இன்றைக்கு நம்ம இருதயத்தை பார்ப்போம். ஆண்டவரே, ஏன் இருதயம் திருக்கும் கேடு உள்ளதாக இருக்கிறது, ஏன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து என்னையே ஒன்றை என்னை பிரிக்கிறதாக இருக்கிறது, அருவறுக்கக்கூடியதாக இருக்கிறது, தீட்டாக என்னை ஆக்குகிறது, எனவே எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணணும். அன்பாவிலே அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிலவரமான ஆவியை என்னில் உள்ளத்தில் புதுப்பியன்னு சொல்கிறார். வேண்டுதல் எவ்வளோ அழகாக வேண்டுதல் செய்கிறார் பாருங்கள் தாவீது, சுத்த இருதயத்தில் என்னில் சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என்னில் உள்ளத்தில் புதுப்பி. அது ஏன் நிலவரமான ஆவி என்று சொல்கிறார், நிலவரமான நிலவரமான ஆவி எனக்குள்ள தாங்க. உன்னுடைய பரிசுத்த ஆவி, தேற்றரவாளனாகிய அந்த ஆவி எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. இந்த நிலவரமற்ற ஆவிகள் இன்னைக்கு என்னை அழகடிக்கிறதை பார்க்கிறேன். அநேக ஆவிகள், பொல்லாத ஆவிகள் வந்து என்னை எங்களையும் வீணாக்குகிறதையும் உன்னை விட்டு பிரிக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆவிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுமா. அன்பாவிலே, சுத்த இருதயம், நிலவரமான ஆவி, அந்த ரெண்டுத்தையும் கேட்டு நம்ம ஜெபிக்கிறலாம் இருந்தனா உண்மையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். அன்பாவிலே, அந்த நிலவரமான ஆவியை குறித்து நான் தியானிக்கும் பொழுது பாருங்கள், ஏசாண்டவர் கூட இருந்த சீஷர்கள் எப்படி, ஏசாண்டவர் கூட தான் இருந்தாங்க. அவர் சொல்கிற சொற்பொழிவு, அவருடைய ஆற்றுகிற அந்த நல்ல ஒரு சுவிசேஷத்தை எல்லாம் ஆதார கேட்டாங்க. அவர் கூட இருந்து கண்ணார அவருடைய அதிசயங்களெல்லாம் பார்த்தவர்கள் சீஷர்கள். ஆனால் அவங்களுக்குள்ளாரையும் நிலவரமற்ற ஆவிக்கு இடம் கொடுக்கறதை நாம் பார்க்குறோம். அதில் எனக்கு என்னுடைய தியானத்துக்கு வந்தது யாருன்னாக்கா, எனக்கு மத்தேயு 16 பார்த்தீங்கன்னா தெரியும், பேதுரு வந்து நான் யாருன்னு சொல்கிறாங்க, என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்குறேன். அவர் எல்லாரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, எரேமியா அல்லது தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, யோவான் சானகன் சொல்கிறாங்கன்னு எல்லாம் நிறைய பேர் எதாவது சொல்கிறாங்க. பேதுரு மட்டும் என்ன சொல்லுவார்னா, 16 பார்த்தீங்கன்னா தெரியும், 16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அவன் மட்டும் சொல்கிறான், நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா மேசியா நீ தான்றான்றான். அப்போ இயேசு அவனை நோக்கி அப்ரிஷியேட் பண்ணுறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா

நிறைய ஆவிகள் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில். அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்காம ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே பேதுரு அந்த பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுத்ததுனால்தான் அடுத்த நிமிஷம் அடுத்த அதே அதிகாரத்தில் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சாக போகிறேன்பா இந்த 21 பாருங்கள், 20. அப்பொழுது கிறிஸ்துவாகிய இயேசு என்றும் ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அடுத்தது அது முதல் தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்ண போ 3 நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இயேசு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார். அங்கே பாராட்டின பேதுருவை இங்கே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிறார். ஏன், ஏசாண்டருடைய கண்ணோட்டத்தில் எதுவுமே தப்ப முடியாது. நமக்குள்ளே என்ன ஸ்பிரிட் இருக்குது, என்ன ஸ்பிரிட் நம்மளை ஆளுமை செய்யுதுன்றதை அவர் நிச்சயமாக அறிவார். அன்பால் இன்றைக்கி பேதுருக்குள்ள பெருமையின் ஸ்பிரிட் வந்ததுனால அவர், நான் சாக போகணும்பா, 3 நான் செத்து போயிடுவேன், 3 நான் எழுந்திருக்கணும், நான் கொலை ஒன்ன பண்ணணும்னு சொல்லும்போது அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தனியாக அழைச்சிட்டு போய், ஆண்டவரே உனக்கு இது நேரிடக்கூடாது, இது சம்பவிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்கிறதை பார்க்குறோம். அப்போ தான் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானேன். இப்போ எந்த ஆவி அவனுக்குள்ளே வந்துச்சு? அன்பாலே, ஆண்டவர் மறித்தாக்கா பிசாசுடைய தலை நசுக்கப்படும் தெரியும் அந்த ஆவிக்கு. அதனால் அந்த ஆவி எப்படியாவது பேதுருக்குள்ள பூந்து நண்பன் சொல்கிற மாதிரி சொல்லி எப்படியாவது இவருடைய சிலுவை மரணத்தை தடுத்து நிப்பாட்டணுன்றது தான் பிசாசுடைய எய்ம். கொஞ்ச நாளில் யாருக்கு இடம் கொடுத்தான் பேதுரு? பிசாசுக்கு இடம் கொடுத்தான் அந்த ஆவிக்கு. அதனால்தான் அந்த ஆவி அவர் கடிந்து கொள்கிறார், பிசாசு அப்பாலே போ சாத்தானேன்னு. பேதுருவை கடிந்து கொள்ளலைங்க, பேதுருக்குள்ள மறைந்திருக்கிற சாத்தானை கடிந்து கொண்டார் என்று பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனை பார்க்காத, மனுஷனுக்குள்ள மறைந்து செயல்படுகிற ஆவிகளை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுதாங்க ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நம்ம கேட்கணும். அன்பாலே, இன்னைக்கு பாருங்க அந்த ஆவிகள் எப்படிப்பட்ட ஆவியாக இருக்கு. உண்மையிலே சொல்ல நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன், இந்த மணிப்பூர்ல கொலை செஞ்சவன், கற்பழிச்சவன், அவன்லாம் அவன் சொந்த ஆவியில செய்யலை, பிசாசுடைய ஆவி. அவன் நிரப்பப்பட்டதுனால அவன் என்ன செய்கிறான், மிருகமாக மாறுகிறான். அதனால்தான் அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதித்து ஜோம் பண்ண, ஆண்டவரே அவனை மன்னிங்க, ஆசீர்வதிங்க. ஏசு ஆண்டவர் சிலுவையில் அப்படி தான் ஜோம் பண்ணார், ஆண்டவரே இவனு செய்யறது இன்னதுன்னு தெரியாமல் செய்கிறானுங்க, இவனில் மன்னிங்க, பதாவே இவர்களை மன்னிங்கன்னு சொன்னார். அன்பாலே, அதுதான் நம்ம ஏறெடுக்கிற ஜபமாக நமக்கு இருக்கணும். அன்பாலே, ஏன்னா வேற வேற ஸ்பிரிட் நம்மளை ஆளுமை செய்கிறது. ஆனால்தான் இங்கே தாவீது சொல்கிறாரு, நிலைவரமான அவன் உன்னுடைய பரிசுத்த ஆவிய, தேற்றரவாளனாகிய ஆவி எனக்குள்ள நிலவரமாக தங்கும்படியாக எனக்கு தாங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லித்தர. அன்பாலே, இன்னொரு உதாரணத்தோடு நான் சொல்ல முடியும். லூக்காய் சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா தெரியும், 9 ஏசாண்டர் ஒரு கிராமத்துக்குள்ளே போகணுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கிராமத்து மக்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. லூக்கா 9:52 வார்த்தையிலிருந்து படிக்கிறேன். தமக்கு முன்பாக தூதலை அனுப்பினார், அவர் போய் அவர்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி சமாரியாவுக்கு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஏதோ ஒரு ஊருக்காரங்க ஏற்றுக்கொள்ள, இந்த ஊர் பக்கமாக வராதன்னு சொல்லிட்டானுங்க. அவருடைய 54 பாருங்கள், அவருடைய சீஷனாகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, எதை, இந்த ஊருக்காரங்க எங்கள் ஊருக்குள்ளே வராதிங்கன்னு சொன்னபோது யாக்கோபும் யோவானுக்கும் சுருன்னு ஏறுது. ஏறி என்ன சொல்கிறான்னு பாரு, அதை கண்டபோது ஆண்டவரே, ஏசாண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து ஒரு அக்னி இறக்கி இவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். யாருக்கு சித்தமா? உனக்கு விருப்பம்னா சொல்லுங்க, நாங்கள் இப்போ அக்னியை இறக்கி இந்த கிராம மக்களே அப்படியே சுட்டி எரிச்சிட்றோம் ஆண்டவரே, நமக்கு இடம் இல்லாத இந்த கிராமம் இருக்கவே கூடாது. எந்த ஆவிங்க இது, எந்த ஆவிங்க? இன்னைக்கு உக்காந்துருக்கிறான்ல இந்த மணிப்பூரில் இருக்கிறவனும், அவனுக்கு பிடிச்ச ஆவி மாதிரி இவனுக்கு பிடிச்சி பிடிச்சி இவனுக்கு வாழவே கூடாது, இந்த கிராமத்து மக்கள் ஏற்றுக்கவே கூடாது, இவனை அழிச்சே தீரணும். இன்னைக்கு அன்பானலே, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவியை உடையவனை தான் இன்னைக்கு யாக்கோபும் யோவானும் மாறினதை பார்க்குறோம். அதனால்தான் 55 சொல்கிறாரு, அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல ரட்சிப்பதற்கே வந்தார் என்றார். இன்றைக்கி அதனால்தான் இன்றைக்கி இயேசுவை கும்பிட்றவங்கெல்லாம் இன்றைக்கி கொலை செய்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் அஞ்சுகிறார்கள். ஏன்னா ஆண்டவர்

கற்றுக் கொடுத்தது தான். இன்றைக்கி மற்ற ஆவி இந்த எதெல்லாம் கண்டதெல்லாம் கும்பிட்றவன் அவனுடைய பக்தி அவனுடைய ஆவியில் என்ன செய்யுது, கொலை செய்ய சொல்லுது. மனுஷனை அடித்து கொள்ளு, மாட்டுக்கு இறங்கு, மனுஷனை கொள்ளு. மாட்டுக்கு இறக்கம் உள்ளவரான் மனுஷனுக்கு இறக்கம் உள்ளவானா? எந்த ஆவியில் இருக்கிறானுங்க? இன்றைக்கி அந்த ஆவியை நாம் பகுத்தறியணும் அன்பாங்களே. அதனால தான் சொல்கிறாரு, யோவானியும் ஆண்டவர் கடிந்து கொள்கிறாரு என்ன ஆவி உள்ளவங்கன்னு. இன்றைக்கி கிறிஸ்தவர்களே நாம் இன்றைக்கி அநேக ஆவிகளுக்கு இடம் கொடுத்து நம்ம வீணாக போகிறத பார்க்குறோம். ஆனால் தான் இங்கே தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே சுத்த இருதயத்துக்கும் நிலவரமான ஆவியும் எனக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுத்து கேட்போம்மா. ஆண்டவர் நம்ம வீணாக்கிற ஆவிகள், அநேக ஆவிகள் நம்மளை வீணாக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் நாம் கேட்கணும், ஜெபிக்கணும் என்னென்னு. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, நிலவரமான ஆவியை தாங்கன்னு ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு தருவாராக. அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த சத்தியத்தின்படி ஆண்டவரே அநேக ஆவிகள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, அநேக சிந்தனைகள் அநேக காரியங்கள் எங்கள் இருதயத்தை வீணாக்கிறதை பார்க்குறோம். எங்களுக்கு சுத்த இருதயத்தை நிலவரமான ஆவியாகிய உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, இதை கேட்குற யாருக்கும் தாங்க, தரப்போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். காட் பிளெஸ் யூ.

எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய நாமத்தை, எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா. ஒருவரை ஆராதனைக்கும் கனமகிமைக்கும் பார்த்தீர்கள். We lift your holy name, O God. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ மகிமையுள்ள கரம் இறங்கி வருவதாக, வியாதிகள் சுகமாக தக்கதாய், கொல்லாத வல்லமைகள் அதமாக தக்கதாய், என் தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக. சேர்ந்து அந்த தேவன் ஆராதிக்கலாமா? சொல்லுங்க ஆண்டவரே, you alone.

கன மகிமைக்கு பார்க்கிறார், ஆராதனை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மேன்மையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மகிமையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா கனத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள நீர் பார்க்கிறார். நீர் மகிமை உள்ளவர், நீர் மகத்துவமானவர், நீர் மாறாதவர், ஒன்றான மெய் தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமானவர். ஓ, உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறொரு இரட்சகர் இல்லையே, உம்மை போல எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் ஒருவரும் இல்லையே, தகுதி உள்ள தெய்வம் ஒன்றும் இல்லையே. ஒருவரே தகுதி உள்ளவர், ஒருவரே ஆராதனைக்கு பார்க்கிறார். உம்மை உயர்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரும் மேல, ஒவ்வொருவரும் மேல நிறைவாய் நிறைவாய் நிறை

இப்பொழுது தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக. படைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது சரீரங்களுக்குள்ளாக சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும்.

அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிங்க. பார்க்கலாம், அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிங்க. ஓ ரகாண்டானா மோரிமா ரியான் சூரோ மோரிகா போலாமா ரிஷேரா ரியான் சே ரியான் சூரோ மோரிகா போ ரிஷேரா ரகாலா ரா ரியான் சூரோ மோரிஷேரா ராமா ராகே தோஷே சூரியே எலா சேரா ரிகோதோ ரிபார் பாஷே சூரியான் சே ரிகோ மோரியான் சிரிபோ ரிஷேரா ரகா

ஆத்துகர் ஏ பரிசுத்தர் ஏ மகத்துவமுள்ளவர் உம்மை உயர்த்துகிறோம். மேலான நாமமே, உயர்ந்த நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிசயமான நாமமே, ஓ எங்களை மீட்டுக் கொண்ட பரிசுத்தமுள்ள நாமமே, பரிசுத்தமுள்ள நாமமே. மேல கட்டுடைய மகிமை இறங்கட்டும், விடுதலை சம்பவிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேவ பிரசன்னம் இப்பொழுதே ஒவ்வொருவரை சுகமாக்குகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாவதாக, இப்பொழுது நன்மை உண்டாவதாக. எல்லா கொலைகள், எல்லா பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்திலே

0: சத்தமா சொல்லுங்க, பாத்திர
1: பாத்திர.
0: எஸ் ஹல்லேலூயா. யு ஆர் லார்ட் வர்தி ஆஃப் ஆல். ஏ பரிசுத்தர்
1: இயேசுவே, நீ பாத்திரரே.
0: நல்ல கரங்களை தட்டி அந்த பாத்திரரை, அந்த பரிசுத்தம் உள்ளவரை, அந்த மேன்மை உள்ளவரை, ஆச்சரியமானவரை, நல்ல கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம். எஸ் ஜீசஸ், வி தேங்க் யூ லார்ட், வி தேங்க் யூ லார்ட். நீ ஒருவரே பாத்திரர், பாத்திரர், பாத்திரர். மகிமையும் கனமும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர், மேன்மை பெற்றுக்கொள்ள பாத்திரர், உயர்வுகளை பெற்றுக்கொள்ள பாத்திரர்.

There is none like you, Lord. எங்களை நேசிக்க உம்மை போல ஒருத்தர் இல்லப்பா. எங்களை ஆதரிக்க உம்மை போல ஒருவர் இல்ல ஆண்டவரே. எங்களை வழி நடத்த உம்மை போல வேறொருவர் இல்லவே இல்லப்பா. உமக்கு ஈடாக ஒருவரும் இல்லையே. உமக்கு கொப்பானவர் ஒருவரும் இல்லையே. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே.

உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம்ப்பா. We lift your holy name. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. இது உயர்ந்தவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர் அப்பா. எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, அங்கதான் தலை உயர்த்துவார், அங்கதான் நீங்க உயர்வீங்க. அல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீது தன் சொந்த பட்டணத்தில், பெத்லகேமில், சொந்த தேசத்தில், சொந்த இடத்துல, உறவுகளால, சகோதரிகளால், தாய் தகப்பினால கைவிடப்பட்டவன். அவனை யாரும் கண்டுகிறது இல்லை. தாவீதுடைய சரித்திரம், சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அவன் எட்டாவது பிள்ளையா இருந்த போதில் அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. தகப்பனுக்கு அவன் வேண்டாதவன். தாவீது பிறப்பு வந்து ஒரு பெரிய சரித்திரம். தகப்பனால வேண்டாம், இவன் பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கப்பட்டவன். அதனாலதான் தன் வீட்டுல ஒரு மிகப்பெரிய வீட்டுல தன் மகனை ஒருத்தனை ராஜாவை மாத்த போறாங்க, ஆக்க போறாங்க தெரிஞ்சும் எல்லாரையும் வர வச்சவன் தாவீதை வர வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் தாவி சொல்றார், என் தகப்பனும் என் தாயுமே கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். பாதி பேர் முறைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்ல போறேன், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனால தாவி சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்றீர். உண்மையில சொல்ல போனா, ஈசாயின் வீட்டுல ஒருத்தன ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாங்கிறதுக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு வந்த உடனே ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவா ஏற்படுத்த போறேன்னு சொன்ன உடனே சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. சொந்த வீட்டுல விருந்து ஆன தாவீதுக்கு அழைப்பு இல்ல. சொந்த வீட்டுல விருந்து, சொந்த சகோதரர்ல யாரோ, யாருன்னே தெரியாது ராஜாவாக போறது, யாரோ ஒருத்தர் ராஜாவாக போறாங்க, சொந்த சகோதரனுக்கு பெத்த பிள்ளைக்கு அழைப்பு இல்ல. அவன் ஒதுக்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். விருந்துக்கு அவனை யாரும் என்ன செய்யல, அழைக்கல. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, சாமுவேல் சொல்றாரு, அந்த தாவீது இங்க வர்ற வரைக்கும் விருந்தே ஆரம்பிக்காது. ஐயோ உங்களுக்கு போறாம். நீங்க ஒண்ணு சாமியில் 17 அதிகாரத்தை வாசி பாருங்க. சரித்திரம் ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். அவன் சாமுவேல் சொல்றாரு, எந்த தாவீதை விருந்துக்கு நீ அழைக்கலையோ அந்த தாவீது இல்லாம விருந்தே இல்லை. ஐயோ அவன் சொல்றான், தாவீது இங்க வரம நான் சாப்பிட மாட்டேன். தீர்க்கதரிசியே சாப்பிடலாம், வேற ஒருத்தனும் அங்க சாப்பிட முடியாது, யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர் கை வச்சா தான் எல்லாரும் கை வைப்பாங்க. எந்த தாவீத விருந்துக்கு அழைக்காம புறக்கணிச்சாங்களோ அந்த தாவீதம் விருந்துக்கே தலைவனா மாறிட்டா. ஐயோ கையை தட்டு, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஊராருமே அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்களா? ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு, அதை குறிச்சு பெரிய பிரசங்கமே இருக்கு. ஊராரே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதான் சொல்றேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் ஈசாயின் பிள்ளைகளும் ஈசாயுமே நினைச்சாங்க, இது வேற யாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளுக்கான. உண்மையாகவே அந்த பந்தியும் அந்த வரவுமே தாவீதுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனாலதான் சொல்றேன், எந்த பெத்லகேமில் தாவீது தகப்பன் தான் ஒதுக்கப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் தன் சகோதரனால புறந்தள்ளப்பட்டானோ, கண்டுக்காம விடப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் ஊரார் கண்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டானோ, அந்த ஜனங்கள் கண்கள் காண, அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி தைலக் கொம்பை எடுத்து, இதோ இஸ்ரவேலில் ராஜாவாக ஏற்படுத்த போகிற இரண்டாவது ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணினார்னா, அதே தேவன் எந்த இடத்துல நீங்க தலைப்பிடிவை சந்தித்தீர்களோ அங்கே உங்கள் தலையை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா எந்த இடத்துல நீங்க தலை குனிவை சந்திச்சீங்களோ அதே இடத்துல கத்த ஒரு தலை உயர்வை, ஒரு தலை நிமிர்வை உண்டாக்குகிறவர். எந்த சொந்தக்காரன் தூக்கி எரிஞ்சானோ, எந்த உறவுகள் தூக்கி எரிஞ்சாங்களோ, யார் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக பிறந்தெழுந்தாங்களோ, எந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்காக சொந்தமே வேண்டாம்னு சொன்னானோ, அதே கண்கள் காண, அதே கண்களுக்கு முன்பாக தேவன் தலை உயர்த்துகிற நாள் வருகிறது.

0: நீங்க மட்டும்தான் அங்க தலையை உயர்த்துகிறவர், நல்ல கரங்களை தட்டி நீங்க மட்டும்தான் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை புறக்கணிக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை விட்டு கொடுக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை ஆதரித்து நடத்துகிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை உயர்த்துகிறவர்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கட்டும்.

சிந்திப்போம் செயல்படுவோம். பியூபா ஸ்டேஜ்ல இருக்கிற வண்ணத்து பூச்சி தன்னுடைய கூட்ல இருந்து வெளியே வர முயற்சித்தத விமல் பார்த்தான். அது முட்டி மோதி தன்னுடைய கூட்டை உடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. கூட்டுல ஒரே ஒரு சிறு துவாரம் ஏற்பட்டுச்சு. அது வழியா வெளியே வர வண்ணத்து பூச்சி முயற்சி செஞ்சது. அதால வெளியே வர முடியல. மறுபடியும் போராடிச்சுது. இத பாத்துக்கிட்டு இருந்த விமலுக்கு அந்த பூச்சியை பார்க்க பரிதாபமா இருந்துச்சு. வேகமா வீட்டுக்குள்ள போனான். ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு போன வேகத்துல திரும்பி வந்தான். அந்த சிறு துவாரத்தை கத்திரிக்கோலால வெட்டி பெருசாக்கினான். அந்த பூச்சி ஈஸியா வெளியே வந்துட்டுது. ஆனா அதோட இறக்கைகள் சுருங்கி இருந்துச்சு. ஏன், என்னாச்சு? விமலுக்கு கடவுளுடைய படைப்பின் ரகசியம் தெரியல. சின்ன துவாரத்தின் வழியா வெளியே வர முடியாம போராடும் போது அதோட உடல்ல இருந்து ஒரு வகையான திரவம் வெளியே வரும். அது இறக்கைகளுக்குள்ள போய் இறக்கைகளை பலப்படுத்தும். அந்த பூச்சி போராட ஆரம்பிக்கிறதுக்குள்ள விமல் அதோட கூட்டை வெட்டி அதை வெளியே வர விட்டுட்டான். அதனால திரவம் சுரக்கல, இறக்கைகளும் பலமிழந்து சுருங்கிட்டது. இரக்கம்னு நினைச்சு விமல் செஞ்ச கத்தரிக்கோல் துண்டிப்பு கொடூரமானது. அது அந்த வண்ணத்து பூச்சிய நிரந்தரமா முடமாக்கிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவத்துக்கு எதிரான போராட்டம் தேவை. அதை தவிர்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை முடங்கி போயிரும். பரிசுத்த வேதாகமம் இத ரொம்ப தெளிவா சொல்லுது. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஆமாங்க, தேவன் கொடுக்கும் சிக்ஷை இரக்கமானது. அது ஒருபோதும் கொடூரமானது இல்லை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு மனித வணக்கம், ஹீரோ வர்ஷிப். வாசிக்க வேண்டிய பகுதி வெளிப்படுத்தல் 22:1-9. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார். உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஓர் ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். இன்றைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 4:11. கர்த்தாவே தேவரீர், மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. யூ ஆர் வர்தி ஓ லார்ட் அவர் காட் டு ரிசீவ் க்ளோரி அண்ட் ஆனர் அண்ட் பவர், ஃபார் யூ கிரியேட்டட் எவ்ரி திங். எதற்காக கடவுள் எழுப்புதலை அனுப்பினாரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும் முன்னரே எழுப்புதல்கள் பல அணைந்து போயின. கடவுள் அனுப்பும் எழுப்புதலை நாம் எப்படி அணைக்க முடியும் என்று சிலர் எண்ணலாம். எழுப்புதலுக்கு காரணர் ஆவியானவரே, அவரை நாம் அவித்து போட முடியும் அல்லவா? எழுப்புதல் அணைவதற்கு ஒரு முக்கிய காரணம் மனித வணக்கம், அதாவது ஹீரோ வர்ஷிப். எழுப்புதலில் தமது தீர்மானத்தின்படி கடவுள் பலரை கருவிகளாக பயன்படுத்துகிறார். He uses them as instruments. அவர்களில் எவரையும் நாம் கதாநாயகராக்கிவிடக்கூடாது. சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நமது தேவன். Our God is known for doing extraordinary things through ordinary men. அப்பொழுதுதான் எழுப்புதல் அக்னியை அனுபவித்து விட்டு பேதுருவும் யோவானும் வெளிச்சென்று கொண்டிருந்தனர். பிறவி சப்பாணி ஒருவனை பேதுரு மூலம் கடவுள் குணமாக்கினார். வியப்பில் ஆழ்ந்த மக்கள் பேதுருவையும் யோவானையுமே சுற்றி கூடினர். பேதுரு உடனே என்ன சொன்னான்? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணவில்லை. இதுதான் ஊழியருடைய பொறுப்பு. பக்தி மிகுந்த கொர்னேலியு தன் இல்லத்தார் அனைவருடன் கடவுளுக்கு பயந்திருந்து மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருந்தான். ஆவியானவரால் கட்டளை பெற்று அவனுக்கு வசனத்தை பிரசங்கிக்க பேதுரு வந்து சேர்ந்தான். உடனே கொர்நேலியு பேதுருவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, நானும் ஒரு மனிதன்தான் என்றான். கடவுளின் ஆசீர்வாதத்தை சுமந்து வரும் வாகனத்தை, த வெஹிக்கிள், த வெசல், த இன்ஸ்ட்ருமெண்ட் நாம் வணங்கக்கூடாது. லீஸ்திராவில் பிறவி சப்பானி ஒருவனை கடவுள் பவுல் மூலம் சுகமாக்கினார். ஆச்சரியத்தில் மூழ்கிய மக்கள், தேவர்கள் மனித ரூபம் எடுத்து நம்மிடம் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று முழக்கமிட்டனர். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மாலைகளை கொண்டு வந்தார்கள். இன்னும் கொஞ்சம் விட்டால் பலிகளையும் செலுத்தி இருப்பார்கள். உடனே அப்போஸ்தலர் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு, மனிதரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று உரத்த சத்தமிட்டனர். கடவுள் ஒருவரே தகுதியானவர். அவரது மகிமையை நாம் எவ்விதத்திலும் தொட்டுவிடக்கூடாது. We should never touch God's glory because He alone is worthy of that glory. ஒரு பிரசங்கம் முடிந்ததும், எவ்வளவு அருமையான பிரசங்கியார், வாட் அ வண்டர்ஃபுல் ப்ரீச்சர் என்று ஒருவர் சுவிசேஷகர் டிஎல் மூடியை பாராட்டினார். இதை சற்றும் விரும்பாத, எதிர்பாராத அந்த ஊழியனுக்கு அன்று தூங்கவே முடியவில்லையாம். கடவுள் அவருடன் இடைப்பட்டார். மறுநாள் மறுபடியும் அவர் பிரசங்கித்ததும் அதே நபர் வந்து, எவ்வளவு அருமையான மீட்பர், வாட் அ வண்டர்ஃபுல் சேவியர் என்றாராம். தூதன் மூலம் பெற்ற தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளில் உற்சாகமும் பரவசம் அடைந்த யோவான் அந்த தூதனையே வணங்கிவிட்டான். என்னை அல்ல, கடவுளையே வணங்கு என்ற அரிச்சுவடியை ஒரு தூதன் அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனுக்கு கற்றுத்தர வேண்டியதாயிற்று. எழுப்புதலின் காலங்களில் ஆவியானவர் ஊற்றப்படும் போது தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் நிறைய இருக்கும். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசிகள் யாரையும் வணங்கிவிடாதிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள். இதிலே ஊழியர்களுக்கும் பெரும் பொறுப்பும் பங்கும் உண்டு. மக்கள் அவர்கள் பால் கவனத்தை செலுத்தி அவர்களை புகழ்பாட துவங்கும் பொழுதே ஊழியர்கள் சுதாரித்து கொண்டு அதை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு சரியான போதனை கொடுக்க வேண்டும். பந்தா பண்ண ஆரம்பித்தால் மனித வணக்கமும் பெருகிவிடும். ஊழியர்கள் எப்பொழுதும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கழுதையின் மேல் ஏறி வந்த அந்த ராஜாவை போலவே பணிவாயிருக்க வேண்டும். அதுதான் இயேசுவை பின்பற்றி இயேசுவை பறைசாற்றும் ஊழியரின் அழகு. கர்த்தாவே, தேவரீர் மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீரே தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஊழியர்களாகிய நாங்கள் மக்களுடைய கவனத்தையும் கவர்ச்சியையும் எங்கள் பக்கமாக இழுத்து விடுவதற்கு ஏதுவான எதையும் செய்யாதிருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். அப்படியே மக்கள் எங்கள் பக்கமாக திரும்பி எங்களை கதாநாயக வணக்கம் செய்ய துவங்குகிறார்கள் என்று தெரிந்தால், கர்த்தாவை ஆதி அப்போஸ்தலரை போல எங்கள் சட்டை கோட்டு எல்லாவற்றையும் கிழித்து விட்டு, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் உரத்த சத்தமாய் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க, கர்த்தாவே ஊழியக்காரராகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மக்களும் ஆண்டவரே, தேவன் ஒருவருக்கே செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் புகழையும் துதியையும் எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் செலுத்தி விடாதபடி மிகவும் கவனமாயிருக்க உதவி தாரும். தேவரீர், எல்லா கனமும் மகிமையும் புகழும் உமக்கே உரியது. ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உமக்கே, என்றென்றும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147:8. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களுக்கு தம் ஞானத்தையும் தயவையும் விளங்க பண்ண போகிறார். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 147:4 அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறார் என்று வாசிக்கின்றோம். 5 அவருடைய அறிவு அளவில்லாதது என்றும் வாசிக்கின்றோம். வானத்தை மேகங்களால் மூடுகிறார். சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் அடைபட்டிருப்பதை நாம் யோசிப்போம். ஏன் என் வாழ்க்கையில் அடைபட்டு இருக்கிறது? ஏன் நடக்கவில்லை? ஏன் பதிலில்லை என்று நம் நினைவுகள் அவருடையவைகள் அல்ல என்று வசனம் சொல்கிறது. இயேசுவின் செயல்பாடு எப்போதுமே வித்தியாசமாகவே இருக்கும். அவர் வானத்தை மூடும்போது அவரின் இருதயம் பூமிக்காக திறந்திருக்கிறது. அப்பொழுதுதான் பூமி மழையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. மலைகளில் புல்லை விளைவிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 72:16 மலைகள் உச்சியிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல் அசையும் என்று உள்ளது. இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவ ஞானம் தெரியாத விதத்தில் செயல்பட போகிறது. உன்னதமான காரியத்தை நிரந்தரமாக செய்ய போகிறார். நீங்கள் விளங்கி கொள்ள முடியாத ஆச்சரியமான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் தம் ஞானத்தை கொண்டு செய்ய போகிறார். 2 சங்கீதங்களின் புஸ்தகம் 147:9 அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று உள்ளது. சங்கீதம் 104:21 பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் என்று உள்ளது. அவர் கர்ச்சித்து கூப்பிடுகிறவைகளும் கூப்பிடவே தெரியாதவைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். பலனுள்ளவர்களுக்காயினும் பலனற்றவர்களுக்காயினும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவைகளிலெல்லாம் முயற்சி செய்து பலனற்று என்னால் முடியாது என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ அவைகளிலெல்லாம் தேவன் தம் தயவை கட்டளையிடப் போகிறார். இன்றைக்கு தேவன் தம் ஞானத்தினாலும் தயவினாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் தயவு கிடைக்க செய்ய போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. 1 யோவான் 3:2-3 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட உடன்படிக்கை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் பெயர் தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் என்று ரோமர் 6:16 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இணைக்கப்பட்டிருக்கிற நாம், ஆமென், கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறபடியினாலே அவருக்கு ஒப்பாக மாறுவோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவன் என்ன செய்வானாம், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறானாம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கிறிஸ்து நமக்குள்ளே உண்டாக்கின நம்பிக்கை என்பது இம்மைக்குரியவைகளுக்காக அல்ல, இம்மைக்குரியவைகளுக்கான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காகத்தை கவனித்து பாருங்கள், லேலி புஷ்பத்தை பாருங்கள், இவைகளை எல்லாம் பிழை போட்டுகிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படித்தானே ஜெபிக்க சொல்லி தந்தார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும் போது, அவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, பிதாவுக்கு பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். சகல் அதிகாரம் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. என்னையும் உங்களையும் பிள்ளைகளாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய அப்பா. நமக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார், நிச்சயம் தருவார். ஆமென். அவர் நமக்குள்ளே உண்டாக்கின நம்பிக்கை என்பது இம்மையோடு முடிந்து போவதற்கு ஏதுவான நம்பிக்கை அல்ல, மாறாக அது மகிமையின் நம்பிக்கை. அது மறுக்கரையிலே மன்னவரை நாம் காணப்போகிறோம், அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழப்போகிறோம். இந்த நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். இதற்காக தான் அந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையில அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இனி அவர் வெளிப்படும் போது அவரை பார்க்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்க்க, அவரால் அவரை போல நாம் மாற்றப்பட போகிறோம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறப்போகிறோம். இந்த நம்பிக்கை நமக்குள் இருக்குமானால் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. ஆமே, இந்த நம்பிக்கையுடையவன் பாவத்தை நோக்கி செல்ல மாட்டான். ஆமா, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் பாவத்தின் பிடியில் இருப்பார்கள். ஆமே, எனக்கு ஒரு வேலை, ஆமே, எனக்கு ஒரு திருமணம், எனக்கு ஒரு புத்திர பாக்கியம், எனக்கு ஒரு ப்ரொமோஷன், எனக்கு ஒரு வீடு, இவைகள் கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் இவைகளுக்காக மட்டும் கிறிஸ்துவை நம்புகிற கூட்டத்தார் உண்டு. இவர்கள் பரிசுத்தத்தை சிந்தையில் கூட கொண்டு வர மாட்டார்கள். இம்மைக்கு எனக்கு ஒரு தேவை வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு பண தேவை வரும்போது ஆண்டவரிடத்துல தான் கேட்பேன், எனக்கோ என் பிள்ளைக்கோ என் குடும்பத்தில் யாரோ பலவீனப்பட்ட ஆண்டவரிடத்துல தான் சுகத்தை கேட்பேன். ஆனால் இவைகள் எல்லாம் இம்மைக்கானவைகள், இம்மைக்காக கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை பின்பற்றுவது, இம்மைக்கான காரியங்களுக்காக மட்டும் கிறிஸ்துவை நம்புவது, அப்படிப்பட்ட நிலை என்பது பரிசுத்தத்தை குறித்த ஒரு உணர்வு நமக்குள்ளே கொடுக்காது. மாறாக அவன் நித்தியத்தில் அவரோடு கூட அவரை போல, ஆமே, நாம் மாற்றப்பட போகிறோம், அவரை இருக்கிற வண்ணமாகவே பார்க்க போகிறோம், அவரோடு கூட வாழப்போகிறோம், அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். இதை தான் கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையுடையவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா?
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்தமுள்ளவனாய் மாற்றிக்கொள்வார்கள், காத்துக்கொள்வார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்க்க போகிறோம். இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையுடையவர்களாய் ஆமேன். அசுத்தத்துக்கு, பாவத்துக்கு விலகி இருப்போம், பரிசுத்தத்திலே வளருவோம். பரிசுத்தமாகுதலை ஆமேன் தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே துவக்கின விசுவாசம், எங்களுக்குள்ளே உண்டு பண்ணின நம்பிக்கை என்பது இம்மைக்காக மட்டும் அல்ல, அது நித்தியத்துக்கான நம்பிக்கை. ஆண்டவரே, அப்பா, இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருந்து ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்திலே வளர, பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. ஏசாயா 54:2. சுவிசேஷகர் பில்லி வாக் என்பவர் ஒருமுறை தன்னுடைய பிரசங்கத்தில் நியூயார்க் பட்டணத்தை வடிவமைத்த தேசப்பிதாக்களை பற்றி பேசினார். அவர்கள் நியூயார்க் பட்டணத்தின் தெருக்களை அமைத்த பின்பு அந்த பட்டணத்தின் மையத்திலிருந்து தெருக்களுக்கு லக்கமிட ஆரம்பித்தனர். அவர்கள் அந்த பட்டணத்தை வடிவமைத்த காலகட்டத்தில் வெறும் 6 அல்லது 7 தெருக்கள் தான் இருந்தன. எனவே அவர்கள் வைத்திருந்த வரைபடத்தில் இனிமேல் இந்த பட்டணத்தில் அதிகபட்சமாக 19 தெருக்கள் வரைதான் விரிவாக்கம் செய்ய முடியும் என்று எண்ணி 19 தெருக்களை மட்டும் வரைபடத்தில் வரைந்திருந்தனர். அதற்கு மேல் அந்த நகரம் விஸ்தரிக்கப்பட முடியும் என்று அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த 19வது தெருவை அவர்கள் பவுண்டரி ஸ்ட்ரீட் என்றே அழைத்தனர். ஏனெனில் அதுதான் நியூயார்க் வளர்ச்சியின் கடைசி எல்லையாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் குறுகிய பார்வை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு மெய்ப்பித்துவிட்டது. ஏனெனில் இப்போது 250 தெருக்களுக்கும் அதிகமான தெருக்கள் வந்துவிட்டன. நியூயார்க் பட்டணத்தின் தேசப்பிதாக்கள் நினைத்ததை விட மிக அதிகமாக அந்த பட்டணம் இப்போது விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் அநேக சமயங்களில் நம்முடைய குறுகிய எண்ணங்கள் நம்முடைய வளர்ச்சியை தடை செய்து விடுகின்றன. ஆகவேதான் தேவன் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே என்று கூறுகிறார். பெரும்பாலும் நம் வளர்ச்சியை நாமே தடை செய்கிறோம் என்று தேவன் அறிந்ததாலேயே அவ்வாறு கூறுகிறார். தேவன் ஆபிரகாமை கல்தேயர் தேசத்திலிருந்து கானானுக்கு அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தர் ஆபிரகாமிடம், உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றேக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றார். மேலும் தேவன் ஆபிரகாமிடம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. ஆபிரகாமும் தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை விசுவாசித்தார். ஆகவே இன்றளவும் அவருடைய சந்ததியார் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அதிலே வாசம் செய்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலும் தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தர திட்டம் வைத்திருக்கிறார். அவற்றை தடை செய்யாமல் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 6:16-19 பார்க்கலாம். ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள்.
2: These six things the Lord hates, yes, seven are an abomination to him.
1: அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, தூராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
2: A proud look, a lying tongue, hands that shed innocent blood, a heart that devises wicked plans, feet that are swift in running to evil, a false witness who speaks lies, and one who sows discord among brethren.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மோசேயின் மூலமாய் தேவன் கொடுத்த 10 கற்பனைகளில் 9 கற்பனையாக பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக என்று நாம் வாசிக்கிறோம்.
2: We read, you shall not bear false witness against your neighbor as the 9th of the 10 commandments which the Lord gave to Moses.
1: இதை நீங்கள் யாத்திராகமம் 20:16 நீங்கள் வாசிக்கலாம்.
2: This you can read in Exodus chapter 20 and verse 16.
1: உன்னுடைய அயலானுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
2: You shall not bear false witness against your neighbor.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஒரு முறை ஒரு வேதபாரகனை போல உள்ள அல்லது நன்றாய் வேதம் அறிந்த ஒரு வாலிபன் இயேசுவிடத்திலே வந்தபொழுது இயேசு அவனிடத்திலே பேசுகையில் அவர் மோசேயின் நியாயப்பிரமாணங்களை அவர் பட்டியலிடும் பொழுது இதே வசனத்தை பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பதையும் அந்த பட்டியலிலே சேர்த்தார் என்பதை நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10:17-20 நீங்கள் வாசிக்கலாம்.
2: Also, when once a young man who was well trained in the word of God, when he came and visited Jesus to know how to inherit eternal life, when Jesus listed out the commandments that is written in the Bible, he also mentioned that you shall not bear false witness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் இந்த நீதிமொழிகளில் 6:16 17-19 கொடுக்கப்பட்டுள்ள தேவன் வெறுக்கிற அருவருக்கிற ஏழு காரியங்களை நம்ம படிக்கிறோம்.
2: So we read in the scripture portion from Proverbs 6 verses 17 to 19 about seven things which the Lord hates.
1: இந்த ஏழு காரியங்கள்ல இந்த ஐந்தாவது காரியமாகிய இந்த ஆறாவது காரியமாகிய அந்த அபத்தம் பேசும் பொய் சாட்சி அப்படின்னு சொல்றது சற்று வித்தியாசமா இருக்கு.
2: So among the seven things which the Lord hates, the sixth one, which is the a false witness who speaks lies, is something different from the others.
1: ஏன் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றேன்.
2: Why it is different?
1: இந்த முதல் ஐந்து பாருங்களேன், அது வந்து சரீரத்தின் அவயவங்களை பற்றி பேசுது.
2: The first five things, they speak about something that we have to do with the parts of the body.
1: அதாவது கண்ணை பத்தி பேசுது, நாவை பத்தி பேசுது, கையை பத்தி பேசுது, இருதயத்தை பத்தி பேசுது.
2: So it speaks about your eyes, your tongue, your hands, your heart.
1: ஆனால் இந்த ஆறாவது காரியம் வரும்போது சரீரத்தின் ஒரு அவயவத்தை பற்றி சொல்லாம ஒரு மனிதனை பற்றி அது பேசுது.
2: But when it comes to the sixth one, it doesn't speak about a part of your body, but it speaks about a person.
1: இவர் யாருன்னு சொன்னா அபத்தம் பேசும் பொய் சாட்சி அல்லது பொய் சாட்சி சொல்லுகிறவன் என்று அதுல எழுதப்பட்டிருக்கு.
2: So who is he? He is a false witness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பொய் சாட்சி என்பதை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம்?
2: So how to understand this false witness?
1: இதை வேதத்திலே வாசிக்கும் போது இந்த பொய் சாட்சி என்று சொல்லுகிற ஒரு நபர் மூன்று விதமான நிலைகள்ல வந்து வேதத்துல நம்ம வாசிக்கலாம்.
2: So this phrase of the person who is called as false witness can be found in three different ways in the Bible.
1: முதலாவதாக யார் என்றால் தன்னுடைய அயலானுக்கு விரோதமாக அல்லது அவனை எதிர்த்து நடக்காத ஒன்றை நடந்ததாக பொய்யாக சொல்லுகிறவனை பற்றி இந்த பொய் சாட்சி குறிப்பிடுகிறது.
2: So number one, this false witness is someone who testifies falsely against someone.
1: இதை வந்து நீங்கள் யாத்திராகமம் 23:1 உபாகமம் 19:16-18, சங்கீதம் 27:12, சங்கீதம் 35:11, அப்போஸ்தலர் நடபடிகள் 6:13 ஆகிய இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கலாம்.
2: So you can read about this in Exodus 23:1, Deuteronomy 19:16-18, Psalm 27:12, Psalm 35:11, Acts 6:13.
1: அதே வேளையில இந்த பொய் சாட்சி சொல்லுகிறவனை யாராக வேதம் சித்தரிக்கிறது என்று சொன்னால், பிறனுக்குரிய காரியங்களை ஒருவருக்கொருவர் பொய்யாக புரளியாக ஒருவருக்கொருவர் புறங்கூறி திரிகிற ஒன்றை இது சொல்லுகிறது.
2: Number 2, this false witness is someone who gossips or causes trouble.
1: இதை தான் நம்ம இந்த 6:19 நீதிமொழிகளில் வாசிக்கிறோம்.
2: This is what we read in Proverbs 6:19.
1: அபத்தமானதை பொய்யாக சாட்சியாக சொல்றது.
2: A false witness who speaks lies.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பொய் சாட்சி சொல்லுகிறவர்களை வேதம் இன்னொரு நிலையில கூட அது பார்க்குது.
2: So this Bible also look at this false witness in another way.
1: அது என்ன தெரியுமா? 1 Corinthians 15:15 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read 1 Corinthians 15:15,
1: இவர்கள் யார் என்று சொன்னால், வேதத்தை புரட்டுகிறவர்கள் அல்லது வேத வாக்கியங்களை குறித்து பொய்யான விளக்கம் கொடுக்கிறவர்கள் அல்லது கள்ள போதகர்கள் என்று நீங்க வாசிக்கலாம்.
2: You can read them as the false teachers who give false interpretation about the word of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப பொய் சாட்சின்னு சொல்றது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு விரோதமாக பொய் சாட்சி நடக்காத நடந்த விதமா சொல்றது மாத்திரம் இல்ல.
2: So false witness is not only testifying falsely against someone.
1: சமுதாயத்திற்குள்ளே ஒருவரை பற்றி பெயரை களங்கப்படுத்தும்படியாக அவர்களை குறித்த தவறான காரியங்களை கோல் சொல்லி திரிகிறது மாத்திரமல்ல.
2: It is not only gossiping and causing trouble about someone to others.
1: வேதத்தினுடைய சத்தியத்தை இல்லாததை இருக்கிற வண்ணமாக அல்லது இருக்கிறதை இல்லாத வண்ணமாக பொய்யாக இந்த வேதத்தை குறித்து சாட்சி சொல்லுவதையும் வேதம் இந்த பொய் சாட்சிக்குள்ளதான் கொண்டு வருது.
2: And also witnessing or interpreting the word of God in a false way as false teachers.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பொய் சாட்சி என்கிற காரியத்தை ஏன் வேதம் இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறது, ஏன் இவ்வளவு கடுமையாக அது வந்து சகிக்க கூடாமல் தேவனுக்கு அருவறுப்பான காரியம் என்று ஏன் சொல்லுகிறது?
2: So why this false witness is strongly rebuked and why it is hated by God and is considered to be an abomination to God?
1: நான் நினைக்கிறேன் ஒரு 4 காரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஏன் இது ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லி.
2: So I will show you 4 important reasons.
1: முதலாவது, ஏன் இந்த பொய் சாட்சியை பார்த்து கர்த்தர் வந்து அருவறுக்கிறார் அல்லது வெறுக்கிறார் என்றால்,
2: Number 1, why the Lord hates and considers it an abomination to him?
1: முதலாவது, ஒரு பொய் சாட்சி அறிந்தே பொய் சொல்லுகிறான்.
2: Number 1, false witnesses deliberately lie.
1: அவன் அறிந்தே வேண்டுமென்றே சுயமாக அவன் அதை பொய்யாக சொல்லுகிறான்.
2: False witnesses deliberately lie.
1: அதாவது ஒரு பொய் நாவு பொய் பேசுறவங்க அப்படின்றவங்க யாருன்னா, ஒருவேளை போற போக்குல அப்படியே பேச்சு வழக்குல வேற வழி இல்லாம அப்படியே ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டேன்னு சொல்றது அது வேற.
2: So a lying tongue or a people who lie or a people who just on the way they fabricate an untruth and say the lie.
1: ஒரு அவசரத்துல சொல்லிட்டேன்.
2: I told it out of a haste.
1: ஆனா பொய் சாட்சின்றது வந்து அவசரத்துல சொல்றது கிடையாது.
2: But false witness is not easily dismissed.
1: இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு விரோதமாக திட்டமிட்டு யோசித்து எவ்விதமாக சொன்னால் நாம வந்து இன்னொருவரை நம்ப வைக்க முடியும் என்று முன்பாகவே திட்டமிட்டு யோசித்து ஆலோசனை செய்து சொல்வதுதான் பொய் சாட்சி.
2: But this false witness is something which is carefully planned and plotted in such a way to sound like a reasonable charge against its victim.
1: அதாவது இது வந்து பொய்யிலேயே ஒரு ஒரு மேன்மையான இடத்துல பிடிக்கிற ஒரு பொய். சோ ஒரு அட்வான்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லையிங்.
2: சோ இட் இஸ் an advanced form of lying.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்வாரு.
2: When Psalm speaks about this,
1: சங்கீதம் 35:11 பாருங்க.
2: Psalm 35:11.
1: சங்கீதம் 35:11 வாசிக்கும்போது
2: Psalm 35:11 says.
1: அங்கே சங்கீதக்காரன் ரொம்ப வேதனையோடு சொல்வாரு.
2: This Psalm says with a pain here.
1: கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள்னு சொல்றாரு.
2: He says false witnesses did rise up and asking things that I do not know.
1: அதாவது என்னன்னா எனக்கே தெரியல என்ன நடந்துச்சுன்னு இவங்க சொல்றதை கேட்டா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்படி நடந்துச்சா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குன்ற.
2: So it means that I don't know what happened, but whenever they say it is really surprising me that things happen this way.
1: அதாவது நான் கண்ணால பார்த்தேன்னு அவன் சாட்சி சொல்றான்.
2: So it means that they bear witness that they have seen it by their own eyes.
1: காதால கேட்டேன்னு அவன் சாட்சி சொல்றான்.
2: They bear witness saying that they have heard it by their eye.
1: எனக்கு நல்லா தெரியும்னு சாதிக்கிறான்.
2: They also say and say that they know it very well.
1: ஆனா யாரை பத்தி பேசுறானே, என்ன பத்தி சொல்றான்?
2: But he is speaking about me.
1: ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கே தெரியல அவன் என்ன சொல்றான்னு, எனக்கே தெரியல.
2: But Psalm says I don't know what he is saying about me.
1: அவ்வளவு அழகாக அவன் சித்தரிச்சு சொல்றான்.
2: So he fabricates that very beautifully.
1: அதாவது பாருங்க, அதாவது ஒரு காரியம் வந்து நடந்திருந்தா வந்து இதை வந்து ஒருத்த வந்து அதுக்கு எதிர்த்து வந்தா கூட எப்படி பதில் சொல்லணும்னா நமக்கு தெரியும்.
2: So if something happens and if some people come and oppose it, we know how to respond to it.
1: ஆனா இந்த மாதிரி ரொம்ப யோசிச்சு சித்தரிச்சு சொல்றாங்க பாருங்க, இதற்கு வந்து ஒருவன் பதில் சொல்றது கூட அவனுக்கு யோசனை வேலை செய்யாது.
2: But here in this case where people plan and portray in such a way, even people cannot find answers to answer them.
1: இதுல வந்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கு. ஆரம்பத்துல சொன்னது போல வேத வசனத்தை வைத்து அல்லது தரிசனம் என்கிற பெயர்ல, தீர்க்க தரிசனம் என்ற பெயர்ல தேவன் சொல்லாதத சொல்றது கூட ஒரு விதமான பொய் சாட்சி தான்.
2: So here we have to be very careful because as I told you, they can even use the word of God and visions and dreams about the word of God and they give false teaching and false witness.
1: இதை குறித்து நீங்கள் எசேக்கியேல் 13 அதிகாரம் 6 முதல் 9 வாசிக்கலாம்.
2: This you can read in Ezekiel chapter 13 verses 6 to 9.
1: அங்க பாருங்க, கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாக இருக்கிறார்கள். நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
2: They have seen false visions and lying divinations. They say, declares the Lord, when the Lord has not sent them and yet they expect him to fulfill their word. Have you not seen a false vision and uttered a lying divination? Whenever you have said, declared the Lord, although I have not spoken. Therefore, thus says the Lord God, because you have uttered falsehood and seen lying visions, therefore, behold, I am against you, declares the Lord God.
1: 9th வசனத்தில் பாருங்க.
2: Verse 9 says,
1: அபத்தமானதை தரிசித்து ஜனத்தின் சங்கத்தில் அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும். அவர்களின் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
2: My hand will be against the prophets who see false visions and who give lying divinations, and they shall not be in the council of my people, nor be enrolled in the register of the house of Israel, nor shall they enter the land of Israel, and you shall know that I am the Lord God.
1: இது ஒரு விதமான பொய் சாட்சி தான்.
2: This is also a kind of false witness.
1: கர்த்தர் சொல்லவே இல்ல, கர்த்தர் அனுப்பவே இல்ல, கர்த்தர் காட்டவே இல்ல, ஆனா நான் கேட்டேன், நான் பார்த்தேன், கர்த்தர் எனக்கு சொன்னார் அப்படினு சொல்லி தேவன் சொல்லாததை சொல்லுகிறவனும் பொய் சாட்சி தான் சொல்லுகிறான்.
2: So the Lord never sent them, the Lord never showed them, the Lord never said it to them, but still they say the Lord had did to them, then it is also a kind of false witness.
1: இது ரொம்ப கொடுமையானது.
2: This is more horrible.
1: ஏனா இது போற போக்குல நான் சொன்னேன் கிடையாது.
2: So it is not something that they said in out of haste.
1: இது வந்து திட்டமிட்டு இப்படி சொன்னா யார் ஏமாறுவாங்க, யார் நம்புவாங்கன்னு திட்டமிட்டு சொல்றது.
2: So this is where they plan very well so that people may believe it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன், இந்த பொய் சாட்சி ஏன் ரொம்ப கொடுமையானதுன்னு சொன்னா,
2: Number 2, why this false witness is worse?
1: இது அறிந்தே பொய் சொல்றது மாத்திரம் கிடையாது.
2: So it is not deliberately lying.
1: இந்த பொய் சாட்சி வந்து நியாயத்தை நீதியை புரட்டுகிறதா இருக்கிறது.
2: Number 2, false witness distorts justice.
1: நீதியையும் நியாயத்தையும் புரட்டுகிறதாக இருக்கிறது.
2: It distorts justice.
1: இன்னொரு விதமாய் சொன்னால், நீதி வர வேண்டிய இடத்தில் நீதி வராதபடி தடுத்து நீதியை மழுங்க பண்ணுகிறது.
2: So in other words, it obstructs the place where justice ought to be given, rather gives injustice.
1: அதாவது பொய் சொல்றதை வந்து எந்த இடத்துல வேணால் சொல்லலாம், ஆனால் பொய் சாட்சி என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் நடக்கிறது அல்லது நீதி வழங்க வேண்டிய ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது தான் பொய் சாட்சின்னு சொல்லுவாங்க.
2: ஸோ அ லை இஸ் சம்திங் விச் கேன் பி எக்ஸசைஸ் இன் எனி செட்டிங், பட் வேர் ஆஸ் அ ஃபால்ஸ் விட்னஸ் இஸ் சம்திங் தட் யூ கிவ் ஆர் எக்ஸசைஸ் இன் பிளேசஸ் வேர் திஸ் ஜஸ்டிஸ் இஸ் கிவன்.
1: அதாவது இந்த பொய் சாட்சி சொல்லும்போது, சாட்சி ஒருத்தரை பற்றி சாட்சி சொல்லுங்க, அவங்க செய்ததை யாரெல்லாம் சாட்சின்னு எழுப்பும் போது அந்த சாட்சி சொல்லுகிறவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவன் சத்தியம் பண்ணுகிறான், நான் சொல்றதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் ஒன்றிலேயும் பொய் கிடையாதுன்னு சொல்லி அவன் வந்து சாட்சி, அதாவது அவன் பிரமாணம் பண்ணி அவன் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா ஆணையிடுகிறான், நான் சொல்றது உண்மை அப்படின்னு ஆணையிட்டு அவன் பொய் சொல்லுவானானா அது ரொம்ப ஆபத்தானது அது.
2: ஸோ வென் பீப்புள் ஆர் ஆஸ்ட் டு பேர் அ விட்னஸ் அகேன்ஸ்ட் அனதர் பர்சன், ஸோ தே ஹாவ் டு ரைஸ் அப் அண்ட் சே திஸ் விட்னஸ் வித் அ வோவ் ஆர் அன் ஓத். ஸோ இன் தட் கேஸ் இஃப் தே கிவ் அ ஃபால்ஸ் விட்னஸ் தட் இஸ் ரியலி பேட்.
1: இது எப்போ பெரிய ஆபத்தில் வரும்னு சொன்னால், ரெண்டு மூன்று சாட்சி இல்லாமல் நீதி வந்து கிடைக்காதுன்னு சொல்லும்போது, ஒருவேளை ரெண்டாவது சாட்சியோ மூன்றாவது சாட்சியோ இல்லாத பட்சத்தில் இவனுடைய சாட்சி வந்து மிகப்பெரிய உண்மையாக மாறிடும்.
2: ஸோ திஸ் பிகம்ஸ் மோர் ஹாரிபிள் ஆர் டேஞ்சர் இன் த கேஸ் வேர் இட்ஸ் இஸ் வித்வுட் டூ ஆர் த்ரீ விட்னஸஸ் யூ கேனாட் கிவ் ஜஸ்டிஸ், பட் இன் தட் கேஸ் வென் தேர் இஸ் நோ செகண்ட் ஆர் தேர்ட் விட்னஸ் தென் திஸ் மேன்ஸ் விட்னஸ் பிகம்ஸ் தி பிரைமரி அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்.
1: இது எல்லாரையும் நம்ப வச்சிடும்,
2: இட் வில் மேக் எவ்ரி ஒன் டு பிலீவ் இட்.
1: ஒரு மனுஷனுக்கு நியாயம் கிடைக்காதபடி தடுத்துரும்,
2: இட் வில் ஸ்டாப் தட் அ பர்சன் மே நாட் ரிசீவ் இஸ் ஜஸ்டிஸ்.
1: அதாவது பொதுவாகவே நீங்க வேதத்தில் கூட படித்தீங்கன்னா இந்த பொய் சாட்சிகள் அவங்க வந்து அதாவது ஒரு மனுஷன் வந்து இன்னொருவனை வந்து பழி தீர்க்கணும், ஒருவனுக்கு கெடுதல் செய்யணும்னு நினச்சிட்டு அவன் எடுக்கிற முயற்சி எதிலையுமே சித்தி பெறலை அப்படின்னா, பொதுவாகவே ஒருவனை அழிப்பதற்காக அவங்க எடுக்கிற கடைசி யுக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொய் சாட்சி.
2: ஸோ வென் அ பர்சன் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் அகேன்ஸ்ட் அனதர் பர்சன், வாண்ட்ஸ் டு டேக் அ ரிவெஞ்ச் ஆர் வாண்ட்ஸ் டு டெஸ்ட்ராய் ஆல் இஸ் ப்ராஸ்பரிட்டி, வென் யூ கான்ட் ஃபைண்ட் எனி திங் தென் திஸ் ஃபால்ஸ் விட்னஸ் பிகம்ஸ் தி லாஸ்ட் அண்ட் காமன் வெப்பன் ஃபார்.
1: ஒருவனை குற்றம் சொல்ல முடியல,
2: இஃப் வென் இஸ் நாட் ஏபிள் டு பிளேம் அ பர்சன்,
1: ஒருவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியல,
2: வென் இஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அ ஃபால்ட் வித் ஒன்,
1: கடைசி யுக்தி அவங்க எடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பொய் சாட்சி.
2: So this is the last strategy he uses as false witness.
1: நடக்காத நடந்த மாதிரி சொல்றது.
2: So as if saying what has happened has happened.
1: அதுக்கு ஒரு கதை சொல்லி அதுக்கு ஒரு பின்னணி வைத்து அதற்கு நடந்த மாதிரி காரியங்களை சித்தரிச்சு எல்லாரையும் நம்ப வைக்கிறது.
2: So they will spin a story and they will give all the backgrounds all the characters into it and they will make people to believe it.
1: இது பாருங்க வேதத்திலேயும் இதுக்கு சம்பவங்கள் உண்டு.
2: There are also incidents from the Bible about it.
1: நீங்கள் ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரத்துக்கு வரும்போது,
2: If you come to 1 Kings chapter 21
1: அதுல 7 வசனம் முதல் 11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால்
2: If you read from verses 7 to 11
1: 13 வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் போகுது.
2: That incident goes till verse 13.
1: அதுல பாத்தீங்கன்னா நாபோத்துன்னு ஒரு மனுஷன் இருக்கான்.
2: Here a person in Naboth is present.
1: அந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை ஆகாப் ராஜா விரும்பினான்.
2: So Ahab actually liked the vineyard of this man Naboth.
1: அவன் வாங்கலாம் என்று கேட்ட பொழுது நாபோத் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்.
2: So when he asked to purchase or procure it, he said he will not give it.
1: இது எங்க முன்னோர்கள் எனக்கு கொடுத்தது, நான் வந்து அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிறாரு.
2: He said this is an inheritance of my forefathers, therefore I will not give it to you.
1: உடனே ஆகாபுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு, அவர் தூங்காம அப்படியே ரொம்ப துக்கமுகமா படுத்துக்கிடுகிறார்.
2: So Ahab was very heavy and displeased and he did not even sleep.
1: அப்போ அவனுடைய மனைவியாகிய யேசபேல் வந்து சொல்லுகிறாள், ஏன் நீ ராஜாவா இருந்துட்டு இப்படி துக்கமா இருக்கிறீரு, காரியத்தை என்கிட்ட விடுங்க, நான் உங்களுக்கு எப்படி வாங்கி தரணுமோ வாங்கி தரேன்னு சொல்லுகிறாள்.
2: Then his wife Jezebel came and said, why are you so sad being a king, so you leave this matter to me, I will get you that vineyard.
1: அவள் சொல்லுகிறாள், நீங்க எழுந்து போஜனம் பண்ணுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க, நான் உங்களுக்கு அந்த தோட்டத்தை கொடுத்துறேன்னு சொல்லுகிறார்.
2: So she said you get up, eat and be happy and be merry and I will give you the vineyard of Naboth.
1: அவள் எடுத்த யுக்தி என்ன?
2: What is the strategy she used?
1: 8 வசனத்துல பாருங்க.
2: Verse 8 says
1: அவள் யாகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாக இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள்.
2: So she wrote letters in Ahab's name and sealed them with a seal and sent the letters unto the elders and to the nobles that were in the city dwelling with Naboth. And she wrote in the letter saying, proclaim a fast and set Naboth on high among the people and set two men, sons of Belial, before him to bear witness against him saying, thou didst blaspheme God and the king and then carry him out and stone him that he may die.
1: என்ன மாதிரி ஒரு திட்டம் பாத்தீங்களா?
2: See what a kind of plan is this.
1: அவனை வந்து எப்படி வலையில சிக்க வைக்கணும்ன்றதுக்கு அந்தமா எடுத்த யுக்தி என்னன்னா, நீங்க வந்து பொய் சாட்சிகளை எழுப்பி அவனை சிக்க வச்சு கொன்று போடுங்க.
2: So the strategy she used to trap him into this snare is to raise bear witness against him and then kill him.
1: இதற்காக அவள் அதிகாரத்தை பயன்படுத்தின.
2: So therefore she used her power for this.
1: நீங்கள் மத்தேயு 28 அதிகாரம் 11 முதல் 15 வாசிக்கும் பொழுது,
2: if you read Matthew 28 verses 11 to 15,
1: அங்கேயே நடக்கிறது என்னவென்று கேட்டால், அங்க பாத்தீங்கன்னா இயேசுவானவர் உயிரோடு எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சேவகர்கள் வந்து இந்த பிரதான ஆசாரியர்கிட்ட சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 12 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: Here when the guards and the soldiers found that Jesus is resurrected and when they reported it to the chief priest, we see what happened in verse 12.
1: அவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள்.
2: When they had assembled with the elders and consulted together, they gave a large sum of money to the soldiers saying, tell them his disciples came at night and stole him away while we slept and if this comes to the governor's ears, we will appease him and make you secure.
1: இதனுடைய விளைவு என்ன?
2: What is the outcome of this?
1: 15 வசனம் பாருங்க.
2: Verse 15.
1: அவர்கள் பணத்தை வாங்கிக்கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கிறதுன்னு போட்டிருக்கு.
2: So they took the money and did as they were instructed and this saying is commonly reported among the Jews until this day.
1: நீங்க நடந்து என்னது பாத்தீங்களா?
2: You know what happened here?
1: நியாயம் உண்மைய எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ கெடுத்து ஒருவருக்கு வரவேண்டிய நீதி கிடைக்காமல் நீதியை தடுப்பதற்கு இந்த பொய் சாட்சி மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறது.
2: Here this false witness plays a major role to distort the justice that should be rendered to a person and stop and hinder the justice that he ought to receive.
1: நாபோத்துக்கும் சரி, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சரி, நீதி கிடைக்காம போனதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொய் சாட்சிகள்.
2: The reason why Naboth and also our Lord and Savior Jesus Christ did not receive justice is because of this false witness.
1: அதாவது பணத்தை பயன்படுத்தலாம் அல்லது ஆள் பலத்தை பயன்படுத்தலாம், எதையா ஒன்றை பயன்படுத்தி பொய்யான காரியங்களை சொல்லி நீதியை கெடுப்பது தடுப்பது.
2: So you can use your power of money or power of men and you can stop this justice and distort it.
1: இதற்காக தான் பாருங்க வேத புத்தகத்துல வந்து இந்த பொய் சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு இரக்கமற்ற தண்டனையை வேதம் வந்து பரிந்துரைக்கிறது.
2: That's why the Bible recommends merciless punishment to the people who bear false witness.
1: உபாகமத்தின் புத்தகம் 19 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து பாருங்களேன்.
2: Deuteronomy chapter 19 from verse 15 onwards.
1: அங்க வாசிக்கிறோம், ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது, இரண்டு மூன்று சாட்சிகளை உடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும்.
2: One witness shall not rise against a man concerning any iniquity or any sin that he commits. By the mouth of two or three witnesses, the matter shall be established.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாடம் இது.
2: So this is a good lesson to every one of us.
1: எப்பமே ஒரு ஆள் சொல்ற ஒரு ஒரு பழிய வைத்துக்கொண்டு யாரையுமே நம்ம உடனே ஜட்ஜ் பண்ணவே கூடாது.
2: We should not judge any person based on the blame that is said by one single person.
1: நான் பொதுவா இத நான் பார்த்துட்டேன்.
2: I see this generally.
1: எந்த ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா கூட நான் கவனிச்சிருக்கேன்.
2: Even if there is a problem in a family, I have noticed this.
1: மனைவியோ கணவனோ யாரோ ஒருத்தர் முதல்ல ஒரு கம்ப்ளைன்ட் வந்து கொடுப்பாங்க.
2: So either it might be husband or wife who comes and gives a first complaint.
1: And the first complaint கேட்டிங்கன்னா ரொம்ப மனசுக்கே ரொம்ப வேதனையாயிடும்.
2: So when you hear this first complaint, that will be really painful to your heart.
1: ஆனா எவ்வளவுதான் வேதனையா இருந்தாலும் பொதுவா நாங்க அவங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா,
2: No matter how painful it is, the general thing that we say them,
1: சரிம்மா நீங்க போங்க, சரி பிரதர் நீங்க போங்க, உங்க வைஃப் நம்பர் கொடுங்க, உங்க ஹஸ்பண்ட் நம்பர் கொடுங்க, அவரையும் நான் கூப்பிட்டு பேசுறேன்.
2: So we will tell them, okay brother or okay sister, you can leave, but give your husband or wife number so that we can call them and we will speak with them.
1: அடுத்து அந்த யாரை பற்றி புகார் சொல்லப்பட்டதோ அவர்களை தனியாக கூப்பிட்டு பேச சொல்றோம்.
2: So next we will call the person about whom it is blamed and we will speak personally to them.
1: ஏன் அவங்களை தனியாக கூப்பிடுறோம்னு சொன்னா?
2: Why do we call them personally?
1: கூட ஒருத்தர் இருந்தா நிறைய காரியங்களை வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு சொல்லி தயங்க கூடாதுன்னு சொல்லி நாம வந்து நீங்க மன நல்ல மனம் விட்டு பேசுங்க, உங்களுடைய கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம்.
2: So it's because if a second person is present along with them, they will hesitate to speak out openly. Therefore, we are asking them to come alone so that they can speak very openly and frankly.
1: இப்ப ரெண்டு முடிஞ்சிருச்சா?
2: Now two things are over.
1: இப்ப அடுத்து என்ன செய்வோம் தெரியுமா?
2: You know what the next thing we do?
1: நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க.
2: So next time you come together.
1: ரெண்டு பேர்த்தையும் நம்ம சொல்றது என்னன்னா, என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நீங்க இன்னொருத்தர் இருக்கும்போது வெளிப்படையா சொல்லுங்க, பயப்படாதீங்க.
2: Now we will say them to speak out the things that we spoke to us when they came alone, now before both of them.
1: இப்போ சொல்லுவேன், நீங்க சொன்னாதான் ஒருவேளை இன்னொருவருக்கு தெரியாத காரியங்களை கூட அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது.
2: So only when you speak out in this instance, it will be an easy opportunity for others to know what they do not know.
1: இப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா, பொதுவாகவே பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சிட முடியுது.
2: So when we do in this manner, most of the problems will be solved.
1: இன்னொருவருடைய காரியம் என்னனே கேட்காம நம்ம ஒருதல பட்சமா நியாயம் தீர்த்துட்டோம் சொன்னா அதுல நியாயம் முடிவில் இருக்கவே இருக்கு.
2: So when you don't give heed to the points of other person and if you give a judgment based on one single person's news, then that will not be a justice at all.
1: பொதுவாகவே மனித இயல்பு என்னன்னா, எதை சொன்னாலும் தங்களுக்கு சாதகமானபடி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: So general tendency of human is that whatever they say, people want to speak on their behalf.
1: Whatever is favorable for them, and the information மட்டும் தான் கொடுப்பாங்க.
2: So they will give information which is favorable for them.
1: தாங்க செய்த தப்பு யாரும் பொதுவா ஒத்துக்கிறது கிடையாது.
2: No person will accept their fault.
1: பைபிள்லயும் போட்டிருக்கு, ஒரு சாட்சியில நிறுத்திட கூடாதான், ரெண்டு மினிமம் அல்லது மூன்று என்பத ஒரு ஜெனரல் ரூல் வைத்துக் கொள்ளணும்.
2: So even in the Bible it is said not with one witness, a minimum you should have two or at least three witnesses.
1: நாம இங்க வெளியில ஒருத்தர பத்தி ஒரு காரியம் கேள்விப்பட்டா கூட ஒரே ரிப்போர்ட்ட வச்சு ஒரு வீடியோ வச்சு ஒரு ஆள் சொல்றத வச்சு தயவு செய்து எந்த முடிவும் எடுக்காதீங்க.
2: So even if you hear something wrong about some person outside, don't take any decisions based on just one word or one video or one person's words.
1: அது பண்ணவே பண்ணாதீங்க.
2: Don't do that at all.
1: இன்னொரு விட்னஸ் கேட்டீங்கன்னா கதை வேற மாதிரி இருக்கும் அப்படியே.
2: If you listen to another witness, the story will be the other way.
1: அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: So you should be very careful.
1: இப்போ ரெண்டு சாட்சி மூன்று சாட்சி இல்லாம காரியத்தை நிலைவரப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு,
2: here after saying without a mouth of two or three witnesses the matter shall not be established,
1: 16th vasanathil irundhu ippo romba kadumayana karyangal sollapattirukku.
2: So there are strong things that are mentioned from verse 16.
1: 16 paarunga,
2: verse 16,
1: oruvan mel oru kutrathai sumathumbadi oru poi saatchikaran avan mel saatchi solla elumbinal valakkaadugira iruvarum கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக.
2: If a false witness rise against any man to testify against him of wrongdoing, then both men in the controversy shall stand before the Lord, before the priest and the judges who serve in those days.
1: அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள்.
2: And the judges shall make careful inquiry.
1: சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாற்றினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள், இவ்விதமாய் தீமையை உன் நடுவில் இருந்து விலக்குவாயாக.
2: And indeed if the witness is a false witness who has testified falsely against his brother, then you shall do to him as he thought to have done to his brother, so you shall put away the evil from among you.
1: என்னவா?
2: How it is?
1: பொய் சாட்சி சொல்றவன் தான் பொய் சாட்சி சொல்றதுனால மற்றவனுக்கு என்ன தீங்கு நடக்கும் அவன் நினைச்சு சொல்றானோ அதே தீங்க அவனுக்கு கொடுத்துடணுமா?
2: So here you have to do to him the same punishment what he thought to have done to the other one when he bear false witness.
1: அதாவது நான் பொய் சாட்சி சொல்றதுனால இவனுக்கு 4 அடி கிடைக்கும் நினைச்சா பொய் சாட்சி சொன்னா 4 அடி கொடுத்துறணும்.
2: So if I think that the other person will be beaten 4 times because of my false witness, then I should be beat 4 times.
1: அதே போல பொய் சாட்சி சொல்றவன் வந்து நான் பொய் சாட்சி சொல்லி இவன் வந்து கொலை செய்யப்படணும் அப்படிங்கற ஒரு இன்டென்ட்டோட அவன் சொல்லுவானானா, பொய் சாட்சி சொன்னான்னு கண்டுபிடிச்சிட்டா அவனுக்கு அவனை கொலை செஞ்சிடணும்.
2: So if a person bears false witness with an intention to kill other person, then he should be killed.
1: என்ன கடுமையான வார்த்தைகள் பாருங்க. அது
2: see how strong are these words.
1: இப்ப சொல்றாரு இப்படி செய்தாதான் 20 வசனத்துல மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள்.
2: Verse 20, and those who remain shall hear and fear, and hereafter they shall not again commit such evil among you.
1: 21 வசனத்துல
2: Verse 21,
1: உன் கண் அவனுக்கு இரங்க வேண்டாம்.
2: Your eye shall not pity.
1: ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும்.
2: Life shall be for life, eye for eye, tooth for tooth, hand for hand, foot for foot.
1: என்ன மாதிரி நியாயத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க.
2: See what kind of justice did God gives you.
1: சொல்றாரு நீ சாட்சி சொல்ல, எந்த காரியத்தை பத்தி நீ சாட்சி எடுத்துக்கோ.
2: See you can take a witness against anything.
1: சாட்சி இல்லாம நியாயம் சொல்லிர கூடாது.
2: So don't give justice without any witness.
1: ஆனா சொல்ல சாட்சி சொல்றேன்னு சொல்லி அவன் வந்து ஆணையிட்டு நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு ஆணையிட்டு சொல்றான் பாரு. அவன் வந்து நியாயத்தை புரட்டுறதுக்காக பொய் சொன்னான்னு கண்டுபிடிச்ச அவனை வந்து நீ கொஞ்சம் கூட இரக்கமாவே நடத்தக்கூடாது.
2: But if you find that witness who gives this witness by making an oath, and if you find this to be false, then you should never show mercy to him.
1: இதைதான் சங்கீதக்காரன் 101 சங்கீதத்துல 5-8 வசனங்கள்ல எழுதுறாரு.
2: So this is what psalmist writes in Psalm 101 verses 5-8.
1: அவர் சொல்லுகிறாரு, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன்.
2: He says whoever slanders the neighbor in secret, I will put to silence.
1: மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன்.
2: Whoever has haughty eyes and a proud heart, I will not tolerate.
1: தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும்.
2: And no one who practices deceit will dwell in my house.
1: உத்தமமான வழியிலே நடக்கிறவன் என்னை சேவிப்பான்.
2: And no one who speaks falsely will stand in my presence.
1: 7 வசனத்துல கபடு செய்கிறவன் என் வீட்டிற்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை.
2: And the one, he that worketh deceit shall not dwell within my house, he that telleth lies shall not tarry in my sight.
1: 8 வசனத்துல அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன்னு சொல்றார்.
2: Verse 8, I will early destroy all the wicked of the land, that I may cut off all wicked doers from the city of the land.
1: எப்படி ரகசியமா அவதூறு பேசுறவனை சங்கரிச்சு போடுவேன் எப்பனா அதிகாலையிலே சங்கரிச்சிருவேன்.
2: So he says whoever slanders in secret, I will just put them to silence.
1: இன்னொரு விதமா சொன்னா இன்னும் ஒரு புதிய நாளை அவனை பார்க்க விட மாட்டேன்.
2: In other words, he says that I will never let him see a new day.
1: அவனுக்கு இரக்கம் காட்ட மாட்டேன்.
2: I will never show him mercy.
1: எப்படி கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் இருக்கு பாருங்க.
2: See how are the judgments of God.
1: அதனாலதான் 19 அதிகாரம் நீதிமொழிகள் 5 வசனத்துல வாசிக்கும் போது,
2: that's why we read in Proverbs 19 verse 5,
1: பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லைன்னு
2: போட்டிருக்கு. False witness will not go unpunished, and he who breathes out lies will not escape.
1: ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: We should be very careful.
1: பொய் சாட்சியை வந்து சாதாரணமா எடுத்துக்கொள்ளவே முடியாது.
2: Don't take it easy about this false witness.
1: பொய் சாட்சியை ஏன் நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாதுன்னா அவர்கள் சித்தரித்து யோசித்து வேண்டும் என்றே பொய் என்று அறிந்து அவங்க காழ்ப்புணர்ச்சியோடு இதை பேசுறாங்க.
2: So why we should not consider this false witness to be an easy thing, it's because they deliberately lie, planning and plotting, and to sound it like a reasonable charge.
1: இரண்டாவது, ஏன் பொய் சாட்சியை நம்ம பொறுத்து கொள்ள முடியாதுன்னு சொன்னா வரவேண்டிய நீதி நியாயத்தை அது கெடுத்து போடுகிறது.
2: Number 2, this false witness distorts justice.
1: அதாவது ஒரு குற்றம் செய்தவனோ குற்றம் செய்யாதவனோ அவனுக்கு கடைசி காப்பாற்ற ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயம் செய்யற ஒரு இடம்னா ஒரு நியாயாசனம்.
2: So no matter whether he is an accused or the one who has not committed a mistake, the last place where he is saved is the court.
1: அங்க வந்து ஒருவன் அதை கெடுக்க பார்த்தால் கர்த்தர் சொல்றாரு அவன் மேல நீ கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாதே.
2: So the Lord says if someone tries to destroy or distort justice over there, you don't show mercy to them.
1: அதனால தான் பாருங்க யேசபேல் வந்து பொய் சாட்சிகளை எழுப்பி இந்த குற்றமே செய்யாத நாபோத்தை கொன்று போடுறதுக்கு அவள் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தினா, ஆனா கர்த்தர் அவள் மேல் கொடுத்த நியாய தீர்ப்பு ரொம்ப பயங்கரமானது.
2: So that's why when Jezebel rose a false witness against his Naboth and killed him, but the judgment which the Lord rendered to her is really horrible.
1: மூன்றாவது சொல்வேன், ஏன் இந்த பொய் சாட்சி மேல நம்ம இரக்கம் காட்டக்கூடாது, அது சாதாரணமா நினைக்க கூடாது என்று சொன்னால்,
2: Number 3, why we should not consider this false witness to be an easy thing.
1: இந்த பொய் சாட்சி ஒரு சமுதாயத்திற்குள்ளே உள்ள நல் இணக்கத்தை அது குலைத்து போடுகிறது.
2: This false witness creates discord in society.
1: யாத்திராகமம் 23 அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்க.
2: Exodus 23 first 3 verses.
1: அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமை உள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோட கலவாயாக.
2: You shall not spread a false report. You shall not join hands with a wicked man to be a malicious witness.
1: தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக.
2: You shall not fall in with the many to do evil, nor shall you bear witness in a lawsuit, siding with the many so as to pervert justice.
1: வியாச்சத்திலே வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக.
2: Nor shall you be partial to a poor man in his lawsuit.
1: என்ன அருமை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க.
2: How beautifully the Lord says.
1: அப்பா ஒருத்தன் மெஜாரிட்டியா ஒருத்தங்க சொல்றாங்கன்ன உடனே அது வந்து பொய்யா இருந்தாலும் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி சேர்ந்துறாதப்பா.
2: Just because there is a majority about certain thing, don't join just as a majority.
1: அபாண்டமா போய் சொல்லுகிறவன ஏற்றுக்கொள்ளாத.
2: So don't accept a person who gives a false report.
1: கொடுமையுள்ள சாட்சிக்காரனுக்கு ஆதரவா நின்றாத.
2: And you don't stand by the side of person who do evil.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: இது சமுதாயத்திற்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே, ஒரு ஐக்கியத்திற்குள்ளே அது பெரிய பிளவை ஏற்படுத்தும்.
2: It's because it creates a discord in society, in family and in a fellowship.
1: அதனால தான் அந்த 9வது கற்பனை நீங்கள் யாத்திராகமம் 20:16 வாசிக்கும்போது உன் அயலானுக்கு விரோதமாக நீ பொய் சாட்சி சொல்லாதேன்னு வாசிக்கிறோம்.
2: That's why that 9th commandment which read in Exodus 2016, you shall not bear false witness against your neighbor.
1: 16 வசனம் 16. உன்னுடைய அயலானுக்கு விரோதமாக, அயலானா உன் கூட இருக்கிறான், உன் பக்கத்தில் இருக்கிறான், அவனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லிராத.
2: You shall not bear false witness against your neighbor. A neighbor is someone who is very near to you.
1: நீங்கள் சகரியா 7 அதிகாரத்துல வாசித்தீங்கனா எப்படி நாம நீதியை விரும்பணும், இரக்கத்தை விரும்பணும், எப்படி நாம ஒரு விதவைக்கு, திக்கற்றவனுக்கு, ஒரு அநாதைக்கு நாம நியாயம் செய்யணும்னு சொல்லி வாசிக்கிறோம்.
2: Even in Zechariah chapter 7 you can read how we have to render true judgments, how you have to show kindness and mercy to one another, how you should not oppress the widow and orphan.
1: ஏன் சொன்ன இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா நீங்க பொய் சாட்சி சொன்னீங்கனா சமுதாயத்திற்குள்ள இருக்கிற நல்லிணக்கத்தை நீங்க உடைச்சிருவீங்க.
2: It's because if you bear such kind of false witness against each other, then you will break down that good fellowship among yourself in the society.
1: அது சமுதாயத்தில் இருக்கிற நல்ல ஒரு ஐக்கியத்தை, இணக்கத்தை அது கெடுத்து போடும்.
2: So that will break down the this harmony that is present in the society.
1: அதனால தான் வேதத்துல வாசிக்கிறோம், உன் ஜனங்களுக்குள்ளே நீ வந்து கோல் சொல்லி திரியாயாக.
2: That's why we read in the Bible that you shall not gossip around speaking tales among your people.
1: அது வந்து ஒரு ஐக்கியத்தை கெடுத்துரும்.
2: That will spoil your fellowship.
1: எனக்கு அது வந்து கெடுத்துட்டு அதுக்கப்புறமா சீர் செய்யணும்னா அது வந்து ரொம்ப அதுக்குள்ள டேமேஜ் வந்து ரொம்ப பெருசாயிடும்.
2: So once it is spoiled and if you want to set right it, that damage will be very bad.
1: அது வந்து நிறைய இடத்துல அந்த டேமேஜ் ரிப்பேரே பண்ண முடியாது.
2: So many places you cannot even repair those damage.
1: அது சீர் செய்யவே முடியாது.
2: You cannot repair it.
1: நீங்க எத்தனை சபைகள் தெரியுமா கெட்டு போனது காரணம் வந்து பொய்யான சாட்சிகளை, நடக்காததை நடந்தது போல ஃபேப்ரிகேட் பண்ணி சொன்னவங்களால பெரிய பெரிய ஊழியங்களே நாசமா போச்சு.
2: You know there are many churches today which is totally spoiled just because of this false witnesses which are fabricated against them.
1: எத்தனை நல்ல ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கை இழந்திருக்காங்க தெரியுமா?
2: You know there are many good pastors who have lost their life.
1: எத்தனை நல்ல குடும்பங்கள் ஐக்கியத்தை உடைச்சிருக்காங்க தெரியுமா?
2: You know there are many families who have broken their fellowship in their families.
1: எத்தனை தேசங்கள்ல பொய்யான புரளிகளை வந்து திறந்து விட்டு ஜனங்களை நம்ப வைத்ததுனால எத்தனை சமுதாயங்கள் நாசமானது தெரியுமா?
2: You know in many nations just because of this gossips and false witnesses against them it has totally spoiled their society.
1: நடக்காத நடந்தது போல சொல்ல சில வேளை வேதனை என்னன்னு கேட்டிங்கனா அதுவே சரித்திரமாவே மாறிடுது.
2: So when you see something which has happened sometimes more painful that becomes an history.
1: முந்தின காலம் போல இல்ல, இப்பலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு.
2: So it is not like old days, today it is very horrible.
1: இப்போ நீங்க நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கனா விசேஷமாக இந்த வாட்ஸ்அப் மூலமா பரவுற சில செய்திகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல நடைபெறாத ஒரு கலவரத்தை நடந்தது எங்கேயோ நடந்த ஒன்றுக்கு அந்த படத்தை எடுத்து கீழே டைட்டில் வந்து அந்த இடத்துல நடந்தது மாதிரி அவங்க போட்டு ஜனங்களை நம்ப வைத்து அமைதியா இருக்கிற இடத்துல கூட கலவரத்தையும் கொலைவெறியும் தூண்டி அதுல அரசியல் லாபத்தை அவங்க சம்பாதிக்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம்.
2: So even today when we look at this news, especially those news that come around in WhatsApp, those things which happened in the past, they just take those things and give some other titles and then they make it to move around people and create unnecessary rebel, unnecessary protest against the people just to earn for their political gain.
1: ஜனங்களுடைய ஹார்மனி ஒரு பீஸ் சமாதானத்தையே கெடுக்கிறது வந்து இந்த பொய் சாட்சி.
2: So these false witnesses are the one which totally destroys the harmony and peace of people.
1: நடக்காததை நடந்தது போல, நடந்ததை நடக்காதது போல, கண்டதை போலவே, கேட்டதை போலவே அப்படியே எடுத்து சொல்வது.
2: So it is like fabricating things as if things has happened as such and as if they've heard it so.
1: இது ரொம்ப ஆபத்தானது.
2: It is really dangerous.
1: இது குடும்பத்திற்கு, இது வேலை ஸ்தலங்கள்ல, சபைக்கு, தேசத்திற்கு, சமுதாயத்திற்கு, எங்க இருந்தாலும் சரி ஆபத்தானது.
2: No matter it might be your family, your workplace, your society, your church or any places, it is really dangerous.
1: இதிலே துணை போகிறவர்கள், இதை பரப்புகிறவர்கள் மேல் தேவன் நிச்சயமாவே நியாய தீர்ப்பு கொண்டு வருவார்.
2: And people who give and to this people who gossip this, who spread it around, the Lord will surely bring justice to them.
1: அறியாத காரியத்தை தயவு செய்து பரப்பாதீங்க.
2: So don't spread things which you do not know.
1: நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு உடனே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க.
2: So don't forward immediately when you listen to the

0: why this false witness is worse?
1: Dangerous ஆனது ஏன்னா நானாவது வந்து இந்த பொய் சாட்சியினால ஒரு தனி நபர் முழுவதுமாக அழிக்கப்படலாம்.
0: Number 4, false witness can destroy a person completely.
1: ஒரு தனி நபரை அழிக்கக்கூடிய சக்தி இந்த பொய் சாட்சிக்கு உள்ளது.
0: False witness can destroy a person.
1: அதாவது ஆணைக்கு கீழே இருந்து ஒரு சாட்சி சொல்லும்போது ஒருவேளை அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அது பொய்யாயிருக்கும் பட்சத்தில் ஒரு நிரபராதி கூட தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம்.
0: So when you bear a false witness under an oath, and if it's found to be a false witness but it is accepted by the court, then even an innocent can be sentenced to punishment.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நிலை வந்தது.
0: So even a Lord and Savior Jesus Christ had to go through this situation.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரத்துல பாருங்க.
0: Look at Matthew chapter 26.
1: 26:60 வாசிப்பீர்களானால்,
0: verse 60,
1: ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து 59 வாசிக்கலாம், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள்.
0: From verse 59, now the chief priests and elders and all the council sought false witnesses against Jesus to put him to death.
1: 60th verse.
0: Verse 60.
1: ஒருவரும் அகப்படவில்லை.
0: But found none.
1: அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை.
0: Yeah, though many false witnesses came, yet found they none.
1: கடைசியிலே இரண்டு பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள்.
0: At the last came two false witnesses and said, this fellow said, I am able to destroy the temple of God and to build it in 3 days.
1: பொய் சாட்சி சொன்னதுடைய விளைவு என்னன்னு கேட்டா, குற்றமற்ற இயேசுவின் மேல் மரண தண்டனை விதிக்கப்பட்டது.
0: So the outcome of this false witness is that a death punishment sentence was given to Jesus.
1: 66th வசனத்துல பாருங்க,
0: verse 66,
1: உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள்.
0: So what think he, they answered and said, he is guilty of death.
1: என்ன பயங்கரம் பாருங்க,
0: how horrible it is.
1: சொல்லாததை சொன்னது என்று சொல்ல பொய் சாட்சிகளை எழுப்புறாங்க.
0: So they rise false witness to say what he said as that, what did not say as said.
1: அப்போஸ்தலர் நடபடிகள் 6 அதிகாரத்துக்கு வாங்க.
0: Come to Acts chapter 6.
1: அப்போஸ்தலர் 6:13 பாருங்களே.
0: 6 and verse 13.
1: அங்கே ஸ்தேவானை பற்றி வாசிக்கிறோம்.
0: Here we read about Stephen.
1: வேதம் சொல்கிறது 12 வசனத்திலிருந்து பார்க்கலாம்.
0: From verse 12.
1: 11 வசனத்திலிருந்து பார்க்கலாம்.
0: From verse 11 onwards.
1: அப்பொழுது அவர்கள் இந்த ஸ்தேவானுக்கு எதிர்த்து நிக்க முடியல, அவங்களை அவன் பேச்சுக்கு எதிர்த்து நிக்க முடியல.
0: So he they were not able to resist the words of Stephen.
1: அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய ஆவியையும் எதிர்த்து நிற்க முடியலன்னு சொன்ன உடனே,
0: when they were not able to resist the wisdom and spirit of Stephen.
1: 12 வசனத்துல,
0: verse 12,
1: அவங்க ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பி விட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள்.
0: And they stirred up the people and the elders and the scribes and came upon him and caught him and brought him to the council and set up false witnesses.
1: இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷணை வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான்.
0: And they said, this man ceases not to speak blasphemous words against his holy place and the law.
1: எப்படி என்றால், நசிரனாகிய இந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள்.
0: For we have heard him say that this Jesus of Nazareth shall destroy this place and shall change the customs which Moses delivered us.
1: முடிவில் பார்த்தீங்கன்னா,
0: at the end you can see,
1: இந்த விசாரணையின் முடிவு பொய் சாட்சிகளிடம் ஆரம்பித்தது. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான்.
0: This case started with false witness and at last Stephen was stoned to death.
1: நான் சொல்லுவேன், இது ரொம்ப ஆபத்தானதுங்க. இது
0: So this is really dangerous.
1: ஒரு குற்றமில்லாத ஒரு மனிதனை கொலைக்கு கொண்டு போக அல்லது அவனை மரண தண்டனை கொண்டு போக அவனை அழிப்பதற்கு பொய் சாட்சிகள் வல்லமை உள்ளது.
0: So false witness has a power to bring a death sentence to an innocent person.
1: 4 காரியங்களை சொன்னேன்.
0: I told you 4 things.
1: பொய் சாட்சிகளை ஏன் நாம வந்து சகிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா,
0: why we cannot tolerate this false witness?
1: முதலாவது, அவர்கள் அறிந்தே பொய் சொல்றாங்க.
0: Number 1, false witness deliberately lie.
1: அல்லது திட்டமிட்டு பொய் சொல்றாங்க.
0: They deliberately plan and lie.
1: இரண்டாவது, இவர்கள் நீதியையும் நியாயத்தையும் கெடுத்து போடுறாங்க.
0: Number 2, false witness distorts justice.
1: மூன்றாவது, சமுதாயத்திற்குள்ள உள்ள நல்லிணக்கத்தை அவர்கள் அழித்து போடுறாங்க.
0: Number 3, false witness

0: creates discord in society.
1: நான்காவது, ஒரு மனிதனை அழித்து போடுறாங்க.
0: Number 4, false witness can destroy a person.
1: ஒரு ஒரு வருங்காலத்தை அழிச்சு போடுறாங்க.
0: So they just destroy an entire history.
1: ஆனால் நாம தேவனுடைய பிள்ளைகள் இந்த பொய் சாட்சிக்கு நாம வந்து இடம் கொடுக்கவே கூடாது.
0: We children of God should not give room to this false witness.
1: இந்த பொய்யே வந்து ரொம்ப ஆபத்தானது. பொய்யே வந்து சகித்து கொள்ள கூடாது.
0: So this lying is more dangerous and we should not tolerate lying even.
1: ஏன் நான் அதை சொல்கிறேன்?
0: Why do I say that?
1: யோவான் 8 அதிகாரம் 44 வசனத்தை வாசிக்கும்போது
0: John 8:44 says
1: பிசாசு தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான்னு வாசிக்கிறோம்.
0: We read devil is a liar and the father of it.
1: அதுல மூணு முக்கியமான சத்தியங்கள் இருக்கு.
0: There are three important truths here.
1: இந்த பொய் சொல்லுவது மரணத்திற்கு ஏதுவானதுன்னு பாக்குறோம்.
0: நம்பர் 1,
1: லைக்கு ஏதுவானது.
0: நம்பர் 1, லைங் இஸ் டைட் டு மர்டர்.
1: அவன் யாரனா வேதம் சொல்லுகிறது, இந்த பிசாசை பற்றி எழுதும்போது ஆதி முதற் கொண்டு அவன் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான்னு போட்டிருக்கு.
0: So it says he is the murderer of men right from the foundation of this earth.
1: அதாவது என்ன கொலை எப்படி வருது, பொய்யினால கொலை எப்படி வருதுனா, இந்த பொய் சாட்சியை தேவன் சொல்லாததை சொன்னது போல இவன் சொல்ல முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொய்யை
0: நம்பினவங்களுக்குள்ள மரணம் கிரியேட் செய்தது.
1: அந்த சம்பவங்களை மாசிக்கிறோம்.
0: So we read that in that incident.
1: தேவன் வந்து புசிக்கூடாதுன்னு சொன்னாரு, இவன் புசிக்கலாம்னு சொல்ல அந்த பொய் சாட்சியை நம்பி அந்த ஜனங்கள் வந்து பின்பற்றினதுனால மரணம் வந்து மனுஷனுக்குள்ள பிரவேசிக்கிறது.
0: So when the Lord told not to eat the fruit, but he said you can eat it, and trusting that word, those people ate it, and at last a death entered man.
1: எப்படி இதை புரிந்து கொள்ளலாம்?
0: How can we understand this?
1: பொய் சாட்சி சொல்வது ஒருவருக்கு ஒருவரை கொலை செய்வதற்கு சம்பந்தமானது, இணையானது.
0: So false witness is equal to murdering a person.
1: இரண்டாவது,
0: number 2,
1: பொய் சாட்சி சொல்லுதல் என்பது ஆவியின் கனியோடு சம்பந்தப்படாதது.
0: Number 2, false witness or lying is not a fruit of the spirit.
1: அதாவது பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் உள்ள
0: Holy Spirit is a God of truth.
1: அவர் பொய் சொல்லாதவர்.
0: He never lies.
1: அவர் சகல சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறவர்.
0: He leads us into all truth.
1: ஆனால் இந்த ஆவியின் கனி இல்லாதவர்கள்ட்ட வந்து இந்த உண்மை இருக்காது.
0: But people who don't have this fruit of spirit, they do not have they have this lying.
1: பொய் சாட்சி சொல்லுகிறவனுக்குள்ளே ஆவியின் கனி இல்லை என்ற அர்த்தம்.
0: A person who bears false witness does not have this fruit abiding in him.
1: இது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமானது.
0: This is against the Holy Spirit.
1: ஆவியின் கிரியை இல்லாதபடி நம்மை தடுத்து நிறுத்தி விடுகிறது.
0: So it stops us that we may not bring out the works of the Spirit.
1: மூன்றாவது, பொய் சாட்சி வந்து நம்ம வாழ்க்கையில ஏன் இருக்க கூடாதுன்னா, அது சத்தியத்துக்கு விரோதமானது, சத்தியத்திலே வேறு கொள்ளாதது.
0: False witness or lying is not rooted in truth.
1: நான் சொல்லுவேன், சத்தியம் வந்து தேவனுடைய வார்த்தையில இருக்கு.
0: I tell you this truth is present in the word of God.
1: அந்த சத்தியம் மாறாதது.
0: So it is never changing.
1: அதை பற்றி ஒருவன் பொய் சாட்சி சொல்வானானால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிறான்னு அர்த்தம்.
0: So if a person bears false witness about it, then it means that he is doing against the word of God.
1: வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தையில ஒருவன் கூட்டினாலோ குறைத்தாலோ அவன் அதற்கு வேண்டிய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்வான்.
0: So that the word of God says if you increase or decrease anything or add or subtract anything to the word of God, then he will receive the punishment for it.
1: நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
0: We should be very careful.
1: ஆண்டவரே, என் வாய் எப்பொழுதும் உண்மையை பேச கிருபை தாரும்.
0: Lord, let my mouth always speak the truth, Lord.
1: ஒன்றை குறித்து நான் சாட்சி சொல்றேன்னா அந்த சாட்சி மெய்யா இருக்கட்டும்.
0: Lord, if I bear witness against something, then it should be true, Lord.
1: அந்த சாட்சியில பொய் இருக்க கூடாது.
0: There should not be lies in that.
1: ஒரு மனிதனை பற்றியோ, ஒரு சத்தியத்தை பற்றியோ, வேத வசனத்தை பற்றியோ, எதை பற்றி நான் பேசினாலும் நான் சாட்சியாக சொல்லும் பொழுது நான் வந்து சத்தியத்தில் நிற்க எனக்கு கிருபை தா.
0: No matter whether it is about a person or about the truth or about the word of God, Lord, when I bear a witness, let it be true, Lord.
1: சத்தியம் பேசாத பொய் சாட்சிகளோடு கலவாதிருக்க எனக்கு கிருபை தா.
0: Lord, give me grace that I may not associate with people who don't bear good witness.
1: உம்முடைய ஞானத்தை எனக்கு தந்து உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் வைத்துக்கொள்.
0: Lord, give me your wisdom and make me worthy of your blessing, Lord.
1: ஜெபம் பண்ணுவோம்.
0: Let us pray.
1: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே,
0: a merciful and gracious Father,
1: பொய் சாட்சி எவ்வளவு ஆபத்தானது என்று நாங்கள் கவனித்தோம்.
0: Lord, we learned and we heard how dangerous is this false witness.
1: ஜனங்களை பிரித்து கொன்று நியாயத்தை அழித்து சீரழிக்கிற இந்த பொய் சாட்சியின் சுபாவம் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டாம்.
0: Lord, let not this characteristic of false witness which destroys justice, which kills people, which creates discord be present in us, Lord.
1: ஆண்டவரே, சத்தியத்தை விட்டு விலகாமல் சத்தியத்திற்கு பிரியமுள்ளதாய் எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறதாய் எங்களை நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம்.
0: Lord, we pray that the Lord may change us, that we may abide in truth, that we may not depart from truth or Lord go away from the truth. Lord,
1: நாங்கள் எங்கள் வாயிலிருந்து பேசுகிறது, எங்கள் செய்கைகள் நடக்கைகள் சத்தியத்திலேயே இருக்கட்டும் ஆண்டவரே.
0: Lord, let the words that we utter, let our actions also be present in truth, Lord.
1: கிருபை தந்து வழி நடத்தும்.
0: Give us grace and lead us.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen. Amen. Amen.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: தனது பள்ளி தோழி தான் இருந்த ஊருக்கே வந்து குடியேறப்போவதை தொலைபேசியில் கூறிய பொழுது கமலாவுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குறிப்பிட்ட அந்த நாளும் வந்தது. கமலாவினுடைய தோழி தன்னுடைய வீட்டு பொருட்களோடு கூட அவள் ஏற்கனவே கூறிய விலாசத்திற்கு வந்து சேர்ந்தாள். அவள் அங்கு வந்து சேர்வதற்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே அந்த முகவரிக்கு சென்று பக்கத்து வீட்டில் சாவியை வாங்கி வீட்டை திறந்து காத்து கொண்டிருந்தாள். தோழி சாந்தாவை பார்த்தவுடன் கமலாவிற்கு மிகுந்த சந்தோஷம். உதவிக்கு அவள் ஆயத்தம் செய்து வைத்திருந்த மனிதர்களைக் கொண்டு லாரியில் இருந்த பொருட்களையெல்லாம் இறக்கி அந்தந்த இடங்களிலே வைத்தார்கள். பொருட்களை கொண்டு வந்த லாரி திரும்பிச் சென்ற பின்னரும் தொடர்ந்து கமலா அங்கே இருந்து வீட்டை ஒழுங்குபடுத்துவதில் சாந்தாவுக்கு அதிக உதவி செய்தாள். மிகவும் களைப்போடு வீடு திரும்பினாள். வீட்டிற்கு வந்தவளுக்கு அவளுடைய கணவர் சூடாக காஃபி ஒன்று போட்டுக் கொடுத்தார். அதை அவள் உட்கார்ந்து குடிக்கும் பொழுது காலையில் அவள் புறப்பட்டு சென்றபொழுது அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தில் பாதி கூட இப்போது இல்லை. ஏன் இவள் இப்படி இருக்கிறாள் என்று கணவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே கமலா பேச ஆரம்பித்தாள். இன்றைக்கு நான் நல்ல பாடம் கற்றுக்கொண்டேன். கிறுக்கு பிடித்தவளைப் போல பறந்து பறந்து அவ்வளவு வேலைகளையும் செய்தேன். கடைசியில் நன்றி என்று ஒரு வார்த்தை கூட அவள் எனக்கு சொல்லவில்லையே என்று புலம்பினாள். அதற்கு கணவன், நிச்சயமாக நீ நினைப்பது போல இருக்காது. அவள் நன்றி உணர்வோடுதான் இருந்திருப்பாள். வேண்டுமானால் சற்று பொறுத்திருந்து பார் என்று அவள் இருந்த களைப்பின் மிகுதியினால் அந்த நன்றி உணர்வை உன்னிடத்தில் வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாள். இதற்கு போய் இவ்வளவு கவலைப்படுகிறாயே, அவள் நன்றி சொல்வாள் என்று எதிர்பார்ப்புடன் தான் அவளுக்கு உதவி செய்ய போனாயா என்று சற்று கிண்டலாகவே கேட்டார். இவ்வாறு கணவர் பேசியது கமலாவிற்கு சுருக் என்று குத்தியது. நான் எதிர்பார்த்ததெல்லாம் என் உள்ளத்தை மகிழ்விக்கும்படி ஒரு சின்ன பாராட்டுதலைத்தான் எதிர்பார்த்தேன். அவ்வளவு வேலை செய்த நான் அதை எதிர்பார்த்தது தவறா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அந்த நேரத்திலேயே அவளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரோ பேசுவது போல அவளுக்கு கேட்டது. அனுதினமும் பத்திரமாக செய்தித்தாளை கொண்டு வந்து உன் கதவின் வழியாக வீட்டிற்குள்ளே தள்ளும் சிறுவனுக்கு என்றாவது நீ நன்றி கூறியிருக்கிறாயா? எத்தனையோ முறை முக்கியமான தபால்களை உனக்கு பத்திரமாக கொண்டு வந்து கொடுக்கும் தபால்காரருக்கு ஏதாவது ஒரு பாராட்டு, ஒரு நன்றி கூறியிருக்கிறாயா? அதிகாலையிலேயே எவ்வளவு குளிராக இருந்தாலும் சரியான நேரத்திற்கு பால் கொண்டு வரும் அந்த பெரியவருக்கு நீ நன்றி கூறியிருக்கிறாயா என்று கேள்வியின் மேல் கேள்வி அவள் உள்ளத்தினுள் எதிரொலித்தன. இந்த செயல்களுக்கெல்லாம் நான் அவர்களில் யாருக்கு நன்றியோ பாராட்டோ தான் சொல்லவில்லை என்பதை கமலா உணர்ந்து வெட்கமடைந்தாள். இதுவரை நமக்கு எத்தனையோ காரியங்களில் உதவி செய்த எத்தனையோ பேருக்கு நாம் நன்றி சொல்லவில்லை என்பதை உணர்ந்து பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டுவோமா? நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கு நன்றி சொல்வோமா? நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்றி என்று இளம் வயதிலேயே நாம் கற்றது நம் நினைவில் வருகிறதா? நன்றி உடையவர்களாக இருப்போமா?

நான்கு சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், அவர் ஒருவராய் ஒருவராய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியோ தேவையில்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த ஆராதனை வேளையில் என்னோடு கூட சேர்ந்த கரங்களை திறந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவீர்களா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவர். வாருங்கள்.

காற்றை அனுப்பி கரியை கொடுக்கிறவர், கல்லை பிளந்து பிடிக்க தண்ணீர் தருகிறவர். எஸ், அப்படி அற்புதத்தின் கரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காற்றை வீச பண்ணட்டும். ஓ, சாத்தியம் இல்லாத இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கும்படிக்கு காடுகளை வரவழைத்த தேவன், அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, சாத்தியமற்ற சூழ்நிலையில உன் நிலைமையை மாற்ற அற்புதங்களை செய்வதற்கு தேவன் நல்லவர். சேர்ந்த தேவனை பாடி கொண்டாட

வார்த்தை சொன்னார், எல்லாமே மாறி போகும், நெருக்கமெல்லாம் தூரமாய் ஓடி போகும். இந்த நல்ல ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற எங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் மாறட்டும். உம்முடைய ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரட்டும்ப்பா. நீ அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். உம்முடைய ஒரு வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டே.

ஒரு வார்த்தை என் தேவனே, ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது, உன் சூழ்நிலையை மாற்றப் போகிறது. ஏனென்றால் உனக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியும் தேவையில்லை. அவர் சர்வ வல்லவர்.

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சர்வ வல்லவர், நீ பெரியவர், நீ மகிமைக்கு பாத்திரர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே. நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ, வார்த்தை அனுப்பி சுகத்தை தருகிறவரே, வார்த்தை அனுப்பி விடுதலை தருகிறவரே, மேலான நாமமே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்கு உமக்கு மனித உதவிகள் தேவையில்லை. ஏனென்றால் நீர் பரிசுத்தர், வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க தகுதியுள்ளவர். உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஓ, நீ நல்லவர், நல்லவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

தேவனை ஆராதிக்கலாமா? பரலோகத்தில் 24 மூப்பர்களாலும் ஓ தேவ தூதர்களால் இரவும் பகலும் ஓயாமல் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற மேலான தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அற்புதமானவர், மேலான நாமம் உடையவர், உயர்ந்த நாமம் உடையவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர். எல்லா முழங்கால்கள் உம்முடைய நாமத்திற்கு முன்பாக அறிக்கை செய்யும். வானூர் பூதலத்தூர் பூமி

பண்ணுகிறோம். நீ பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி மேலான நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே, ஆதி மந்தமமானவரே, அல்பாவும் உமேகாவுமானவரே, இருந்தவரே, இருக்கிறவரே, வரப்போகிறவரே, மேலானவரே, பரிசுத்தரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுகிறோம்.

0: உம்மை உயர்த்திடுவே.
1: உமக்கு முன்பாக எங்கள் முழங்கால் படியிட்டு முற்றுமுடி தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. நீங்க மட்டும்தான் இல்ல, நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர், சாவாமையுள்ளவர், சர்வ சிருஷ்டிகர், அற்புதமானவர், நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட அந்த மேலான நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமா? நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர், மேலான நாமமுடைய தேவனே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். நல்லவர்.

0: உயர்த்தி ஆராதிக்கிறான்.
1: யோபு 42:2 யோபு இப்படி சொல்லுகிறார், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்துவிட்டேன். எஸ், இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது, வாருங்கள்.

சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கொப்பானவர் யார், உமக்கு நிகரான தேவன் யார், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எங்க வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க குடும்ப வாழ்க்கையில நீ செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறவைகள் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே, நீ சர்வவல்லவர், தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்காய் புதிய வாசலை திறக்கிறவர், புதிய பாதையை உண்டாக்குகிறவர். நாங்களுமே உயர்த்துகிறோம், நாங்களுமே ஆராதிக்கிறோம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லையே. நல்லவர், ஒரே ஒரு விஷயக்கரங்களை உயர்த்தி சொல்லுவான்னு பார்த்து

சில பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் நெருக்கத்தில் என்னை தேடி வந்து என்னை மீட்டுக் கொண்ட தேவன் நீர் அல்லவா? நான் திசை கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக சீக்கிரமாய் வந்து எனக்கு உதவி செய்த தேவன் நீர் அல்லவா? உம்மை நான் பாடுவேன், உம்மை நான் புகழ்வேன், உம்மை அன்றி வேறு யாரையும் பாட மாட்டேன். ஆண்டவரே எத்தனை பேர் தீர்மானத்தோடு சொல்ல போறீங்க, நல்ல கரங்களை உயர்த்தி

நல்ல கரங்களை தட்டி கத்திரிப்பாய் சொல்லுமா. ஆண்டவரே, உம்மாக நாங்கள் பணித்தோம், உண்மையே தொழுவோம், உண்மை அன்றி வேறு யாரையும் பாட மாட்டோம். ஆண்டவரே, நெருக்கத்தில் எங்களை சேர்த்து கொண்டவர், மீட்டு கொண்டவர், அரவணைத்தவர், உண்மை மாத்திரம் பாடி மகிமைப்படுத்துவோம். கனமகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம்.

நெகேமியாவின் புஸ்தகம் 4 அதிகாரம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவுண்டாக பேசினார்களே. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பெலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்களோவென்றால், நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது, நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரவுமாயிருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் தூரமாயிருக்கிறோம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காண மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, இராமாறு நமக்கு காவலுக்கும்
பகல் மாறு வேலைக்கு உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடும் கூட எருசலேமுக்குள்ளே இராத்தங்க கடவர்கள் என்று சொல்லி, நான் ஆகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நாம் காலையில் எழுந்தவுடனே தேவனுடைய வசனத்தை வாசித்து கொஞ்ச நேரம் குடும்பமாகவோ தனிப்பட்ட விதத்திலோ ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கும் போது அந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த நாள் காலை நேரத்திலும் நீங்கள் குடும்பமாய் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 32:6 இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அல்லேலூயா. விண்ணப்பம் செய்கிறவனுக்கு, பக்தி உள்ளவன் செய்கிற விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அவனை சுற்றிலுமாய் ஜல பிரவாகம் போன்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் வந்தாலும், சத்துருவை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவனை அணுகாமல் பாதுகாப்பார். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு நான் அதை செய்வேன் என்று யோவான் 14:13-14 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காரணம், ஏ சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். வானத்துக்கு ஏறினாலும், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், விடியற் கால செட்டைகளை எடுத்து கொண்டு போய் பூமியின் கடையாந்தரங்களில் தங்கி அங்கிருந்தும் ஜெபித்தாலும், கடலின் அடியிலே யோனா மீன் வயிற்றிலிருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்கிறவர். சகோதரா சகோதரி, இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் தேவனுடைய சமூகத்திலே வேத வசனத்தை சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தத்திற்கும் கர்த்தர் பிரதிபலன் கொடுக்க போகிறார். பாருங்க, இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான், அவரை சுற்றிலும் ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஜெபிக்கிறவங்க மேல ஒரு விசேஷத்தை கிருபை வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நீங்கள் குடும்பமாய் ஜெபித்து பாருங்கள். தனிப்பட்ட விதத்திலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து பாருங்கள். உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளது. நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரங்களிலும் தேவன் உங்கள் அருகில் நின்று உங்கள் தேவைகளை பார்க்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகளை அறிந்தவர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். உங்கள் ஜெபத்தை விட்டுவிடாதிருங்கள். நாம் எதை விட்டுவிடலாம், வேண்டுமானாலும் விட்டுவிடலாம், ஆனால் தேவனோடு உள்ள உறவாகிய ஜெபத்தை, வேத வசனத்தை விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களா? நீங்க ஜெபித்திருந்தால் இன்னைக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதம் செய்ய ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளது. பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் பண்ணும்போது அவனை சுற்றிலும் விசேஷித்த பாதுகாப்பை தேவன் தருகிறார். தாவீது அவருடைய ஜெப நேரங்களிலெல்லாம் அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருந்தார். கர்த்தர் அவரை கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்த ஆரம்பித்தார். கரவலாடுகளின் பின்பாக தெரிந்த தாவீதை ஆண்டவர் அழைத்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் உயர்வை தருகிறார். சகோதரா சகோதரி, இன்னைக்கு எத்தனையோ எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இடைவிடாமல் உறுதியாய் தொடர்ச்சியாய் ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. சில நேரம் தேவன் தாமதித்து அற்புதம் செய்தாலும் காத்திருக்கும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்வார். கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தால் அந்த ஜெபத்திற்கான பிரதிபலன், நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வாசனத்தின்படியாய் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபித்து இதனாலே ஆரம்பியுங்கள். உங்கள் ஜெபம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிற போது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும், பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற போது ஆண்டவர் பதில் கொடுத்து
அவர்களை சுற்றிலுமாய் விசேஷித்த பாதுகாப்பை யோபுவுக்கு கொடுத்தது போல கொடுத்து எந்த கிரியைகளும் நெருங்காதபடிக்கு காத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக்க நீங்கள் கேட்க போவது வேளை வந்த போது. அதற்கான ஜீவ வார்த்தை லூக்கா 22:14. வேளை வந்த போது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் வந்திருந்தார்கள். கர்த்தர் குறிப்பிட்ட காலம் என்பதிலும் குறிப்பிட்ட வேளை என்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்தார். பிதாவின் சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்த அவர் பிதாவின் வேளைக்கும் காத்திருந்தார் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அவருடைய கண்களானது பிதாவின் வேளைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தன. தம் சீஷர்களோடு கூட பந்து இருப்பதற்கும் ஏற்ற வேளையை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த வேளை வந்த போது சீஷர்களோடு கூட பந்து இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, வேளையையும் காலத்தையும் அறிய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக. கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார், ஏற்ற வேளையில் உங்களுக்கு சகாயம் செய்வார். அவர் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிப்பார். கர்த்தர் ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவார் என்றும் கர்த்தர் ஏற்ற வேளையில் நீதி செய்வார் என்றும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏற்ற வேளையில் என்ன பேச வேண்டும் என்பதை உனக்கு போதிப்பார் என்று லூக்காவில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு சகாயம் செய்யும்படி நீங்கள் தேவனுடைய பாதத்திற்கே காத்திருப்பீர்களா? சகாயம் செய்யும் வேலைக்காக எதிர்பார்த்திருப்பீர்களா? ஒருமுறை தேவ ஊழியரான பில்லி கிரஹாம் எலிசபெத் ராணியுடன் விருந்து உண்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த விருந்திலே அவர் பங்கு பெறுவதற்காக குறிப்பிட்ட நேரத்திற்கும் சுமார் 45 நிமிடங்களுக்கு முன்பாகவே அவர் அந்த இடத்துக்கு சென்று காத்திருக்க வேண்டியதாயிற்று. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை சந்திப்பதற்கு ஏற்ற வேளையில் செல்லுகிறீர்களா? நீங்கள் அவருடன் பேசுவதற்கு என்று ஜெப வேளைகளை குறிப்பிட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களா? அலுவலகத்துக்கு உரிய நேரத்தில் செல்லும் பழக்கம் கொண்ட பலர் ஆலயத்திற்கு வரும்போது பிந்தி வந்து அலட்சியத்தினை வெளிப்படுத்துகிறார்கள். பிந்தி வந்துவிட்டு முந்தி வெளியேறுவதில் கவனமாயிருக்கிறார்கள். தானியேலுக்கு விரோதமாக பாபிலோனுடைய தேசாதிபதிகளும் பிரபுக்களும் பிரதானிகளும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த வேளையிலும் தானியேல் தேவனை நோக்கி 3 வேளையும் ஜெபித்தார். தேவனை சந்திக்கும் வேளையை எந்த சூழ்நிலையிலும் தானியேல் தவற விட்டு விடவில்லை. அதை போலவே தேவனோடு கூட மன்றாடுகிற வேளைக்காகவும் ராஜாவை சந்திக்கும் வேளைக்காகவும் எஸ்தர் காத்திருந்தாள். 3 நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தாள். முடிவாக அவளது வேளை வந்தபோது அதை முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டாள். அதன் விளைவாக வேதத்தில் அவளுக்கு நீங்காத ஒரு இடம் கிடைத்தது இல்லையா? உங்களுடைய நினைவுக்காக, ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். எஞ்சனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று எரேமியா 8:7 வாசிக்கிறோம். ஆம் அன்பார்ந்த ஜீவ ஜனங்களே, கர்த்தருடைய வேலைகளை நாங்கள் அறிவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நீங்கள் பிரியமாயிருக்கிறீர்களா? இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கான செய்திகளை கேட்கவும் மகிழவும் பலனடையவும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நாலு பேருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு செய்தி என்னது? நாலு பேருக்கு நன்றி. அந்த நாலு பேர் யாருங்கிறது தான் பார்க்க போகிறோம். நாலு நாளாக ஏழை பார்க்க போகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நாலு நாளாக ஏழை பார்க்க போகிறோம். இந்த செய்தி எப்படி வந்துச்சுன்னு சிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். என்னன்னா, நேற்று நைட்டு வரைக்கும் எனக்கு செய்தியே இல்லை. நாலு நாள் ஏழு, நாலு நாள் எட்டு இல்லை பாஸ்டர், நீங்கள் நாலு நாள் எட்டு ஏழுன்னு சொல்கிறீங்களா? நாலு நாளாக ஏழு நாளாக பார்க்க போகிறோம் நம்ம. நேற்றுக்கு இன்னைக்கு காலையில் வரைக்கும் செய்தியே எனக்கு கிடைக்கல. காலையில் ஒரு நாலே முக்காலுக்கு எந்திரிச்சு முகங்கப்புறம் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். ஐயா, நீங்கள் எனக்கு பேசுனா தான் நான் சர்ச்சில் போய் பேச முடியும். கடைசி வாரம், இந்த வாரத்தோடு நான் ஊருக்கு போகிறேன், சில வாரங்கள் இருக்க மாட்டேன். ஜனங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுத்து, ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் பண்ணி, ஒரு அன்பான செய்தி, ஒரு அரவணைப்பான, இப்படி தான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக கடிந்து கொள்கிற செய்தி வருதோன்னு நினைக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. கத்தர் பேசுனது எதுவாக இருந்தாலும் சந்தோஷம்தான். ஆமே. இப்போ பிள்ளைங்க ஏதாவது தவறு செய்யும் போதில், ஏய் பெருள் அப்படி சொல்லுவீங்கள பிறத, பிள்ளை கொஞ்சமே என்ன பெருள் அப்படிமோ. ரெண்டுமே ஒரே அப்பாட்டம் தான் வருது இல்லையா? ரெண்டுமே ஒரே அப்பா, நம்ம அப்பாட்டையும் அதே மாதிரி தான் வருது. அதே அந்த அப்பா அப்படி தான் பேசுவார். சோத்திரம். நாலு பேருக்கு நன்றி. அந்த நாலு பேரை தான் பார்ப்போம். காலையில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் நாலு பேருக்கு நன்றிங்கிற வார்த்தை மட்டும்தான் என் மைண்டில் வந்துச்சு. நாலு நாலு பேராக ஒரு குரூப்பை கத்தர் காட்டினார். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ஆமேன் சொல்லுவோமா? முதலாவது தானியேலின் புத்தகத்தில் நாலு பேரை பார்க்குறோம். அது யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்னேகோ, தானியேல். தானியேல் தானே, தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும். இந்த நாலு பேரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது தெரியுமா? அடிமையாக வந்தாலும், அடிமைத்தனத்துக்குள்ளே வந்தாலும் தேவனை விடக்கூடாது, பரிசுத்தத்தை விடக்கூடாது. ஒரு நாலு பேர் யாருன்னா, இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் என்னென்னா, நாம் பழகிற நாலு பேருமே கத்தருக்குள்ளே என்னை கட்டி எழுப்புகிற ஒரு நண்பனாக இருக்கணும். அமேன் சொல்லுவோமா? குறை பேசுகிற நண்பனவோ, குற்றப்படுத்துகிற நண்பனவோ, கத்தரை விட்டு என்னை விளக்குற நண்பனவோ இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கத்தர் செய்வார், கத்தர் காப்பாற்றுவார், கத்தர் நடத்துவார்னு சொல்லி கத்தருக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடிய அந்த நாலு பேராக நான் இருக்கேன் ஆண்டவரே. அமேன் சொல்லுவோமா? தானியேல் எப்படி இருந்தார்? என்ன தான் ஆபத்து வந்தாலும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நால்வரில் ஒருவராக இருக்க நான் விரும்புகிறேன். எந்த நால்வரில்? இந்த நண்பர்கள். எந்த நண்பர்கள்? தானியேல், அனனியா, அசரியா, மேஷாவே. இந்த நான்கு பேரும் தேவனுடைய தேசத்தை விட்டு கைதிகளாக, அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். சூழ்நிலை சரியில்லை, தேசம் புதிது, அங்கே ஆஃபீஸர் வேலை போட்டு கொடுக்கல. முதல்ல வந்த புதுசில் ட்ரைனிங் எடுக்கிற நாட்களில் இவங்க அடிமைகள்ங்கிற முறையில் தான் நடத்தப்பட்டாங்க. இவங்களுக்கு அவமானம் இருந்துச்சு, நிந்தை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, கேட்டிங்களா? பார்ஷியாலிட்டி இருந்துச்சு. அந்த தேசத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுப்பாங்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி செய்வாங்க. இவ்வளவு சூழ்நிலையின் மத்தியிலும் இந்த நால்வரும் தேவனோடு இருந்த ஐக்கியத்தை விடவே இல்லை. இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் பழகிற நாலு பேர் எப்படி இருக்கணும்னா, எந்த சூழ்நிலையும் உங்களை தைரியப்படுத்தணும். பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம ஜெபம் பண்ணுவோம் பிரதர், கத்தர் செய்வார் பிரதர். பிரதர் இந்த இதில் போயிடாதீங்க, ஆபத்து, நம்ம கத்தருக்காக நிற்கணும். இப்படி சொல்லுகிற நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்களா? இதான் அந்த நாலு பேர். நான் நாலு பேர், அதாவது நாலு பேர் ஏன் சொல்லுமா, பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு ஒரு ஒரு அப்பா ஒரு பொண்ணை பார்த்து சொல்கிறாரு, என்னம்மா இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ரோட்டில் போகும்போதில் என்ன சொல்லுவாங்க? நாலு பேர் பார்த்தா அந்த ஏன் அந்த நாலுன்னு வந்துச்சுன்னு தெரியல. நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்போ ஏசப்பா பார்ப்பாரு, எப்பா நாலு பேர் உங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ இந்த நாலு பேர் மாதிரி இருக்க மாட்டியா? என்னது, என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை விட மாட்டேன். அந்த நாலு பேருடைய ஐக்கியம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பாபிலோன் தேசத்தில் வந்த போராட்டங்கள், பாபிலோன் தேசத்தில் வந்த எதிர்ப்புகள், பாபிலோன் தேசத்தில் வந்த த்ரெட்டன்ஸ், மிரட்டுதல், எல்லாத்தையும் சமாளித்து கடைசியில் கத்தருக்காக நின்று கத்தரை உயர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த நாலு பேருடைய ஐக்கியம் பலமாக இருந்தது. இப்போ இந்த நாலு பேர் யாருன்னா, தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் யாராக இருக்கணும்? ஆண்டவர் யாராக என்னை எதிர்பார்க்கிறாரு? எந்த இடத்துக்கு போனாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல், அந்த இடத்துக்கு ஒத்து ஊதாமல், இடத்துக்கு தகப்படி சத்தியத்துக்கு வளைஞ்சு கொடுக்காமல், எங்கே போனாலும் நான் சத்தியத்துக்காக ஆண்டவருக்காக அனுப்பி நிற்கிறீங்களா? இல்லை சில ஆட்களை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, எங்கே போனாலும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நிற்கணும். எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிடணும். சோத்திரம். ஏன்னா இந்த மூணு பேர் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க ஆபத்து தான். ஆனால் அந்த அவங்களுடைய ஃபெல்லோஷிப், தேவ பிள்ளையே உங்களுடைய ஐக்கியம். ஏன் சகோதரர்கள்லாம் காலையில் வந்து ஜெபம் பண்ணுங்க, சகோதரிகள்லாம் சாயந்தரம் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்னா, இந்த ஆவிக்குரிய ஐக்கியம், இவங்க நாலு பேருமே ப்ரேயர் பார்ட்னர்ஸ் அமைன்னு சொல்லுவோமா, உங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய நல்ல நண்பர்கள், தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடிய நண்பர்கள் இருந்தால் எந்த ஆபத்துலையும் கர்த்தர் உங்களோட வந்து நிற்பார். அமைன்னு சொல்லுவோமா. இப்போ பாருங்கள், ஒரு ஆள் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நான் ஒரு பிரசங்க பாணியில் சொல்லலை, ஒரு சொற்பொழிவு மாதிரியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆள் திடீர்னு வரலை, இந்த மூணு நாலு பேர் ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு ஆள் வரலன்னு வச்சுங்க, அந்த இடத்துல ஆஜராகிறது யார் தெரியுமா? என் ஆண்டவர் ஆஜராகிடுவார். ஆமே, எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே, அப்போ மூணு பேர் கூடும்போது நாலாவது ஆளாக வர்றது யார்? இப்போ தானியேல் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டார், ராஜாவோடு கொழு மண்டபத்தில் உட்காந்துருக்காரு, நாதஸ்வரம் இசையெல்லாம் வாசிக்கப்படுது, அங்கே பெரிய சிலை நிற்கப்படுகிறது அந்த மைதானத்தில், எல்லாரும் விழுந்து வணங்குறாங்க, இந்த மூணு பேரை மட்டும் வணங்கலை, இந்த மூணு பேரை தூக்கிட்டு போகிறாங்க, கூட இருக்க நண்பனால் உள்ளே போக முடியலை, அவர் அங்கே இருக்கார் அதிகாரத்தில் பார்க்க பத பத பத பதைக்குது, ஏன்னா ஜெபம் பண்ணியிருப்பார் தானியேல். ஆமேன் சொல்லுவோமா. ஆண்டவரே உங்களுக்காக வைராக்கியம் பண்ணு, இவங்களை காப்பாத்துங்க. நீங்கள் பழகிற நாலு பேர் எப்படி தெரியுமா இருக்கணும், உங்கள் பிஸ்னஸ்லையோ உங்கள் வேலையிலையோ உங்கள் குடும்பத்திலையோ ஏதாவது போராட்டம் இருந்தால் உங்கள் பேரை சொல்லி, என் நண்பன்ப்பா அவனுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது, இந்த போராட்டம் வரக்கூடாதுன்னு உங்களுக்காக ஜெபிக்கிற நண்பர்களை நீங்கள் சம்பாருங்க. ஆமே, தானியல் இங்கேருந்து ஜெபம் பண்ணியிருப்பார், ஏசப்பா ஏசப்பான்னு அப்போ சொல்லியிருக்க மாட்டார், யெகோவா தேவனே யெகோவா தேவனே உங்களுக்காக நாங்கள் வைராக்கியமாக இருந்தோமே, எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கிட்டோமே, இந்த வாலிப நாட்களில் வந்த இச்சைகளை அடக்கி உங்களுக்காக நாங்கள் பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தோமே, இப்போ உங்களுக்காக வைராக்கியமாக நின்னதுனால இப்படி படுவாவிங்க தூக்கிட்டு போய் நெருப்பில் போட போகிறாங்கப்பா, கொஞ்சம் காப்பாற்ற மாட்டீங்களா? ஐயோ நான் போகலான்னு நினைக்கிறேன், நான் போனால் இவன் விட மாட்டானே. இப்போ நடக்குது, உள்ளே தூக்கி போட்டோமே, அங்கே எத்தனை பேர் உலாவுறாங்க? நாலு பேர். ஆமே, நாலாவது ஆள் யாரு? ஆண்டவராக இயேசு. நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழும்போது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி தேவனுக்காக வைராக்கியமாக எல்லா இடத்துலையும் வாழ்ந்தீங்கன்னா, நீ அக்னியிலே போகும் பொழுதும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பா. எத்தனை போராட்டம் எத்தனை பிரச்சனை வாழ்க்கையில் உன் ஜீவனே போகக்கூடிய அளவுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் அங்கே நின்று உன்னை காப்பாற்றுவதற்கு நான்காம் நபராக இயேசு அங்கே வருவார். ஏனென்றால் நான்காம் நபராக இருந்த ஒரு நண்பன் வர முடியவில்லை, அந்த இடத்தை என் இயேசு நிரப்புகிறான். குடிகார நண்பனாக இருக்கான், திருட நண்பனாக இருக்கான், பொய் சொல்கிறவன் நண்பனாக இருக்கான், அவனுக்கு பதிலாக இயேசு வர முடியாது, செபிக்கிறவனுக்கு பதிலாக வருவா. ஆமேன்னு சொல்லுவோமா. கொஞ்சம் உங்கள் ஃபெல்லோஷிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் யார் கூட சேர்றேன், என்ன பேசுகிறவங்களோட சரி, என் காதில் விழுகிற என் கூட சேர்றவங்க பேசுகிற பேச்சு என்ன விழுகுது என் காதில்? இவங்க நாலு பேர் ஆண்டவரை பற்றியே பேசியிருப்பாங்க, அதனால தான் எங்கே போனாலும் கத்தரை உயர்த்துறாங்க. ரயிலே சொல்லுவோமா, தேவனுக்காக வைராக்கியம் உள்ள நாலு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காக அந்த நாலு பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கணும். ஆண்டவரே நானும் வைராக்கியம் உள்ளவனா இருக்கணும். சரி, ரெண்டாவது இன்னொரு காரியத்தை பார்ப்போமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போனார், ஜெபிக்க போனாரா, எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 17 அதிகாரத்தில் வாசிங்க சிஸ்டர், 1-2 வசனத்தை.
2: 6 பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார்.
1: சரி, இப்ப யாரு, எத்தனை பேரு கூட, யாரு இயேசு கூட, யாரு இயேசு, பேதுரு, யோவான், 12 சீஷர்கள் இருந்தாலும் இவருக்கு தெரியும், எத்தனை பேர் சர்ச்சில் இருந்தாலும் நம்ம ஆவியில் ஒத்து போய் ஜெபிக்கக்கூடியவங்க இவங்க மூணு பேர் தானே அவர் பார்த்துக்கிட்டார். மற்றவங்களாம் பாவிகள் கிடையாது, ஆவியில் ஒருமனப்பாடு வராது. புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், என் ஆவிக்கேற்ற மாதிரி ஜெபிக்கிறதுக்கு சில நண்பர்கள் இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு 6 நண்பர்கள் இருக்கோம், முதல்ல 4 பேர் 5 பேர் ஆரம்பித்து இப்போ 6 பேராக இருக்கோம். எப்படின்னா சில பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அலமதியில் இருக்க பாஸ்டர் சுதாகர், பட்டாபிராமில் இருக்க பாஸ்டர் கென்னத் சார்ஜ் பீட்டர், அதே மாதிரி திருமுல்லை வாயலில் இருக்கிறதான பாச ஆப்ரஹாம்னு ஒருத்தர், நியூ பிகின் ஆப்ரஹாம், அதே போல் மணலி பூது நகரில் இருக்க பாச மேஷாக்கு, அது என்ன என்ன வருமா, காட்சன் பாஸ்டர் காட்சன், இவங்கெல்லாம் நாங்கள் சேர்ந்து மாதம் ஒரு முறை கூடி கூடி எங்கள் மனசில் இருக்க பாரத்தெல்லாம் சொல்லி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வாட்ஸ்அப்பில் எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் போடும்போது அவங்களுடைய ஜெபம் எங்களை தாங்குது. எத்தனை ஊழியக்காரங்க இருந்தாலும் இவ்வளோ பேர் மட்டும் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற காரணம், எங்க ஆவியில ஒரு ஒருமனம் இருக்கு. நாங்கள் வந்து உட்காந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீபோர்டில் கையை வச்சிட்டோம்னா அப்படியே ஆராதனை போய்கிட்டே இருக்கும், ஆராதனை போயிட்டே இருக்கும். இடையில எதுக்காக ஜெபம் பண்ணு டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்படியே ஒருமனப்படுவோம். ஒரு நாள் எங்கள் ஜெபத்தில் தொய்வு ஏற்பட்டதில் அவ்வளோ ஃபயராக இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? தெய்வ பிள்ளைகளே, இந்த மூணு பேர் இருந்ததுனால, இந்த மூணு பேரோட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தார். நான்கு பேர். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் தம்முடைய பரலோக திட்டங்களை, இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக யார் அனுப்புகிறார்? அங்கே மோசேயும் எலியா. அது எங்கே நடக்குது? மர்ரூப மலையில். அப்போ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாலு பேரை கத்தர் வைக்கிறார். தேவனுடைய திட்டங்கள், உங்களை குறித்த திட்டங்கள், நீங்கள் என்ன செய்யணும். ஸோ இயேசு ஒரு நபராக பாருங்க, ஏன்னா மாம்சத்தில் வந்த இயேசு. அன்னைக்கு தீக்குள்ளே போனவர் தேவனாகிய இயேசு, அக்னிக்குள்ளே நடந்தவர். ஆனால் இன்னைக்கு யாரு? மாம்சத்தில் வந்த ஒரு நபர். பிதா அவங்களுக்கு ஒரு ஃபெல்லோஷிப்பை கொடுத்துருக்கார். இந்த நான்கு பேர் ஜெபிக்கும் போது எதுக்காக? தேவனுடைய திட்டங்களை அறிவதற்காக. உலகம் போகிற போக்கில் இல்லாட்டி இதை இப்படித்தான் மாற்றி ஆகணும், அப்படித்தான் மாற்றி ஆகணும். நாலு பேர் சொல்லுவாங்க, உலகம் ஒன்று சொல்லும், டெக்னாலஜி ஒன்று சொல்லும், என்னென்னமோ சொல்லும். ஆனால் என்னைக்கு நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்காக தேவனுடைய திட்டங்களை அறிவதற்கு ஜெபிக்கிறீங்களோ, தேவன் அழகாக அந்த திட்டங்களை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. எங்கே போனால் போதும்? ஜபத்தில் போய் ஆண்டவட்ட போய் ஜபம் பண்ண போதும். அவர் உங்கள் திட்டங்களை என்ன செய்வார்? பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ பாருங்க, இதை வாசிக்கும் போது நாலாம் வசனத்தை வாசிங்க.
2: அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான்.
1: பாருங்க, இப்போ என்ன செய்யறாங்க? எங்களை விட்டுருங்க, உங்க மூணு பேருக்கும் கூடாரம் போடுவோம். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஆண்டவருடைய திட்டங்களை போனாலும் இவங்க எண்ணமெல்லாம் இங்க இருக்கு, இங்கேதான் கூடாரம் போடணும். அவர் அந்த கூடாரத்துக்கு எப்படி எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்கிறத அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். பாடு மரணங்கள் வழியா தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இவங்களை எப்படி அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு யோசிக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க? இங்கே டென்ட் அடிச்சிருவாங்க. அங்கே டென்ட் அடிச்சு தங்க வைக்க முடியுமா? இல்லை. பூமிக்குரிய சிந்தை இல்லாமல் ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ்வதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு நாலு பேரை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இப்போ இந்த மூணு பேர் தனியாக ஒதுங்கிட்டாங்க, அங்கே மூணு பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? ஆனால் கீழே இறங்கி வந்தது எத்தனை பேர் தான்? நாலு பேர் தான். இப்போ இறங்கி வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் மரித்து உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லு. ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் அறியாத நிறையா ரகசியங்கள் இருக்குப்பா. உங்களுக்கு தெரியாத பகுதிகள் நிறையா இருக்குது. ஆண்டவருடைய திட்டங்கள், உங்கள் எதிர்காலத்தை குறித்து நிறையா கத்தர் வச்சுருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோன்னா இதுக்காக போராடி. இது எங்கே ஜெபம் பண்ண போகிறாங்க தெரியுமா? மலை மேலே ஏறி போகிறாங்க, செப்பரேட் பண்ணி போகிறாங்க, தனியாக பிரிஞ்சு போகிறாங்க, சிரத்தை எடுத்து போகிறாங்க. மலையில் ஏறுறதுனா லேசான காரியமா சொல்லுங்கள்? மலையில் ஏறுறதுனா லேசான காரியமா? அவ்வளவு ஏன் சில ஜபங்கள் அவ்வளோ கஷ்டத்தோடு நேரங்காலம் பார்க்காம என்ன நடந்தாலும் சரி தூக்கத்தை வெறுத்து இப்படிலாம் ஜெபம் பண்ணி பாருங்கள். பேசும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். இந்த இந்த மெசேஜே ஒரு சாட்சி. நோ ப்ரிப்ரேஷன். ஆண்டவர் சொன்ன உடனே சில வசனங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா எடுத்து எழுதுனேன். இங்கே உட்காரும் போது சில காரியங்களை ஞாபகப்படுத்தினா அதையும் உட்காந்து டைப் பண்ணேன். இதெல்லாம் யார் பேசுறது? இன்னைக்கு என்ன ஊழியம் செய்யணும், என்ன பேசணுங்கிறத கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன பிசினஸ்ல என்ன பண்ணணும், வேலையில் என்ன செய்யணும், பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவார். அப்ப தேவ திட்டங்களை அறிவதற்காக ஒரு நாலு பேர் சேர்ந்து ஜெபம் பண்றது நல்லது. இப்ப ரெண்டையும் ஒன்னாக்குவோம். ரெண்டு குரூப் தான். ரெண்டுல எத்தனை பேரு? நாலு நாலு பேர். இந்த ரெண்டு நாலு நாள் யாரு? ஜெபிக்கிறவங்க, ஆவிக்குரிய வைராக்கியம் உள்ளவங்க, தேவ திட்டத்தை அறியக்கூடியவங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க. இப்போ மனசாட்சியில் கையை வச்சு சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா? கடைக்கு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஷாப்பிங் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை இதுக்கு பயன்படுத்துகிறீங்களா? நாங்களாம் திக்கு ஃப்ரெண்டு, தின்னு ஃப்ரெண்டு, ரைட்டு. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு உதவுது? தேவனை அறிவதற்கு, தேவ திட்டங்களை அறிவதற்கு, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கு, தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு பயன்படுதா? இல்லாட்டி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றிட்டு இப்படிப்பட்ட நான்கு பேரோடு நீங்கள் பழகுங்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பாருங்கள். ரெண்டு ராஜாக்கள் ஏழு, இன்னுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
2: அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம்,
1: அங்கே சாவோம்,
2: நாம் இங்கே இருந்தாலும் சாவோம்,
1: இங்க இருந்தாலும் சாவோம்.
2: ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் பாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள்.
1: போதும், இப்ப சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இங்க இருந்தாலும் சாக போறோம், அங்க போனாலும் சாக போறோம், இங்கே போனாலும் சாக போகிறோம். அப்போ அவங்களுக்கு ஒன்று உறுதி தெரியுது, சாவு நிச்சயம். சொல்லுங்க பார்க்கலாம். பயமாக இருக்கா? நம்ம சாகவே மாட்டோம், சாகா வரம் பெற்றவர்கள். ஏன்னா நம்ம அங்கே போகிறோம். அல்லேலூயா. அவங்க என்ன சொல்லுங்க? ஏ, இந்த உலகத்தில் பர்மனெண்ட்டாக வாழ முடியும். நான் கட்டின வீடு இருக்கோம், ஆனால் கட்டின நான் இருக்க மாட்டேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் கட்டின வீடு இருக்கும்ப்பா, நான் வாங்கின கார் இருக்குப்பா, ஆனால் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கை நிலையற்றது. சாவு நிச்சயங்கிறது தெரிஞ்சுட்டாங்க. சாகிறதுக்கு முன்னாடி என்னத்தை சாதிப்போம்? இந்த நாலு பேர் யார்? சாகிறதுக்கு முன்னாடி என்னத்தையாவது துணிஞ்சு, சாவுக்கும் துணிந்து செயல்படக்கூடிய நாலு பேர். இவங்க என்ன பண்ணாங்க? இந்த கதையை சொல்றேன். தேசத்தில் பஞ்சம். ஏன் பஞ்சம்? சீரியருடைய பாளையம் முற்றுகை போட்டுருச்சு. யாரும் வெளியே போக முடியல, பிஸ்னஸ் போக முடியல, வயலுக்கு போக முடியல. உள்ளே இருக்கிறத கொஞ்ச நாள் சாப்பிட்டாங்க. இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொரோனா டைம் ஞாபகம் வருதா? இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ ஒன்றும் இல்லையே, நம்ம வயிற்றுல அடிச்சுக்கிட்டமே. அந்த மாதிரி பல மாதங்கள் முற்றுகை போட்டாங்க. பஞ்சம், என்ன பண்ணுறதுனே தெரியலை. பிள்ளையை சமைச்சு சாப்பிடக்கூடிய அவலை நிலம் அங்கே நடக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு வெளியே இருக்காங்க. ரெண்டு கட்டம் நிலமையில் இந்த பக்கம் எதிரிகள் இருக்காங்க, இந்த பக்கம் சொந்த ஜனங்கள் இருக்காங்க. இவங்களுக்கு குஷ்டரோகம் வந்ததுனால ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்காங்க, தள்ளப்பட்டவங்களாக இருக்காங்க, புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். இது நடுவில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, எப்பா அங்கே சாப்பாடு இருக்குது, ஆனால் போனால் உயிரோடு விடமாட்டான். உயிரோடு வச்சான்னா பிழைப்போம், இல்லாட்டி என்ன செய்வோம்? சாவோம். இங்கே இருந்தாலும் பட்டினியில் சாக போகிறோம், ஊருக்குள்ளே போனாலும் பட்டினியில் சாக போகிறோம். சாவு நிச்சயம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரை பண்ணுவோமே. ஹலோ, இந்த நாலு பேர் என்ன பண்ணுறது தெரியுமா? எதிரினுடைய பாளையத்தில் சாவுக்கு துணிந்து செல்கிறார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். சின்ன ஒரு காரியத்தில் பிசாசு பயமுறுத்தினா கூட பயந்துடுறோமே. பூர்ண அன்பு, பயத்தை ஆண்டவர் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லா பயத்தையும் அவர் தள்ளி விட்டுருவார். இந்த நாலு பேர் போகிறாங்க. போய் பார்த்தா ஒருத்தனுமே உள்ளே இல்லை. சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, நகை இருக்குது, அங்கே இருக்கிற குதிரைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பசியில் வாடினவன் பல நாட்களாக பசியில் இருந்தாங்கல்ல, போன உடனே என்ன செய்கிறாங்க? லபக்கு லபக்கு லபக்குன்னு சாப்பிட்றானுங்க. ஆளு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருச்சு. இப்போ வயிறு நிறைஞ்சக்கப்புறம் பார்க்குறான் தங்க நகைகள் எடுத்து எடுத்து போடுறான். ஒருத்தன் ஜோப்பில் வைக்கிறான், அங்கே வைக்கிறான், இங்கே வைக்கிறான், எடுத்து வைக்கிறான். சோத்திரம். முதல்ல என்ன நிறைஞ்சது? வயிறு நிறைஞ்சது. ரெண்டாவது பாக்கெட்டு நிறைஞ்சது. சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து மனசு நிறைஞ்சது. ஐயோ, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் நான் பார்த்தது இல்லை, தகுதி இல்லாத எனக்கு கத்தர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னு மனசு நிறைஞ்சிருச்சு. ஆனால் ஆத்துமாவில் ஒரு நிறைவு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? வாசிங்க. நாம் செய்வது
2: பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: எப்ப நல்லா சாப்பிடுற வரைக்கும் மனசாட்சி குத்தல. ஏன்னா நீ பட்டினியில கிடக்க, உனக்கு தேவை உண்டு, நீ சாப்பிடணும். நல்ல நகையை போடுற அளவுக்கு நகையெல்லாம் அள்ளி அள்ளி போடுறான், பரவாயில்ல, இப்போ அவன் கண்ணில் கூட பார்க்கல, இப்போ திடீர்னு உனக்கு கிடைச்சிருக்கு, எடுத்துக்க. அப்பையும் மனசாட்சி குத்தலை. எல்லாத்தையும் வாங்கி எனக்கு எனக்கு எனக்குன்னு வாழும்போது திடீர்னு நாலு பேருடைய மனசாட்சி வேலை செய்யுது. என்ன சொல்றாங்க?
2: நாம் செய்கிறது நியாயம் அல்ல.
1: பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, நமக்காக மட்டும் வாழ்றது நியாயம் அல்ல, நம்ம மட்டும் வசதியாக வாழ்றது நியாயம் அல்ல. புரியுதா? கேளுங்க, புரியுதான்னு கேளுங்க. இந்த நாலு பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நாம் செய்வது இந்த நாள்,
2: இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும்
1: நாள். கரங்களை வைத்து சொல்லுங்க, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்நாள் சுவிசேஷம் சொல்லும் நாள், இந்நாள் பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய நாள், இந்த நாள் வியாதியிலும் வேதனையிலும் கட்டுகளிலும் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை கூற வேண்டிய நாள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற நாள் என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்ங்கிறது அந்த நாலு பேருக்கும் தெரிஞ்சது. உங்கூட சேர்ற நாலு பேர் நம்ம வாழ்கிறது எந்த காலத்தில் வாழ்கிறோங்கிறத புத்தி சொல்லக்கூடிய ஆளாக இருக்கணும். நாம் செய்வது நியாயம் அல்ல. அவன் செய்யல, இவன் செய்யல, நீ மட்டுமா பெருசா செய்யற? தப்பு செய்கிறவனை தப்பு செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுற கூட்டம் ஒன்று இருக்கு. யாரும் செய்யாதியா பிள்ளை செஞ்சிருச்சே. நோ, இந்த நாலு பேர் நாம் செய்வது நியாயம் இல்லை. நீன்னு சொல்லலை, நாம் செய்வது நியாயம் அல்ல. நாலு பேர் சேர்ந்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் மனசாட்சியை குத்துச்சுன்னா உடனே ஒத்துக்கிறோம், நம்ம செய்கிறது என்னல்ல நியாயம் இல்லை. நாலு பேர் சேர்ந்து எப்பா யாருமே செய்யாதையா செய்கிறோம், அப்படி போகிற நண்பன்கள் ஆபத்து. ஏன்னா கடைசியில் இயேசு வர்ற வரைக்கும் பாவத்தில் இருப்போம், அவன் அப்படி இல்லையா இவன் இப்படி இல்லையான்னு. ஆனால் உங்கூட சேர்ற நாலு பேர் எப்படி இருக்கணும், நாம் செய்வது நியாயம் அல்ல. வாசிங்க.
2: நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும்.
1: குற்றம், ஐயா நீ தனியா குஸ்துரோகியா உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கிட்டு வாழ்ற வரைக்கும் உன் மேல குற்றம் இல்லை. ஆனா ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தும் நீ போதுமான அளவுக்கு பெற்றுக்கொண்டும் இல்லாதவர்களுக்கு இருக்கிறது இலவசமாய் கொடுக்கிறதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் நீ அதை சொல்லாம போனா குற்றம் வரும். உனக்கு சுவிசேஷம் தெரியாவிட்டால் பரவாயில்லை, இயேசுவை தெரியாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் இயேசுவை தெரிந்தும் இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றும் இயேசுவை அறியாமல் இயேசுனுடைய ஆசீர்வாதம் விடுதலை சந்தோஷம் சமாதானம் பாவ மன்னிப்பு பரலோக பாக்கியம் இவைகளெல்லாம் அறியாத ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது இயேசுவே எனக்கு எனக்கு எனக்கு என்று வாழ்வாயானால் குற்றம் உன்மேல் சுமர். இதை சொல்லி தர்றதுக்கு நாலு பேர் வேணுங்க. ஏய் டிராக்ஸ் எடுத்துட்டு போலாமா, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சும்மா தானே இருக்கோம், அப்படி நண்பன் இருக்கானா உனக்கு? ஞாயிற்றுக்கிழமை கத்தருடைய நாள், கத்தருக்காக வாழ்ற நாள். அந்த நாளை ஓன் நாள் நினைக்காத, இது கத்தருடைய பரிசுத்த நாள் நினை. ஆரம்ப காலங்களில் ஓடி ஓடி வர்றாங்க, நாட்கள் ஆக ஆக குளிர்ந்து போகுது. இந்த நாள் எந்த நாள், நற்செய்தி அறிவிக்கும் நாள். கத்தருக்கு சோத்திரம். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சப்போர்ட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னன்னா அரசாங்கத்தில் நமக்காக போய் எந்த நேரத்திலும் பேசுவதற்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல ஒரு தலைவரை தெரிந்தெடுத்து அரசாங்கம் பதவி கொடுத்துருக்கு. ஒரு அலையிலேயா சொல்லுங்க பார்க்கலாம். அலையிலூயா. பாஸ்டர் சொர்ணராஜ் அவங்களுக்கு சிறுபான்மை இயக்கத்தில் ஒன் ஆஃப் தி மெம்பராக கொடுத்துருக்காங்க. ஆமாம் சொல்லுவோமா, அவர் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எந்த ஐஜி எந்த கலெக்டரையும் முன்னாடி பெர்மிஷன் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போய் பார்க்கலாம். எங்கள் சபைகளுக்கு ஆபத்துனாலும் ஆமாம் சொல்லுவோமா. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு இருக்காது கேட்டிங்களா. பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை எவ்வளோ நாளைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும்னு தெரியாது. இந்த நாள் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய நாள். இந்த நாலு நண்பர்களுக்கும் சுவிசேஷ பாரம், உங்கூட சேர்கிற நண்பர்களுக்கு சுவிசேஷ பாரம் இருக்கா? அட போடா ட்ராக்ஸ் எடுத்துட்டு அதெல்லாம் யாராவது பார்த்துக்குவாங்க, நம்ம ஜாலியாக போகலாம், இருக்கானா விட்டு விலகி வா. தேவனுக்காக தேவனுடைய நாமத்துக்காக தேவ வைராக்கியத்தோடு இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்லக்கூடிய ஆட்களோடு சேருங்க. இந்த நாலு பேரும் ஊருக்குள்ளே போனால் என்ன தெரியுமா செய்வாங்க, அடித்து கொண்டுருவாங்க. ஏன் தெரியுமா, இவன் குஸ்துரோகி, ஊருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் இவனுங்க சாப்பிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே ஓடுறானுங்க, போய் சொல்லுங்க ஏ எல்லாம் ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குன்னு. இவன் நற்செய்தி சொன்னபடினால் இவன் மேல் இருந்த சாபத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. ஆமாம் சொல்லுவோமா, இவன் குஸ்துரோகி உள்ளே வரக்கூடாது, இவன் நம்மகிட்ட பேசக்கூடாது, முகத்தை மூடிட்டு தான் போகணும், சாபம் சாபம்னு சொல்லிட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு தான் போகணும். அப்படி புறக்கணிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் உள்ளே இருந்த மக்களுக்கு ஆறுதல் கிடைத்தது. தேவ பிள்ளைகளே, நமக்கு லிட்டரலாக குஸ்துரோகம் இல்லை, ஆனால் உலகம் நம்மளை புறக்கணித்தது, சொந்த வந்த நம்மளை புறக்கணித்தது, ஒதுக்குனாங்க புறக்கணித்தாங்க அவமானப்படுத்தினாங்க. ஆனால் இயேசு நமக்குள்ள வந்து நமக்கு வேண்டிய கிருபைகள் ஆசீர்வாதங்கள் பலன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நல்லா வச்சுட்டு சொல்ற. ஒரு கூட்டாங்க பசியில இருக்கு, போய் சொல்லுவையா? ஜீசஸ் சொல்றாரு, அங்க போனா உங்களை புறக்கணிக்கவங்களா பார்க்க மாட்டாங்க, உங்களை பெருமைக்குரியவங்களா பார்ப்பாங்க. நல்ல வேளை பார்த்த நாலு குஸ்துரோகி வந்து சொன்னதுனால நம்ம வயிற்று பொழப்பு ஓடிச்சு ஜீவனோட இருக்கும். உங்களால எத்தனை குடும்பம் வாழ முடியும் தெரியுமா? நீங்க கோடிகளை கொடுக்க வேணாம், லட்சங்களை கொடுக்க வேணாம், இயேசுவை கொடுங்க, அவர் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பார். ஒரு அலையிலேயே சொல்லுவா. நாலு பேர் சுவிசேஷ பாரம் உள்ளவர்கள், மற்றவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள். ஸ்தோத்ரா, அவங்க தேவைகளை அறிந்து செயல்பட்ட நாலு பேர். கத்தருக்கு ஸ்தோத்ரா. அது மாத்திரமல்ல, மார்க் இரண்டாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிங்க.
2: சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது நாலு பேர்,
1: எத்தனை பேர், நாலு பேர்
2: திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
1: அங்கே அல்லேலூயா. இந்த நாலு பேர் யாரு? வியாதியோடு வேதனையோடு இருக்கிற ஒருத்தனை இயேசுட்டே கொண்டு வரக்கூடிய வேறு சுவிசேஷம் சொல்ற ஆட்கள்ல அவங்க என்ன பண்றாங்க? இயேசு இருந்த வீட்டில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி பிரயாசப்படுகிற நாலு பேர். ஹலோ, சொல்லுங்க. நான் சொன்னதை தேவையோடு வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்து இயேசு இருக்கிற வீட்டில் கொண்டு வந்து அவங்களுக்கு பிரச்சனை தீர்ற வரைக்கும் இயேசுட்ட வச்சு வெற்றி கண்ட நாலு பேர் ஆத்தும பாரம் உள்ளவர்கள். அந்த சுவிசேஷம் சொன்னவங்க ஆத்தும பாரம் உள்ளவங்க தான். ஆனால் இந்த ஆத்தும பாரம் வித்தியாசமானது. என்னென்னா, கூட்டம் நிறையா இருக்குது, தடை இருக்கு இல்லையா. இப்போ இவங்கள உள்ளே கூட்டு போக முடியாது. நினச்சா என்ன செய்யலாம்? அந்த வீட்டுக்கு வெளியே கட்டில் படுக்க வச்சுட்டு, எப்பா நாங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், யாராவது கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போங்கன்னு சொல்லலாம். இல்லை இல்லை, நான் பிரயாசப்பட்ட ஒரு ஆள், நான் தூக்கி சுமக்கிற ஆள், இயேசுவை நேர பார்க்குற வரைக்கும் என் வேலை ஓயலை. அவங்கள இயேசுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினா பாவமும் மன்னிக்கப்படும், வியாதியும் தீரும். இந்த நாலு பேர் யார் தெரியுமா? தியாகம் உள்ளவர்கள். இவங்களுக்கு வீட்டில் வேலை இல்லையா? வேலை இருக்குது. இவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லையா? பிஸ்னஸ் இருக்குது. வேலை வெட்டி இல்லாதவங்க இல்லை. ஆனால் ஒருத்தன் தேவையோடு இருக்கும் பொழுது அவனுக்காக தங்களுடைய நேரத்தை செலவழித்து, அவனுக்காக தங்கள் பலத்தை செலவழித்து ஒரு கட்டில் அவனை படுத்திருக்கானே, அந்த கட்டிலோடு தூக்கிட்டு போவோன்ட்டு ஸ்தோத்திரம். நாலு பேர் பாடையில் தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாலு பேர் இவனை ஏசிட்ட தூக்கிட்டு போவோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்துக்கு அவங்கள ஒரு நாள் என்ன செய்ய போகிறாங்க? நாலு பேர் சேர்ந்து பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. அந்த நாலு பேரை ஏசிட்ட கூட்டு வந்தீங்கன்னா அவன் பாடையில் போக மாட்டான், பரலோகத்துக்கு போவான். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியத்தை செய்யுங்க, அதுக்கெல்லாம் ப்ரோக்ராமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நாள் லீவாக இருக்கா? சாயந்தரத்தில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சும்மா யாரையோ பார்க்க போகிற மாதிரி பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அதுலையா சொல்லுவோமா? எத்தனை வேலைக்காரவங்க எஜமாட்டிகளை நடத்தியிருக்காங்க தெரியுமா? வீட்டு வேலை செய்கிறவங்க தங்களுடைய எஜமாட்டிக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் இது நடந்திருக்கு. ஒரு வேலைக்காரவங்க அந்த சவுதியினுடைய அந்த ஷேக்குகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தை ரட்சிப்புள்ள நடத்தியிருக்காங்க. ஏன்? அவங்களுடைய பரிசுத்தம், அவங்களோட வைராக்கியம், ஆத்தும பாரம். இந்த நாலு பேர் கூட்டு வந்துட்டாங்க. தடை இருக்கு, தடையை பார்த்து தயங்கலை. தடைகள் வந்தாலும் முயற்சி எடுக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாலு பேரை எதை சொல்கிறேன்னா கேர்செல்ல சொல்கிறேன். கேர்செல்ல நீங்கள் வியாதியஸ்தர்களை பார்க்கலாம், பிரச்சனை உள்ளவங்களை பார்க்கலாம், போராட்டம் உள்ளவங்களை பார்க்கலாம். அவங்கள தூக்கி கொண்டு வந்து இயேசு இருக்கிற இந்த வீட்டில், அவருடைய வீட்டில் கொண்டு வந்து அவரை சந்திக்க வைக்கிற வரைக்கும் உங்கள் வேலை ஓயக்கூடாது. தடை வரும், வரமாட்டாங்க. தடை வரும், அவன் என்ன சொல்லிப்பான்? எப்பா எங்கப்பா தூக்கிட்டு போகிறீங்க? வேணாம் வேணான்ட்டுப்பா. ஐய் வாப்பா, ஏசுன்னு வருது. ஏசு, அது யார்ப்பா? வேணாம்ப்பா, நீங்கள் தூக்கிட்டு போகும்போது இல்லை பள்ளத்தில் விழும்போது எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையாக கிடக்கா. அவனுக்கு இன்கன்வீனியன்ஸ் இருந்திருக்கும், அசௌகரியங்கள் இருந்திருக்கும். அதையும் பொருட்படுத்தாமல் வான்னு சொல்லி வைராமா கூட்டு வந்தாங்க. நம்ம கூப்பிட்ற ஆட்கள் உடனே வரமாட்டாங்க. பம்பு பண்ணி கூட்டு வந்து பாருங்கள். அவங்க இயேசுவை சந்தித்த உடனே சொல்லுவாங்க, நல்ல வேலை நீ என்னை ஏசுகிட்ட கூட்டு வந்தேன். நான் உன்னை பற்றி தப்பாக நினச்சேன், மதம் மாத்திரன்னு நினச்சேன். ஆனால் இயேசுவை சந்தித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த தெய்வம் எவ்வளோ மகத்துவமான தெய்வம். நம்ம வேலை ஓயலை. எப்போ ஓயுது? நாம் கொண்டு வருகிற ஆத்துமாக்கள் சபையில் வந்து ஜனங்களை சந்திக்கிறதுல இல்லை, பாஸ்டர் யார் பாஸ்டரமாக யாருங்கிறத பார்க்குறதில்ல. அவங்க இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் நம்ம வேலை ஓயலை. ஆமே, இயேசுவை சந்திச்சுட்டா இயேசு நல்லவருங்கிறத ருசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நாலு பேருக்கு நன்றி. சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த நாலு பேருக்கு முதல்ல இருந்து சொல்லுவோமா? தானியேல், அனனியா, அசரியா, மிஷாவேல். யார்? கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர். உங்கள் கூட சேர்ற நாலு பேர், உங்களை பற்றி பேசுகிற நாலு பேர் அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். ரெண்டாவது யார்? செபிக்கிற, தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுகிற நாலு பேர். பேதுரு, யோவான், யாக்கோபு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவ்வளோ வைராக்கியம். அடுத்து யார்? குஷ்டரோகிகள் நாலு பேர். தேவையுள்ள ஜனங்களுடைய தேவைகள் இருக்கிற இடம் தெரிந்து நற்செய்தியை சொன்ன நாலு பேர். அடுத்து யார்? வியாதியோடு இருக்கான், பரிகாரம் ஒரு இடத்துல இருக்கு. இவனை போய் சொல்லிட்டு நல்ல கவனிங்க, குஷ்டரோகிகள் ஆசீர்வாதம் இருக்கிற இடத்த சொன்னாங்க. ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரல, இல்லாட்டி ஆசீர்வாதத்தை அங்கே அள்ளிட்டு போகல. இவங்க இவனை ஆசீர்வாதம் கிடைக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா இவனால் நடக்க முடியாது, சுயமாக வரமாட்டான். நம்ம ஆட்களும் தான் ஆவிக்குரிய திமிர்வாதக்காரர்களாக இருக்கிறார்கள். ஏசுவா வேணாங்க, வெளிநாட்டு தெய்வம், அது தாழ்ந்த ஜாதிக்காரவங்க தெய்வம், அது வெள்ளக்காரன் தெய்வம். பல காரியங்களில் திமிர்வாதம் முடிச்சு போய் படுத்து கிடக்காங்க. நீங்க வலு கட்டாயமா கொண்டு வந்து பாருங்க, அவர் என்னுடைய தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆமே அல்லேலூயா. இந்த நாலு பேர் சுமக்கிறவர்கள், பாரம் சுமக்கிறவர்கள், அடுத்தவங்களுடைய பாரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நேரங்கள் தன்னுடைய வேலைகள்லாம் கொஞ்சம் தியாகம் பண்ணி இதன் மத்தியில் எப்படியாவது ஒரு ஆத்மா இயேசுவை சந்திக்காதா, எப்படியாவது ஒரு ஆத்மா இயேசுவை சந்தித்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளாதான்னு சொல்லி சிரத்தை எடுத்து சிரமம் எடுத்து வைராக்கியத்தோடு கொண்டு வரக்கூடிய ஒரு நாலு பேர். அந்த நாலு பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்களா, இல்லை வீணா வெட்டிக்கதை பேசுகிற ஒரு ஆளாக இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்து எத்தனை சொல்லியிருக்கோம்? நாலு. சரி, அஞ்சாவது ஒன்று சொல்கிறேன், அஞ்சாவது ஒன்று சொல்கிறேன். சகரியா முதலாவது அதிகாரம் 20 வசனத்தை வாரிசு.
2: பின்பு கர்த்தர் எனக்கு நாலு தொழிலாளிகளை காண்பித்தார்.
1: யார் இவங்க? நாலு தொழிலாளிகள். ஹலோ, லேபர், ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப்ஸ், என்ன வேணாலும் போட்டுங்க. இவங்க யாரு? நாலு சொல்லுங்களேன், மெய் மறந்து பார்த்துக்கிட்டீங்களா? சொல்லுங்களேன், யாரு? நாலு தொழிலாளிகள். எதுக்கு இவங்க தொழிலாளியை காற்றாரு கர்த்தர்? அடுத்த வசனத்தை வாசிங்க.
2: இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தழுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார்.
1: நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய சக்தி எழும்பிக் கொண்டிருக்கிறது. என்ன? யூதர்களை சிதறடிக்க வேண்டும், யூதர்களை கொல்ல வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி அவங்கள பயமுறுத்தணும், அவங்க தேசத்தை பாழாக்கணும், அவங்க தலையெடுக்க கூடாதுன்னு அழிப்பதற்காக ஒரு கூட்டம் எழும்பும் போது நாலு தொழிலாளர்களை காண்பிக்கிறார். எதுக்குன்னா இந்த கூட்டத்தை மொத்தமாக கீழே விழத்தல்றதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாலு பேர் யாரு? சத்துருவை ஜெயிக்கக்கூடிய நாலு பேர், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நாலு தொழிலாளிகள். தொழிலாளிகள்னா கடினமாக உழைக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவிடத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு மட்டுமல்ல, ஆசீர்வாதங்களை ஜனங்களிடத்தில் கொண்டு போவதற்கு மட்டுமல்ல, தேவ திட்டங்களை அறிவதற்கு மட்டுமல்ல, தேவ வைராக்கியத்தோடு வாழ்வதற்காக மட்டுமல்ல, இவைகளுக்கெல்லாம் எதிராக ஒரு சக்தி வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே. முழங்காலில் நின்று ஒரு தொழிலாளியைப் போல, ஒரு வேலைக்காரனைப் போல முழங்காலில் நின்று அந்த சக்திகளை எல்லாம் விழ தள்ளுவதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறான். 70 பேரை இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். போய் கிராமம் கிராமமாக போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லி போயிட்டு திரும்பி வர்றாங்க. ஆண்டவரே, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், பிசாசானவன் வானத்திலிருந்து மின்னலை போல கீழே விழுந்ததை கண்டு அந்த 70 பேர் ரெண்டு ரெண்டாக போனப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சப்ப கர்த்தர் கிரியை செய்தா, பிசாசு மின்னலை போல கீழே விழுந்தா. இங்க இருக்கிற உங்களை கொண்டு சத்துருடைய சேனையை முறியடிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு தொழிலாளி, சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற ஆளை என் கூட வைக்க மாட்டேன், சாத்தானை ஜெயிக்கிற ஆளை தான் வச்சிருப்பேன். என் கூட சேர்ற ஆளு சாத்தானுடைய தாட்ஸ் எனக்குள்ள கொடுக்க கூடாது, சாத்தானுடைய காரியங்களை எனக்குள்ள திணிக்க கூடாது. அந்த சாத்தானை எதிர்த்து ஜெயித்து ஜெயம் எடுக்கிற நாலு பேரா இருக்கணும். அமைன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படின்னு நாலு பேர் யாரு? சத்துருவை வீழ்த்தக்கூடியவர்கள், சத்துருவை ஜெயிக்கக்கூடியவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலு தொழிலாளிகளை கர்த்தர் காண்பித்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு நாலு பேரை பார்க்க போகிறோம். இந்த நாலு பேர் ரெண்டு குரூப் இருக்குது. இது தேவையில்லாத குரூப்பு, இதை நீங்கள் தெரிஞ்சுங்க, இது நமக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த யோபுடைய சிநேகிதர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர்? நாலு பேர். நாலு பேர். யார் பேர் சொல்லுங்க? சோப்பார், எலிபாஸ், பில்தாத், எலிகு. சொல்லுங்க பார்க்கலாம். சோப்பார், பில்தாத், எலிபாஸ், எலிகு. வாயில் நுழைய மாட்டேங்க பாச. பீட்ரு, யோவானு, யாக்கோபெல்லாம் வாயில் நுழையுது. இதெல்லாம் வாயில் நுழையணும். பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சோப்பார், எலிபாஸ், அப்புறம் பில்தாத், எலிகு. இந்த நாலு பேர் ரவுண்டு கட்டி அடிக்கிறான் பாருங்க. ஒரு பரிசுத்தவான என்ன நடக்குதுன்னு தெரியாது. கத்தர் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வெளியே பார்த்து குற்றப்படுத்திட்டே இருக்க. என்னதான் பதில் சொன்னாலும் யோபுவைத்தான் குற்றப்படுத்துறாங்க. ஒரு நாலு பேர் இருப்பாங்க எல்லா சபையிலும். என்னது? என்ன நடந்தாலும் யாரை தான் குற்றப்படுத்துவாங்க? தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த குற்றப்படுத்துகிற நாலு பேர் உங்களோட இருந்தாங்கன்னா நீங்களும் குற்றப்படுத்துகிற ஆளாக மாறிடுவீங்க. அடுத்தவங்க குறை சொல்கிற நாலு பேர் உங்கள் கூட இருந்தாங்கன்னா நீங்களும் குறை சொல்கிற ஆளாக மாறிடுவீங்க. யாரோட இருக்க போகிறீங்க? இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல, ஏன்னா இது தேவையில்லாத நாலு பேர். இதுக்கெல்லாம் பெரிய விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் கிரியை செய்து தெரியாமல் போட்டு தள்ளுறானுங்க, ஏ நீ பாவி, நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, ஆச்சா பூச்சான கத்தர் கடைசியில் சொல்கிறார், இவன் ஜெபம் பண்ணால் தான் உங்களுக்கே விடுதலை கிடைக்கும்ட்டார். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், ஊழியக்காரனும் பலவீனம் உள்ளவன் தான், ஊழியக்காரனும் மனுஷன்தான், அவன்கிட்ட பலவீனம் இருக்கும். குற்றப்படுத்தின அவன்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாமல் ஓம் பிரச்சனை தீராது. ஆமேன் சொல்லுங்களேன். வராதே வராதே, ஆமேன் வராதே. ஆமேன். நீதிமானை பகைக்கிற யாவரும் குற்றவாளி ஆவார்கள். ஸ்தோத்திரம். நீதிமானை பகைக்கிற யாவரும் குற்றவாளி ஆவார்கள். சிலர் வாயில் பகைக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளே பகைய வச்சுருப்பாங்க. இன்றைக்கி மாற்றுங்க. ஆமேன். கத்தர் என்ன செய்கிறார், சபையில் என்ன கிரியை செய்கிறார், ஏது செய்கிறாரு, பாஸ்டரோட என்ன டீல் பண்ணுறாரு எப்படின்னு தெரியாமல் வெளிப்புறாமல் பத்தாம் பொதுவாக அதுன்னு இப்படி இது இப்படின்னு சொல்லி குறை பேசிட்டு போகிற அந்த நாலு பேர் சபைக்கு தேவையே இல்லை. ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு நாலு பேர் இருந்தாங்க தெரியுமா? எண்ணாமத்தின் புத்தகம் 16 வாசி. எண்ணாமம் 16 ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிங்க.
2: லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சேயாரின் மகன் கோராகு என்பவன்.
1: கோராகு, முதல் பேர் சொல்லுங்க. கோராகு. அப்புறம்
2: ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும்,
1: தாத்தான்
2: அபிராமையும்,
1: அபிராம்
2: வேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக்கொண்டு
1: சொல்லுங்க பார்க்கலாம். கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் சொல்லுங்க.
2: கோராகு, தாத்தான், அபிராம், ஓனை.
1: இவங்க என்ன பாவம் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவருடைய திட்டத்தை செய்கிற மோசைய வறுத்து எடுத்தானுங்க. ஏ ஓவரா போற, நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் தான், நாங்கெல்லாம் பாவிகள் கிடையாது. ஏன் பாவி பாவி பாவிங்கிற, நாங்கெல்லாம் பரிசு சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள், உனக்கு ஒரு தலைமை பொறுத்த பொறுப்பை கொடுத்துமே என்ன கண்டமானிக்கு பேசுற அப்படின்னு கூட ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிட்டான். இந்த நாலு பேரும் வந்து மோசைக்கு எதிர்த்து நின்றார்கள்னு போட்டிருக்கு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? என்ன நடந்துச்சு அட சொல்லுங்களேன். ரிசல்ட் என்ன நடந்தது? பூமி வாயை பிளந்து உயிரோடு விழுங்கி போட்டுருச்சு. வேணுமா அந்த வேலை? வேணுமா இது? ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிட்டு என்ன செய்யணுங்கிறத மோசேட்ட சொல்கிறாரு. மோசே ஆண்டவர் சொல்கிறத கேட்டு செய்கிறான். இன்னைக்கு சர்ச்சில் ஜனங்கள் தாங்கள் சொல்லுவதை பாஸ்டர் செய்யணும்னு நினைக்கிறாங்க போல. அதனால தான் பாஸ்டர் சொல்கிற சில காரியங்கள் கஷ்டமாக தெரியுது. இது என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரோ இதை பொறுக்காமல் நாலு பேர் எழும்புனானுங்க. மோசே, ஏய் ஜனங்கள் பரிசுத்தமானவங்க, அப்படி வாசிங்க என்ன சொல்றாங்கன்ட்டு.
2: இஸ்ரவேல் புத்திரரை சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோட கூட மோசேக்கு
1: எழும்புனது நாலு பேர். சேர்த்தது எத்தனை
2: பேரை?
1: 250 பேரை சேர்த்துட்டான். அவங்க யாரு சபையில? இந்த முக்கியமான ஆட்கள்லாம் போய் பார்த்து பார்த்து பேசுறது. பாஸ் என்ன அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, பாஸ் மோசஸ் அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாருன்னு எத்தனை பேரை கவர் பண்ணிட்டான்
2: சொல்லுங்களேன்.
1: 250 பேரை கை சொல்லிட்டு மூணாம் வசனம் வாசிங்க.
2: மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள்.
1: முதல் குற்றச்சாட்டு தப்பு, மிஞ்சி போல கத்தர் சொன்னதான் செய்யறாங்க. ரெண்டாவது,
2: சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள்.
1: அது உண்மையா? சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவங்களா? அதுக்கு முன்னாடி தான் விக்கிரகத்தை கும்பிட்டு வந்தாங்க, எல்லாம் ஆண்டவரை முறுமுறுத்தாங்க, கேள்வி கேட்டாங்க, மோசையை கல்லறிய பார்த்தாங்க. இவங்க என்ன சொல்ல, சபையார் எல்லாரும் தப்பு செய்கிறவன் எப்பவுமே தப்பு செய்கிறவனோட தான் சேருவான். ஒருத்தன் தப்பை மறைக்கத்தான் பார்ப்பான், உண்மையை ஒத்துக்கிறவே மாட்டான். அதெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ யாரை எதிர்க்குது? ஆ, நீங்கள் எல்லாம் பரிசுத்தமான கத்தரவர்கள் நடுவில் இருக்கிறார். இப்படி இருக்க கத்தருடைய சபைக்கு மேலாக உங்களையே, ஏ ரொம்ப ஓவராக போகிறப்பா, ஆண்டவர் இப்படிலாம் பேச மாட்டார், ரொம்ப ஓவராக போறிய, ரொம்ப பெருசாக பேசுறிய அப்படின்னு. இப்போ மோசை என்ன பண்ணார், இதை கேட்டபோது எழுத்து நின்னாரா? ஏன்னா மோசை முன்னாடி பேசினது செய்ததெல்லாம் இவங்களுக்கு ஒத்து வரல, அதனால எழுத்தாங்க. எழுத்த உடனே போய் ஜபத்தில் உட்காந்துட்டார். ஆண்டவர் நீரே டீல் பண்ணும், நீர் பாட்டுக்கு சொல்லிட்டு மேலே உட்காந்துருக்கீரு, சொல்லிட்டு நான் மாட்டிக்கிறேன், நீங்களே டீல் பண்ணுங்க அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க. கத்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் சொல்றதை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 20 வசனம்.
2: கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார்.
1: எத்தனை வருஷம் பிளான் போட்டானோ தெரியல மோசேயை கவுக்கிறதுக்கு. மோசேக்கு விரோதமா 250 பேரை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு, தான் செய்யற தப்ப மறைக்கிறதுக்கு, தான் பக்கம் இழுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் பிளான் போட்டான்னு தெரியாது. கர்த்தர் ஒரு நிமிஷத்துல கலி பண்ணிட்டார். ஹலோ, இந்த நாலு பேர் யாரு? தாமலைய மண்ணவாரி போட்டுக்கிற ஆட்கள். தான் தலையில் இந்த யானை கொளுத்து போனால் என்ன செய்யுமா? தான் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறோமா? ஹலோ, நம்ம தலையில் மண்ணை வாரி போடுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. அடுத்தவங்க தலையில் கையை வச்சு ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கார். இந்த ரெண்டு நெகட்டிவ் குரூப்பை விட்டுருங்க, உங்கள் மனசில் நிற்க வேண்டாம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா திருந்துங்க. ஆனால் மற்ற அஞ்சு குரூப்பை பாருங்கள். வைராக்கியம் உள்ளவர்கள், செபித்து தேவ திட்டத்தை அறிகிறவர்கள், நற்செய்தி சொல்லுகிறவர்கள், அடுத்தவர்களை இயேசு ஒண்டையிலே ஆலயத்துக்கு அழைத்து வரக்கூடிய ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள், அடுத்து சத்துருவை எதிர்த்து ஜெயிக்கிற நாலு பேர். மொத்தம் எத்தனை நாள்? ஏழு நாள். இதில் ரெண்டு விளங்காது, உருப்படாது, அது நமக்கு வேண்டாம். அந்த குரூப்பை விட்டுங்க. எழுத்து நிற்கிறது, குறை சொல்கிறது, குற்றப்படுத்துறது, அந்த நாளை விட்டு தள்ளுங்க. அதை ஒரு பொருட்டாக நினைக்காதுங்க. ஆனால் இன்னும் அஞ்சு மெச்சாரிட்டி நாலு பேர் இருக்காங்க. இவங்கள்லாம் எழும்புனா இந்த சபையை கத்தர் பல மடங்கு மேலே கொண்டு வருவார். அல்லேலூயா. கத்தருடைய அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். ஜனங்கள் ஏசிட்ட வருவாங்க. திரள் திரளாய் ஜனங்கள் நடக்கும். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரா கா பல ரா சந்தரா. ஆண்டவரே, எங்கள் சபையில் சத்துருவை விளத்தள்ள தக்க தொழிலாளிகள் எழும்புவார்களாக. தானியேல், அனனியா, அசரியா, மிசாவேல் போன்ற வாலிபர்கள் தேவனுக்காய் வைராக்கியத்தோடு எழும்புவார்களாக. அந்நிய தேசத்தில் இருந்தாலும், அந்நிய ஜனத்தின் மத்தியில் இருந்தாலும், தேவனுக்காக வைராக்கியத்தோடு ராஜாக்களே முகங்குப்புற விழுந்து கத்தரே தேவன் என்று சொல்லத்துக்க அளவில் இவர்கள் செயல்படக்கூடிய வாலிபர்களாக இருந்தது போல எங்கள் சபையிலும் எழும்புவார்களாக. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களும் மட்டும் இயேசுவே, நீ ஜெபிக்கும் போது உம்மோடு கூட மூணு பேரை கூட்டிகிட்டு போனீங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு மூணு பேர் இருந்தால் நானும் வருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கேங்க. தேவ திட்டத்தை அறிந்து, தேவ திட்டத்தை அறிந்து செயல்படக்கூடிய நால்வர் அணி எங்கள் சபையில் எழும்பட்டு. நால்வர் அணி எழும்பட்டு எல்லா ஜெபமனுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாள் வரை எழுப்புங்க. இப்போ ஒரு அனலோடு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் சேர்ற நாலு பேர் கர்த்தருக்காக என்ன வைராக்கியமாக எழுப்புறவங்களா இருக்கணும். ஆண்டவரே, குற்றப்படுத்தி குறைப்படுத்தி இருக்கிற ஆவியை அவித்து போட்டு, என் சிந்தையை கெடுத்து, சபையில் இருக்கிற நல்ல எண்ணத்தை கெடுத்து, ஊழியக்காரவங்க மேலே இருக்கிற நல்ல எண்ணத்தை கெடுக்கக்கூடிய ஆளை கண்டா தலை குப்புறனா ஓடணும். ஆண்டவரே, கோராகின் கூட்டம் எனக்கு வேண்டாம், ஓ சோப்பாரின் கூட்டம் வேண்டாம், எலிப்பாசின் கூட்டம் வேண்டாம், எனக்கு தானியேலின் கூட்டம் வேணும், எனக்கு பேதர்களின் கூட்டம் வேணும், தொழிலாளிகளின் கூட்டம் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த குஸ்ரோய போல நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த ஐக்கியம் எனக்கு வேணும். ஆத்துமாக்களை சபையில் சேர்க்கக்கூடிய அந்த ஐக்கியம் எனக்கு வேணும். இந்த ஐந்து நான்கு பேர்களும் சாதித்தவர்கள், ஆனால் மற்றவர்கள் சாதனை இழந்து போனவர்கள். ஸ்தோத்ரா தேவ பிள்ளையே, இன்னைக்கு கத்தர் உன்னை சபையில் ஒரு ஐக்கியத்தில் வந்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். நிறைய பேர் இன்னும் பார்க்கலாம். ஒரு நாலு பேரை நீங்கள் பழகிறது, யார்கிட்ட பழகிறீங்க? அந்த நண்பனை செலக்ட் பண்ணுறது உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை வெளிப்படுத்தும். ஜெபிக்கிறவங்களோட, கத்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்களோட, ஆத்தும ஆதாயம் பண்ணுறவங்களோட, ஸ்தோத்திரம், சத்துருவை ஜெயிக்கிறவங்களோட சேருங்க. கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதையெல்லாம் உம்முடைய மனதில் இருந்தது. இன்றைக்கு அதிகாலையில் இருந்த செய்தியை கொடுத்து போய் பேசு என்று சொன்னீங்கப்பா. இவ்வளோ வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் நிற்கிறேன். நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து பேச வச்சிங்க. இது வெறுமையாக திரும்பாதபடி என்ன நடக்கணும்னு நினச்சி இந்த வார்த்தைகளை பேசுனீங்களோ அது உங்கள் பிள்ளைகளுக்குள்ள நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை பொறுக்கி போட காத்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசை நாங்கள் எல்லாரும் அந்த நாலு தொழிலாளியை போல மாறி இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவ மகிமை கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. வரக்கூடிய நாட்களில் நாலு நாலு பேராக ஆத்துமாக்களை சுமந்துட்டு வரக்கூடிய கிருபைகளை தாங்க. நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய கரம் இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. அந்த குஸ்ட்ரோகளுடைய தேவைகளை சந்தித்து மனசை நிறைவாக்குனது போல் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ அதையெல்லாம் நிறைவாக்குங்க. சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாய் காணப்படட்டும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு வாழ்த்துகிற நல்ல தெய்வம் எங்களுக்கு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

சிந்திப்போம் செயல்படுவோம். பியூபா ஸ்டேஜ்ல இருக்கிற வண்ணத்து பூச்சி தன்னுடைய கூட்ல இருந்து வெளியே வர முயற்சித்தத விமல் பார்த்தான். அது முட்டி மோதி தன்னுடைய கூட்டை உடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. கூட்டுல ஒரே ஒரு சிறு துவாரம் ஏற்பட்டுச்சு. அது வழியா வெளியே வர வண்ணத்து பூச்சி முயற்சி செஞ்சது. அதால வெளியே வர முடியல. மறுபடியும் போராடிச்சுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த விமலுக்கு அந்த பூச்சியை பார்க்க பரிதாபமா இருந்துச்சு. வேகமா வீட்டுக்குள்ள போனான். ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு போன வேகத்துல திரும்பி வந்தான். அந்த சிறு துவாரத்தை கத்திரிக்கோலால வெட்டி பெருசாக்கினான். அந்த பூச்சி ஈஸியா வெளியே வந்துட்டுது. ஆனா அதோட இறக்கைகள் சுருங்கி இருந்துச்சு. ஏன், என்னாச்சு? விமலுக்கு கடவுளுடைய படைப்பின் ரகசியம் தெரியல. சின்ன துவாரத்தின் வழியா வெளியே வர முடியாம போராடும் போது அதோட உடல்ல இருந்து ஒரு வகையான திரவம் வெளியே வரும். அது இறக்கைகளுக்குள்ள போய் இறக்கைகளை பலப்படுத்தும். அந்த பூச்சி போராட ஆரம்பிக்கிறதுக்குள்ள விமல் அதோட கூட்டை வெட்டி அதை வெளியே வர விட்டுட்டான். அதனால திரவம் சுரக்கல. இறக்கைகளும் பலமிழந்து சுருங்கிட்டது. இரக்கம்னு நினைச்சு விமல் செஞ்ச கத்தரிக்கோல் துண்டிப்பு கொடூரமானது. அது அந்த வண்ணத்து பூச்சியை நிரந்தரமா முடமாக்கிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவத்துக்கு எதிரான போராட்டம் தேவை. அதை தவிர்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை முடங்கி போயிடும். பரிசுத்த வேதாகமம் இதை ரொம்ப தெளிவா சொல்லுது. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஆமாங்க, தேவன் கொடுக்கும் சிக்ஷை இரக்கமானது. அது ஒருபோதும் கொடூரமானது இல்லை.

உண்மையில் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆமே. என் ஆவி சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அவனியாவிக்கு மறைவாக எங்கே ஓடுவே? Bring us back, O God, to your presence. உம்முடைய நிறைவான அந்த பிரசன்னத்திற்கு நேராக ஹலலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே, நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு cast all your burden upon him for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you, Lord. Please, some

ஒருவரும் யார் யார் எல்லாம் இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய்கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, oh God, at this moment. In the nerathre, oh, sudham irangi varattum. Inam kandukolla mudiyada devarude samadhanam irangi varuvadaga. Sugam irangi varuvadaga.

உன்னுடைய சத்தியத்திலே நடக்கிற எங்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற ஒரு சந்ததியா நாங்கள் வாழ்வோம். நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ இதா மகிமைப்படும்படியாக நமக்கு அருளி செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படிக்கு அந்த நான் உண்மையில் வைத்திருக்கிற நினைவை நான்

நினைச்ச காரியம் எல்லாம் தோற்று போகும். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவரே, எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட். But Lord, help us, O God. Hallelujah, that we will be led by the Spirit. Avile nadathapaduvadharku

மனுஷ சத்தம் அல்ல, உலக சத்தம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல.

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு, இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு,

life. Hallelujah. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மறண்டு போன நிலவில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்கினி ஊற்றப்படுவதாக அந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே சுட்ட

திராட்சை மலர் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்த ஆடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் கழிவுவேன், என் ஆத்துமா அவருக்குள் கழிவுறும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, hallelujah. Yet we will rejoice, yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரமே எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உம் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றே, வசனம் தியானிக்கின்ற

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது. 63.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே இயேசுப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள்? அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை, மகிமையானதை, உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர்

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147:8. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களுக்கு தம் ஞானத்தையும் தயவையும் விளங்க பண்ண போகிறார். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 147:4 அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறார் என்று வாசிக்கின்றோம். 5 அவருடைய அறிவு அளவில்லாதது என்றும் வாசிக்கின்றோம். வானத்தை மேகங்களால் மூடுகிறார். சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் அடைபட்டிருப்பதை நாம் யோசிப்போம். ஏன் என் வாழ்க்கையில் அடைபட்டு இருக்கிறது? ஏன் நடக்கவில்லை? ஏன் பதிலில்லை என்று நம் நினைவுகள் அவருடையவைகள் அல்ல என்று வசனம் சொல்கிறது. இயேசுவின் செயல்பாடு எப்போதுமே வித்தியாசமாகவே இருக்கும். அவர் வானத்தை மூடும்போது அவரின் இருதயம் பூமிக்காக திறந்திருக்கிறது. அப்பொழுதுதான் பூமி மழையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. மலைகளில் புல்லை விளைவிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 72:16 மலைகள் உச்சியிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டு இருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல் அசையும் என்று உள்ளது. இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவ ஞானம் தெரியாத விதத்தில் செயல்பட போகிறது. உன்னதமான காரியத்தை நிரந்தரமாக செய்ய போகிறார். நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாத ஆச்சரியமான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் தம் ஞானத்தை கொண்டு செய்ய போகிறார். 2 சங்கீதங்களின் புஸ்தகம் 147:9 அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று உள்ளது. சங்கீதம் 104:21 பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் என்று உள்ளது. அவர் கர்ச்சித்து கூப்பிடுகிறவைகளும் கூப்பிடவே தெரியாதவைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். பலனுள்ளவர்களுக்காயினும் பலனற்றவர்களுக்காயினும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவைகளிலெல்லாம் முயற்சி செய்து பலனற்று என்னால் முடியாது என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ அவைகளிலெல்லாம் தேவன் தம் தயவை கட்டளையிட போகிறார். இன்றைக்கு தேவன் தம் ஞானத்தினாலும் தயவினாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் தயவு கிடைக்க செய்ய போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மையுள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெச்சிக்கிறதைப் போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுதவென்றும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்களும் சொன்னவர்களை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7வது தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிறவரும் மாணவர்மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடி என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆயிரம் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்றான்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். 1 பேதுரு 3:9. 1992 பிப்ரவரி மாதம் வெளியான ரீடர்ஸ் டைஜஸ்ட் பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இதுதான் அந்த செய்தி. 1947 இந்திய தேசம் இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பின்பு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அப்போது பயங்கர கலவரம் வெடித்தது. 2 தரப்பிலும் சாவு எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. இதை கண்டித்து மகாத்மா காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அப்பொழுது இந்திய பகுதியைச் சேர்ந்த ஒரு மனிதன் காந்தியடிகளிடம் வந்து, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், நான் ஒரு சிறுவனை கொன்றுவிட்டேன் என்று மிகுந்த கலக்கத்தோடும் குற்ற உணர்வோடு சொன்னார். நான் அந்த சிறுவனின் தலையை சுவற்றில் மோதி அடித்து கொலை செய்தேன் என்றும் கூறினார். அதற்கு மகாத்மா காந்தி, ஏன் நீ அவ்வாறு கொலை செய்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், அவர்கள் என்னுடைய மகனை கொன்றுவிட்டார்கள், ஆகவே நானும் அவர்கள் தரப்பில் ஒருவனுடைய மகனை கொன்றுவிட்டேன் என்றார். உடனே மகாத்மா காந்தி அந்த மனிதனிடம், நீ நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நீ போய் இந்த கலவரத்தில் தகப்பனையும் தாயையும் இழந்த ஒரு சிறுவனை கண்டுபிடி. அவனை நீ உன்னுடைய மகனாகவே வளர்க்க வேண்டும். ஆனால் நீ தத்தெடுக்கும் சிறுவன் ஒரு இஸ்லாமிய சிறுவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறி அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, பதிலுக்கு பதில் தீமை செய்வதனால் நம்முடைய மனது சமாதானம் அடையாது, அது தீர்வாகவும் இருக்காது, மாறாக குற்ற உணர்வுதான் வாட்டி எடுக்கும். யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை வெறுத்தார்கள், பொறாமைப்பட்டார்கள். யோசேப்பு கண்ட சொப்பனங்களின் நிமித்தம் அவரை மிகவும் வெறுத்தார்கள். அவர்கள் யோசேப்பை பார்த்தபோது, இவனை கொன்று போடுவோம், இவன் கண்ட சொப்பனங்கள் எவ்வாறு நிறைவேறும் என்று பார்ப்போம் என்றார்கள். ஆனால் அவர்கள் யோசேப்பை கொலை செய்யாமல் ஒரு தண்ணீரற்ற குழியிலே தூக்கி போட்டார்கள். பின்பு யோசேப்பை எடுத்து விற்று போட்டார்கள். யோசேப்பு அடிமையாக எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தேவன் யோசேப்போட கூட இருந்தபடியால் யோசேப்பை ஆசீர்வதித்து அவரை காரிய சித்தி உள்ளவன் ஆக்கினார். போத்திபாரின் வீட்டிலே யோசேப்பு விசாரணைக்காரனாக மாறினார். பின்பு யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக சிறையிலே அடைக்கப்பட்டாலும் தேவன் யோசேப்பை விடுவித்து எகிப்திலே பெரிய அதிகாரியாக மாற்றினார். இப்பொழுது பார்வோனின் சகல அதிகாரங்களும் யோசேப்பின் கைக்கு வந்தது. அந்த சமயம் மிக கடுமையான பஞ்சமும் வந்தது. ஆனால் தேவன் யோசேப்புக்கு கொடுத்த ஞானத்தினால் எகிப்தில் மட்டும் தானியம் நிறைந்திருந்தது. இதை கேள்விப்பட்ட யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு தன் குமாரரை தானியம் வாங்கி வரும்படி எகிப்துக்கு அனுப்பினார். யோசேப்பின் சகோதரர் எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பு அவர்களை பழிவாங்கவில்லை, அவர்களை நன்றாக கவனித்து சாப்பாடு கொடுத்து தானியம் கொடுத்து அனுப்பினார். பின்பு தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தி அவர்கள் அனைவரையும் தன் தகப்பனையும் எகிப்துக்கு வரவழைத்து அவர்களை போஷித்து பராமரித்தார். யாக்கோபு மரித்த பின்பு அவருடைய சகோதரர்கள் மிகவும் பயந்தார்கள். யோசேப்பு தங்களை பழிவாங்கி விடுவாரோ என்று அஞ்சினார்கள். அவர்கள் யோசேப்புக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பின் இதே சுபாவத்தை தான் தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். ஆகவே பகையை மறந்து தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வோம். யோசேப்புக்கு கற்பனைக்கு எட்டாத உயர்வை கொடுத்த தேவன் நம்மையும் உயர்த்துவார். எதிரிகள் முன்பு நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாளிலும் சங்கீதம் 51:10 வசனத்தை வாசித்து நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அன்பாலே, இப்படி தாவீது என்ற பக்தன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். அந்த நம்ம ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியும் என்னில் புதுப்பியும், என்னில் தாங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, நிலவரமான ஆவியை தாங்கன்னு செபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். அன்பாலே, இந்த சத்தியத்தை ஏன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பால், இருதயம் மிக முக்கியமான காரியம். போன வாரம் சண்டேல நம்ம ஊழியக்கார் தேவ சகாயம் என்ற சகோதரை மறைத்து நம்ம பேசினதை நாம் கேட்டோம். நம்ம சபையில் எப்படியாக ஆண்டவர் படைத்த உறுப்புகளிலே உடன்படிக்கை செய்யக்கூடிய உறுப்புகள் என்று இருதயத்தையும் கண்ணையும் காதையும் குறித்து, மூன்று உறுப்புகளை குறித்து நாம் அழகாக கேட்டோம், விரிவான செய்தியை கேட்டோம். அன்பாலே, இன்றைக்கு அதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என்னென்னா, இன்றைக்கி இருதயம் மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கிறது. நம்முடைய உள் உறுப்புகளை மிக முக்கியமான ஒரு காரியம் ஒரு இருதயம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது, நம்மளை தீட்டுப்படுத்துகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாதபடிக்கு அநேக தடைகளை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இருதயத்தில் நமக்கு விருத்த சேதனம் ஆண்டவர் பெற வேண்டும் என்று சொல்கிறார். புறம்பான விருத்த சேதனம் நமக்கு தேவையில்லை, அகத்தில் இருக்கிற இருதயத்தினுடைய நுனித்தோலை நீக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இருதயம் மகா கேடும் திருக்குள்ளதுன்னு எரேமியா 17:9 நம்ம பார்க்குறோம். இருதயம், மனுஷனுடைய இருதயமே மகா எல்லாவற்றை பார்க்கணும்ன்ற. அப்போ எல்லாவற்றில்னா எல்லா உறுப்புகளை, உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் என்ற உறுப்பு, இருதயம் என்ற அந்த ஆர்கன் எப்படி இருக்குமா, அது திருக்கும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா எழுதுகிறான். இப்படி இதனால தான் பவுல் எழுதுறாரு, அந்த இருதயத்தில் நாம் நுனித்தோலை நீக்க வேண்டும் என்று. அன்பாலே, இன்னைக்கு அந்த இருதயம், சுத்தம் இருதயத்தை நமக்கு தரணும்னு சொல்லி அந்த இருதயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறவே. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் காலையில் எழுந்துட்டு ஆண்டவரே, எனக்குள் சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. அதுதான் இங்கே தாவீது வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். தேவனே, சுத்த இருதயத்தில் என்னிலே சிருஷ்டியும் அப்படின்றார். சுத்த, என்னுடைய இருதயம் அது கேடுபாடாக இருக்கிறது, என்னுடைய இருதயம் அது கடினமாக இருக்கிறது. அந்த இருதயத்தை எடுத்து போடுங்க, என் இருதயத்தில் இருக்கிற நுனித்தோலை நீக்கி போடுங்க, என் இருதயத்தை சுத்த இருதயமாய் மாற்றுங்கன்னு சொல்லி நாம் ஜெபத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. அன்பாவில்லே, இன்றைக்கி நம்ம அதை நம்ம கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் எனக்கு தெரிஞ்சு Mark 7:21 பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, Mark 7:21, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் மதிகேடும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். அதனால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இது இதில் வந்து 13 காரியத்தை இந்த மார்க் குறிப்பிடுகிறார். இந்த இருதயத்திலேருந்து இந்த 13 காரியம் நம்மள உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து, இருதயத்திலேருந்து புறப்பட்டு வந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷனை எப்படியா வீணாக்குவதை நாம் பார்க்கிறோம். நம்மளை தீட்டுப்படுத்துவதுன்னா ஆண்டவுடைய சமூகத்தில் நம்மை அருவறுக்கக்கூடியவனாக மாற்றுகிறது. தீட்டு அப்படின்னா அருவறுப்பு என்று அர்த்தம். அப்போ நம்மளை தீட்டுப்படுத்துதுன்னா என்ன அர்த்தம்னா, புறம்பான தீட்டு. அன்பாவில், இது அகத்தான மேல்பிரியான தீட்டு கிடையாது. இன்றைக்கி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், ஒரு சாவு வீட்டுக்கு போனால் தீட்டு, ஒரு குழந்தை பிறந்தவில் தொட்டால் தீட்டு, ஒரு சூதக ஸ்திரியை தொட்டால் தீட்டு, அப்படின்லாம் நம்மளுடைய அறியாமையில் அந்த மாதிரி இதுதான் தீட்டுன்னு நினச்சிட்ருக்குறோம். அன்பாவில், அப்படி தான் அந்த இஸ்ரவேல் மக்களும் அந்த தீட்டுன்னு சொன்னாங்க. ஏன், 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை அவள் தொட்டா என்ன செய்யுங்க, தீட்டுன்னு சொல்லிட்டு அவளை கல் எறிஞ்சு கொள்ளணும்னு சட்டம்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது தீட்டுள்ளவள் வெளியில் வந்தால் அவளை கல் எறிஞ்சு கொள்ளணும், குஷரோகி ஊருக்குள்ளே வந்தால் அவனை கல் எறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா தொட்டா தீட்டு, அந்த குஷரோகிகள் வந்து சொல்லிகிட்டே போகணும், தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டே போகணும். ஏன்னா நான் அருவா இருக்கக்கூடியவன், நான் தீட்டானவன், என்னை யாரும் தொடக்கூடாது, நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு சொல்லி அவன் கத்தணுமா தீட்டு தீட்டுன்னு. இப்படிலாம் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இப்படிலாம் ஒரு முறைமையில் வைத்திருந்தாள். ஆனால் இருதயத்திலிருந்து தங்களை தீட்டுப்படுத்துகிற அந்த காரியத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அதை தான் இங்கே ஏசாண்டவர் தன்னுடைய வாயால் சுட்டி காட்டார். ஏப்பா வெளிப்பிரகாரமான தீட்டு இல்லை, நீ அந்த இதை பறித்து தின்னா தீட்டு, இதை தொட்டா தீட்டுன்னு சொல்கிறிய, உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து உன்னையும் என்னையும் வீணாக்கி கொண்டிருக்கிறதாண்டா தீட்டு அப்படின்னு சொல்லி உண்மையான அருவறுப்பை குறித்த ஆண்டவர் அதிலும் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது என்பதை குறித்து ஆண்டவர் தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறார். ஆனால்தான் தாவீது என்ற அந்த தீர்க்க தரிசியின் தான் நான் சொல்லுவேன், தாவீது அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலே அவர் என்ன செய்கிறாரு, சுத்த இருதயத்தை எண்ணில் தாங்க. ஏன்னா இருதயம் தான் மகா கேடு திருக்குள்ளது என்பதை அறிந்திருந்தார். அன்பாவில் அந்த இருதயத்திலிருந்து தான் அவனை தீட்டுப்படுத்துகிற காரியெல்லாம் வருதுன்னு பார்க்குறோம். அதனால் இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து பக்தர்களாக இருக்கிற நாம் அந்த இருதயத்தை நாம் என்ன செய்யணுமா, சுத்த இருதயத்தை காத்து கொள்ளுறது அவசியமாக இருக்கிறது. அது நம்மளால் முடியாது, அந்த இருதயத்தை கழுவு கழுவெல்லாம் முடியவே முடியாது. நீ எந்த ஆஞ்சியோ பண்ணாலும் சரி, நீ எந்த எக்கோ எடுத்தாலும் உன் இருதயத்தை காட்டும் போஞ்சு, லேப்டாப்னு துடிக்கிறத காட்டும் போஞ்சு இருதயத்தில் மறைந்து கிடக்கிற இந்த காரியத்தை காட்டவே காட்டாது. ஆனால் ஏசாண்டவர் அறிவார், அவருடைய ஸ்கேனில் அது மறைக்க முடியாது. ஏசாண்டவருடைய பார்வையில் இது மறைக்கவே முடியாது. இருதயத்திலிருந்து என்னென்ன சிந்தை தோன்றுது, என்னென்ன காரியம் தோன்றுது என்பதை அவர் அறிவார். அதனால்தான் அவர்கிட்டே விட்டுரும். ஏன்னா இருதயத்துக்கு உரிய ஆண்டவர் அவர் தான். ஏசாண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, இருதய ஆண்டவர் என்று கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஆர்சி மக்கள் தான் அதை அதிகமாக அதை போற்றி கொண்டாடுவாங்க, இருதய ஆண்டவர். ஆனால் அந்த இருதய ஆண்டவரை வணங்குற நாம நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்றத பார்க்காம போயிடுறோம். அன்பாவில்லே இன்றைக்கு நம்ம இருதயத்தை பார்ப்போம். ஆண்டவரே, ஏன் இருதயம் திருக்கும் கேடு உள்ளதாக இருக்கிறது, என் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து என்னையே ஒன்னை என்னை பிரிக்கிறதாக இருக்கிறது, அருவறுக்கக்கூடியதாக இருக்கிறது, தீட்டாக என்னை ஆக்குகிறது, எனவே எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அன்பாவில்லே அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியன்னு சொல்கிறார். வேண்டுதல் எவ்வளோ அழகாக வேண்டுதல் செய்கிறார் பாருங்கள் தாவீது, சுத்த இருதயத்தில் என்னில் சிருஷ்டியும் நிலவரமான ஆவி என்னில் உள்ளத்தில் புதுப்பி. அது ஏன் நிலவரமான ஆவி என்று சொல்கிறார், நிலவரமான ஆவின்னாக்கா த கான்சன்ட்ரேட்டடான ஒரு ஸ்பிரிட், அதுதான் தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. அந்த தேற்றரவாளனுடைய ஆவியை தான் நம்ம பெற்றிருக்கணும் ஒன்றி, நாம் இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சு தூங்கிறதுக்கு போனாக்கா அன்னைக்கு முழுதும் அநேக ஆவியினால் நம்ம பிடிக்கப்படுகிறோமா. ஆனால் தான் நிலவரமான ஆவி எனக்குள்ள தாங்க, உன்னுடைய பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனாகிய அந்த ஆவி எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா. இந்த நிலவரமற்ற ஆவிகள் இன்னைக்கு என்னை அழகடிக்கிறதை பார்க்கிறேன். அநேக ஆவிகள், பொல்லாத ஆவிகள் வந்து என்னை எங்களையும் வீணாக்குகிறதையும் உன்னை விட்டு பிரிக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆவிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுமா. அன்பாவிலே சுத்த இருதயம் நிலவரமான ஆவி, அந்த ரெண்டுத்தையும் கேட்டு நம்ம ஜெபிக்கிறலாம் இருந்தனா உண்மையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். அன்பாவிலே அந்த நிலவரமான ஆவியை குறித்து நான் தியானிக்கும் பொழுது பாருங்கள், ஏசாண்டவர் கூட இருந்த சீஷர்கள் எப்படி, ஏசாண்டவர் கூட தான் இருந்தாங்க. அவர் சொல்கிற சொற்பொழிவு, அவருடைய ஆற்றுகிற அந்த நல்ல ஒரு சுவிசேஷத்தை எல்லாம் ஆதார கேட்டாங்க. அவர் கூட இருந்து கண்ணார அவருடைய அதிசயங்களெல்லாம் பார்த்தவர்கள் சீஷர்கள். ஆனால் அவங்களுக்குள்ளாரையும் நிலவரமற்ற ஆவிக்கு இடம் கொடுக்கறதை நாம் பார்க்குறோம். அதில் எனக்கு என்னுடைய தியானத்துக்கு வந்தது யாருன்னாக்கா, எனக்கு மத்தேயு 16 பார்த்தீங்கன்னா தெரியும், பேதுரு வந்து நான் யாருன்னு சொல்கிறாங்க, என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்குறேன். அவர் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, எரேமியா அல்லது தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, யோவான் சானகன் சொல்கிறாங்க, எல்லாம் நிறைய பேர் எதை சொல்கிறாங்க. பேதுரு மட்டும் என்ன சொல்லுவார்னா 16 பார்த்தீங்கன்னா தெரியும், 16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அவன் மட்டும் சொல்கிறான், நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா மேசியா நீ தான்றான்றான். அப்போ இயேசு அவனை நோக்கி அப்ரிஷியேட் பண்ணுறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாமிசமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ பாருங்கள், பிதாவே யாரோட இன்ட்ராக்ட் ஆகிறாரு, பேதுரோட இன்ட்ராக்ட் ஆகி தான் இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வைக்கிறாரு பேதுருடைய வாயில். ரொம்ப இவர் பாராட்டினோடனே என்ன நடந்தது பாருங்கள், இவனுக்குள்ளே எந்த ஆவிக்கு அடுத்த நிமிஷம் இடம் கொடுக்குறான், ஆண்டவர் பாராட்டினோடனே பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுத்தான் அவன்ல இன்றைக்கி. அதனால்தான் அவன் வேறு மாதிரி ஆயிட்டான். இன்றைக்கி நாம் கொஞ்சம் பாராட்டினாலே, கொஞ்சம் இது பண்ணாலே நம்ம நமக்கே தெரியாத பெருமைக்கு ஆவி பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுத்துட்றோம். இன்றைக்கி நிறையா ஆவிகள் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில், அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்காமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே பேதர் அந்த பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுத்ததுனால தான் அடுத்த நிமிஷம் அடுத்த அதே அதிகாரத்தில் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சாவ போகிறேன்பா இந்த 21 பாருங்கள், 20, அப்பொழுது கிறிஸ்துவாகிய இயேசு என்றும் ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அடுத்தது, அது முதல் தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாளராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்ண போ 3 நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இயேசு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். அங்கே பாராட்டின பேதுருவை இங்கே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிறார். ஏன், ஏசாண்டருடைய கண்ணோட்டத்தில் எதுவுமே தப்ப முடியாது. நமக்குள்ளே என்ன ஸ்பிரிட் இருக்குது, என்ன ஸ்பிரிட் நம்மளை ஆளுமை செய்யுதுன்றத அவர் நிச்சயமாக அறிவார். அன்பாலே இன்னைக்கு பேதுருக்குள்ள பெருமையின் ஸ்பிரிட் வந்ததுனால அவர், நான் சாக போகணும்பா, 3 நான் செத்து போயிடுவேன், 3 நான் எழுந்திருக்கணும், நான் கொலை ஒன்ன பண்ணணும்னு சொல்லும்போது அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தனியாக அழைச்சிட்டு போய், ஆண்டவரே உனக்கு இது நேரிடக்கூடாது, இது சம்பவிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்கிறதை பார்க்குறோம். அப்போ தான் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானேன். இப்போ எந்த ஆவி அவனுக்குள்ளே வந்துச்சு? அன்பாலே ஆண்டவர் மறித்தாக்கா பிசாசுடைய தலை நசுக்கப்படும் தெரியும் அந்த ஆவிக்கு. அதனால் அந்த ஆவி எப்படியாவது பேதுருக்குள்ளே பூந்து நண்பன் சொல்கிற மாதிரி சொல்லி எப்படியாவது இவருடைய சிலுவை மரணத்தை தடுத்து நிப்பாட்டணுன்றது தான் பிசாசுடைய எய்ம். கொஞ்ச நாளில் யாருக்கு இடம் கொடுத்தான் பேதுரு? பிசாசுக்கு இடம் கொடுத்தான் அந்த ஆவிக்கு. அதனால தான் அந்த ஆவி அவர் கடிந்து கொள்கிறார், பிசாசு அப்பாலே போ சாத்தானேன்னு. பேதுருவை கடிந்து கொள்ளலைங்க, பேதுருக்குள்ளே மறைந்திருக்கிற சாத்தானை கடிந்து கொண்டார் என்று பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனை பார்க்காத, மனுஷனுக்குள்ளே மறைந்து செயல்படுகிற ஆவிகளை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுதாங்க ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நம்ம கேட்கணும். அன்பாலே இன்றைக்கி பாருங்கள், அந்த ஆவிகள் எப்படிப்பட்ட ஆவியாக இருக்குது உண்மையிலே சொல்ல, நான் என்ன திரும்பி திரும்பி சொல்லுவேன், இந்த மணிப்பூரில் கொலை செஞ்சவன் கற்பழித்தவன் அவன்லாம் அவன் சொந்த ஆவியில் செய்யலை, பிசாசுடைய ஆவி. அவன் நிரப்பப்பட்டதுனால அவன் என்ன செய்கிறான், மிருகமாக மாறுகிறான். அதனால்தான் அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதித்து ஜோம் பண்ண, ஆண்டவரே அவனை மன்னிங்க, ஆசீர்வதிங்க. ஏசு ஆண்டவர் சிலுவையில் அப்படி தான் ஜோபம் பண்ணார், ஆண்டவரே இவனு செய்யறது இன்னதுன்னு தெரியாமல் செய்கிறானுங்க, இவனில் மன்னிங்க, பதாவே இவர்களை மன்னிங்கன்னு சொன்னார். அன்பாலே அதுதான் நம்ம ஏறெடுக்கிற ஜபமாக நமக்கு இருக்கணும். அன்பாலே ஏன்னா வேறு வேறு ஸ்பிரிட் நம்மளை ஆளுமை செய்கிறது. ஆனால் தான் இங்கே தாவீது சொல்கிறாரு, நிலைவரமான அவன் உன்னுடைய பரிசுத்த ஆவியை தேற்றரவாளன் ஆகிய ஆவி எனக்குள்ளே நிரவரமாக தங்கும்படியாக எனக்கு தாங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லித்தரார். அன்பாலே இன்னொரு உதாரணத்தோடனே நான் சொல்ல முடியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா தெரியும், 9 அதிகாரத்தில் ஏசாண்டர் ஒரு கிராமத்துக்குள்ளே போகணுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கிராமத்து மக்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. லூக்கா 9:52 வார்த்தையிலிருந்து படிக்கிறேன், தமக்கு முன்பாக தூதலை அனுப்பினார், அவர் போய் அவர்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி சமாரியாவுக்கு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஏதோ ஒரு ஊருக்காரங்க ஏற்றுக்கொள்ள, இந்த ஊர் பக்கமாக வராதன்னு சொல்லிட்டானுங்க. அவருடைய 54 பாருங்கள், அவருடைய சீஷனாகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, எதை, இந்த ஊருக்காரங்க எங்கள் ஊருக்குள்ளே வராதிங்கன்னு சொன்னும்போது யாக்கோபு யோவானுக்கும் சுருன்னு ஏறுது. ஏறி என்ன சொல்கிறான்னு பாரு, அதை கண்டபோது ஆண்டவரே, ஏசாண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து ஒரு அக்னி இறக்கி இவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். யாருக்கு சித்தமா? உனக்கு விருப்பம்னா சொல்லுங்க, நாங்கள் இப்போ அக்னியை இறக்கி இந்த கிராம மக்களே அப்படியே சுட்டி எரிச்சிடுறோம் ஆண்டவரே, நமக்கு இடம் இல்லாத இந்த கிராமம் இருக்கவே கூடாது. எந்த ஆவிங்க இது? எந்த ஆவிங்க? இன்னைக்கு உக்காந்துருக்கிறான்ல இந்த மணிப்பூரில் இருக்கிறவனு, அவனுக்கு பிடிச்ச ஆவி மாதிரி இவனுக்கு பிடிச்சி பிடிச்சி இவனுக்கு வாழவே கூடாது. இந்த கிராமத்து மக்கள் ஏற்றுக்கவே கூடாது, இவனை அழிச்சே தீரணும். இன்றைக்கி அன்பானலே, இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆவியை உடையவனை தான் இன்றைக்கி யாக்கோபும் யோவானும் மாறினதை பார்க்குறோம். அதனால தான் 55 சொல்கிறாரு, அவர் திரும்பி பார்த்து நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல ரட்சிப்பதற்கே வந்தார் என்றார். இன்றைக்கி அதனால்தான் இன்றைக்கி இயேசுவை கும்பிட்றவங்களாம்

இன்னைக்கு கிறிஸ்தவர்களே நாம் இன்னைக்கு அநேக ஆவிகளுக்கு இடம் கொடுத்து நம்ம வீணாக போகிறத பார்க்குறோம். ஆனால் தான் இங்கே தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே சுத்த இருதயத்துக்கும் நிலவரமான ஆவியும் எனக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுத்து கேட்போம்மா, ஆண்டவர் நம்ம வீணாக்கிற ஆவிகள் அநேக ஆவிகள் நம்மளை வீணாக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் நாம் கேட்கணும், ஜெபிக்கணும் என்னென்னு, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, நிலவரமான ஆவியை தாங்கன்னு ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு தருவாராக. அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த சத்தியத்தின்படி ஆண்டவர் அநேக ஆவிகள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, அநேக சிந்தனைகள் அநேக காரியங்கள் எங்கள் இருதயத்தை வீணாக்கிறதை பார்க்கிறோம். எங்களுக்கு சுத்த இருதயத்தை நிலவரமான ஆவியாகிய உம்முடையா பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, இதை கேட்குற யாருக்கும் தாங்க, தரப்போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளெஸ் யூ.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்திலே அபிஷேகம் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு அநேகரால் இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை தவறாக சொல்லப்படுகிறதாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறதுமாக இருக்கிறது. அபிஷேகம் என்பதற்கான உண்மையான அர்த்தத்தின் அடிப்படையில் அது புரிந்து கொள்ளப்படவில்லை. சமீபத்திலே ஒரு குறிப்பிட்ட ஊரில் நடந்த கூட்டத்தினுடைய ஃபீட்பேக்கை வந்து அந்த கூட்டம் முடிந்த பிறகு கேட்கிறார்கள், எப்படி இருந்தது கூட்டம் அப்படின்னு கேட்குறவள்ள, அவ்வளவு அருமையான அபிஷேகங்க, இதை மாதிரி அபிஷேகத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை, எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை உணர்ந்ததில்லை. அவ்விதமாக ஜனங்கள் கருத்து சொல்வதை கேட்க முடிந்தது. பெரும்பாலும் சொன்னது என்னவென்றால், மிக மிக அருமையான ஒரு அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம், அந்த அபிஷேகம் அபிஷேகம் என்று தான் சொல்கிறதை பார்க்க முடிந்தது. ஆனால் எதை சொல்ல வருகிறாள் என்று பார்க்கும் பொழுது, தாங்கள் கலந்து கொண்ட கூடுகையிலே ஒரு வல்லமையான ஒரு சூழல், இல்லை என்றால் ஒரு பரவசமான ஒரு சூழல், தங்களுடைய உணர்வுகளை ஆளுகை செய்கிற ஒரு சூழல் நிலவினதைத்தான் அவர்கள் விதமாக சொல்கிறார்கள். அந்த கூடுகையில் அவங்க வந்து வழக்கமாக உணர்கிறது போல் அல்லாமல் வித்தியாசமாக உணர்ந்ததைத்தான் பெரிய ஒரு அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகத்தை வேறு எங்கேயோ பார்த்ததில்லை, என்ன ஒரு அபிஷேகம் என்று அவர்கள் வியந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அபிஷேகம் என்பது எதற்காக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக தேவன் கொடுக்கிற ஒரு அனுகிரகம். அந்த அனுகிரகம் என்பது ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனை பலப்படுத்துவது, சம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எனேபிள்மெண்ட், சம் கைண்ட் ஆஃப் டிவைன் எனேபிள்மெண்ட். அதாவது ஆண்டவர் விரும்புகிறத செய்வதற்கு தேவையான இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அனுகிரகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு இந்த விதமான அனுகிரகங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய விளைவாக தேவன் அவர்கள் மூலமாக என்ன செய்ய விரும்பினார் அதை செய்து முடித்தார். தீர்க்கதரிசிகளுக்கு அவ்விதமான அபிஷேகங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவன் என்ன நிறைவேற்ற விரும்பினாரோ அதை செய்து முடித்தார். ஆனால் இந்நாட்களிலே அபிஷேகம் அபிஷேகம் என்பது ஒரு உணர்வு ரீதியாக உணரப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்று அது வாழ்க்கையில் வந்து செயல் அளவில் வெளிப்படவில்லை. வல்லமையான அபிஷேகங்க, ரொம்ப பெரிய அபிஷேகம், ரொம்ப எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராடனரியாக ஃபீல் பண்ணோம், இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்த்ததில்லை, அவ்விதமாகலாம் சொல்லுகிற சூழல்களில், இதுக்கு முன்னால் நிறைய கூடுகள் பல இடங்களில் பலவகை நடந்த பொழுது அங்கு கூடியவர்கள் இதை தான் சொன்னான், இது மாதிரி அபிஷேகத்தை பார்த்ததில்லை. சரி, இந்த அபிஷேகத்தை பார்த்ததில்லைன்னு சொன்னால் இதனுடைய விளைவு என்ன? இந்த அபிஷேகத்தை உணர்ந்த சூழலில் இருந்தவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மாறியிருக்குன்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் அது மாற்றங்களை ஏற்படுத்தலை. சிலர் சொல்லுவாங்க, அந்த கூட்டத்தில் கலந்து போன்ற பிறகு 2-3 நாட்கள் அந்த அபிஷேகத்தில் தான் இருக்க முடிஞ்சது, 2-3 நாட்கள் ஒரு நார்மல் லெவலுக்கு வர முடியல, அந்த அபிஷேகம் விலகாமல் இருந்தது. சரி, 3 நாட்களுக்கு பிறகு என்ன நடந்தது? அபிஷேகம் என்பது எதற்கென்று சொன்னால் தேவனுடைய நோக்கம் நிறைவேறணும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழலை உணர்ச்சி வசப்படுத்துகிற சூழலாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு திறமை அபிஷேகமான சூழலாக உணரப்படுகிறது. இன்றைக்கு தந்திரமான வார்த்தைகள், நயவசனிப்புகள், பரவசப்படுத்துகிற வார்த்தைகள், இன்னும் பல்வேறு விதமான குறிப்பிட்ட சில சூழலை உருவாக்கி ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு வல்லமை உணர்வு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த வல்லமை உணர்வு தேவ நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. ஒரு இடத்துல வந்து அபிஷேகம் ரொம்ப இருக்குன்னு சொன்னால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்துக்கு வழி நடத்தணும். இன்றைக்கு அபிஷேகமான சூழல்களை உருவாக்குறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள், கூட்டம் நடத்துகிறவர்கள், பெரிய வல்லமையான காரியங்களை செய்கிறவர்கள், வல்லமை என்ற பேரில் ஜனங்களை கீழே விழ வைக்கிறவர்கள், அவர்களை வந்து பல விதங்களில் உலுக்குகிறவர்கள், பல விதங்களில் பரவசப்பட வைக்கிறவர்கள், இவைகளின் மூலமாக என்ன விளைவை ஏற்படுத்துகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அபிஷேகம் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறணும். இன்றைக்கு அந்த அபிஷேக சூழலை உருவாக்குறவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இந்த அபிஷேகமான ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார், ஒரு பெரிய வல்லமை பொழிகிறார் என்றெல்லாம் பிரசங்கிக்கின்ற அந்த கூடுகை நடத்துகிறவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உலகத்தோடு ஒத்து ஓடுகிறது, ஆடம்பரங்களுடைய அதி உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கின்றது, வாயில் உண்மை இல்லை, சொல்லுது தீர்க்கத்தரிசனம் என்று நிறைய சொல்கிறாங்க, அது பொய்யாக இருக்கிறது. வாதம் மாதந்தோறும் வாக்குத்தம் என்று கொடுக்குறாங்க, அது தேர்ந்தெடுத்து சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது என்று இது உண்மையான வார்த்தையாக இல்லை. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பத்துக்கு இசைந்து வாழ்வதற்காக போதுமான சாட்சிகள் இல்லை.
ஆனால் அவர்கள் ஒரு கூடுகை நடத்துகிற பொழுது, ஒரு ஜபக்கூட்டம் நடத்துகிற பொழுது, ஒரு ஆராதனை கூட்டம் நடத்துகிற பொழுது, ஒரு நற்செய்தி கூட்டம் நடத்துகிற பொழுது, அந்த இடத்துல ஒரு பெரிய அபிஷேகம் நிறைந்தது போல ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறார்கள். இந்த சூழலை உருவாக்கி விடுகிறவருடைய வாழ்க்கையும் ஒரு முன்மாதிரித்தனமாக இல்லை. இவருடைய வாழ்க்கையும் ஆடம்பரம் நிறைந்ததாக, உலகத்துக்கேற்றதாக, உலக வழிகளிலே மூழ்கி போனதாக காணப்படுகிறது. மக்களுக்கு முன்மாதிரியாக இல்லை. இந்த மாதிரிப்பட்ட அபிஷேகமான சூழலை கலந்து கொண்டு ஒரு வல்லமையான அபிஷேகத்தை உணர்ந்தோ, ஒரு அக்னியான அபிஷேகத்தை உணர்ந்தோ, ஆகா என்ன பிரமாதமான அபிஷேகம் என்று உணர்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை பார்க்கவில்லை. இப்போ ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டோன்னு சொன்னால், அந்த கூடுகையின் மூலமாக தேவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதை கேட்கிற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள், அந்த கூடுகை மூலம் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கை சீர்திருந்த வேண்டும். எபேசிய 4:11, 12-13 வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது, தேவ ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள் இவர்களெல்லாம் சபைகளுக்கு எதிர்க்க கொடுக்கப்பட்டார்கள் சொன்னால், தவறான உபதேசங்களுக்கு விலகி அவள் வாழணும், பக்தி விருத்தி அடையணும், சீர் பொருந்தணும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு தான். எந்த கூட்டம் நடத்தினாலும் சரி, ஆராதனை கூட்டம் நடத்தலாம், ஜப கூட்டம் நடத்தலாம், உபவாச கூட்டம் நடத்தலாம், நற்செய்தி கூட்டம் நடத்தலாம், பிரசங்க கூட்டம் நடத்தலாம், பைபிள் ஸ்டடி கூட்டம் நடத்தலாம், எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் அதனுடைய விளைவு ஜனங்களுடைய வாழ்க்கையை வந்து பரிசுத்தத்துக்கு ஏதுவாக வளர்க்கணும். அப்போ அந்த கூடுகையில் கலந்து கொண்டு வெளியே வருகிறவங்க ஒரு வல்லமை உணர்ந்தோம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கு. ஒரு பெரிய அபிஷேகம், அபிஷேகத்தை உணர்ந்து அபிஷேகத்தை உணர்ந்து அபிஷேகத்தை உணர்ந்தேன்னு சொன்னால், உணர்ந்ததுக்கு பிறகு என்ன நடந்தது? உணர்கிறோம், நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் வாட் ஹேப்பன்ஸ், வாட்ஸ் அ ரிசல்ட், வாட்ஸ் அ கான்சிக்வன்ஸ், விளைவு என்ன? அப்போ அபிஷேகத்தை உணர்ந்தோம்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், இன்றைக்கு என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்தேன், இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தேன், இன்றைக்கு ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க தூண்டப்பட்டேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டினார், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சீர்திருத்தம் நிகழ்ந்தது, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் தேவன் குறிப்பிட்டு என்னை சந்தித்து உணர்ந்தேன் என்று சொன்னால் அது அபிஷேகம். ஏன்னா அபிஷேகத்தினுடைய நோக்கம் அதுதான், மனிதனுடைய மனம் மாறணும். இறைமையை 17:9 என்ன வாசிக்கிறோம்? மனிதன் எல்லாவற்றை பார்க்கும் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது. அந்த இருதயம் அபிஷேகத்தின் மூலமாக, தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் கேட்பதன் மூலமாக மாறணும். இந்த மாற்றத்தை இன்றைக்கி சொல்லுகிறவங்கள நல்லா உணர்ந்தவங்க, ஒரு வல்லமை உணர்ந்த ஒரு புதிய, என்ன புதிய அனுபவம், ஒரு புதிய அனுபவத்தை பெற்று, என்ன புதிய அனுபவம், என்ன புதிய அனுபவம்னு சொன்னால், நீங்கள் என்ன சொன்னால், புதியவர்களாக மாறணும், சுபாவம் மாறணும், எண்ணங்கள் மாறணும், ஆசைகள் மாறணும், நோக்கங்கள் மாறணும், வழிமுறைகள் மாறணும், வாழ்க்கைகள் மாறணும், நடத்தைகள் மாறணும், ஒழுங்குகள் மாறணும், வார்த்தைகள் மாறணும். இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உங்களை கொண்டு போகாதபடிக்கு வல்லமையான அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம்னு சொன்னால், இது ஒரு போதை போல மாறிவிட்டது. இந்த வல்லமை உணர்வதற்கு அதிகமாக நம்ம கவனம் செலுத்துகிறோம். எந்த கூட்டத்துக்கு போனால், எந்த ஜப கூட்டத்துக்கு போனால், எந்த ஆராதனை கூட்டத்துக்கு போனால் இதை உணர முடியும். இப்போ இதை உணர வைக்கிறவளெல்லாம் வல்லமையானவளாக அறியப்படுகிறாள். இந்த உணர வைக்கிறவளுடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி அனுபவம் இல்லை, இந்த உணர்கிறவளுடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி இல்லை. நம்ம வல்லமை ஃபீல் பண்ணுற எதுக்கு? வல்லமை ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் கிவன் த பவர். அப்போஸ்தலர்களுக்கு 1:8 நாம் பார்க்கிறோம், பரிசுத்தாய் உங்கள் மேலே வரும், வருகிறவர்கள் என்ன நடைபெறும்னு சொன்னால், நீங்கள் பலமடைவீர்கள். எதற்கு பலமடைவீர்கள்? நல்லா ஃபீல் பண்ணுங்க, நல்ல ஒரு அபிஷேகம், ஐயா வந்து நடத்துகிற கூட்டத்தில் ஒரு பெரிய புதிய அனுபவத்தை பெற்றேன், இப்படி சொல்லுகிறதில்ல. அதை பலப்படுகிறோம், பலப்படுதா என்ன, பலப்பட்டால் என்ன நடக்கும்? அந்த வசனத்தோட இறுதிப்பகுதி என்ன சொல்லுகிறது? அந்த மாதிரி ஆவியினால் பலப்படுகிற பொழுது, அவங்க எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தவும் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மக்களாக மாறுவீர்கள். இன்றைக்கு மக்கள் ஜபக்கூட்டங்களின் வாயிலாக, ஆராதனை கூட்டங்களின் வாயிலாக, பாடல் கூட்டங்களின் வாயிலாக, இன்னும் பலவிதமான கூட்டங்களின் வாயிலாக தங்களிடத்தில் ஒரு வல்லமை உணர்வதை குறிவித்து செயல்படுகிறார்கள். அவர்களை அவ்விதமான ஒரு அனுபவத்தை உணர வைப்பதை குறிவித்து ஊழிக்கால் செயல்படுகிறாங்க. இவர்கள் பேசுகிற வார்த்தையில் சத்தியம் இல்லை, சத்தம் இருக்கிறது. அவர் பேசுகிறவர் பரவசம் ஊட்டப்படுகிறது. அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்லி அதிகமாக பேசுகிற பண்ணுவோம், ஆண்டவர் எந்தெந்த விதமாக நமக்கு செயல்படுவார், அந்த விஷயத்தில் மக்களிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்குறது. அவர் அதை புரட்டுவார், இதை அசைப்பார், அது அசை இது அசை ஆ ஊ என்று சொல்லி நய வசனிப்பு, அளவுக்கு மிஞ்சின சத்திய விளக்கங்கள் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதனை மாற்றுகிற சத்தியம் கிடையாது. அதாவது அவளை பரவசப்படுத்தி அரசியல் கூட்டங்களை தலைவரை குறித்து பேசுறது மாதிரி இந்த ஆவிக்குரிய கூட்டத்தில் ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்க. ஆண்டவரை குறித்து நமக்கு போதுமான அனுபவம், அது ஐடியா அறிவு வந்து விட்டது. ஆண்டவர் ஹீ சோ பவர்ஃபுல், சோ மைட்டி, ஹீ கேன் டு எனிதிங் ஃபார் அஸ். ஆனால் அவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லி கொண்டிருக்கிறதல்ல. இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால், இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு மக்களை நாம் தூண்ட வேண்டும். அதற்குத்தான் அபிஷேகம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61:1 நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த அபிஷேகம் வருகிற பொழுது என்ன நடைபெறுகிறது?
ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 61 மத்தேயு 1:2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த தேவ ஆவியானவர் இருந்து என்ன செயல்படுகிறார்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார். அப்போ சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கணும். நற்செய்தி என்னன்னு சொன்னா, நற்செய்தியுடைய பிரதானமான சாராம்சம்னா நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, நாம் சீர்திருந்துகிறோம், பாவத்தின் அடிமைத்திலிருந்து வெளியே வருகிறோம், சுபாவங்கள் மாறுகிறது, மனநிலைகள் மாறுகிறது. அதன் மூலமாக தேவ உறவை நான் அனுபவிக்கிறோம், தேவ ஐக்கியத்தை அனுபவிக்கிறோம், தேவனுடைய சேர்ந்து வாழ்கிறோம், இந்த உலகத்தை வெல்லுகிறோம், பாவத்தை வெல்லுகிறோம், ஆடம்பரத்தை வெல்லுகிறோம், நவநாகரிக சூழலை வெல்லுகிறோம், ஒரு சாட்சியாக வாழ்கிறோம். அதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு அபிஷேகத்தை உணர வைக்கிற ஊழியங்கள், அபிஷேகத்தை உணர்கிற மக்கள் கூட்டம். இவர்கள் பல கூட்டங்களுக்கு செல்வாள், நல்லா அபிஷேகத்தை உணர்ந்தோம், ஒரு புதிய அனுபவத்தை என்ன புதுசாக நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுத்துகிற செயல்பாடுகள் அபிஷேகத்தின் செயல்பாடுகளாக தவறாக காண்பிக்கப்பட்டபடினாலே அபிஷேகம் என்ற ஜனங்களுக்கு விளங்கவில்லை. அபிஷேகம் என்ற மனுஷனை மாற்றணும், சுபாவங்களை மாற்றணும், அவர்களை கோணலும் மாறுபடும் என சந்ததியினர் சுடர்வழியை பிரகாசிக்க வைக்கணும். 2 Corinthians 3:18 என்ன வாசிக்கிறோம்? மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் என்ன செய்கிறோம்? மறுரூபம் அடைகிறோம். இதுதாங்க அபிஷேகம். அபிஷேகம்னா மக்கள் புரிந்து ஏதோ ஒரு வல்லமையாக உணர்றது. வார்த்தை இல்லை இன்னைக்கு ஐயா வார்த்தைகளை பிரசங்கிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளால் தொடப்பட்டேன், என்னை நான் அறிந்து கொள்ள முடிந்தது, நான் தேவனுக்கு எவ்வளோ தூரமாக இருக்கேன் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஆண்டவர் ஒப்புக்கொள்ள கொடுக்க முடிந்தது, ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து இந்த மாதிரி சொல்லணுங்க. அதுதாங்க அபிஷேகம். வெறுமனை உணர்ந்தேன், நல்ல ஒரு உடலில் உணர்ந்தேன், வல்லமை உணர்ந்தேன், 2 நாட்கள் 3 நாட்கள் அந்த அபிஷேகம் என்னோடு இருந்தேன்னு சொன்னால், 3 இல்லை 10 நாள் 30 நாள் அந்த அபிஷேகம் உங்களோடு இருக்கட்டும். வாட்ஸ் த ரிசல்ட்? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலையே, சுபாவங்களை மாற்றலையே, மனநிலையை மாற்றலையே. நீங்கள் இன்னும் பொருளாசை, பண ஆசை, உலக ஆசை, இதில் எல்லாம் அதே விதமாக தான் இருக்கிறீங்க, மாற்றம் இல்லை. அப்போ ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்விற்கு சாட்சியாக உங்களை மாற்றாத அந்த அபிஷேகம் எதற்கு? இன்றைக்கி பெரும்பாலும் திருச்சபைகளில் இந்த அபிஷேகத்தை சொல்லி அதாவது உணர வைக்கிறதெல்லாம் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதற்கு தான் பரவசமான வார்த்தைகள் இல்லை, பரிசுத்தமான வார்த்தைகள் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து தேவன் அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லி கொண்டிருக்கிறதில்ல, அப்படி செய்கிற தேவனுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கு எந்த விதமாக நாம் மாற வேண்டியிருக்கிறது, எந்த விதமாக ஆண்டவருடைய இசைந்து போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி உண்மையான தேவ வார்த்தைகள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுதான் அபிஷேகம். வல்லமை உணர்ந்தேன், வல்லமை உணர்ந்தேன்னு சொன்னால் இந்த விதமான ஒரு போலியான அபிஷேகத்தை ஜனங்கள் உணர்கிறபடினாலே பாவம் செய்கிற பொழுது இந்த அபிஷேகத்தை அவள் இழக்கவில்லை. பல தேவ ஊழியர்கள் போலியான ஒரு அபிஷேக சூழலை உருவாக்குறபடினால அவர்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தாலும் சரி, பாவத்திற்கு இசைந்து போனாலும் சரி, அவர்கள் இந்த அபிஷேகத்தை இழக்க முடியும். என்றால் இந்த அபிஷேகம் மூலம் தேவ அபிஷேகம் அல்ல. இது ரெண்டு விதத்தில், ஒன்று உணர்ச்சி வசப்படுவதே அபிஷேகம் என்று நம்புகிறாள், இன்னொன்று தவறான ஆவிகள் என்ற வேதத்தில் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. 2 Thessalonians 2:9 வாஸ்து பார்க்கும் பொழுது அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சகல அற்புதத்தோடு வல்லமையோடு இருக்கும், அடையாளங்களோடு இருக்கும். எனவே தான் நான் மற்ற 7 ஆண்டவர் சொன்னால் கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையாக இருங்கள். 1 Johannes 3:1 இப்போ யோவான் அதான் சொன்ன, எல்லா ஆவிகளும் நம்பாதீங்க, நீங்கள் அது தேவனது வந்ததா என்பதை பரிசோதனை செய்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு நிறைய இடங்களில் உணர்ச்சி வசப்படுத்தி மக்களை உணர்ச்சி வசப்பட செய்த அதற்கு பாடல்கள், பலவிதமான இசைகள், குறிப்பாக தேவ ஊழியருடைய கவர்ச்சிகரமான வார்த்தைகள். இதைத்தான் கொலோசியர் 2:4 அப்போஸ்தலனுடைய பவுல் வந்து எச்சரிக்கிறார், நய வசனிப்பினால் உங்களை ஒருதனும் கொள்ள கொண்டு போயிடக்கூடாது. கொலோசியர் 2:4 8 வாசிக்கும் பொழுது, ஒருவனு நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சி. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பாருங்கள், ஒரு கூட்டம் திருச்சபைகளில் வசனமும் இல்லை, நய வசனிப்பும் இல்லை, ஒரு வசனிப்பும் இல்லை, கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் திருச்சபை நய வசனிப்பு. அளவுக்கு அதிகமாக தேவனுடைய வல்லமையை, அளவுக்கு அதிகமாக தேவனுடைய அபிஷேகத்தை நய வசனிப்புனா சொல்கிறாங்களே ஒழிய, இதை வாழ்க்கையில் வந்து நம்ம செயல்படுத்தி ஆண்டவர் எதிர்பார்க்கிற விளைவுகளை ஏற்படுத்துவது சொல்லப்படவில்லை. அப்போ நயவசனிப்பு. இன்னும் 8 வாசிக்கும் பொழுது கொலோசியில் நம்ம பார்க்குறோம், லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு. நீங்கள் கேட்கும் பொழுது உணர்ச்சி வசப்படுறீங்க, நீங்கள் கேட்கும் பொழுது எக்ஸ்ட்ராவை ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் என்ன கேட்டீங்க? சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றீங்களா? அது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதா? சத்தியத்தை இப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் அப்படிகள் 17:11 வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் பிரேயா என்கிற ஊரில் வந்து பேசுகிற பொழுது அந்த பிரேயா ஒரு மக்கள் மனவு வாஞ்சியோட அந்த வார்த்தைகளை கேட்டதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவ்விதமாக இருக்கிற வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறாங்க. அதனால தான் தெசலோனிக்கே திருச்சபையில் இருந்த மக்களை விட இவர்கள் அதிக நற்குணசாலிகளாக மாறினாலும் பைபிள் சொல்லுது. அப்போ இன்றைக்கு வசனம் இல்லைங்க, அபிஷேகம் தான் இருக்குது. வசனம் இல்லாத அபிஷேகம் போலி.
இன்னைக்கு அபிஷேகத்தை உங்களுக்குள் கொண்டு வருகிறவர்கள் வேத வசனத்தின் அடிப்படையில், அதாவது அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இன்றைய ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். அதை தான் பெரிய ஒரு காரங்க செஞ்சாங்க. அவர் பேசுனதும் பைபிளில் சொல்லப்படும் சரிதானா அப்படின்னு அதை கம்பேர் பண்ணி அதை வெரிஃபை பண்ண விரும்புகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்குற பிரசங்கங்கள் பேதரு பிரசங்கம் பண்ணது மாதிரி இருக்குதா, யோவான் பண்ணது மாதிரி இருக்குதா, இல்லை அப்போஸ்தலன் பவுல் பண்ண மாதிரி இருக்கா, அந்த அவருடைய நிருபங்கள் அவர்கள் பேசினதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதா, அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க, இன்றைக்கி உங்கள் ஊழியர்கள் உங்களிடத்தில் வருகிறவள் எந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க, இவர்கள் நம்மை உசுப்பி விடுகிறார்கள், உணர்ச்சி வசப்படுத்தி விடுகிறார்கள், ஒன்றுமே நாம் அடையவில்லை ஆனால் அடையாததை அடைந்தது போன்று நம்மளை உணர வைக்கிறார்கள். இந்த வெறும் உணர்கின்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தாது. இன்றைக்கு திருச்சபைகளுக்கு நடுவிலே ஒரு போலியான அபிஷேகம், இந்த போலியான அபிஷேகம் பாவம் செஞ்சாலும் போகாது, தப்பு பண்ணாலும் போகாது, தவறு செய்தாலும் போகாது. அதனால் ஒரு பக்கம் மக்கள் இந்த அபிஷேகத்தையும் அதிகமாக விரும்பி இன்னொரு பக்கம் தவறான வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தவறுகின்ற பொழுது அவர்களை உணர்த்தவில்லை. ஆனால் யோவான் 16 அத்தியாயத்தினுடைய 8 என்ன சொல்கிறது, பரிசுத்தாவினர் வந்தால் நீதியை கொடுத்து நியாய தீர்ப்பு கொடுத்து கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இந்த அபிஷேகம் இவர்களை உற்சாகப்படுத்துகிறது, உத்வேகப்படுத்துகிறது, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்ச்சியை பிறவிக்கிறது, ஆனால் உறுத்தவில்லை. இந்த அபிஷேகத்தோடு பாவம் செய்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பொய் சொல்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பணாசைக்கு அடிமையாகிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பொருளாசைக்கு அடிமையாகிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு ஆடம்பரத்தில் மூழ்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு நவநாகரிகத்திற்கு எத்தபடி இசைந்து போகிறார். அபிஷேகமும் இருக்குது ஆனால் சாட்சியற்ற வாழ்க்கையும் இருக்குது. காரணம் என்ன, இது அபிஷேகமே கிடையாது, இது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமை ஒன்று, இன்னொன்று போலியான ஆவிகளினாலே. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் தானே 2 கொரிந்தியர் 11:4 வேறே ஆவி, அனதர் ஸ்பிரிட். அப்போ இது வேத வார்த்தைகள் சொல்லுகிற ஆவி அல்ல. அதனால் இந்த உணர்ச்சி வசப்படுவதைத்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய வல்லமை என்றும் ஆவிக்குரிய அனுகிரகம் என்றும் ஆவிக்குரிய அபிஷேகம் என்று நம்புகிற நிலைமை. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இவைகள் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற விதமான விளைவுகளை ஏற்படுத்தலை, நல்ல கரிகளை ஏற்படுத்தலை, நல்ல குணங்களை ஏற்படுத்தலை, நல்ல பண்புகளை ஏற்படுத்தலை. எனவே இப்படிப்பட்ட போலி அபிஷேகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இந்த போலி அபிஷேக செயல்பாடுகளும் இந்த போலி அபிஷேக அனுபவிப்புகளும் பெருத்து போய்விட்டது. ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த சாட்சியும் இல்லாமல், ஆனால் எங்கு போனாலும் ஒரு கூட்டம் மக்களை அபிஷேகத்துக்கு உட்படுத்துகிறாய், அதான் உணர்ச்சி வசப்படுகிறது உட்படுத்துகிற, அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்த உதவாத ஒரு போலி அனுபவத்துக்கு உட்படுத்துகிற காரியங்களை செய்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு அவர் நல்ல சினிமாத்தனமாக பேசுவது, ரொம்ப அதாவது நயவசனிப்பாக பேசுறது, கவர்ச்சிகரமாக பேசுறது, அதாவது அவங்கள மனதை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி பேசுறது, அவங்கள வந்து ஒரு மெஸ்பரைஸ் பண்ணுறது மாதிரி. வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலையா, வாழ்க்கை மாற்றம் நடக்கவில்லையா, அந்த அபிஷேகங்கள் எல்லாம் போலியானது. அருமையானவர்களே, வல்லமையான அபிஷேகம் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுகிற பொழுது இந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, வார்த்தையை கேட்டிங்களா, வசனங்களை கேட்டிங்களா, வாழ்க்கையை புரிஞ்சிட்டிங்களா, என்ன மாதிரி ஆண்டவர் விரும்புகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றம். வெறுமனே உணர்ந்தேன், புரிந்தேன், அக்கினியை உணர்ந்தேன், அனுபவித்தேன், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, புதிய அனுபவமாக இருந்தது, இவைகளெல்லாம் வேஸ்ட்டுங்க, இவைகளெல்லாம் வேஸ்ட். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கேற்ற விதமாக மாற்றாத எந்த அனுபவம் போலி அனுபவம், இந்த போலி அனுபவங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவைகளை வேண்டாம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர்களுக்கு புதிய அனுபவத்தை கேட்கணும். இந்த போலி அனுபவங்களை கொண்டு வருகிறவர்கள் தான் இன்றைக்கு மிக அதிகமாக பிரபலமாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு பக்கம் பொய்யும் சொல்கிறாங்க, கள்ள தீர்க்கு தரிசனம் உரைக்கிறாங்க, உரைத்து கொண்டே இன்னொரு இடத்துல அபிஷேகத்தையும் கொடுக்குறாங்க. ஏன்டா, இந்த அபிஷேகத்துக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லை, பரிசுத்தாவியானவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது உணர்ச்சி வசப்படுத்தப்படுகிற நிலைமை, இன்னொன்று தவறான ஆவிகளால் உருவாக்கப்படுகிற, இவை ரெண்டும் நமக்கு அபாயகரமானது. இவைகளால் உண்மையான அனுபவத்தை ஒருவரும் அடைய முடியாது, உண்மையான தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். எனவே உணர்கிறோம், அனுபவிக்கிறோம் என்பதை விட்டுவிட்டு வாழ்க்கையை மாற்றுகிற அனுபவங்களை வேத வார்த்தைகளின் வழியாக பெற்றுக்கொள்ள ஒரு கவனம் செலுத்துங்கள். அவ்விதமான வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சரியான ஆவிக்குறிப்பாக வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை காண செய்வார். தேவன் அவிதமாக உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. ஏசாயா 54:2. சுவிசேஷகர் பில்லி வாக் என்பவர் ஒருமுறை தன்னுடைய பிரசங்கத்தில் நியூயார்க் பட்டணத்தை வடிவமைத்த தேசபிதாக்களை பற்றி பேசினார். அவர்கள் நியூயார்க் பட்டணத்தின் தெருக்களை அமைத்த பின்பு அந்த பட்டணத்தின் மையத்திலிருந்து தெருக்களுக்கு லக்கமிட ஆரம்பித்தனர். அவர்கள் அந்த பட்டணத்தை வடிவமைத்த காலகட்டத்தில் வெறும் 6 அல்லது 7 தெருக்கள் தான் இருந்தன. எனவே அவர்கள் வைத்திருந்த வரைபடத்தில் இனிமேல் இந்த பட்டணத்தில் அதிகபட்சமாக 19 தெருக்கள் வரைதான் விரிவாக்கம் செய்ய முடியும் என்று எண்ணி 19 தெருக்களை மட்டும் வரைபடத்தில் வரைந்திருந்தனர். அதற்கு மேல் அந்த நகரம் விஸ்தரிக்கப்பட முடியும் என்று அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த 19வது தெருவை அவர்கள் பவுண்டரி ஸ்ட்ரீட் என்றே அழைத்தனர். ஏனெனில் அதுதான் நியூயார்க் வளர்ச்சியின் கடைசி எல்லையாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் குறுகிய பார்வை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு மெய்ப்பித்துவிட்டது. ஏனெனில் இப்போது 250 தெருக்களுக்கும் அதிகமான தெருக்கள் வந்துவிட்டன. நியூயார்க் பட்டணத்தின் தேசபிதாக்கள் நினைத்ததை விட மிக அதிகமாக அந்த பட்டணம் இப்போது விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் அநேக சமயங்களில் நம்முடைய குறுகிய எண்ணங்கள் நம்முடைய வளர்ச்சியை தடை செய்து விடுகின்றன. ஆகவேதான் தேவன் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே என்று கூறுகிறார். பெரும்பாலும் நம் வளர்ச்சியை நாமே தடை செய்கிறோம் என்று தேவன் அறிந்ததாலேயே அவ்வாறு கூறுகிறார். தேவன் ஆபிரகாமை கல்தேயர் தேசத்திலிருந்து கானானுக்கு அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தர் ஆபிரகாமிடம், உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றேக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றார். மேலும் தேவன் ஆபிரகாமிடம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. ஆபிரகாமும் தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை விசுவாசித்தார். ஆகவே இன்றளவும் அவருடைய சந்ததியார் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அதிலே வாசம் செய்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலும் தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தர திட்டம் வைத்திருக்கிறார். அவற்றை தடை செய்யாமல் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக.

0: எஸ்ட்ராவின் ஜெபத்தின் மேன்மை என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எஸ்ரா 8 20 வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த 220 பேரையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தில் இருந்து நாம் என்ன படிக்க போகிறோம்? 15, இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டி கொண்டு போனேன். இங்க பாருங்க, எஸ்ராவினுடைய பயணத்தின் பொழுது ஏற்படுகிறதான ஒரு